0: இந்த அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம்.
1: இனிய காலை வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்று சக ஆண்டு 1948 ஜெய்ஷ்ட மாதம் 3 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் வைகாசி மாதம் 10 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 24 தேதி ஞாயிற்றுக்கிழமை. ரம்யமான காலை பொழுதில் நமது பண்பலையில் இப்பொழுது நாம் கேட்கலாம் வந்தே மாதரம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு சாதனங்கள் உற்பத்தியில் சுயசார்பு நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உலகளவிலான அமைதி, பாதுகாப்பு, சர்வதேச மற்றும் மண்டல அளவிலான விவகாரங்கள் குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருடன் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்துகிறார். சுகாதாரத்துறை நிபுணர்கள் மருத்துவர்களுக்கான பயிற்சியுடன் சுகாதார பராமரிப்பிற்கான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது முக்கியத்துவம் வாய்ந்தவை என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். விமானங்கள் மற்றும் விண்வெளி உற்பத்தி துறையில் இந்தியா அமெரிக்கா இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அத்திக்கடவு அவினாசி திட்டம் முழுமையாக நிறைவேறுவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத மது விற்பனை மற்றும் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். வக்ஃபு வாரிய சொத்துக்களை கணக்கெடுப்பு பணி விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் திருக்கோவிலில் அடிப்படை வசதிகளை தடையின்றி வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மேகாலயா தலைநகர் ஷில்லாங்கில் ஆகாஷ்வாணி வானொலி சேவை தொடங்கப்பட்டு 90 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளதை குறிக்கும் வகையில் சிறப்பு இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கம்போடியாவில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 14 பேர் உயிரிழந்தனர், 93 பேர் காயமடைந்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ரம்யமான காலை பொழுதில் நம்ம குமரி பண்பலை 101 கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் காலை 6:02. நேர்களே, இப்போது நாம் இன்று நம்ம குமரி பண்பலை 101 இடம்பெறும் நிகழ்ச்சிகளையும் வலம் வரும் நேரத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இதோ நிகழ்ச்சி நிரல். காலை 6:10 எனைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குபவர் கிருஷ்ணவேணி அவர்கள். 6:15 குறளமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். காலை 7:00 வட்டார செய்திகள். 7:05 முற்றத்தில் இன்று. 7:10 அரம்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRY TMT கம்பிகள் வழங்கும் இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலையில் திரை இசை. பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்திச் சுருக்கம் இடம்பெறும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00, 5:00. 8:02 தொடரும் தென்குமரி தேனலியில் வடசேரி உழவச்சந்தையில் காய்கறிகளின் விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம், திரை இசை ஆகியன கேட்கலாம். 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சியை தொடர்ந்து KK Express பிலிம் ஹிட்ஸ் இடம்பெறும். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. வானொலியின் நீண்ட நாள் நேயர் மற்றும் தனியார் நிறுவன மனிதவள மேம்பாட்டு அதிகாரி கவிதாசன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 9:02 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சியை வழங்கும் RKG நெய் வழங்கும் வசந்த அழைப்பு. தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை. 9:30 பண்பலையின் வசந்த அழைப்பு. 10:02 இளைய பாரதம் பேசுவது நான். இதில் பி நந்தினி பிரியதர்ஷினி அவர்களுடன் நேர்முகம். நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை, நடப்பு நிகழ்வுகள் ஆகியன கேட்கலாம். 10:30 சிறுவர் குரல் நேரலை. 11:02 எக்ஸூர் குமரி பண்பலையுடன் பொது அறிவு GK Quiz நேரலை கேட்கலாம். 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரன் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் நல்லொழுக்கமே ஆரோக்கியத்தின் மூலதனம் தகவல்களை தருகிறார் கோட்டாறு அரசு ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் விரிவுரையாளர் டயானா ஷெலின் அவர்கள். 12:55 திரை இசை. பிற்பகல் 1:00 செய்தி தெரியுமா. நிகழ்ச்சி நிரல் கேட்டோம். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லியிலிருந்து

0: 6:10
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள்.
2: இன்று நாம் பேசப்போவது மனித வாழ்வின் மிக பழமையான தேடல் பற்றி. அந்த தேடல் என்ன? இன்பம், நிலையான இன்பம். உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் இன்பம் தேடுகின்றான். காலை எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை உண்பதிலும் உறங்குவதிலும் பணம் தேடுவதிலும் பெயர் தேடுவதிலும் என எல்லாவற்றிலும் மனிதன் தேடுவது இன்பத்தையே. ஆனால் கிடைக்கிறதா? சிறிது நேரம் கிடைக்கிறது, ஆனால் நிலைக்கிறதா? இல்லை. இதையே நம் பாரதியார் தன் கட்டுரையில் எத்தனை அழகாக சொல்கின்றார். தூங்கையில் வாங்குகிற மூச்சு அது சுளிமாறி போனாலும் போச்சு, தூக்கத்தில் கூட வாங்குகிற மூச்சு நம் கட்டுப்பாட்டில் இல்லை. அப்படி இருக்க வெளி இன்பம் நிலைக்கும் என்று நம்புவது எப்படி சாத்தியம்? இதை நாம் அனுபவத்தில் உணர்கிறோம் அல்லவா. புதிய வீடு வாங்கும் போது மகிழ்ச்சி, சில மாதங்களில் பழைய வீடாகி விடுகின்றது. புதிய பதவி கிடைக்கும் போது பெருமிதம், சில நாட்களில் சுமையாகி விடுகின்றது. ஏன் இப்படி நடக்கிறது? ஏனென்றால் நாம் தேடும் இடத்தில் நிலையான இன்பம் இல்லை என்பதே உண்மை. இங்கே பாரதியார் திருக்குறளை எடுத்து ஒரு முக்கியமான கேள்வி கேட்கின்றார். இன்சொல் இனிதீன்றல் ஈன்பான் எவன்கொளோ, வன்சொல் வழங்குவது ஏன்? இன்சொல் எவ்வளவு இன்பம் தருகின்றது? அப்படி இருக்க கடுஞ்சொல் பேசுவது ஏன்? யோசியுங்கள். காலையில் யாரோ ஒருவர் இனிமையாக பேசினால் நாள் முழுவதும் மனம் மலர்ந்திருக்கும். கோபமான வார்த்தை கேட்டால் நாள் முழுவதும் மனம் கனத்திருக்கும். ஒரு வார்த்தையின் சக்தி எவ்வளவு பெரியது! கோபம் எங்கிருந்து வருகிறது? இன்பம் தேடுகின்றோம், கிடைக்கவில்லை என்றால் கோபப்படுகின்றோம், கோபத்தில் கடுஞ்சொல் பேசுகின்றோம். உறவுகள் சிதைகின்றன, இன்பம் இன்னும் கிடைக்காமல் போகிறது. இது ஒரு தீய சுழற்சி. இதை உடைக்க ஒரே வழி இன்சொல். பாரதியார் தாயுமானவர் சொல்வதை கூறுகின்றார். உண்மையான இன்பம் வெளியே இல்லை, உள்ளே இருக்கிறது என்று. அந்த உள் இன்பத்தை அடைய ஒரே வழி காக்க நின்னருட்காட்டியல்லால் ஒரு போக்கில்லையே. இறைவனின் அருள் காட்டும் வழியில் போனால் மட்டுமே நிலையான இன்பம் கிட்டும். இங்கே அருள் என்பது வெறும் கோயில் செல்வது மட்டுமல்ல, அன்பு செலுத்துவது, பிறருக்கு உதவுவது, இன்சொல் பேசுவது, மனசாட்சிக்கேற்ப வாழ்வது, இவையெல்லாம் அருளின் வெளிப்பாடுகளே. இன்று நம் சமுதாயத்தில் என்ன நடக்கின்றது? மனிதர்கள் இன்பம் தேடி ஓடுகிறார்கள். செல்போன், சமூக வலைத்தளம், பணம், புகழ் எல்லாவற்றிலும் தேடுகிறார்கள். சற்று கிடைக்கிறது, ஆனால் பின்னர் வெறுமை மட்டுமே மிஞ்சுகிறது. ஏனென்றால் நாம் அமிர்தத்தை வேண்டாத இடத்தில் தேடுகின்றோம். பாரதியார் கூறுவது போல தாய்மானவர் காட்டும் வழி எளிமையானது. இறையருள் காட்டும் பாதையில் சென்று கடமையை பொறுப்புடன் செய்தால் நிலையான மகிழ்ச்சி கிடைக்கும். முதலில் உள்ளே திரும்புங்கள். ஒரு நிமிடம் அமைதியாக உட்காருங்கள். உங்கள் மூச்சை உணருங்கள். நிதானமாக உங்களுக்குள்ளே யோசியுங்கள். இரண்டாவது, இன்சொல் பேசுங்கள். குடும்பத்தினரிடம், நண்பர்களிடம், அயலாரிடம் ஒரு அன்பான வார்த்தை பேசுங்கள். பாரதியார் சொல்கின்றார், கோபம் பிறரை எரிக்காது, நம்மையே எரிக்கும். மூன்றாவது, எதிர்பாராமல் கொடுங்கள். ஒரு சிறு உதவி, ஒரு புன்னகை, ஒரு ஆறுதல், இவை நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்குள் இன்பம் வருகின்றது. அது நிலைக்கும் இன்பம். பாரதியார் மட்டுமல்ல, வள்ளுவரும் சொன்னார், இன்பம் விளையான் வினை விளைவான் தன்னேர்மை நண்பினும் வேண்டப்படும். தனக்கு மட்டும் சுகம், ஓய்வு, மகிழ்ச்சி வேண்டும் என்று நினைக்காமல் செய்ய வேண்டிய கடமை மற்றும் பொறுப்பை முதலில் நினைத்து பிறரை நினைத்து செயல்படுபவன் உயர்ந்தவன். அத்தகைய மனிதன் நேர்மையும் உழைப்பும் கொண்டவனாக இருப்பதால் நண்பர்களாலும் சமூகத்தாலும் மதிக்கப்படுவான். அதுவே தாய்மானவர் காட்டும் நிலையான இன்பத்தின் வழி. அதுவே பாரதியார் காட்டும் இன்சொல்லின் வழி. இன்சொல்லும் பொறுப்புணர்ந்து கடமையை சரிவர செய்வதே நிலையான இன்பத்தை அனுபவிக்க வழிவகுக்கும். அமிர்தம் தேட வெளியே போக வேண்டாம், அது உங்கள் உள்ளேயே இருக்கின்றது.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கிருஷ்ணவேணி அவர்கள்.
3: இதழ் விரித்த
1: விடியல் மலர் இளம்பொழுது

தாய் மலர்ந்திருக்க இனிய நாளாம் ஞாயிற்றுக்கிழமை இன்று இனிதுடனே புலர்ந்திருக்க இதயங்களின் மகிழ்வூட்ட இன்பத்துடன் கேட்டு மகிழ்வோம். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் நம்ம குமரி பண்பலை 101. நேரம் காலை 6:15. ரம்யமான காலை வேளையில் ஐயன் வள்ளுவரின் அமுதமொழியான குரலமுதம் கேட்கலாம்.

பொருந்தாத பெருந்தீமைகளை ஒருவன் செய்தாலும் முரண்பட்ட எண்ணத்தால் அவனுக்கு துன்பம் தருவனவற்றை செய்யாமல் இருப்பதே தலைமையானது. குறள் எண் 852 அதிகாரம் இகல்.

0: பொருந்தாத பெருந்தீமைகளை ஒருவன் செய்தாலும் முரண்பட்ட எண்ணத்தால் அவனுக்கு துன்பம் தருவனவற்றை செய்யாமல் இருப்பதே தலைமையானது. குறள் எண் 852 அதிகாரம் இகல்.
1: குறள் அமுதம் கேட்டோம். பக்தி, நம்பிக்கை, முயற்சி, பொறுமை இவை நான்கையும் எப்போதும் கடைபிடிக்க அதற்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். ரம்யமாய் மலர்ந்த இந்த நாள் போல் என்றும் நம் வாழ்வில் இனிமை மலரட்டும். இறைவனை எண்ணி பக்தி பாமாலை கேட்கலாம். நம்ம குமரி பண்பலை நூற்றொன்றில் விளம்பரத்தை தொடர்ந்து.
2: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
3: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
1: முதலில் இறைவனை தேடு, பிறகு உலக பொருளை தேடு. அதற்கு மாறாக செய்யாதே. ஆத்ம ஞானத்தை அடைந்த பிறகு உலக வாழ்க்கையில் நுழைந்தால் மன சஞ்சலமே இருக்காது. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் சிந்தனை துளியை கேட்டோம். இப்போது இறைவனை எண்ணி பக்தியுடன் பாமாலை கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் அனுராதா ஸ்ரீராம் பாடியுள்ள பாடல்.

இன்று நாம் விதைக்கும் விதையின் பலனை நாம் மட்டுமா, நம் சந்ததியினரும் அனுபவிப்பர். ஒவ்வொரு நாளும் நன்மையே விதைப்போம், நன்மைகள் விளையட்டும். இந்த சங்கீத மொழியுடன் நமது பண்பலையின் பக்தி மாலையில் இனி வருவது ஏஞ்சல் தினகரன் பாடியுள்ள பாடல்.

காலை 6:30 நமது குமரி பண்பலை நூற்றொன்றிலிருந்து பக்தி மாலை கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 7:30 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRY TMT கம்பிகளின் தென்குமரி தேனலை இன்றைய குறுஞ்செய்தி. அம்மன் TRY TMT கம்பிகள், நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். இன்றைய பக்திமாலை நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலை பாடியவர் பி. சுசீலா.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நம்ம குமரி பண்பலை நூற்றொன்றிலிருந்து பக்தி மாலை கேட்டுட்டு இருக்கோம். நம்பிக்கை கொண்ட எனது அடியார்களே, இவ்வுலகில் நன்மை செய்தோருக்கு நன்மையே உள்ளது. பொறுமையாளர்களுக்கு கணக்கின்றி கூலி வழங்கப்படும். திருக்குறானின் இனிய

வாசகம் கேட்டோம். இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்து இடம்பெறும் பாடலை பாடியவர் அபுல் பரக்கத்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 7:30 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் தென்குமரி தேனலை இன்றைய குறுஞ்செய்தி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சியின் நிறைவாக இடம்பெறும் பாடலை பாடியவர் நாகூர் இ.எம். ஹனீஃபா.

இதுவரை நம்ம குமரி பண்பலை நூற்றிலிருந்து பக்தி மாலை கேட்டோம். நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 7:30 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRY TMT கம்பிகளின் தென்குமரி தேனலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 9:02 ஆர்கேஜி நேனி வழங்கும் வசந்த அழைப்பு தொலைபேசிகளில் நேயர் விருப்ப நேரலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர்கேஜி நெய், இது உலகம் விரும்பும் நெய்.

இன்னைக்கு காலையில 10:02 இளையோரை உங்களுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இருக்குது. இளைய பாரதம், இதுல பேசுவது நான் பி நந்தினி பிரியதர்ஷினி. அவங்க கூட நேர்முகம், நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை, நடப்பு நிகழ்வுகள் ஆகியன கேட்டு மகிழலாம். குழந்தைகளை உங்களுக்காக நம்ம பண்பலையில இன்னைக்கு சிறுவர் குரல் நேரலை நிகழ்ச்சி இருக்குதுங்க. எப்ப தெரியுமா? காலையில 10:30 பேசி அசத்தலாம், பாடலாம், மகிழலாம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம். சென்னையிலிருந்து அஞ்சலாக.

வணக்கம். மாநில செய்திகள், வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி

0: தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு சாதனங்கள் உற்பத்தியில் இந்தியா சுயசார்பு நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வக்ஃபு வாரிய சொத்துக்களை கணக்கெடுக்கும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெடரேஷன் கோப்பை தடகள போட்டியில் பஞ்சாபின் குரிந்தர் வீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடனான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே பாதுகாப்பு, தொழில்நுட்பம், வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, தகவல் தொடர்பு, கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறு குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழல் உட்பட சர்வதேச மற்றும் மண்டல அளவிலான பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு சாதனங்கள் உற்பத்தியில் இந்தியா சுயசார்பு நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் ஷீரடியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பாதுகாப்பு சாதனங்களின் ஏற்றுமதி படிப்படியாக அதிகரிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். பாதுகாப்பு துறையில் தனியார் துறையின் பங்களிப்பு 50% அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறினார். 5000 மேற்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களின் உற்பத்தி உள்நாட்டு தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகள், உற்பத்தி திறன் மற்றும் தொழில்துறை உட்கட்டமைப்பு வசதிகள் போன்றவை நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் முழுமையாக நிறைவேறுவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இத்திட்டத்தின் ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி விவசாயிகளுடன் கலந்துரையாடியதாக தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு தேவையான திட்டங்களை விரைந்து நிறைவேற்றுவதற்கு அவர்களுடன் இணைந்து செயல்பட உள்ளதாக டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோத மது விற்பனை மற்றும் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டாஸ்மாக் செயல்பாடுகள் குறித்து கடந்த சில நாட்களாக ஆய்வு செய்து வருவதாக தெரிவித்துள்ளார். முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். எம்மதமும் சம்மதம் என்ற அடிப்படையில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான குற்றச்செயல்களை தடுப்பதற்கான உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். மக்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு போதுமான பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சென்னை வேளச்சேரி பணிமனையில் நேற்று ஆய்வு மேற்கொண்ட அவர், பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் கலந்துரையாடினார். அரசு பேருந்துகளை செம்மையாக பராமரித்து இயக்குவதற்கும் பயணத்தின் போது ஏற்படும் இடர்பாடுகளை களைவதற்கும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். பேருந்து போக்குவரத்து தொடர்பாக மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்து உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வக்ஃபு வாரிய சொத்துக்களை கணக்கெடுக்கும் பணி விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வக்ஃபு வாரிய சொத்துக்கள் கணக்கெடுக்கும் பணிகளை செம்மைப்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை அமையும் என்று கூறினார். சிறுபான்மையின மக்களின் நலன்கள் மற்றும் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று திரு ஷாஜஹான் கூறினார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பணப்பாக்கம், துறவி உள்ளிட்ட

0: கிராமங்களில் குண்டுமல்லி பயிரிடப்பட்டு வருகிறது. விவசாயிகளின் வாழ்வாதாரமாக இருந்த குண்டுமல்லி சாகுபடி, பூச்சிகளால் ஏற்படும் பாதிப்பு மற்றும் விலை குறைவு போன்ற காரணங்களால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி விவசாயி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவிக்கிறார்.
1: குண்டுமல்லி விவசாயம் செஞ்சிருக்கிறோம். இந்த குண்டுமல்லி வந்து 3 நாளைக்கு ஒரு முறை மருந்து அடிப்போம். அடுத்தது வந்து களை மற்றது உரம் எல்லாம் போட்டு நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இப்ப வந்து மார்க்கெட்ல வந்து 200 ரூபாய் 250 ரூபாய் தான் விலை போயிட்டு இருக்குது. ஆனா இதே மார்க்கெட்ல அவங்க வீட்டு விற்பனை செய்யறவங்க வந்து 500 ரூபாய் 600 ரூபாய் அளவுக்கு விற்பனை பண்றாங்க. நாங்க விவசாயத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து நஷ்டம்தான் ஏற்படுது. இப்போலாம் வந்து அரசே கொள்முதல் செஞ்சு விலையை நிர்ணயிச்சு விற்பனை செய்யற மாதிரி பண்ணா எங்களுக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும். நாங்க இப்ப வந்து 1 ஏக்கர் கணக்குல பயிரிட்ட மல்லிகைப்பூ வந்து இப்ப வந்து சென்ட் கணக்குல 10 சென்ட் 5 சென்ட் அதான் விவசாயம் பண்றோம். இடைத்தரகர் தான் வந்து அதிகமா லாபத்தை சம்பாதிக்கிறாங்க. விவசாயிகளுக்கு எங்களுக்கு கிடைக்கல. அதனால அரசே இதை கொள்முதல் செஞ்சு எங்களுக்கு விற்பனை செய்யற மாதிரி பண்ணா நல்லா இருக்கும்.
0: தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம் உள்ளிட்ட 19 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு மற்றும் அதனையொட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 4 நாட்களுக்கு பரவலாக மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் இப்பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரிச் செய்திகள். இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் திரு இட்டமர் பென் பிரெஞ்சு எல்லைக்குள் நுழைவதற்கு பிரான்ஸ் தடை விதித்துள்ளது. பங்களாதேஷில் தட்டமை பாதிப்பு காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் 13 பேர் உயிரிழந்தனர். மகாராஷ்டிர மாநிலம் தானே மாவட்டத்தில் டோம்பிவேல் பகுதியில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த 7 பெண்கள் உட்பட நைஜீரியாவைச் சேர்ந்த 24 பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ராணுவம் மற்றும் அது சார்ந்த தொழில்நுட்ப ஒத்துழைப்பு குறித்தும் இந்தியா ரஷ்ய நாடுகளின் துணை பணிக்குழுவின் ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. நாட்டின் குளிர்ந்த நீரில் மேற்கொள்ளப்படும் மீன் உற்பத்தி 7000 டன்னாக அதிகரித்துள்ளது. உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் திருக்கோவிலில் அடிப்படை வசதிகளை தடையின்றி வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய சாய கழிவுகளை வெளியேற்றும் தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு வி கே ராஜீவ் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் அவ்வைநகர் பகுதியில் தேனீக்கள் கொட்டியதில் ஒருவர் உயிரிழந்தார். செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சாலையில் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையின் போது தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற காமாட்சி அம்மன் கோவிலில் வைகாசி மாத வளர்ப்பிறை அஷ்டமி தினத்தையொட்டி 1008 தீபம் ஏற்றி பக்தர்கள் வழிபட்டனர். விளையாட்டுச் செய்திகள். பெடரேஷன் கோப்பை சாம்பியன் போட்டியில் பஞ்சாபின் குரிந்தர் வீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். ராஞ்சியில் நடைபெற்ற ஆடவர் 100 மீட்டர் ஓட்டத்தில் 10.9 வினாடிகளில் இலக்கை எட்டி புதிய தேசிய சாதனை படைத்துள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சூரஜ் வசிஷ்ட் மற்றும் சாகர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். வியட்நாமின் டான் நாங் நகரில் நடைபெற்ற போட்டியில் ஆடவர் 60 கிலோ இடைப்பிரிவில் சூரஜ் வசிஷ்டும் 67 கிலோ இடைப்பிரிவில் சாகர் சிங்கும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். IPL கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 196 ரன் எடுத்தது. 197 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பஞ்சாப் அணி 18 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன் எடுத்தது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. இன்று நடைபெறும் மற்றொரு போட்டியில் கொல்கத்தா அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு சாதனங்கள் உற்பத்தியில் இந்தியா சுயசார்பு நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வக்ஃபு வாரிய சொத்துக்களை கணக்கெடுக்கும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் கூறியுள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெடரேஷன் கோப்பை தடகளப் போட்டியில் பஞ்சாபின் குரிந்தர் வீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: பூவெல்லாம் புதுவாசம் நிறைந்திருக்க, ஈர்க்கின்ற மனதுள் வாசம் சூழ்ந்திருக்க, அழகான விடியலில் ஆனந்தமாய் கேட்டு மகிழ்வோம். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நம்ம குமரி பண்பலை 101.

0: இன்று பராபவ வருடம் வைகாசி மாதம் 10ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. நேயர்களே, விளம்பரத்தை தொடர்ந்து நமது பண்பலையில் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்கலாம்.
1: உங்கள் டிஜிமார்ட்டின் கோடைக்கால சிறப்பு சலுகை விற்பனை.
2: உலக தரம் வாய்ந்த அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரக்கட்டில் சோஃபா, மெத்தை, டைனிங் டேபிள்கள்,
1: வரவேற்பறையை அலங்கரிக்கும் கலை நயமிக்க மர சிற்பங்கள், வாழ்த்துவாக்குகள், பூக்கூடைகள், கண்ணை கவரும் ஓவியங்கள், கிஃப்ட் பொருட்கள் வாங்கிட வாருங்கள்.
3: டிஜிமார்ட், இது உங்கள் டிஜிட்டல் பார்ட்னர்.
1: ஸ்டேடியம் எதிரில் நாகர்கோயில்
3: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை.
2: டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோயில்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 7:30 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRY TMT கம்பிகளின் தென்குமரி தேனலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்கலாம். வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னிப்பூ சாகுபடி பணிகளை விவசாயிகள் தொடங்க உள்ள நிலையில் விவசாயிகளுக்கு தேவையான நெல் விதைகள் மற்றும் உரங்கள் அனைத்து வேளாண்மை விரிவாக்க மையங்கள் மற்றும் துணை வேளாண்மை விரிவாக்க மையங்களில் போதுமான அளவில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிக மகசூல் தரக்கூடிய மற்றும் விவசாயிகளிடையே நல்ல வரவேற்பு பெற்ற ASD 16, TPS 5 மற்றும் ASD 21 ரக சான்று மற்றும் ஆதார நெல் விதைகள் அனைத்து வேளாண்மை விரிவாக்க மையங்களிலும் இருப்பு உள்ளது. யூரியா, TAP, பொட்டாஸ் உள்ளிட்ட ரசாயன உரங்களும் அசோஸ்பைரிலம், பாஸ்போ பாக்டீரியா, ரைசோவியம் போன்ற உயிர் உரங்களும் மாவட்டம் முழுவதும் போதுமான அளவில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. கன்னிப்பூ சாகுபடிக்காக குமரி மாவட்ட விவசாயிகள் தீவிரமாக தயாராகி உழவு செய்து வருகின்றனர். குமரி மாவட்ட விவசாயத்தின் முதுகெலும்பாக பேச்சிப்பாறை மற்றும் பெருஞ்சாணி அணைகளில் முறையே 23.6 அடி மற்றும் 27 அடி நீர்மட்டம் உள்ளது. கடந்த வருடங்களைப் போல் ஜூன் முதல் தேதியில் அணைகள் பாசனத்திற்காக திறக்கப்பட கருத்துரு அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் குமரி மாவட்டத்தில் பருவமழை பரவலாக பெய்து வருகிறது. எனவே கன்னிப்பு சாகுபடிக்காக ஆயத்தப் பணிகள் மேற்கொண்டு கன்னிப்பு நெல் சாகுபடி சிறந்த முறையில் செய்திட மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்ட விவசாய பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடற்கரை ஒட்டியுள்ள பட்டாநில விவசாய நிலங்களில் சவுக்கு நாற்றுகளை நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் வனத்துறை மூலம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ள தரமான சவுக்கு நாற்றுகளை இலவசமாக பெற்று நடவு செய்யலாம். தற்போது வனத்துறையில் நாகர்கோவில் சமூக காடுகள் சரகத்தின் மூலம் ஆரல்வாய்மொழி மத்திய நாற்றங்காலில் தரமான சவுக்கு நாற்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு தயார் நிலையில் உள்ளது. விரும்பும் விவசாயிகள் வனச்சரக அலுவலர், நாகர்கோவில் சமூக காடுகள் சரகம், வடசேரி என்ற முகவரியில் நேரடியாகவோ அல்லது 93 60 51 27 12 என்ற கைபேசி எண் மூலமாகவோ தொடர்பு கொண்டு சவுக்கு நாற்றுகளை பெற்று பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்டோ. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைப்பால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளி தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
1: நேரம் காலை 7 மணி.

0: வணக்கம். தலைப்புச் செய்திகள். கன்னியாகுமரி கடைகளில் அதிகாரிகள் திடீர் சோதனை. தடை செய்யப்பட்ட 7 கிலோ நெகிழிப்பைகள் பறிமுதல். குமரி மாவட்டத்தில் பார்வதிபுரம் ஆலம்பாறை பகுதியில் பாசன கால்வாய்களை தூர்வாரும் பணி தீவிரம். கன்னியாகுமரி பகவதியம்மன் கோவிலில் உள்ள வாகனங்களுக்கு வர்ணம் பூசும் பணி தொடக்கம். இனி விரிவான செய்திகள். கன்னியாகுமரி நகராட்சி ஆணையாளர் தலைமையில் நகராட்சி நகரமைப்பு ஆய்வாளர், சுகாதார ஆய்வாளர், சுகாதார மேற்பார்வையாளர் ஆகியோர் கன்னியாகுமரி கடற்கரை சாலை, ரதவீதி, கோவளம் ரோடு, சன்னதி தெரு பகுதிகளில் உள்ள கடைகளில் சோதனை நடத்தினர். அப்போது சில கடைகளில் தடை செய்யப்பட்ட நெகிழிப்பைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கடைகளில் இருந்த மொத்தம் 7 கிலோ நெகிழிப்பைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. நெகிழிப்பைகள் வைத்திருந்த கடை உரிமையாளர்களுக்கு மொத்தமாக ₹4,500 அபராதம் விதிக்கப்பட்டது. தடை செய்யப்பட்ட நெகிழிப் பொருட்களை பயன்படுத்தும் கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் என நகராட்சி ஆணையாளர் எச்சரித்துள்ளார். குமரி மாவட்டத்தில் கன்னிப்பூ மற்றும் கும்பப்பூ என இருபோக நெல் சாகுபடி நடைபெற்று வருகிறது. இந்த இருபோக சாகுபடிக்கு முதுகெலும்பாக பேச்சிப்பாறை மற்றும் பெருஞ்சாணி அணைகள் உள்ளன. தற்போது மாவட்டத்தின் பல பகுதிகளில் கன்னிப்பூ சாகுபடிக்கான ஆரம்ப கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதற்காக ஆண்டுதோறும் ஜூன் மாதம் முதல் தேதி அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம். இதுபோல இந்த ஆண்டும் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. எனவே அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரானது கடைமடை வரை தடையின்றி சென்றடைய வசதியாக பொதுப்பணித்துறை மூலம் கால்வாய்கள் தூர்வாரும் பணி மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதற்காக கால்வாய்களில் மண்டியுள்ள முட்புதர்கள் அகற்றப்படுகிறது. மேலும் தண்ணீரின் ஓட்டத்தை தடுக்கும் வகையில் உள்ள தேவையற்ற கழிவு மண்ணை அகற்ற பொக்லைன் இயந்திரம் பயன்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் பார்வதிபுரம் அருகே உள்ள ஆலம்பாறை பகுதியில் பொதுப்பணித்துறை மூலம் கால்வாய் சீரமைக்கும் பணி நடந்தது. இதேபோல தோவாளை அனந்தனார் கால்வாயிலும் தூர்வாரும் பணி துரிதமாக நடைபெறுகிறது. சுவாமி தப்போ ஐயா வைகுண்டசாமி தலைமை பதியில் வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழா வருகிற ஜூன் மாதம் முதல் தேதி வரை 11 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும். கன்னியாகுமரி பகவதியம்மன் கோவிலில் வைகாசி திருவிழா நடைபெற்று வருகிறது. விழா நாட்களில் சிம்ம வாகனம், யானை வாகனம், இந்திர வாகனம், வெள்ளி இமயகிரி வாகனம், பூப்பந்தல் வாகனம், வெள்ளி குதிரை வாகனம், வெள்ளி கலைமான் வாகனம் என பல்வேறு வாகனங்களில் அம்மன் பவனி நடைபெறுவது வழக்கம். இதற்காக மொத்தம் 10 வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. மரத்தாலான 6 வாகனங்களை வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு இவற்றை சீரமைத்து வண்ணம் பூசும் பணி நடைபெற்று வருகிறது. இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைந்தன.
1: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க். எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் TRY TMT கம்பிகள்.
3: மாமா, என்னாச்சு?
4: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க.
3: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
7: படிச்சு முடிச்சதும் உடனே வேலை கிடைக்கணும்.
8: அப்போ நேஷ் கன்னியாகுமரி யூனிவர்சிட்டி, ஒரே கேம்பஸ்ல 13 மேற்பட்ட ப்ரொஃபஷனல் காலேஜஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ், எக்ஸலன்ட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் எல்லாமே இருக்கு.
9: நேஷ் கன்னியாகுமரி.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 7:30 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRY TMT கம்பிகளின் தென்குமரி தேனலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க்.
10: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களா?
11: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ICU and கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
12: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.

0: அருமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: AMB ஜெய்கரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 10:02 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் குழு குழு ஏசி மேளா. நேரம் இப்பொழுது காலையில 7:06 ஆகியாச்சு. நம்ம குமரி பண்பலை நூற்றுள்ள சந்தோஷமா இனி கேட்கலாம்.
3: ஏ சிவா, என்னப்பா திண்ணையில வந்து இருக்கிற காலையில? இந்த இடத்துல இருந்தா முன்னேற்றத்துக்கே வழி கிடையாதப்பா.
4: ஏன்? எனக்கு வயசு 29. நானும் முன்னேறணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். எதுவுமே நமக்கு செட் ஆகுற மாதிரி இல்லனே.
3: ஏ தம்பி, சமீபத்துல பெய்த மழை உங்க பகுதியில என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு?
4: ஏன பசுமையா இருக்குண்ணே, வயல் வரப்பு எல்லாமே புற்களா இருக்குண்ணே. அது போக வயலறுத்த வைக்கோல படப்பா கூட்டிருக்காங்கண்ணே.
3: ஏ தம்பி, இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு பிறகுமா நான் சோம்பேறியா வந்து திண்ணையில இருக்கிறேன் அப்படிங்கிற?
4: ஏன நீங்க சொல்றத பார்த்தா எரும வளர்க்க வேண்டியதானே, பசு வளர்க்க வேண்டியதானே, ஆடு வளர்க்க வேண்டியதானே அப்படின்னு கேட்ட மாதிரி இல்ல இருக்கு.
3: ஆமாப்பா, அதுல என்ன கௌரவ குறைச்சல்? தேசிய கால்நடை இயக்கம் அப்படின்னு மத்திய அரசு ஒண்ணு ஏற்பாடு செய்து ஒன்னமா இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக. இப்ப நான் ஒரு புள்ளி விவரத்தை சொல்லட்டுமா?
4: ஏன பேசாம இருக்கேன், என்ன சும்மா இருக்க விட மாட்டீங்களானே? உங்களுக்கு வேற வேலை இல்லையானே?
3: யாராவது என்கிட்ட விசாரிக்கும் போது உங்க தம்பி சிவா என்ன பண்றான் அப்படின்னா, ஆனா அந்த திண்ணையில சுருண்டு மடங்கி படுத்திருக்கான் அப்படின்னு சொன்னா அண்ணனுக்கு பெருமையாப்பா?
4: ஏன உரைக்க மாதிரி இல்லன்னு சொல்றீங்க, சொல்லுங்கண்ணே சொல்லுங்கண்ணே கேக்கும்.
3: தம்பி, 2021-22 முதல் 2025-26 வரை 2400 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தேசிய கால்நடை இயக்கம் அப்படிங்கறத வலுவாக்கி இருக்குப்பா மத்திய அரசாங்கம்.
4: ஏனே அந்த தேசிய கால்நடை இயக்கத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்னே? உங்க மண்டைய போட்டு உடைச்சு எனக்கு இவ்வளவு தகவல் சொல்லணுமா?
3: ஏ தம்பி, தேசிய கால்நடை இயக்கம் அப்படிங்கறதே ஒன்ன மாதிரி இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களை ஊக்கப்படுத்தி கால்நடை வளர்ப்புல ஒரு முக்கியத்துவத்தை கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக தான்.
4: இனே இந்த வார்த்தை கொஞ்சம் நல்லா இருக்கண்ணே, சொல்லுங்கண்ணே சொல்லுங்கண்ணே.
3: தம்பி, மத்திய அரசு இதுக்கு நிதியை ஒதுக்கினாலும் கூட மாநில அரசு தான் பயனாளிகளை தேர்வு செய்யும். அந்த பயனாளிகள் பட்டியல தம்பி இடம் பெற்றுட்ட அப்படின்னு சொன்னா தம்பி ஆச்சரியப்பட்டாதப்பா. தொகையை சொல்லும் போது, கால்நடை பண்ணை அமைக்க 50 லட்சம் ரூபா, கோழி பண்ணை அமைக்க 25 லட்சம் ரூபா, ஆட்டுப்பண்ணை அமைக்க 50 லட்சம் ரூபா, பன்றி பண்ணை அமைக்க 30 லட்சம் ரூபா, தீவன புல் சாகுபடிக்கு 50 லட்சம் ரூபா. கேட்க ஆச்சரியமா இருக்கா?
4: ஏன பண்ண வைக்கிறதெல்லாம் சரிதான், எனக்கு என்னன்னே தெரியும், இதுக்கு பயிற்சி ஏதாவது கிடைக்குமா?
3: மாநில அரசு வந்து பயனாளிகள் பட்டியல தேர்வு செய்யும் அப்படின்னு சொன்னேன். தம்பியா ஒரு முயற்சி எடுக்க கூடாது? மாநில அரசு பயனாளிகள் பட்டியல தேர்வு செய்யிட்டாங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பயிற்சி தரதுக்காக கால்நடை பராமரிப்பு துறை அப்படிங்கறது ஆர்வமா காத்துட்டு இருக்காங்களே. இனி தம்பி இந்த திண்ணை பக்கம் வரக்கூடாது அண்ணன் சொன்னா கேப்பே அப்படி?
4: ஏனே தம்பி முன்னேறட்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல அண்ணன் சொல்றீங்க. என் மனைவி வேற, நான் ஒரு நல்ல நிலைமைக்கு போனா அவ்வளவு சந்தோஷப்படுவா. கால்நடைகள் வளர்த்தா முட்டை, இறைச்சி, பால், கம்பளி இதெல்லாம் கூட கிடைக்கும். என்ன
3: தெரிஞ்சிருக்கா அண்ணன், லேசா ஒரு பத்த வச்ச உடனே அந்த பொறி இப்ப உன்ன வந்து உஸ்பேத்தியா இப்படி?
4: ஆமாண்ணே ஆமாண்ணே, நீங்க சொல்றத கேக்கும் போது எனக்கும் தொழில் தொடங்கணும் போல ஆர்வமா இருக்குண்ணே.
0: முச்சத்தில் இன்று

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 7:30 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் தென்குமரி தேனலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோட்விஸ்ட், நோ ரிஸ்க். நேரம் இப்பொழுது காலை 7:10. நேர்களை, இந்த நேரத்தில் நமது பண்பலையில் இப்போது நாம் கேட்கலாம்.
1: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குறும்புகள். இது மழலைகளின் அமுதம்.

0: முதல எழுத்தெல்லாம் ஆதிபதகன் முதற்றே உலகு.
1: கியூட்டா வந்து திருக்குறள் சொல்லிருக்கீங்க. உங்க பேர் என்னமா?
0: தாசிக்ரிவின்.
1: சரி, தார்ஷிக்ரிவின், எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
0: எல்கேஜி.
1: எல்கேஜி படிக்கிறீங்க. உங்க மிஸ் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க?

0: பணம் தாஸ் அவோ பஸ்.
1: தமிழ் பாட்டு தெரியுமா?
0: மேயா உமையா பூனைக்குட்டி, வீட்டை சுத்தம் பூனைக்குட்டி, வாழை வாழை ஆட்டுது, பின்னாலதான் பாக்குது, மெய்யா மெய்யா மெய்யா மெய்யா.
1: பூனை எப்படி கத்தும்?
0: கத்தும்.
1: பிள்ளைக்கு வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்க?
0: அப்பா, அம்மா, தம்பி, நான்.
1: சரி, எல்லாருக்க பேரும் சொல்லலாமா? அம்மா பேர் என்ன?
0: ரினு.
1: அப்பா பேரு?
0: பிரவீன்.
1: தம்பி பேரு?
0: ராஷி.
1: பிள்ளைக்கு வேற என்னெல்லாம் தெரியும்? ஸ்டோரி தெரியுமா?
0: ஒரு தாத்தா வந்து தொப்பி நிறைய வித்துட்டு இருந்தாரா, அப்போ இங்க வித்துட்டு இருக்க மாசுல அவருக்கு நல்லா தூக்கம் வந்துச்சா, தூக்கம் வர மாசுல ஒரு மரத்துக்கிட்ட போய் தூங்கினாரா, அப்ப மேல ஃபுல்லா மங்கியா இருந்துச்சா, அப்போ மங்கிலாம் அந்த தொப்பியை எடுத்துட்டு மேல போட்டுச்சா, அப்ப அந்த தாத்தா வந்து எந்திரிச்சு பார்த்தா தொப்பியெல்லாம் இல்லவே இல்லையா, இங்க இந்த தொப்பி வந்து எல்லா தொப்பியும் கீழே விழுகும் மாசுல அந்த தொப்பிலாம் ஒரு தொப்பி கிடைச்சோன்னா எல்லா தொப்பியும் கிடைச்சிருச்சா.
1: அப்படியா? சரி, இந்த கதை உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க?
0: அம்மா.
1: ஜாஃபி குட்டி வந்து சின்ன பிள்ளையா இருக்கீங்க, பெரிய பிள்ளையா ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆகணும்னு ஆசை?
0: டாக்டர்.
1: சரி, டாக்டர் ஆனதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க?
0: ஊசி போடுவாங்க.
1: ஊசி போடுவாங்களா? எல்லாரையும் பிடிச்சு ஊசி போட்டுருவாங்களா? யாருக்கு ஊசி போடுவாங்க?
0: காய்ச்சலுக்கு மட்டும்தான் ஊசி போடுவாங்க.
1: காய்ச்சல் வந்துச்சுன்னா ஊசி போடுவாங்க, அப்படிதானே? சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில சூப்பரா பேசுனீங்க, வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ.
2: இந்த இனிய தருணத்தோட சின்ன பாஸ்போர்ட்டுக்கெல்லாம் நாளைக்கு இன்னொரு மலையின் அமுத மொழிகளோட சந்திக்கிற வரைக்கும் டாடா, பை பை.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 7:30 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRY TMT கம்பிகளின் தென்குமரி தேனலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள், நோட்விஸ்ட், நோ ரிஸ்க். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 9:02 RKG நெய் வழங்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய், இது உலகம் விரும்பும் நெய். நேர்களை, இன்னைக்கு உங்களுக்காக ஒரு சில நேரலை நிகழ்ச்சிகள்லாம் கூட இருக்குது. காலையில 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த பாடல்களை சந்தோஷமா கேட்டு மகிழலாம். குட்டீஸ் உங்களுக்காக காலையில 10:30 சிறுவர் குரல் நேரலை நிகழ்ச்சி இருக்குது, இதுல நீங்க பங்கேற்று சிறப்பிக்கலாம். பொதர்வில் ஆர்வமுள்ள நேயர்கள் காலையில 11:00 நம்ம பண்பலை இடம்பெறும் குமரி பண்பலையுடன் பொதறிவு நேரலை நிகழ்ச்சியில பங்கேற்று பதில் கூறி அசத்தலாம். இன்னைக்கு சாயங்காலம் 4:02 SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில பாடல்களை கூட கேட்டு சந்தோஷமா அந்த பாடல்களை கேட்டு மகிழலாம். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் கேட்கலாம். சென்னையிலிருந்து அஞ்சலாக.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருடன் இன்று பேச்சு நடத்துகிறார்.

0: சுகாதாரத்துறையில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். கம்போடியாவில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 14 பேர் உயிரிழந்தனர். வடமாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருடன் இன்று பேச்சு நடத்துகிறார். புதுதில்லியில் நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தையில் அமைதி மற்றும் பாதுகாப்பு குறித்து விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 4 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள திரு மார்க்கோ ரூபியோ குவாட் வெளியுறவு அமைச்சர்களின் ஆலோசனைக் கூட்டத்திலும் பங்கேற்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அமெரிக்காவின் நட்பு நாடாக இந்தியா திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் மேற்காசியாவில் நிலவும் சூழல் உட்பட மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து பரஸ்பரம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாக திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற தேசிய மருத்துவ அறிவியல் தேர்வு வாரியத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், நாடு முழுவதும் சுகாதாரத்துறை கட்டமைப்புகளை வலுப்படுத்துவதற்கும் சுகாதார சேவையில் உள்ள சவால்களுக்கு தீர்வு காண்பதற்கும் இளம் மருத்துவர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். துறை சார்ந்த நிபுணத்துவம், புதுமை கண்டுபிடிப்புகள், உறுதியான செயல்பாடு ஆகியவற்றின் மூலம் சுகாதாரத்துறையின் முன்னேற்றத்திற்கு மருத்துவர்கள் பங்களிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். சுகாதார உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதுடன் மருத்துவர்களுக்கு உரிய பயிற்சி அளிக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் சுகாதாரத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாகவும் இதனை கருத்தில் கொண்டு மருத்துவர்கள் செயலாற்ற வேண்டும் என்றும் திரு நட்டா கேட்டுக் கொண்டார். விமானங்கள் மற்றும் விண்வெளி உற்பத்தி துறையில் இந்தியா அமெரிக்கா இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புதுதில்லியில் போயிங் விமான நிறுவனத்தின் துணை செயல் தலைவருடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்புகள் உள்ளிட்ட துறைகளில் உள்ள வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். உற்பத்தி மற்றும் பொறியியல் துறையில் உலகின் நம்பகமான நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு கடல்சார் வர்த்தகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய கால்நடை வளர்ப்பு மற்றும் மீன்வளத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மீனவர்களின் வாழ்வாதார மேம்பாடு, ஊட்டச்சத்து, சூழல் சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் கடல்சார் வர்த்தகம் முன்னேற்றம் கண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் குளிர்ந்த நீர் மீன் உற்பத்தி 1.8 மடங்கு அதிகரித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நடப்பு ஆண்டில் குளிர்ந்த நீர் மீன் உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 5638 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீனாவில் ஷாங்ஷி மாகாணத்தில் உள்ள சுரங்கத்தில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங் மற்றும் மக்களுக்கு இந்தியா சார்பில் இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைவில் பூரண நலம் பெற வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கம்போடியாவில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 14 பேர் உயிரிழந்தனர். 93 பேர் காயமடைந்துள்ளனர். கேம்பாங் ச்னாங் மாகாணத்தில் உள்ள ஆயத்த ஆடை உற்பத்தி நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களுடன் சென்று கொண்டிருந்த வாகனம் கனரக வாகனத்துடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் இதில் 9 பேர் உயிரிழந்ததாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ஸ்வேரேங் பகுதியில் நேரிட்ட மற்றொரு சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். கடந்த 2020

1925 ஆண்டில் சாலை விபத்துகளில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1467 இருந்தது என்று அந்நாட்டு போக்குவரத்துத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கட், ஒடிசா, தெலங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திராவின் கடலோரப் பகுதிகள்,

காரைக்கால் கேரளம் மற்றும் லட்சத்தீவில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் மேற்குவங்க மாநிலத்திற்கு 527 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு விடுவித்துள்ளது. சுகாதார கட்டமைப்புகள் குறித்து அம்மாநில முதலமைச்சருடன் பேச்சு நடத்திய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா, உட்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்துவதற்கான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று கூறினார். இதனிடையே மேற்குவங்கத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஜூலை மாதம் முதல் செயல்படுத்தப்பட உள்ளது. ஈரானுடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் மற்றும் ஹார்மோஸ் நீரிணைப் பகுதியில் தடையற்ற போக்குவரத்தை உறுதி செய்வது குறித்த அம்சங்கள் விவாதிக்கப்பட்டு விரைவில் இறுதி செய்யப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இஸ்ரேல் மற்றும் இதர நட்பு நாடுகளுடன் இதுகுறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மாயில் பக்காய் அந்நாட்டு ஊடகத்திற்கு அளித்துள்ள பேட்டியில், ஹார்மோஸ் நீரிணை உட்பட போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து அமெரிக்கா எந்தவொரு முடிவையும் மேற்கொள்ளவில்லை என்று கூறியுள்ளார். கடந்த மாதம் ஏப்ரல் 8 முதல் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலில் உள்ளதாகவும், நீண்டகால அமைதி பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளும் ஈடுபட்டு வருவதாகவும் திரு இஸ்மாயில் பக்காய் குறிப்பிட்டுள்ளார். வெனிசுலா அதிபர் தேர்தலில் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக திருமதி மரியா கொரினா மச்சோடா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதற்காக இந்த ஆண்டு இறுதியில் வெனிசுலா திரும்ப முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அந்நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவர்களுடன் இதுகுறித்து தாம் விவாதித்ததாக திருமதி மச்சோடா குறிப்பிட்டுள்ளார். கடந்த டிசம்பர் மாதம் அவர் நாடு கடத்தப்பட்டிருந்த நிலையில் நார்வே சென்றிருந்த அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சூரஜ் வர்சஸ் மற்றும் சாகர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். வியட்நாமின் டான் நாங்கில் நடைபெற்ற போட்டியில் ஆடவர் 60 கிலோ இடைப்பிரிவில் சூரஜ் வசிஷ்டும், 67 கிலோ இடைப்பிரிவில் சாகர் சிங்கும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். பெடரேஷன் கோப்பை தடகள போட்டியில் பஞ்சாபின் குரிந்தர் வீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். ராஞ்சியில் நடைபெற்ற ஆடவர் 100 மீட்டர் ஓட்டத்தில் 10.9 வினாடிகளில் இலக்கை எட்டி புதிய தேசிய சாதனை படைத்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 196 ரன் எடுத்தது. 197 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பஞ்சாப் அணி 18 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன் எடுத்தது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. மும்பையில் இப்போட்டி மாலை 3:30 தொடங்குகிறது. மற்றொரு போட்டியில் கொல்கத்தா அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருடன் இன்று பேச்சு நடத்துகிறார். சுகாதாரத்துறையில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். கம்போடியாவில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 14 பேர் உயிரிழந்தனர். வடமாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: துணிகள் அழகாய் படர்ந்திருக்கு சில்லென்று தெண்டல் சிலிருக்கும் ரம்யமான காலை பொழுதில் நாம கேட்டுட்டு இருக்கோம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் நம்ம குமரி பண்பலை 101. நேரம் காலை 7:25. நேர்களை விளம்பரங்களை தொடர்ந்து சேவை செய்திகள் கேட்கலாம்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: படிச்சு முடிச்சதும் உடனே வேலை கிடைக்கணும்.
4: அப்போ நேஷ் கன்னியாகுமரி யூனிவர்சிட்டி, ஒரே கேம்பஸ்ல 13 மேற்பட்ட ப்ரொஃபஷனல் காலேஜஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ், எக்ஸலன்ட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ்னு எல்லாமே இருக்கு.
5: நேஷ் கன்னியாகுமரி.
6: உங்கள் டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கரில்
7: அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரத்திலான ஊஞ்சல்கள்,
6: பாட்டில் வார்ட்ராப்,
7: ஷோகேஸ் பொருட்கள்,
6: சாய்ந்ததும் தூக்கத்தை தழுவும் தரம் வாய்ந்த ஈசி சேர்கள்,
7: தரத்திற்கு ஏற்ற விலையில் நிறைவாய் வாங்கிட
8: டிஜிமார்ட். இது நம்ம டிஜிட்டல் பார்ட்னர்.
9: ஸ்டேடியம் எதிரில் நாகர்கோவில்
10: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு, தக்கலை. டிஜிமார்ட்.

0: மட்டும் வந்திருக்கிறது. தங்கள் பாடலை கேட்டதுனால் 4-5 நாய்கள், 5-6 கோழிகள், 7-8 ஆடு மாடுகள் உயிர் விட்டதென தகவல் வந்திருக்கிறது. இன்னும் எத்தனை ஜீவன்கள் தங்கள் குரலுக்காக உயிரை தியாகம் செய்ய போகின்றனவோ தெரியவில்லையே மன்னா.
1: என்ன மாந்திரியாரே,
2: இன்றைய குறுஞ்செய்தி.

வார காலை பொழுதுல இணைஞ்சிருக்கிறோம் நம்ம குமரி பண்பலை நூற்றுடின் தென்குமரி தேனலையில். புத்துணர்வுடன் புலர்ந்த காலை பொழுதில் மனதிற்கு இனிமையான பாடல்களுடன் சுவையான தகவல்கள், பொதுறிவு வினாவிடை, தேதியும் செய்தியும், செய்தி சுருக்கம், நம்முடைய மாவட்டத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய காய்கறி மற்றும் பழங்களுடைய விலை விபரம், நெல் விலை விபரம் அப்படின்னு சொல்லி பல சுவை தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் இன்றைய தென்குமரி தேனலையில். தேனலையின் தேன் துளிய நம்ம நிகழ்ச்சியில இப்போ இன்றைய பொதுறிவு கேள்வி என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? தனது வீர செயலுக்காக பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருதை பெற்ற சிறுமியின் பெயர் என்ன? சமீபத்தில்தான் இந்த சிறுமி அவங்களுடைய சாகச செயல், வீரதீர செயலுக்காக வேண்டி இந்த விருது வந்து வழங்கியிருக்காங்க. கேள்வி மீண்டும் ஒருமுறை, தன்னுடைய வீர செயலுக்காக பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருதை பெற்ற சிறுமியின் பெயர் என்ன? விடையை யோசிக்கிட்டே இந்த பாடலை கேட்டுடலாம். அரண்மனை 4 திரைப்படத்திலிருந்து கரிஷ்மா ரவிச்சந்திரன், ஹிப்ஹாப் தமிழா இவங்களுடைய குரல்கள்ல, ஹிப்ஹாப் தமிழாவுடைய இசையமைப்புல விக்னேஷ் ஸ்ரீகாந்த் இவங்களுடைய வரிகள்ல இதோ பாடல். தொடர்ந்து இணைந்திருப்போம். இது நம்ம குமரி பண்பலை நூற்றொன்றின் தென்குமரி தேனலை.

0: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
1: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: Pontjesly Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontjesly Super Speciality Hospital.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 9:02 RKG நெய் வழங்கும் வசந்த அழைப்பு. தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய். இது உலகம் விரும்பும் நெய். சுகந்தமாய் வருடும் இனிமையான காலை பொழுதில் நம்ம குமரி பண்பலை நூற்றாண்டின் தென்குமரி தேனலை கேட்டு இருக்கோம். தென்குமரி தேனலையில் இப்ப நாம இன்றைய பொதறிவு கேள்விக்கான விடையை தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி கேள்வி என்ன அப்படிங்கறத ஒருமுறை ஞாபகப்படுத்திடலாம். தனது வீர செயலுக்காக பிரதான் மந்திரி புரஸ்கார் விருதை பெற்ற சிறுமியின் பெயர் என்ன? இதற்கான விடை கரீனா அசோக் தாஃபா. இந்த சிறுமி அவங்க வசித்த குடியிருப்புல ஏற்பட்ட பெரிய தீ விபத்துல 70 குடும்பத்தினரை காப்பாற்றி வைத்திருக்காங்க. இவங்களுடைய இந்த துணிச்சலான வீரதீர செயலை கௌரவிக்கக்கூடிய வகையில தான் சமீபத்துல பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருதை வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. மகாராஷ்டிர மாநிலம் அமராவதி பகுதியை சேர்ந்த 17 சிறுமியான கரீனா அசோக் தாஃபா, இவங்க வந்து கிட்டத்தட்ட 36 பேருடைய உயிரை காப்பாற்றிய வீராங்கனை அப்படிங்கிற பெருமையையும் பெற்றிருக்காங்க. இன்றைய பொதறிவு கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒரு முறை. தனது வீர செயலுக்காக பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருதை பெற்ற சிறுமியின் பெயர் என்ன? இதற்கான விடை கரீனா அசோக் தாஃபா. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா கேட்கலாம். கரிஷ்மா ரவிச்சந்திரன் இவங்களுடைய குரல்ல எழுதி இசையமைச்சிருக்காங்க ஹிப்ஹாப் தமிழா. இவங்கள் பாடி அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தனி ஒருவன். பாடலை கேட்டுடலாம்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: எங்களின் தங்கமான வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க உங்களின் 9 கேரட் முதல் 24 கேரட் வரையிலான தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் செய்யும் போது இன்றைய தங்க விலைக்கு எந்த கழிவும் இல்லாமல் 0% டிடக்ஷனில் புதிய தங்க நகை வாங்கி செல்லலாம். அது மட்டுமில்லாமல் புதிய தங்க நகை வாங்கும் போது அதன் சேதாரத்தில் 20% வரை மற்றும் வைர நகை வாங்கும் போது அதன் கற்களின் மதிப்பில் 30% வரை தள்ளுபடி கிடைக்கும். இச்சலுகை May 31 வரை மட்டுமே. தங்கத்தின் மதிப்பை சரிபார்க்க கேரட் மீட்டர் வசதியும் உள்ளது. TNC அப்ளை, தனிஷ்க் ஜங்ஷன், நாகர்கோவில்.
3: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
4: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின், லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
6: நாகர்கோவில் செயின்ட் அல்போன்ஸ் அகாடமி ஃபார் எக்ஸலன்ஸ் இன் அல்போன்ஸா நீட் அகாடமி வழங்கும் +1 நீட் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம். 11 வகுப்பில் மேக்ஸ் பயாலஜி, பியூர் சயின்ஸ், மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் CA ஃபவுண்டேஷன் கோர்ஸ் உடன் கூடிய காமர்ஸ், அக்கௌண்டன்சி வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகளும் உள்ளன. அல்போன்ஸா நீட் அகாடமி, அல்போன்ஸா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேம்பஸ், ARP கேம்ப் ரோட், நாகர்கோவில். மொபைல் 9445818800, 4462265863. அட்மிஷனுக்கு முந்துங்கள்.
7: காலை பொழுதில் ரசனைக்க விருந்தாயி ரசிக்கும் பாடல்களுடன் பல் சுவை கருத்துக்களும் கலந்து வர நாம சந்தோஷமா கேட்டு இருக்கோம். நம்ம குமரி பண்பலை நூற்றில் இருந்து தென்குமரி தேனலை. இந்த நேரத்தில் நமது பண்பலையில் இப்போது நாம் கேட்கலாம்
8: தேதியும் செய்தியும்.
9: இன்று May 24.
10: தெர்மாமீட்டரை கண்டுபிடித்த இயற்பியலாளர் டேனியல் கேப்ரியல் ஃபாரன்ஹீட் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
9: தெர்மாமீட்டர் எனப்படும் பாதரச கண்ணாடி வெப்பமானியை கண்டுபிடித்த டேனியல் அவர்கள் 1686 இதே நாளில் பிறந்தார்.
10: இவரின் பெயரை வைத்தே அவ்வலகிற்கு ஃபாரன்ஹீட் வெப்பநிலை அலகு என பெயர் சூட்டப்பட்டுள்ளது.
9: இந்திய விடுதலை போராட்ட செயற்பாட்டாளரும் பதிப்பாளருமான கண முத்தையா அவர்கள் பிறந்த தினம் இன்று.
11: இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு.
10: நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தலைமையில் இந்திய விடுதலைக்காக போராடியவரும் தமிழ் பதிப்புலக முன்னோடியுமான கண முத்தையா அவர்கள்

0: 1913 ஆண்டு இதே நாளில் பிறந்தவர் ஆவார்.
1: இந்திய விடுதலை இயக்க போராட்டங்களில் பங்கேற்ற இவர் தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி போன்ற பல மொழிகளிலும் புலமை பெற்றவராக திகழ்ந்தார்.
0: 1945 ஆண்டு நேதாஜியின் இந்திய தேசிய ராணுவத்தில் அதிகாரியாக பணியாற்றிய இவர் நேதாஜியின் மேடை பேச்சுக்களை மொழிபெயர்த்துள்ளார்.
1: 1946 ஆண்டு தமிழ் புத்தகாலயம் ஒன்றை நிறுவி நேதாஜியின் புரட்சி என்ற நூலை முதன்முதலில் பதிப்பித்து வெளியிட்டார். ஐக்கிய ராஜ்யத்தின் பேரரசியான ராணி விக்டோரியா அவர்கள் 1819 ஆண்டு இதே நாளில் பிறந்தவராவார்.
0: முதலாவது மின்னியல் தந்தி செய்தியை 1844 ஆண்டு இதே நாளில் சாம்வேல் மோர்ஸ் அவர்கள் வாஷிங்டனிலிருந்து பால்டிமோருக்கு அனுப்பினார்.
1: ஐக்கிய அமெரிக்காவின் நியூயார்க் மாநிலத்தில் உள்ள பழமையான தொங்கு பாலங்களுள் ஒன்றான புரூக்ளின் பிரிட்ஜ் 1883 ஆண்டு இதே நாளில் திறக்கப்பட்டது.
0: 1825 மீட்டர் நீளமுள்ள இப்பாலம் கிழக்கு ஆற்றின் மீது மான்ஹட்டானில் இருந்து புரூக்ளின் வரை கட்டப்பட்டுள்ளது.
1: இது கட்டி முடிக்கப்பட்ட பொழுது இதுவே உலகின் மிகப்பெரிய தொங்கு பாலமாக இருந்தது.
0: உலக புகழ்பெற்ற வானியலாளர் நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் அவர்கள் நினைவு தினம் இன்று.
1: வானியலாளர், கணிதவியலாளர், சட்ட நிபுணர், மருத்துவர், மொழிபெயர்ப்பாளர் என பல்துறை நிபுணராக அறியப்பட்ட நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் அவர்கள் கதிரவனை மையமாக கொண்ட புரட்சிகரமான கொள்கையை வகுத்து தந்து வானியலில் புதிய ஒரு வளர்ச்சிக்கு வித்திட்டவர் ஆவார்.
0: 15 வரை பூமியை மையமாக கொண்டே பிற கோள்கள் இயங்குகின்றன என்று எண்ணியிருந்த கொள்கையை மாற்றி கதிரவனை மையமாக கொண்டே கோள்கள் இயங்குகின்றன என உலகிற்கு இவர் காட்டியுள்ளார்.
1: இவர் 1543 ஆண்டு இதே நாளில் இயற்கை எய்தினார்.
0: தமிழக ஊடகவியலாளர் சீபா ஆதித்தனார் அவர்கள் நினைவு தினம் இன்று.
1: தமிழ்நாட்டில் இதழியல் முன்னோடியான இவர் இன்றைய முன்னணி நாளிதழ்களுள் ஒன்றை தொடங்கியவரும் ஆவார்.
0: அரசியலிலும் ஆர்வம் கொண்டிருந்த இவர் தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவராகவும் பணியாற்றியுள்ளார்.
1: சட்டத்துறையில் கல்வி கற்ற இவர் தமிழ் பற்று, நாட்டுப்பற்று ஆகியவற்றினை அடித்தளமாக கொண்ட தனது கொள்கைகளை முன்னெடுத்துச் செல்வதற்கு வசதியாக பத்திரிகை துறையிலேயே தனது கவனத்தை செலுத்தினார்.
0: இவர் 1981 ஆண்டு இதே நாளில் இயற்கை எய்தினார்.
2: தேதியும் செய்தியும்
3: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
4: இம்மாதம் 30 வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
3: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 0465223066
4: செல் நம்பர் 9488230666.
5: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
6: நூர் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
5: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
6: குமாரகோயில் நூர் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
5: சேர்க்கை நடைபெறுகிறது.
7: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 RKG நெய் வழங்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. இந்நிகழ்ச்சி வழங்குவோர் RKG நெய். இது உலகம் விரும்பும் நெய்.
8: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
9: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
10: அம்மன் TRY TMT கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள்.
11: பக்கவாதம் மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்
12: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்
11: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு.
12: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மெண்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
11: தடிக்காரன் கோணம் AJ நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது. போன் 9442077704.
12: AJ நியூரோ ரீஹாப் சென்டர், தடிக்காரன் கோணம்.
7: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.

இன்று காலை 10:02 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் குழு குழு இசி மேளா. நேர்களே, நம்ம குமரி பண்பலை நூற்றொன்றுல இப்ப நாம கேட்கலாம் ஆம்பள திரைப்படத்திலிருந்து பாடலை. பாடல் எழுதி இசையமைத்து பாடியிருக்காங்க ஹிப்ஹாப் தமிழா.

0: காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி பழவிளை நாகர்கோவில்
1: அரசு உதவி பெருமை கல்லூரியில் சிவில் மெக்கானிக்கல் ட்ரிபிள்இ
0: இசிஇ ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
1: அரசு சலுகைகள், விடுதி வசதி, பேருந்து வசதி,
0: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பும் பெற அழையுங்கள்.
1: 0465225390.
2: இது நம்ம கேஎம்எம்சி மருத்துவ
3: அதிநவீன கேட்லாப் உதவியுடன் சிறப்பு மருத்துவர்களின் வழிகாட்டுதலில்
4: ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம்,
3: ஓபன் ஹார்ட் சர்ஜரி உள்ளிட்ட இதய சிகிச்சைகள், மூட்டு மற்றும் இடுப்பு அறுவை சிகிச்சை, நரம்பியல் அறுவை சிகிச்சை, சிறுநீரக அறுவை சிகிச்சை,
4: வாத நோய்க்கான சிகிச்சை, டயாலிசிஸ், சர்க்கரை நோய் மருத்துவம்,
3: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி,
4: உலகத்தரத்தில் லேப் வசதி,
3: சிடி எம்ஆர்ஐ போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்த வாரங்கள்
4: கேஎம்எம்சி ஹாஸ்பிட்டல். இது நம்ம குடும்ப மருத்துவமனை முட்டம்.
3: கால் 7900447.
5: நேர்களின் நம்ம குமரி பண்பலை நூற்றிலிருந்து தென்குமரி தேனலை கேட்டுட்டு இருக்கோம்.
0: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
1: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
0: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 0465223000666.
1: செல் நம்பர் 9488230666.
5: இதுவரை குமரி பண்பலை நூற்றிலிருந்து தென்குமரி தேனலை கேட்டோம்.
6: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
7: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT யின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் TRY TMT கம்பிகள்.
5: இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். சென்னையிலும் அஞ்சலாக
8: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் சுயசார்பு நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருடன் இன்று பேச்சு நடத்துகிறார். சுகாதாரத்துறையில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். விமானங்கள் மற்றும் விண்வெளி உற்பத்தி துறையில் இந்தியா அமெரிக்கா இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் முழுமையாக நிறைவேறுவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத மது விற்பனை மற்றும் போதைப்

0: பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். வக்ஃபு வாரிய சொத்துக்களை கணக்கெடுக்கும் பணி விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் திருக்கோவிலில் அடிப்படை வசதிகளை தடையின்றி வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மேகாலய தலைநகர் ஷில்லாங்கில் ஆகாஷ் வானொலி சேவை தொடங்கப்பட்டு 90 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளதையொட்டி குறிக்கும் வகையில் சிறப்பு இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கம்போடியாவில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 14 பேர் உயிரிழந்தனர், 93 பேர் காயமடைந்துள்ளனர். ராஞ்சியில் நடைபெற்ற தேசிய தடகள சாம்பியன் போட்டியில் ஆடவர் 100 மீட்டர் ஓட்டத்தில் பஞ்சாபின் குரிந்தர்வீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் காலை 8:02. நம்ம குமரி பண்பலை 101 தென்குமரி தேனலையில் இணைந்திருக்கிறோம். விளம்பரத்தை தொடர்ந்து வடசேரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கனிகளின் விலை நிலவரம் தெரிஞ்சுக்கலாம்.
2: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
3: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
2: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
3: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
2: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
3: போன் 7358737358.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
6: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
7: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ICU அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
8: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: நேர்களே, இப்பொழுது நாம் வடசேரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கனிகளின் விலை நிலவரம் என்னென்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். நாட்டு கத்தரிக்காய் கிலோ ஒன்றிற்கு 80 ரூபாய், கத்தரிக்காய் சாதாரகம் 50 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 28 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 30 ரூபாய், நாட்டு தக்காளி 50 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 60 ரூபாய், நாட்டு மிளகாய் 75 ரூபாய், நாடன் மிளகாய் 150 ரூபாய், சீனியவரைக்காய் 45 ரூபாய், வெள்ளரிக்காய் 18 ரூபாய், பாகற்காய் 60 ரூபாய், இஞ்சி 160 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சேனைக்கிழங்கு 45 ரூபாய், பல்லாரி 25 ரூபாய், கேரட் 70 ரூபாய், முட்டைக்கோஸ் 50 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 50 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 50 ரூபாய், சின்ன வெங்காயம் 1 கிலோ 70 ரூபாய், பூசணி 65 ரூபாய், தடியங்காய் 15 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 140 ரூபாய், புடலை 40 ரூபாய், பீன்ஸ் 1 கிலோ 120 ரூபாய், சௌச்சௌ 55 ரூபாய், தட்டைப்பயிறு 45 ரூபாய், பச்சை மாங்காய் 30 ரூபாய், பீட்ரூட் 50 ரூபாய், முள்ளங்கி 45 ரூபாய், எலுமிச்சை 100 ரூபாய், நார்த்தங்காய் 40 ரூபாய், காலிஃபிளவர் 45 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 45 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 50 ரூபாய், வாழை இலை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 90 ரூபாய், புதினா 70 ரூபாய், பால் சேம்பும் 70 ரூபாய், வழுதலங்காய் 45 ரூபாய், கோவைக்காய் 68 ரூபாய், சுரைக்காய் 22 ரூபாய், காராமணி 40 ரூபாய், கறிவேப்பிலை 40 ரூபாய், நேந்திரன் வாழைப்பழம் 50 ரூபாய், பப்பாளி பழம் 30 ரூபாய், நெல்லிக்கனி 60 ரூபாய் விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. இனி அரசு

0: அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம் தெரிஞ்சிக்கலாம். திருப்பதி சார மூன்று நெல் ரகம் அரசு கொள்முதல் நிலையங்களின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டால் ஒன்றிற்கு 2500 ரூபாயும், உள்ளூர் கொள்முதல் நிலையங்களின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டால் ஒன்றிற்கு 1700 ரூபாய் விலையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. இனி நமது மாவட்டத்தின் முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம் தெரிஞ்சிக்கலாம். இன்றைய காலை நிலவரப்படி பேச்சிப்பாறை அணை 23.93 அடி, பெருஞ்சாணி அணை 28.9 அடி, சிற்றார் அணை 1.54 அடி, சிற்றார் அணை 2.54 அடி, பொய்கை அணை 16 அடி, மாம்பழத்துறையாறு அணை 17.55 அடியாக உள்ளது. அணைகளின் நீர்மட்ட நிலவரம் தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: உங்கள் டிஜிமார்ட்டின் கோடைக்கால சிறப்பு சலுகை விற்பனை,
2: உலக தரம் வாய்ந்த அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரக்கட்டில் சோஃபா, மெத்தை, டைனிங் டேபிள்கள்,
1: வரவேற்பறையை அலங்கரிக்கும் கலை நயமிக்க மர சிற்பங்கள், வாழ்த்துவாக்குகள், பூக்கூடைகள், கண்ணை கவரும் ஓவியங்கள், கிஃப்ட் பொருட்கள் வாங்கிட வாருங்கள்.
3: டிஜிமார்ட், இது உங்கள் டிஜிட்டல் பார்ட்னர்.
1: ஸ்டேடியம் எதிரில் நாகர்கோயில்
3: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை.
2: டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோயில்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளைய பாரதம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் குழு குழு ஏசி மேளா.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. குமரி மாவட்டத்தில் செயல்படுத்தப்படும் வேளாண் திட்டங்கள். கன்னியாகுமரி மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் MR வாணி அவர்களுடன் நேர்முகம். வடைமிளகாய் சாகுபடி குறித்து ஆண்டார்குளம் சத்திய ஜெய்சிங் அவர்களுடன் நேர்முகம். அமுது சுரபி இதில் தேசிய கால்நடை இயக்கம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். இறால் வளர்ப்பு தரும் லாபம். கணபதிபுரம் வளங்குன்றா நீடுயிரி வளர்ப்பு மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஏ அனிச் விவேக் சந்தியா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சாய்பால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: எங்களின் தங்கமான வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க உங்களின் 9 கேரட் முதல் 24 கேரட் வரையிலான தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் செய்யும் போது இன்றைய தங்க விலைக்கு எந்த கழிவும் இல்லாமல் 0% டிடக்ஷனில் புதிய தங்க நகை வாங்கி செல்லலாம். அது மட்டுமில்லாமல் புதிய தங்க நகை வாங்கும் போது அதன் சேதாரத்தில் 20% வரை மற்றும் வைர நகை வாங்கும் போது அதன் கற்களின் மதிப்பில் 30% வரை தள்ளுபடி கிடைக்கும். இச்சலுகை May 31 வரை மட்டுமே. தங்கத்தின் மதிப்பை சரிபார்க்க கேரட் மீட்டர் வசதியும் உள்ளது. TNC அப்ளை தனிஷ்க் ஜங்ஷன் நாகர்கோவில்.
2: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ECEMIயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
0: நமது பண்பலையின் தென்குமரி தேனலையில் இனி கேட்கலாம் அனிருத் ரவிச்சந்தரின் இசையமைப்பில் யோயோ ஹானி சிங், ஹிப் ஹாப் தமிழா அனிருத் ரவிச்சந்தர் இவங்களுடைய குரல்கள்ல வாலியின் வரிகளில் எதிர்நீச்சல் திரைப்பட பாடல்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
3: நேர்களை இதுவரை நமது பண்பலையின் பல்சுவை கதம்பமாய் நம்ம குமரி பண்பலை நூற்றுள்ளது தென்குமரி தேனலை கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லியிலிருந்து அஞ்சலாக.
4: Akashvani presents Morning News. Good morning, I'm Anuja Kumar. The headlines. External Affairs Minister Dr. S. Jayashankar to hold bilateral talks with US Secretary of State Marco Rubio in New Delhi today. Ayushman Bharat scheme to be rolled out in West Bengal from July. Swasth Sathi beneficiaries to be included. Maharashtra SIT files charge sheet against four accused in Nashik TCS sexual assault and religious conversion case. US President Donald Trump says Iran deal including reopening of Strait of Hormuz largely negotiated. IMD forecasts severe heat wave conditions in some parts of northern, central and eastern India including Delhi today. And in athletics, Gurinder Veer Singh

0: பற்றின ஆராய்ச்சி தான் இன்றைக்கி. இதுக்கு ஆராய்ச்சி என்னத்துக்கு, அது தெரிஞ்ச விஷயந்தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி அலட்சியமாக இந்த விஷயத்தை விட்டுறக்கூடாது. பொதுவாக எல்லோரும் நினைக்கலாம் எது சரி எது தவறு அப்படின்னு, தெரியாததுனால தான் மனுஷன் தப்பு பண்ணுறான் அப்படின்னு. ஆனால் அப்படி சொல்லிட முடியாது. மனுஷன் வந்து தெரிஞ்சே தான் தவறுகள் பண்ணுறான். இப்போ உதாரணத்துக்கு, ஒரு சாலையில் இடது பக்கம் போக வேண்டிய ஒருத்தர் நடுக்கோட்டை தாண்டி வலது பக்கமாக வண்டி ஓட்டிகிட்டு போகிறாருன்னு வச்சுக்கோங்க. என்னப்பா இது தப்பு இல்லையா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டால், அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படிம்பார். வலது பக்கமாக போகிறது தப்புன்னு தெரிஞ்சே தான் அவர் அப்படி செய்கிறார், அப்படி போகிறார். பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூட லஞ்சம் வாங்குகிறாங்க, அவங்களுக்கெல்லாம் லஞ்சம் வாங்குறது தப்புன்னு தெரியலன்னு அர்த்தம்? திருடுறது தப்புன்னு தெரியாமலாம் மனுஷன் திருடுறான்? நல்லாவே தெரியும். நீங்கள் வேணும்னா கேட்டு பாருங்கள், வேறு வழி இல்லை அதனால தான் திருடுறேன்பா. திருடுறது ஒரு புண்ணியமான காரியம்னு திருடனே கூட சொல்ல மாட்டான். திருடுறது தவறுங்கிறது திருடனுக்கு தெரியும் அப்படிங்கிறத விளக்கிறதுக்காக ஒரு பெரியவர் ஒரு கதை சொன்னார். அதாவது, ரெண்டு திருடர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீட்டுக்கு போய் ஒரு 10,000 ரூபாயை திருடிக்கிட்டு வந்துடுறாங்க. ஒரு காட்டு வழியாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னும் விடியலை. ரெண்டு பேருக்கும் தூக்கம் கண்ணை சுற்றுது. சரி, இப்படியே ஒரு மரத்தடியில் படுத்து தூங்குவோம், காலையில் விடிஞ்சதும் இந்த பணத்தை ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி படுத்து தூங்குறாங்க. நடு ராத்திரியில் ஒரு திருடம் முழிச்சுக்கிறான், விடிகிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தால் 5,000 ரூபா தான் கிடைக்கும், இப்போவே கம்பெனிட்டுனா 10,000 ரூபா கிடைக்கும் அப்படின்னு யோசித்து பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வந்தான். மெதுவாக அந்த 10,000த்தையும் சுருட்டிக்கிட்டு அடுத்தவனுக்கு தெரியாமல் ஓடி போயிட்டான். விடியுது, அடுத்தவன் எழுந்திரிச்சு பார்க்குறான், பணத்தையும் காணலை பாகஸ்தனையும் காணலை. இந்த திருடன் அந்த திருடனை திட்டுறான், திருட்டு பய அயோக்கிய பய, இப்படி அநியாயமாக கிளப்பிட்டு போட்டானே அப்படிங்கிறான். இதிலேருந்து என்ன தெரியுது? தெரியாமல் எடுத்துக்கிட்டு போகிறது திருட்டு, அயோக்கியத்தனம், அநியாயம் அப்படிங்கிறது இவனுக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால தான் அடுத்தவனை பார்த்து இப்படி திட்டுறான். அதனால் தெரியாததுனால மனுஷன் தவறு பண்ணுறான்னு சொல்கிறது சரியில்லை. அப்படின்னா மனுஷன் பண்ணுற தவறுகளுக்கு உண்மையான காரணம்தான் என்ன? இதே சந்தேகம் அர்ஜுனனுக்கும் வந்து தான். அதனால தான் அவன் வந்து பகவானை பார்த்து கேட்குறான், மனுஷன் வந்து தன் விருப்பத்துக்கு விரோதமாக ஏதோ ஒரு சக்தியினால் பலாத்காரமாக இழுக்கப்பட்டது மாதிரி பாவம் பண்ணுறானே, அந்த சக்தி என்ன அப்படின்னு கேட்குறான். இதுக்கு பகவான் பதில் சொல்கிறார், காமமும் குரோதமும் தான் அந்த சக்திகள், அதாவது ஆசையும் சினமும், இது ரெண்டும் உன்னுடைய எதிரிகள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். இன்னமும் நுணுக்கமாக பார்த்தா, காமத்தினுடைய மறு உருவங்கள் தான் குரோதமும் லோபமும். ஆசை நிறைவேறலைன்னா குரோதம், அதாவது கோபம். ஆசை நிறைவேறிட்டதுன்னா லோபம், அதாவது பேராசை. பாவத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு மெயின் சுவிட்சு எது அப்படிங்கிறது இப்போ தான் தெரியுது. அதுக்கு மனுஷன் தெரிஞ்சே தான் தவறு பண்ணுறான் அப்படின்னு பேசிக்கிட்டோமே, அதுக்கு ஒரு உதாரணம். ஒரு ஆள் ஹோட்டலில் சாப்பிட போனான், சாப்பிட்டு முடித்தான், எழுந்திரிச்சு வந்து முதலாளிகிட்ட பில்லை கொடுத்தான், காசை கொடுக்கல. முதலாளி பணம் கொடுன்னு கேட்டார். இவன் என்கிட்ட பணம் இல்லைன்னா, முதலாளி கொஞ்சம் கூட அலட்டிக்கலை, உள்ளே இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டார். இவனை கூப்பிட்டுக்கிட்டு போய் இட்லி மாவாட்ட சொல்லுன்னார். இவனும் கவலைப்படாமல் உள்ளே போயிட்டான். அப்போது அழைச்சிக்கிட்டு போகிற ஆள் கேட்குறான், ஏன் சார் சாப்பிட்றதுக்கு முன்னாடி காசு இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறான். தெரியும், காசு இல்லைங்கிறதும் தெரியும், காசு இல்லாமல் சாப்பிட்டா மாவாட்டணுங்கிறதும் தெரியும் அப்படின்னா அந்த ஆள். அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்லேயே சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னு கேட்குறான் அவன். அதுக்கு இவர் சொல்கிறாரு, அது எப்படி, அங்கே சாப்பிட்டாலும் நான் இதே வேலையை தானே செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னாராம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: இனிமையான காலை பொழுதில் நம் மனங்கள் மகிழ்வுற புத்துணர்வுடன் கேட்கலாம் நம்ம குமரி பண்பலை 101 கே எக்ஸ்பிரஸ். குமரி பண்பலை 101 எக்ஸ்பிரஸ். கே
3: கே எக்ஸ்பிரஸ் இதில்

0: உலகின் திரை இசை பாடல்களை கேட்டு மகிழப் போறோம். விளம்பரங்களை தொடர்ந்து
1: அம்மன் டி ஆர் ஒய் டி எம் டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள்.

0: தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் DRY TMT கம்பிகள்.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
4: இணைந்திருக்கின்றோம் நம்ம நிகழ்ச்சியில. இப்போ மரகதமணியின் இசையமைப்பில் மதன் கார்கியின் வரிகளில் ராகுல் சிப்லிமிகுனி இவங்களுடைய குரல்ல RRR திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்கலாம்.

0: ஒரே கேம்பஸ்ல 13 மேற்பட்ட ப்ரொபஷனல் காலேஜஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ், எக்ஸலன்ட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ்னு எல்லாமே இருக்கு.
1: நிஷ்கன்யாகுமரி ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 10:02 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் குழு குழு ஏசி மேளா.
2: Pontjesly Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontjesly Super Speciality Hospital.
1: நேர்களை நம்ம பண்பலையின் கே எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில இனி கேட்கலாம். சந்தோஷ் நாராயணன் இசையமைப்பில் விவேக்கின் வரிகளில் தனுஷ் தி சந்தோஷ் நாராயணன், குரல்கள் ஜெகமே தந்திரம் திரைப்படத்திலிருந்து பாடலை.

0: தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 9:02 ஆர் கே ஜி நெய் வழங்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர் கே ஜி நெய். இது உலகம் விரும்பும் நெய்.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: படிச்சு முடிச்சதும் உடனே வேலை கிடைக்கணும். அப்போ நேஷ் கன்னியாகுமரி.

0: நேயர்களே, இதுவரை நம்ம குமரி பண்பலை நூற்றிலிருந்து கே கே எக்ஸ்பிரஸ் இதில் சூப்பர் ஹிட் திரை இசை பாடல்களை கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 நிகழ்ச்சி தொடரில் இன்று வானொலியின் நீண்ட நாள் நேயர் மற்றும் தனியார் நிறுவன மனிதவள மேம்பாட்டு அதிகாரி கவிதாசன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் சார். வானொலி முதன் முதலாக உங்களுக்கு எப்போது அறிமுகமானது?
2: கோவை வானொலியோடு ஏறக்குறைய 40 மேலாக எனக்கு தொடர்பு இருக்கிறது. நான் பள்ளியில் படிக்கின்ற காலத்திலேயே வானொலியோடு நான் அறிமுகமானவன். இன்னும் சொல்லப்போனால் கோவை அரசு கலைக்கல்லூரியில் என்னுடைய பட்டப்படிப்பு படித்துக் கொண்டிருந்தேன். எங்கள் கிராமம் கோவைக்கு அருகே இருக்கக்கூடிய கந்தேகுண்டன் சாவடியிலிருந்து தினசரி நகர பேருந்தில் தான் கோவையை நோக்கி வருவோம். அப்பொழுது இப்ப இருக்கக்கூடிய மாதிரி எஃப்எம் எல்லாம் கிடையாது. ஆனால் அந்த நகர பேருந்து என்றாலும் நாங்கள் வந்து சின்ன ரேடியோவை வைத்துக் கொண்டு நிகழ்ச்சிகளை கேட்டு வருவோம். அப்படி கோவை வானொலியோடு அறிமுகமானவன் நான். அப்பொழுது நான் கல்லூரி மாணவனாக இருந்தேன். கோவை வானொலி முதல் இந்த ராமநாதபுரம் ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கு முன்னால டாடா பாட்டில் அந்த நிகழ்ச்சி இருந்தது. அப்ப எனக்கு அறிமுகமாகிற போது கோ செல்வம் அவர்கள் தான் நிலை இயக்குநராக இருந்தாங்க. இந்த நிகழ்வுல வந்து மாலை நேரத்தில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் நாங்கள் ரொம்ப விரும்பி கேட்போம். அதுவும் ஏறும் ஊறும் நிகழ்ச்சியை, நான் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்ததுனால எங்களுடைய தந்தையாரோடு அந்த ஏறும் ஊறும் நிகழ்ச்சியை கேட்டு சிறப்பாக இருக்கும். அப்புறம் மாவட்ட செய்திகள் வரும், ஒவ்வொரு மாவட்டத்தை பற்றியும் செய்திகள் வரும்போது

0: அந்த மாவட்டத்தில் என்ன நடக்கிறது என்பதை தெளிவாக கேட்டுக்கொள்வதற்கு வாய்ப்பாக இருந்தது. அப்பொழுது 18 மாவட்டங்கள் தான் இருந்தது. ஆக ஏறுமூறும் நிகழ்ச்சியும் இந்த மாதிரி விவசாய நிகழ்ச்சிகளும் அப்புறம் திரை இசையும் விரும்பி நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்போ ஆல் இண்டியா ரேடியோவுக்கு 1982 பாரதி நூற்றாண்டு, பாரதி நூற்றாண்டை ஒட்டி நிறைய நிகழ்வுகள் நடைபெற்றது. குறிப்பாக இளைய பாரதம் அப்பொழுதெல்லாம் ஒன்றுதான் வரும். இளைய பாரதம் வந்து 2 நாள் கொண்டு வருவதற்கான நிகழ்ச்சி இருந்தது. இளைய பாரதத்தில் பல முறை நானும் வந்து பேசியிருக்கிறேன், இளைய பாரதத்தை கேட்டிருக்கிறேன். இளைஞர்களை தட்டி எழுப்பக்கூடிய மகாகவி பாரதியினுடைய நூற்றாண்டு 1982, அதை ஒட்டி கோவை வானொலி கல்லூரிகள் தோறும் பள்ளிகள் தோறும் மாணவர்கள் பங்கேற்கக்கூடிய பேச்சு போட்டி, கவிதை போட்டி, விவாத அரங்குகளை எல்லாம் ஏற்பாடு செய்தார்கள். அதிலிருந்து நான் வானொலியோடு இணைந்து பயணப்படுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது.
1: முதன் முதலாக வானொலியில் பேசிய அனுபவம் குறித்து.
0: வானொலியில கவியருவி என்ற ஒரு நிகழ்வு இருந்தது. அப்பொழுது நிகழ்ச்சி அமைப்பாளராக பின்னாளில் இயக்குநரான ஜே கமலநாதன் அவர்கள் இருந்தார்கள். அவர்தான் என்னை அழைத்து வந்து கவியருவியில் கவிதை வாசிக்கிற வாய்ப்பை கொடுத்தார்கள். அந்த கவியருவி எனக்கு முதல் முதலில் ஒரு கன்னி முயற்சியாக இருந்தாலும் பல நிகழ்ச்சிகள் அது எடுத்து போறது. அந்த நிகழ்ச்சியில் நான் வாசித்த கவிதை எப்பொழுதும் என் மனதிலே இருக்கக்கூடிய கவிதை. அது என்ன என்று கேட்டால், சுதந்திரத்தை பற்றி அப்பொழுதெல்லாம் பேசுவார்கள். இரவிலே வாங்கினோம், இன்னும் விடியவே இல்லை சுதந்திரம். இது வந்து 1982 முன்னால் எழுதப்பட்ட கவிதை. கோவையிலிருந்து வந்த வானம்பாடி என்ற இதழில் அரங்கநாதர் என்பவர் எழுதிய கவிதையாக நான் பின்னாளில் அறிவேன். அந்த கவிதை எங்களுடைய தமிழாசிரியர் சொன்னார். ஆனால் அந்த கவிதைக்கு மறுப்பாக நான் ஒரு கவிதை எழுதி அதை ஆல் இண்டியா ரேடியோவில் என் கவிதையோடு சேர்த்து அதை கொடுத்தேன். அது என்ன கவிதை என்று கேட்டால், இரவிலே வாங்கினோம், இன்னும் விடியவே இல்லை என்பதை மறுத்து. என்ன, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தர் நேரில் விடியும். சிலருக்கு 8 மணிக்கு விடியும், சிலருக்கு 7 மணிக்கு விடியும், சிலருக்கு 5 மணிக்கு விடியும். அதற்கு மறுப்பாக ஒரு கவிதையை கொடுத்தேன். என்ன என்று கேட்டால், இரவிலே வாங்கினோம், இன்னும் விடியவே இல்லை என்பதெல்லாம் பொய். விடிந்து வெகு நேரமாகியும் நீதான் சுதந்திரமாக தூங்கிக் கொண்டிருக்கிறாய். விழித்தால் தானே வெளிச்சம் தெரியும். எழுக இளைஞனே, விடியல் என்பது வெளியில் இல்லை, உன் விழியில் உள்ளதடா என்ற அந்த கவிதை பிரபலமாக போனது. அதுல வந்து நேயர் கடிதங்கள் வந்து நிறைய அந்த கவிதைகளை பாராட்டி வந்தது இன்னும் என்னுடைய நெஞ்சில் பசுமையாகவே இருக்கிறது.
1: ரொம்ப மகிழ்ச்சி சார். ஆல் இண்டியா ரேடியோ கோயம்புத்தூர்ல வெற்றி மாலை என்ற நிகழ்ச்சி பல நேயர்களால் பாராட்டப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில 50% மேலாக உங்களுடைய பங்களிப்பு இருந்தது. அந்த நிகழ்வு எப்படி நடந்தது?
0: அந்த வெற்றி மாலை நிகழ்ச்சி வந்து அப்பொழுது இயக்குநராக இருந்த கமல்நாதன் சார் தான் இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கை கொண்டு போய் சேர்த்தோணும் அப்படின்னு நாங்க ஒரு 2-3 டைம் உட்கார்ந்து கலந்தாய்வு செஞ்சதுல, திங்கட்கிழமை காலையில் இந்த வாரத்தினுடைய முதல் நாள் அவர்கள் உற்சாகமாக வேலைக்கு செல்ல வேண்டும், வாசிக்க செல்ல வேண்டும், படிக்க செல்ல வேண்டும். ஏன்னா ஒரு நாளினுடைய துவக்கத்தில் உற்சாகமாக இருந்தால் அந்த வாரம் முழுக்கும் இருப்பாங்கிறதுக்காக இந்த வெற்றி மாலை நிகழ்ச்சி நடந்தது. வெற்றி மாலை நிகழ்ச்சி 100 வாரம் போனவரை கூட கோவையில் வந்து பல இடங்களில் பாராட்டு நடத்தினோம். வெற்றி மாலையோட இணையாத நேயர்களே இல்லை என்று சொல்வதற்கு அந்த வெற்றி மாலை நிகழ்ச்சி எல்லாருக்கும் சென்றது. அதில் பல நாள் நானே நிகழ்ச்சி வடிவமைப்பு தொகுத்து வழங்குற வாய்ப்பை கொடுத்தார்கள். இளைஞர்கள்கிட்ட அளவறியாத ஆற்றல் இருக்கிறது. தீக்குச்சியின் தலையில் நெருப்பு இருக்கிறது, அதை தலைக்கு வைத்து படுத்தாலும் தீப்பிடிச்சு எரியாது. லேசர் தட்டினா அது தீப்பிடிச்சு எறிவதை போல இந்த நிகழ்ச்சி எத்தனையோ இளைஞர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை வெளிக்கொண்டு வருவதற்கு வெற்றி மாலை காரணமாக இருந்தது என்பதை உறுதியாக சொல்ல முடியும்.
1: நிச்சயமா இந்த நிகழ்ச்சி தவிர வானொலியில் நீங்கள் ரசித்த வேறு நிகழ்ச்சிகள்?
0: வானொலியில இன்னொரு நிகழ்ச்சி முக்கியமா நான் சொல்ல வேண்டும். வானொலியில ஆகாசவாணி ஆண்டுதோறும் சர்வபாஷா கவி சம்மாளனம் என்பதை நடத்தும். அது நேரு பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது அது உருவாகினாங்க. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளிலும் வரக்கூடிய சிறந்த கவிதைகளை தேர்வு செய்து அந்த கவிஞர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஆண்டுதோறும் சர்வபாஷா கவி சம்மேளனம் என்பது நடக்கும். அப்பொழுது நான் எழுதிய ஒரு கவிதை 2002 சர்வபாஷா கவி சம்மேளனத்திற்கு தேர்வானது. அந்த கவிதையினுடைய பயணமே பெரிய பயணம். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கேஜி மருத்துவமனை புரொடெக்ட் அன்பான் சைல்டு என்ற ஒரு புரோகிராம் நடத்தினது. அதில் அதனுடைய தலைவர் பக்தவச்சலம் வந்து என்னை கலந்து கொள்ள சொன்னார். கருவிலேயே பெண் குழந்தைகள் சிதைக்கப்படுவதாகவும் பிறந்த பிறகு அவர்கள் அழிக்கப்படுவதாகவும் வந்தது, அதனால அவங்க எடுத்தாங்க. அதுல வந்து கோயம்புத்தூர்ல தான் அந்த நிகழ்வு நடந்தது. அதுல வந்து நான் ஒரு கவிதை வாசிக்கிற வாய்ப்பு எனக்கு கொடுத்தாங்க. அப்பொழுது நிலை இயக்குநர்கள்லாம் வந்திருந்தாங்க. அங்க அந்த கவிதையை ரெக்கார்ட் பண்ணாங்க. கருவிலேயே சிதைக்கப்படுகிற பெண் சிசுவுக்காக நான் வாங்கிய வக்காலத்து அந்த கவிதை. அந்த கவிதை எப்படி செல்கிறது என்று கேட்டால், இதயமுள்ளோருக்கு ஒரு இதய

0: சந்தேகத்தின் கேள்வி. உணர்வுகளை பின்னி பின்னி உடல் தெரியில் ஒரு உயிராடை நெய்தாய். அது பாலாடை போல பக்குவப்படும் முன் கருவறையை கல்லறையாக்க துணிந்தாய். உன் பட்டு இதயம் பட்டு போய்விட்டதா என்று அந்த கவிதையை நீளமாக செல்லக்கூடிய கவிதை. அந்த கவிதையை இந்த சர்வ பாஷா கவி சம்மேளன் தேர்வுக்கு அனுப்புனாங்க. உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 16 கேப்டிவ் ஸ்டேஷன்லேருந்து சிறந்த 3 கவிதைகளை தேர்ந்தெடுத்து சென்னையில் இருக்கு அதில் எல்லாம் ரெஸ்பெக்டிவ் ஃபைனலுக்கு போய் 3 கவிதைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த 3 கவிதைகளும் இந்தி, இங்கிலீஷ் அண்ட் சான்ஸ்கிரிட்டில் போய் மொழியாக்கம் செய்யப்பட்டு அந்த ரெஸ்பெக்டிவ் ஃபைனல் போய் செலக்ட் பண்ணி இவ்வளோ வேற தாண்டி வந்த கவிதை தான் கருவறை ஓலங்கள். அப்பொழுது வந்து மத்திய பிரதேசத்துடைய போபாலில் தான் இந்த சர்வ பாஷா கவி சம்மேளன் நடந்தது. அங்க தமிழ் கவிதையின் சார்பாக நான் சென்றிருந்தேன். அங்கே இந்த கருவறை ஓலங்கள் என்ற கவிதை முதல்ல தமிழ் மொழியில படிக்கணும், மூல் கவி, அப்புறம் வந்து டிரான்ஸ்லேட்டட் கவிதை படிப்பாங்க. நான் படிச்சதையுமே ஒருத்தர் இந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணி படிச்ச பிறகு அரங்கு முழுக்க கைதட்டல் கைதட்டல் கைதட்டல். அடுத்த நாள் எல்லா பத்திரிகைகளையும் கருவறை ஓலங்களை பற்றி தான் பேசப்பட்டிருந்தது. ஆகவே அந்த வகையில் ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்த ஒரு கவிஞனை அல்லது ஒரு மாணவனை இந்தியாவினுடைய தேசிய கவிதையாக மாற்றியது நம்முடைய வானொலி தான். என்னை மட்டுமல்ல, என்னோடு படித்த எத்தனையோ நண்பர்கள் தோழர்களையும் வானொலி அவர்களை படைப்பாளிகளாக, எழுத்தாளர்களாக, சிந்தனையாளர்களாக மாற்றியது நம்முடைய வானொலி என்பதை யாரும் மறுக்க முடியாது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய முழுக்க அந்தந்த மொழிகளிலிருந்து வந்த கவிஞர்கள் எல்லாம் சந்திக்கிற பொழுது வானொலியோடு அவர்கள் எப்படி இணைந்து வளர்ந்தார்கள் என்பதை நினைத்து நாங்கள் எல்லாம் பெருமை அடைந்தோம்.
1: வானொலியை பற்றி எப்பொழுது கேட்டாலும் நான் வானொலி வளர்த்த குழந்தை என்று நீங்கள் சொல்வதுண்டு. ஏன் இந்த உணர்வு?
0: ஏன்னா நான் வந்து ஒரு அறியாத பாலகனாக இருக்கிற பொழுது படிப்படியாக என்னுடைய சிந்தனையை பட்டதீட்டி நான் கவியரங்கங்களை கலந்து கொள்வது, நிறைய வானொலியில் பட்டிமன்றங்கள், கவியரங்கங்கள், விவாத அரங்கங்கள்லாம் வானொலி மூலமாக செய்தேன். அப்புறம் கருவறை ஓலங்கள் என்ற கவிதை மூலமாக வெளியில் வந்தேன். அப்புறம் வந்து ஒரு நாள் பொங்கலுக்கெல்லாம் வந்து கவிதை களம் என்ற நிகழ்ச்சியெல்லாம் நடத்தினோம். அது வந்து ஆல் இண்டியா ரேடியோ ரெக்கார்ட் பண்ணி அது தூர்தர்ஷனிலையும் ஒளிபரப்பாச்சு. அதனால ஒவ்வொரு நாளும் வளர்ந்ததுனால என்னை செம்மைப்படுத்தி இலக்கியத்தின் சிகரம் நோக்கி நான் செல்வதற்கு வானொலி வாய்ப்பாக இருந்ததுனால நான் வானொலி வளர்த்த பிள்ளை என்று சொல்வதில் நான் எப்பொழுதும் பெருமையாகத்தான் இருப்பேன்.
1: மிக்க மகிழ்ச்சி. வானொலிக்கு 90 வயது என்பது குறித்து உங்களுடைய கருத்து.
0: வானொலி 90 என்று இந்த நிகழ்வு இந்திய முழுக்கவும் கொண்டாடி வருகிறது. வானொலி ஆரம்பித்து 90 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் நான் உங்களோடு சந்திக்கிறேன். வானொலி என்பது எல்லாருடைய இதயங்களையும் தொட்டு அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக இளைஞருடைய மனதை, வாழ்க்கையை எப்படி செம்மைப்படுத்தியது என்பதை சிந்திக்கும் பொழுது, நானே ஒரு இளைஞனாக இருக்கிற பொழுது கல்லூரி மாணவனாக இருந்த 1982 இதுவரை வானொலியோடு இணைந்து வளர்ந்து முன்னேறி நான் பயணப்பட்டு வருகிறேன். ஒவ்வொரு மனிதனுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை, குறிப்பாக படைப்பாற்றலை வெளியே கொண்டு வருவதில் வானொலி சிறந்து விளங்குகிறது. மனிதனுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதில் அவனுடைய சிந்தனைகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஏனென்று கேட்டால், உங்களுடைய சிந்தனையை கவனியுங்கள், ஏனென்றால் அது செயலாக மாறுகிறது. உங்களுடைய செயலை கவனியுங்கள், ஏனென்றால் அது பழக்கமாக மாறுகிறது. உங்களுடைய பழக்கத்தை கவனியுங்கள், ஏனென்றால் அது வழக்கமாக மாறுகிறது. உங்களுடைய வழக்கம் வாழ்க்கையாக வேண்டுமென்றால் சிந்தனை செம்மையடைய வேண்டும். சிந்தனை செம்மையடைய வேண்டுமென்றால் சிந்தனையை செம்மைப்படுத்தக்கூடிய கருத்துக்கள் நம்முடைய மனதிலே செல்ல வேண்டும். ஆக வானொலியை பொறுத்தவரையில், அந்த அகில இந்திய வானொலி விருப்பு வெறுப்பற்ற நிலையில், எந்த பாரபட்சமும் பாகுபாடும் இல்லாமல் நல்ல கருத்துக்களை இளைய பாரதம் மூலமாகவும் கோடிக்கணக்கான மாணவர்கள், இளைஞர்கள் மனதில் அந்த கருத்து விதைகள் தூவப்பட்டதின் விளைவாக தெளிவடைந்தது. வாழ்க்கையை தெளிவாக நடத்துவதற்கு ஒரு வாழும் கலையை நல்ல முறையில் மாணவருடைய மனதிலே வானொலி செலுத்தி வருகிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. எத்தனையோ கிராமப்புறங்கள், என்ன ஒரு டெலிவிஷன் பார்க்கணும்னா நம்ம நேரத்தை வந்து வீணடிச்சுட்டு அது முன்னால் உட்காரணும். வானொலி கேட்பது என்பது நீங்க வாகனத்துல போயிட்டு அதை கேட்கலாம், விவசாய வேலை செஞ்சுட்டு கேட்கலாம், இன்னும் வந்து நம்முடைய எஃப்எம் இருக்கு, வானொலி எஃப்எம். அப்ப வந்து எங்கெங்கயோ இருக்கக்கூடியவங்கெல்லாம் வானொலி கேட்டலாம். வானொலி என்பது எல்லாருடைய இதயமும் வானொலியினுடைய இசையாகத்தான் போறது. மாலை நேர நிகழ்ச்சி ஆகட்டும், விவசாயிகளுக்கான நிகழ்ச்சி, குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி, குறிப்பா தொழிலாளர்களுக்கான நிகழ்ச்சி என்று சமுதாயத்தில் இருக்கக்கூடிய 360 டிகிரியும் கவர் பண்ணக்கூடியதுதான் நம்முடைய ஆகாசவாணி.

0: ஆகவே எல்லா இல்லங்களிலும் இதயங்களிலும் நுழைந்திருக்கக்கூடிய ஆகாசவாணி 90 ஆண்டை கடந்து 100 ஆண்டை நோக்கி 1000 ஆண்டுகள் இந்த ஒளிபரப்பு சேவையை செய்து வர வேண்டும் என்று இந்தியாவில் உள்ள அனைத்து இதயங்கள் சார்பாக நான் என்னுடைய வேண்டுதலை வைக்கிறேன்.
1: வானொலியே என் சுவாசம் என்பது போல உங்கள் பேச்சு அமைந்திருக்கிறது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் நீண்ட நாள் அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நிலையத்தின் சார்பாக நன்றி, வணக்கம்.
0: வணக்கம். எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கும், என்னை போல நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவருடைய படைப்பாற்றலை வெளிக்கொண்டு வருகிற வானொலிக்கு என் தலையான வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: வானொலிக்கு 90 நிகழ்ச்சி தொடரில் இதுவரை வானொலியின் நீண்ட நாள் நேயர் மற்றும் தனியார் நிறுவன மனிதவள மேம்பாட்டு அதிகாரி கவிதாசன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

0: ஒவ்வொரு இல்லத்தின் வாணி ஆகாஷவாணி, ஒவ்வொரு உள்ளத்தின் வாணி ஆகாஷவாணி, உள்ளங்களை ஒன்றாய் இணைத்திட இதோ நாங்கள் வருகிறோம். ஒரே கிளிக்கில் லைனில் காத்திருக்கும் எங்கள் நிலையங்கள்
1: மனதின் குரல், இசை, நாடகம், விளையாட்டு, நம்பிக்கையான செய்திகள் நொடியில்.
0: எங்கள் வெப்சைட் akashvani.gov.in.
1: புதிய பாரதம், புதிய ஆகாஷவாணி.

0: ஏன் சார், பொது இடங்கள்ல இப்படி எச்சில் துப்பி அசுத்தம் பண்ணுங்களே, உங்களுக்கே சரியா இருக்கா?
1: இங்க துப்புறதுல என்ன ஆயிடுபோது?
0: கண்ட இடத்தில் எச்சில் துப்புறது, பொது இடங்களில் மலஜலம் கழிப்பது, கண்ட இடங்களில் குப்பைகள் போடுறது, சுற்றுப்புறம் தூய்மை இல்லாம இருக்கிறது, இதனால நுண்கிருமிகள் மூலம் பலவிதமான தொற்றுகள் ஏற்படுதுங்க. ஆக நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கலாமே.
2: இத்துடன் இன்றைய புத்தம் புது காலை இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நேர்களே. அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் காலை 9 மணி.
3: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் சுயசார்பு நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருடன் இன்று பேச்சு நடத்துகிறார். சுகாதாரத்துறையில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். விமானங்கள் மற்றும் விண்வெளி உற்பத்தி துறையில் இந்தியா அமெரிக்கா இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் முழுமையாக நிறைவேறுவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத மது விற்பனை மற்றும் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். வக்ஃபு வாரிய சொத்துக்களை கணக்கெடுக்கும் பணி விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் திருக்கோவிலில் அடிப்படை வசதிகளை தடையின்றி வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மேகாலயா தலைநகர் ஷில்லாங்கில் ஆகாஷ்வாணி வானொலி சேவை தொடங்கப்பட்டு 90 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளதை குறிக்கும் வகையில் சிறப்பு இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கம்போடியாவில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 14 பேர் உயிரிழந்தனர், 93 பேர் காயமடைந்துள்ளனர். ராஞ்சியில் நடைபெற்ற தேசிய தடகள சாம்பியன் போட்டியில் ஆடவர் 100 மீட்டர் ஓட்டத்தில் பஞ்சாபின்

0: குரிந்தர் வீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இன்று நடைபெறும் போட்டிகள் மும்பை அணி ராஜஸ்தான் அணியையும் கொல்கத்தா அணி தில்லி அணியையும் எதிர்கொள்கின்றன. நிறைவுற்றது செய்திச் சுருக்கம்.
1: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.
3: ஆர்கேஜி நெய் வழங்கும்
2: வசந்த அழைப்பு.
3: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர்கேஜி நெய்.
4: ஆஹா, செம்ம வாசனை
5: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
6: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
2: ஆஹா, செம்ம வாசனை! அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
1: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
0: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
3: நேயர்களுக்கு ஒரு புத்துணர்வான காலை வணக்கங்களோடு உங்களுடன் இணைவது உங்கள் ஆச்சேரி திகா. உங்கள் ஃபேவரட் பாடல்களை நம்ம குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டு மகிழ இருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த அழைப்பு. நிகழ்ச்சியில் பங்கேற்க நீங்கள் டயல் செய்யுங்க 2602040 மற்றும் 2907722, முன்னழைப்பாக 04652. நிகழ்ச்சியில் வந்திருக்கும் முதல் நேயர், வணக்கம்.
4: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் புதுகுடி இருப்பு கலீல் ரஹ்மான்.
3: வணக்கம் வணக்கம் ஐயா, வணக்கம். சொல்லுங்க, உற்சாகமான காலை வணக்கம்.
4: படத்துல இருந்து மது ராமகிருஷ்ணன் பாட்டேன் சொல்லி தரவா அப்படி தோங்குற இனிமையான பாடல் இந்த காலை நேரத்தில் நேரில்தான் எனக்கு
3: சொல்லி தரவா அப்படிங்கிற பாடல் கேட்டிருக்கிறீங்க. நீங்க கேட்ட பாடல் நேயர்களும் கேட்டு ரசிக்கலாம்.
4: வாய்ப்புக்கு நன்றியம்மா.
3: நன்றி நன்றிங்க சார், நன்றி.

0: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ் வெள்ளி விளாகம் காஞ்சிரக்கோடு.
1: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி வசந்த அழைப்பு. ஆகாஷ்வாணி நாகர்கோயில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளைய பாரதம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ. வசந்த் அண்ட் கோவின் குழு குழு ஏசி மேளா. நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிற நிகழ்ச்சி வசந்த அழைப்பு. வசந்த அழைப்பில் நம்மோடு பேச இருக்கக்கூடிய அடுத்த நேயர் யாரு? வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து பாடல் வேணும்? அந்த பாடல் வேணும் இல்லையா? சரி, நீங்க கேட்ட பாடல எல்லாரும் கேட்டு ரசிச்சிடலாம். இணைந்ததற்கு நன்றி.
3: நன்றி,
2: நன்றி.

0: நேரம் 9:18. ஆகாஷ்வாணி நாகர்கோயில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 1:10 பூவையர் பூங்கா. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அமன் TRY கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க்.
1: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
2: இம்மாதம் 30 வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
1: 2 வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 0465223066,
2: செல் நம்பர் 9488230666.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேங்க சார். சொல்லுங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார், உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து பாடல் வேணும்? அந்த பாடல் வேணும் இல்லையா? கேட்டு ரசியுங்கள், இணைந்திருங்கள், சரிங்களா? நன்றிங்க சார், நன்றி. நன்றி, இணைப்பில் வந்ததற்கு நன்றி.

0: கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் பார்வதிபுரம் நாகர்கோயில் எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
2: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
3: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி,
2: மனோன்மணியம் சுந்தர்னார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
3: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
2: சேர்க்கை நடைபெறுகிறது.
4: நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா? என்ன பாட்டு வேணும்? பரவாயில்லையே, இவ்வளவு டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, இது உங்களுடைய ரொம்ப விருப்ப பாடலா? ஓ, ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி, தகவலுக்கு நன்றி, இணைந்ததற்கும் நன்றி, நன்றிகள், நன்றி.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்த அழைப்பு. நமது வசந்த அழைப்பு நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம். நலமா இருக்கேன், நலமா இருக்கேன் சார். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் கருங்கல்பால் இருந்து பிரான்சிஸ் மேடம்.
0: சொல்.
1: இம்சை அரசன் 23 புலிகேசி.
0: இம்சை அரசன் 23 புலிகேசி இல்லையா?
1: ஆமா, பாடல் பஞ்சுமத்த கனியே பஞ்சவர்ண கிளியே, பஞ்சுமத்த கனியே பஞ்சவர்ண கிளியே, பஞ்சனையில் நெஞ்சடைக்கவாம், வாழது குண்டீரா பொதொடுத்து சூரா தொல் பறக்க விடுவோம்பா.
0: ஓகே சார்,
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி சார், நீங்க கேட்ட அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம்.
1: நன்றி,
0: நன்றிங்க சார்.

0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள்.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.

ஆகாஷ்வாணி நாகர்கோயில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளைய பாரதம் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ. வசந்த் அண்ட் கோவின் குழு குழு ஏசி மேளா. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த அழைப்பு. வசந்த அழைப்பில் அடுத்ததாக வர இருக்கும் அந்த நேயர்

0: வணக்கம்.
1: இனிய நற்கலை வணக்கம் மேம். நான் வேலூர் மாவட்டம் கற்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், இனிய காலை வணக்கங்கள்.
1: எப்படி இருக்கீங்க மேம்?
0: ரொம்ப
1: இருக்கிறீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கிறேன்,
1: மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு குமரியில எப்படி மேம் இருக்கு கிளைமேட்லாம்?
0: கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது, பிரச்சனை இல்லை.
1: கொஞ்சம் மழை இருந்தா இங்க தம்பிச்சுடுங்க, வேலூர்ல வெயிலா இருக்கு.
0: நிச்சயமா. சரி, உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் சார்?
1: முதல்வன் இது திரைப்படத்தின் பெயர். ஏ ரகுமான் அவர்களுடைய இசை. அதுல இருந்து ஷக்கலக்க பேபி அப்படின்ட்டு இந்த சாங்கோடைய துள்ளலான இசையும் அந்த வரிகளும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு மேம் இந்த சாங்
0: கேட்டு, அதனால இந்த பாடல் இன்னைக்கு கேட்கணுங்கிற ஆசை வந்துருச்சு இல்லையா?
1: ஆமா,
0: நன்றி, நன்றிங்க சார் இணைந்ததற்கு. நன்றி,
1: தேங்க்யூ மேம், பை பை.
0: Shaka laka baby, shaka laka baby.

0: Adiós, amigo.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: வீட்டுல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
2: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
4: நேரம் 9:44 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த அழைப்பு. வசந்த அழைப்பில் அடுத்ததாக பாருங்க பங்கு பெற இருக்கும் அந்த நேயர். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், சொல்லுங்க சார்.
5: மணிகண்டராஜா,
4: எங்க இருந்து பேசுறீங்க சார்?
5: புதூர் தாத்தலாட்டி.
4: சொல்லுங்க சார், உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து பாடல் வேணும்? பாஷா படத்துல இருந்து ஆட்டோக்காரன். ஓகேங்க சார், இணைப்புல இறங்க, நீங்க கேட்ட அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றிங்க சார், நன்றி.

இதில் தேசிய கால்நடை இயக்கம், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், இறால் வளர்ப்பு தரும் லாபம், கணபதிபுரம் வளங்குன்றா நீடுயிரி வளர்ப்பு மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஏ அனிச் விவேக் சந்தியா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

0: மனை முட்டும்.
1: பிளஸ் டூ முடிச்சாச்சா? உங்களுக்காகவே நம்ம கேஎம்எம்சில
2: பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி,
1: பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, ஆல் அலைடு ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு.
2: பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ், கொலாபரேஷன் வித் இன்டெல் என்இசி ஜப்பான்.
1: அது மட்டும் இல்ல, யுஜிஆர்பிஜி ஹாஸ்பிடல் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கலாம்.
2: வேலை வாய்ப்பு திறமை படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447 கால் பண்ணுங்க.
3: எங்களின் தங்கமான வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க உங்களின் 9 கேரட் முதல் 24 கேரட் வரையிலான தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் செய்யும் போது இன்றைய தங்க விலைக்கு எந்த கழிவும் இல்லாமல் 0% டிடக்ஷனில் புதிய தங்க நகை வாங்கி செல்லலாம். அது மட்டும் இல்லாமல் புதிய தங்க நகை வாங்கும் போது அதன் சேதாரத்தில் 20% வரை மற்றும் வைர நகை வாங்கும் போது அதன் கற்களின் மதிப்பில் 30% வரை தள்ளுபடி கிடைக்கும். இச்சலுகை May 31 வரை மட்டுமே. தங்கத்தின் மதிப்பை சரிபார்க்க கேரட் மீட்டர் வசதியும் உள்ளது. TNC அப்ளை, தனிஷ்க் ஜங்ஷன், நாகர்கோவில்.
4: நேரம் 9:53. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த அழைப்பு. வசந்த அழைப்பில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா. அவள் வருவாளா படத்துல இருந்து காதல் என்ன? காதல் என்ன கண்ணாமச்சாட்டம்மா, இணைந்திருங்கள். நீங்க கேட்ட பாட்டு வந்துட்டே இருக்கு. நன்றிங்கம்மா, இணைந்ததற்கு நன்றி.

0: நேரம் 9:58 நிமிடம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த அழைப்பு.
1: தங்கம் மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
2: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
1: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
2: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
1: போன் 233166 ஆர் 7418150265.
0: நேயர்களுக்கு ஒரு அன்பான நினைவுறுத்தல். ஆகாஷ்வாணி நாகர்கோயில் குமரிப்பாண்டலை 101 இன்று பிற்பகல் 1:10 பூவையர் பூங்கா. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRY கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க்.

நேயர்களே, இன்று காலை 10:02 இளைய பாரதம். இதில் பேசுவது நான் பி நந்தினி, பிரியதர்ஷினி அவர்களுடன் நேர்முகம். நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை மற்றும் நடப்பு நிகழ்வுகள் கேட்கலாம். நேயர்கள், இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற மற்றும் பங்கேற்க முயற்சி செய்த அனைத்து நேயர்களுக்கும் எங்கள் நிலையத்தின் சார்பில் மனதார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் சில நொடிகளில் 10 மணிக்கான செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் சுயசார்பு நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருடன் இன்று பேச்சு நடத்துகிறார். சுகாதாரத்துறையில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். விமானங்கள் மற்றும் விண்வெளி உற்பத்தியில் இந்தியா அமெரிக்கா இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் முழுமையாக நிறைவேறுவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய சாய கழிவுகள் வெளியேற்றுவதை தொழிற்சாலைகள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு வி கே ராஜு உத்தரவிட்டுள்ளார். சட்டவிரோத மது விற்பனை மற்றும் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். வக்ஃபு வாரிய சொத்துக்களை கணக்கெடுக்கும் பணி விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான்

0: கூறியுள்ளார். தமிழகத்தில் அறிவிக்கப்படாத மின்வெட்டை போக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். ஒலிம்பிக் உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வெல்ல விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். ராஞ்சியில் நடைபெற்ற தேசிய தடகள சாம்பியன் போட்டியில் ஆடவர் 100 மீட்டர் ஓட்டத்தில் பஞ்சாபின் குரிந்தர் வீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். வியட்நாமில் டா நாங்கில் நடைபெற்ற 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சூரஜ் வஷிஷ்ட் ஷாக்கர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டங்களில் மும்பை அணி ராஜஸ்தான் அணியையும் கொல்கத்தா அணி தில்லி அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம் இளைய பாரதம்.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சுந்தியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: வணக்கம் நண்பர்களே, தன்னம்பிக்கை சிந்தனையுடைய இளைஞர்களுக்கான நிகழ்ச்சியில் இன்று இடம்பெற காத்திருப்பவை, பேசுவது நான், நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை, நடப்பு நிகழ்வுகள் ஆகியன. இன்றைக்கு பேசுவது நான் பகுதியில் கல்லூரி மாணவியான பி நந்தினி பிரியதர்ஷினி அவங்க என்னெல்லாம் தகவல்கள் சொல்ல போறாங்க நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் வந்து பயோடைவர்சிட்டி பத்தி பேச போறேன். முதல்ல பயோடைவர்சிட்டி பத்தி பேசுறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு நிமிஷம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு உங்களை சுத்தி இருக்க சவுண்ட்ஸ கேளுங்க. அதாவது பறவைகள் கூவுறது, இலைகள் ஆடுறது, அப்புறம் சாயங்காலம் ஆனா மண் வாசனை அடிக்கிறது, இதெல்லாம் பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லா பார்க்க போறோம். அதாவது பயோடைவர்சிட்டினா நம்ம பூமியில இருக்கிற அனைத்து உயிர்களோட பல்வேறு வகை. அதாவது நம்ம பூமியில பார்த்தோம்னா நம்ம மனுஷங்க மட்டும் இல்ல, நம்மளோட சேர்ந்து நிறைய மிருகங்கள், நிறைய செடி கொடி மரம், அப்புறம் நம்ம கண்ணுக்கு தெரியாத உயிரினங்களும் நிறைய இருக்கு. இது அவையும் சேர்த்து சொல்றதுதான் பயோடைவர்சிட்டி. இப்ப இந்த பயோடைவர்சிட்டி பத்தி நம்ம பார்க்கணும்னா நம்மளை சுத்தி இருக்க விலங்குகள், உயிரினங்கள், காற்று, மலை, அப்புறம் நம்மளோட காடுகள், நம்ம வீட்டுல வளர்க்கிற செடியா இருக்கட்டும், நம்ம வீட்டுல சுத்தி இருக்க நாய் பூனையா இருக்கட்டும், எல்லா உயிரினங்களும் சேர்ந்ததுதான் பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த பயோடைவர்சிட்டியில பார்த்தோம்னா மொத்தம் 3 types இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவோம்னா ஜெனட்டிக் பயோடைவர்சிட்டி. ஜெனட்டிக் பயோடைவர்சிட்டினா ஒரு உயிரினம் இருக்கு, அதுக்குள்ளேயே எவ்வளவு மாற்றங்கள் இருக்கிறது அப்படிங்கறது தான் ஜெனட்டிக் பயோடைவர்சிட்டி. இப்ப

நம்ம பார்த்தோம்னா நம்ம மனுஷங்களே எடுத்துக்கோ, நம்ம ஒருத்தங்களும் இன்னொருத்தங்களும் ஒன்னா இருக்குமா? இல்ல, நம்மளோட ஸ்கின் நிறங்கள் வேற மாதிரி இருக்கு, நம்மளோட ஹைட் வேற வேற மாதிரி இருக்கு, கண் நிறங்கள் நிறையவே இருக்கு, வேற மாதிரி இருக்கு. அப்போ ஒரு உயிரினத்திலேயே எவ்வளோ டிஃபரன்ஸ் வருது அப்படிங்கறது தான் நம்ம ஜெனட்டிக் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது நம்ம வகை பார்த்தோம்னா ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி. அதாவது இப்ப நம்ம காடு எடுத்துக்கோ, காடு எடுத்துக்கிட்டா நமக்கு காட்டுல வெறும் சிங்கம் மட்டும்தான் இருக்கா இல்ல யானை மட்டும்தான் இருக்கா? அப்படி எதுவும் இல்லையில. சிங்கம், யானை, முயல், கரடி, மான் இதெல்லாம் சேர்ந்து ஒன்னாதானே ஒரு காட்டுல வசிக்கப்படுது. அப்போ ஒரு இடத்தில் எவ்வளவு ஸ்பீஷிஸ் இருக்கோ அதுதான் ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து என்ன இருக்குன்னா எக்கோசிஸ்டம் டைவர்சிட்டி. எக்கோசிஸ்டம் டைவர்சிட்டினா நம்ம இப்ப காடுன்னு பார்த்தோம், அதே மாதிரி நமக்கு காடு மட்டுமா இருக்கு இல்ல கடல் இருக்கு, கடல்லயும் உயிரினங்கள் இருக்கு, ஆகாயத்துல பறவைகளும் உயிரினங்களா இருக்கு. அதாவது நம்ம மொத்த எர்த்தியுமே சேர்த்து எடுத்துக்கலாம் ஒரு எக்கோசிஸ்டம்ங்கிறது பார்க்கும்போது. சோ இதுதான் நம்ம எக்கோசிஸ்டம் டைவர்சிட்டின்னு சொல்லுவோம். இந்த பயோடைவர்சிட்டி பத்தி பேசும்போது அது ஏன் இம்பார்ட்டன்ட்னு தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப நம்ம வந்து சாப்பிடுறது விவசாயம், அதுக்கு வந்து வெறுமன செடி நம்ம நட்டு வச்சு அது உடனே வளர்ந்துருதா? இல்ல, நமக்கு இப்ப ஒரு பயிர் வேணும்னா பாலினேஷன் அப்படிங்கிற மகரந்த சேர்க்கை, இதை தமிழ்ல சொல்லுவோம், அது நடக்கணும். அது நமக்கு யாருனால நடக்குது? ஒரு தேனியோ இல்ல ஒரு பூச்சியோ ஒரு பறவையோ இதனாலதான் நடக்குது. அப்போ நமக்கு உணவு வேணும்னா கூட நமக்கு மட்டுமே கிடைக்காது, நம்ம இன்னொரு உயிரினத்தை சார்ந்துதான் இருக்கும். இது வந்து உணவுல மட்டும் இல்ல, நம்ம இடத்துல நம்ம சுவாசிக்கிறது ஆக்சிஜன், நம்ம ரிலீஸ் பண்றது கார்பன் டை ஆக்சைடு, நம்ம மட்டும் இல்ல நம்ம யூஸ் பண்ற கருவிகளா இருக்கட்டும், நம்மள சுத்தி இருக்க நம்ம நவீன தொழில்நுட்பங்களா இருக்கட்டும், இதுல இருந்து நமக்கு டெய்லி நிறைய கார்பன் டை ஆக்சைடு வெளியாகுது. அப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடுலாம் எப்படி மேனேஜ் ஆகுது எர்த்ல? அதுக்கு நமக்கு வந்து நிறைய ட்ரீஸ் தேவை. நமக்கு இந்த ட்ரீஸ் தான் கார்பன் எமிஷனை குறைக்குது. அப்படி பார்த்தோம்னா நம்ம சுத்தி இருக்க எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்தது. இதை நம்ம வந்து ஃபுட் செயின் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் சொல்லுவோம். அதாவது நம்ம இப்ப ஒரு உயிரினம் சாப்பிடணும்னா அது இன்னொரு உயிரினத்தை சார்ந்துதான் இருக்கு. இப்ப எப்படின்னா இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பிளான்ட்ஸ்ல இருந்தே வருவோம். பிளான்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது எப்படி தனக்கு சாப்பாடு செய்யுது? சன்ல இருந்து வர கதிர்கள்லாம் அது சாப்பாடு செய்யுது, ஒரு போட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் சொல்லுவோம். சன்ல இருந்து வர அந்த கதிர்களை எடுத்து அது மூலியமா தான் அது தனக்கு சாப்பாடு செய்யுது. அப்புறம் நம்ம சின்ன பூச்சிகளை பார்ப்போம். இப்ப புல் சாப்பிடுற பூச்சி இல்ல புல் சாப்பிடுற விஷயங்கள் என்ன, மாடு, ஆடு இதெல்லாம் புல் சாப்பிட்டு வளருது. அப்போ மாடெல்லாம் எதை சார்ந்து இருக்கு? புல்களை சார்ந்து இருக்குது, சரியா? அப்புறம் நமக்கு வந்து இப்ப மானும் புல்லுதான் திங்குது. சிங்கத்துக்கு உணவு என்னது? மான். அப்ப மான் எதை சார்ந்திருக்கு? புல். புல் சூரியனை சார்ந்திருக்கு. அப்படி பார்க்கும் போது நம்ம இந்த எர்த்துல இருக்கிற எல்லா உயிரினங்களும் ஒன்ன சான்ற இன்னொன்னுதான் இருக்கு, ஒன்னு இல்லாம இன்னொன்னு கிடையாது. அதனாலதான் நமக்கு இந்த பயோடைவர்சிட்டி இம்பார்ட்டன்ட். இப்ப நம்ம பார்த்தோம்னா நம்மளோட எர்த்துல நிறைய ஸ்பீஷிஸ் அழிஞ்சுகிட்டே வருது. நமக்கு தெரியுது, சரி அது இல்லாட்டி ஒன்னும் இல்லதானே அப்படின்னு நினைப்போம். இப்ப நமக்கு பார்த்தோம்னா நமக்கு போன காலத்துல டைனோசர்ஸ் எல்லாம் இருந்தது. டைனோசர் மட்டும் இல்ல, நமக்கு நிறைய வகையான ஸ்பீஷிஸ் இருந்தது. அது நமக்கு இப்ப வந்து பெருசா தெரியல, அது இல்லாட்டி என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கும். ஆனா ஒரு உயிரினம், அதாவது ஒரு ஸ்பீஷிஸ் வகை நம்ம எர்த்துல இருந்து போயிட்டு அப்படின்னா அதோட இம்பாக்ட் நமக்கு டைரக்டா கண்ணுல தெரியாது, நமக்கு ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ் வரும்போதுதான் தெரியும். இப்ப நீங்க வெறுமனே இப்படி யோசிச்சு பாருங்களேன், நமக்கு வந்து இப்ப வயல்ல நம்ம பூச்சிக்கொல்லி எல்லாம் போடுறோம், ஆனா நமக்கு அந்த பூச்சிகள்லாம் இருந்தாதான் இந்த மகரந்த சேர்க்கை நடக்கும். பூச்சி இனங்களே இல்ல அப்படின்னா நமக்கு எப்படி நமக்கு சாப்பிடுற அரிசி வரும்? நம்ம சாப்பிடுற அரிசியே நமக்கு கிடைக்காது. நமக்கு சாப்பிட அரிசி இல்லாட்டி நம்ம என்ன செய்வோம்? நம்ம எதை சாப்பிடுவோம்? சரி இப்ப நான் சாதம் இல்லாட்டி அடுத்து வேற ஏதாவது ஒண்ணு அடிச்சுக்கொண்டு சாப்பிடுவேன் அப்படின்னு வச்சுக்கோ. அப்போ நீங்க எவ்வளவு நாள் அந்த கோழி எதை சாப்பிடுது? புழு, புழு, மண் புழு அதெல்லாம் தான் சாப்பிடுது. அப்ப அந்த புழு மண் புழுலாம் அழிஞ்சிட்டா கோழி அழிஞ்சிடும். கோழி அழிஞ்சிட்டா நம்ம எதை சாப்பிடும்? நமக்கு சாப்பிட ஒண்ணுமே இருக்காது. அப்படின்னா இது வேற ஒண்ணுமே இல்ல. இப்ப ஒரு ஸ்பீஷீஸா அழியுது அப்படின்னா கூடிய சீக்கிரத்துல நாமளும் அழிஞ்சிடுவோம் அப்படிங்கறது தான் இது. இன்னைக்கு நான் பயோடைவர்சிட்டி பத்தி பேசுறதுனால இன்டர்நேஷனல் டே ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி பத்தியும் சொல்றேன். இது நம்ம ஏற்கனவே கொண்டாடிட்டோம் மே 22. இந்த வருஷத்தோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்
பண்ணணும்னா ஆக்டிங் லோக்கலி ஃபார் குளோபல் இம்பாக்ட். அதாவது ஃபர்ஸ்ட்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அப்படின்னா என்னன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த வருஷத்தோட தீம் அதை பத்தின இம்பார்ட்டன்ஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த டே எப்ப கொண்டு வராங்கன்னா 1992 எர்த் சமிட் நடக்குது ரியோ.

ஜெனரியோ இந்த சமிட்ல வந்து என்ன பேசுறாங்கன்னா, ஏன்னா நமக்கு இந்த 1992 வரும்போது எர்த்ல வேர்ல்ட் வார் எல்லாமே முடிஞ்சு நமக்கு நிறைய நஷ்டங்கள், நமக்கு சாப்பாடுக்கு பஞ்சம், அப்படி நம்ம கஷ்டப்படுற காலங்கள், நம்மளோட ஓசோன் லேயர்ல அப்பந்தான் ஓட்டைகளை கண்டுபிடிக்கிறோம், அதனால வர பிரச்சனைகளை கண்டுபிடிக்கும். அப்போ இந்த ரியோ டி ஜெனரியோ அப்படிங்கிற ஒரு எர்த் சமிட் நடத்துறாங்க. அதாவது இந்த பூமியில இருக்க எல்லா கண்ட்ரியும் ஒன்னு சேர்ந்து நம்ம இந்த பூமியை எப்படி காப்பாத்தலாம் அப்படிங்கிற ஒரு சமிட்ல பத்தி பேசும்போதுதான் இந்த பயோடைவர்சிட்டி பத்தியும் பேசுறாங்க. இது வந்து ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க, கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. இது வந்து என்னன்னா ஒரு இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட், நம்ம வந்து எல்லா கண்ட்ரியும் பயோடைவர்சிட்டிய ப்ரொடெக்ட் பண்ணணும், இருக்கிறதை காப்போம் அப்படிங்கறதுக்கு தான் இந்த ஆக்ட் கொண்டு வராங்க, கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. அப்போ இந்த ஆக்ட் கொண்டு வந்த அன்னைக்கு நம்ம பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, இன்டர்நேஷனல் டே ஃபார் பயாலஜிக்கல் டைவர்சிட்டிய செலிப்ரேட் பண்ணறோம். இந்த டே நம்ம செலிப்ரேட் பண்றதுக்கு மெயின் ரீசன் என்ன, இதை நம்ம ஒரு கொண்டாட்டமா எடுத்துக்கல, நம்ம வந்து ஒரு காப்பகமா எடுக்கும். அதாவது இந்த நாள் வந்து எதுக்குன்னா மக்களுக்கு அவேர்னஸ் கொண்டு போகணும், அதாவது நம்மள சுத்தி இருக்க உயிரினங்களை நம்ம எப்படி காக்கணும், நம்ம வாழ்ற எர்த்தை எப்படி காக்கணும், நம் பூமாதாவை எப்படி காக்கணும் அப்படிங்கறத சொல்றதுக்காக தான், மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் இந்த டே செலிப்ரேட் பண்ணறோம். அப்போ இந்த டேல நம்ம மெயினா நம்மளோட கோல் என்னவா இருக்கும்னா, மக்களுக்கு வந்து பயோடைவர்சிட்டி பத்தின இம்பார்ட்டன்ஸ் சொல்றது, அப்புறம் அவங்க எல்லாரையும் இதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஆக்டிவிட்டிஸ்ல என்கேஜ் பண்றதுக்கு, அப்புறம் கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக் இன்வால்மெண்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு, இதுதான் இதோட மெயின் கோல்ஸ். இதுக்காக தான் நம்ம இந்த டேய செலிப்ரேட் பண்றோம். இந்த வருஷத்தோட தீம் பத்தி பார்ப்போம், ஆக்டிங் லோக்கலி ஃபார் குளோபல் இம்பாக்ட். அதாவது நம்ம வந்து இந்த வருஷம் என்ன பண்றோம்னா, நம்ம பேச மட்டும் போறது இல்ல, நம்ம செயலில் காமிக்க போறோம். இப்ப நீங்க நினைக்கலாம், நான் என்ன செய்ய முடியும், நான் ஒரு சாதா மனுஷன், இதெல்லாம் பெரிய அதிகாரிகள் மேல் நிலையில இருக்கவங்க தான் எடுத்து செய்யணும் அப்படி நினைப்பீங்க. ஆனா அப்படி ஒன்னும் கிடையவே கிடையாது. இது நம்ம சின்ன பிள்ளையில இருந்து வயசானவங்கல இருந்து ஒரு தனி மனுஷனும் செய்யலாம். நம்ம செய்யற சின்ன சின்ன செயல் தான் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும், வேற ஒண்ணுமே இல்ல. இந்த வருஷம் நீங்க வந்து என்ன செய்யலாம், ஒரு செடி ஒரு கொடியோ ஏதாவது ஒரு மரமோ உங்க வீட்டுல நட்டு வைக்கலாம், நட்டு வச்சுட்டு அதுக்கு தண்ணி பாய்ச்சு அதை வளர்க்கலாம். ஏன்னா நீங்க ஒரு மரம் ஒரு வீட்டுக்கு நட்டா கூட நமக்கு எத்தனை வீடு இருக்கு நம்மள சுத்தி, அப்ப நம்ம ஊர்லயே எத்தனை மரம் கூடும். நம்ம ஊர்ல மட்டும் பார்த்தா, நம்ம உலகத்துல வீட்டுல இருக்க எல்லாரும் ஒரு ஒரு மரம் நட்டா நமக்கு எவ்வளவு மரங்கள் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு பாக்கலாம். மரம்னா மரம் மட்டும் இல்ல, மரம் நடுறோம்னா மரம் வந்து குருவிகள் பறவைகளுக்கு வீடா இருக்கு, அப்ப நம்ம எத்தனை பறவைகளை அப்படி காப்பாத்துறோம் அப்படின்னு யோசிப்பாங்க. நம்ம பண்ற சின்ன செயலுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய அர்த்தங்கள் எப்பவுமே இருக்கும். நம்ம கெட்டது செஞ்சாலும் சரி நல்லது செஞ்சாலும் சரி, இப்ப நீங்க வந்து கடைக்கு போகும்போது பிளாஸ்டிக் கவர்கள் கொடுக்கத நீங்க தவிர்த்து நீங்க வீட்டுல இருந்தே ஒரு மரப்பை கட்டப்பை அது மாதிரி ஏதாவது கொண்டு போலாம். அப்படி கொண்டு போனீங்கன்னா நீங்க வந்து இப்படி பண்ற சின்ன சின்ன செயல், ஏன்னா நம்ம பிளாஸ்டிக் கழிவுகள்லாம் நம்ம இப்ப எங்க தட்டுறோம்னா நம்மளோட ஓஷியன்ஸ் அதாவது கடல்கள்லதான் நம்ம வந்து தட்டுறோம். அப்படி பார்க்கும் போது கடல்ல இருக்க உயிரினங்களோட உயிருக்கு ஆபத்து வருது, ஏன்னா நம்ம இந்த மீன்கள்லாம் பிளாஸ்டிக் சாப்பிட்டு அதனாலயே மூச்சு முட்டி செத்து போகுது. நீங்க யோசிக்கலாம், சரி நீ வந்து மரம் செடி கொடி கூட ஓகே, மீனுக்கும் இதுக்கு சம்பந்தம், மீனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு, ஏன்னா மீன்கள் தான் நம்மளோட தண்ணி அதாவது கடல்களை சுத்தமா வைக்க ஹெல்ப் ஆற ஒரு இது. கடல்கள் உயிரினங்கள் மீனை சார்ந்துதான் இருக்கு. இப்ப நமக்கு கடல் ஒழுங்கா இல்லாட்டி நம்ம தற்ற கழிவு எதுவுமே டீக்ரேட் ஆகாது அப்படின்னு சொல்லுவோம், இந்த டீக்ரேட்னா மக்காது. அப்ப அது மக்காட்டி நமக்கு குப்பைகள் கூடிட்டேதான் இருக்கும். அது மட்டும் இல்லாம கடல் உயிரினங்கள் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணும், அதாவது நமக்கு வந்து மருத்துவ ரீதியாவும் இதுங்கள்லாம் எல்லா உயிரினங்களும் நமக்கு தேவைப்படுறதா இருக்கு. அப்போ நம்ம இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் டெய்லி செய்யும் போது நம்மளோட மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கும். நமக்கு இப்ப குருவிலாம் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது அழியக்கூடிய ஸ்பீஷிஸ் இப்ப குருவிலாம். சோ இப்ப நீங்க ஒரு மரம் நட்டு அதுல ஒரு குருவி உங்களால வாழ்ந்தா கூட நீங்க வந்து அதை அழிவுல இருந்து வெளியே கொண்டு வரீங்க அப்படின்னு அர்த்தம். அதுதான் இந்த வருஷத்தோட தீம், ஆக்டிங் லோக்கலி ஃபார் குளோபல் இம்பாக்ட். இப்ப நீங்க வந்து கொஞ்சம் பெரிய பவர்ல இருக்க பர்சனா, அதிகாரத்துல இருக்க பர்சனாவோ, இல்ல சுற்றுச்சூழல்ல உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தா கூட, நீங்க உங்களோட 10 நண்பர்களை சேர்த்துட்டு கூட இந்த மாதிரி அவேர்னஸ் நீங்க கிரியேட் பண்ணலாம். நீங்க மட்டும் வீட்டுல செடி நடாம பக்கத்துல இருக்கவங்களையும் கூப்பிட்டு நீங்களும் செடி நடுங்கன்னு சொல்ல, செடி வாங்குற அளவுக்கு வசதி இல்லாதவங்களுக்கு நீங்க செடி வாங்கி கொடுத்து வளங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இதெல்லாம் நம்ம

குட்டி குட்டி செயல்கள் செய்யும் போதுதான் நம்மளை சுத்தி இருக்க பூமி, நம்ம சமுதாயம் எல்லாம் நல்லா இருக்கும். இதுக்காக தான் நம்ம வந்து இன்டர்நேஷனல் டே ஃபார் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி கொண்டாடுறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ். இந்தியா பத்தி பேசலாம். இந்தியா தான் நமக்கு வந்து மொத்தம் லேண்ட் வகையில பார்த்தோம்னா நமக்கு வந்து 2.4% லேண்ட் தான் இருக்கு. ஆனா நம்மளோட பயோடைவர்சிட்டி 8% இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மீதி நாட்டுல உள்ள மக்களை காட்டிலும் நமக்கு இதுல பொறுப்பு கூட. இந்த பயோடைவர்சிட்டியை காப்பாத்துறதுக்கான பொறுப்பு மீதி நாட பார்க்கும் போது நம்ம நாட்டு மக்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா தேவைப்படுது அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். முதல்ல இந்த பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ்னா என்னன்னு பாக்கலாம். அதாவது பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்னா ஒரு இடத்தை நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப நம்ம வந்து இந்த நீலகிரி மவுண்டைன் ரேஞ்சஸ் எடுத்துக்கலாமே. அப்போ அங்க வந்து ஒரு சின்ன இடத்துலயோ இல்ல ஒரு இடத்துலயோ எவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீஷிஸ் காணப்படுது, அது நிறைய நம்பர்ல இருக்கு அப்படின்னா அது பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்னு சொல்லுவோம். நிறைய நம்பர்னு கூட மட்டும் இல்லாம அழியக்கூடிய ஸ்பீஷிஸ், அதாவது இப்ப நம்ம இந்தியால 4 இருக்குன்னு சொன்னேன் தெரியுமா, இதுல இருக்க சில உயிரினங்கள்லாம் இங்க மட்டும்தான் காண முடியும், மீதி உலகத்துல எல்லாம் அழிஞ்சு போயிட்டு, அதாவது அழிவுகை நோக்கி போற ஸ்பீஷிஸ் நிறைய இருக்கிற ஸ்பீஷிஸ், நிறைய வகையான ஸ்பீஷிஸ் இருக்கிற இடம் அப்படிங்கிறது தான் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இந்தியால மொத்தம் 4 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா வெஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸ் தான் நம்ம தமிழ்நாடுக்கு ரொம்ப கிட்ட இருக்க பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட். மெயினா பாத்தீங்கன்னா இந்த நீலகிரி மவுண்டைன் ரேஞ்சஸ் இது எல்லாமே பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டுக்குள்ள வரும். இந்த பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் எல்லாமே வேர்ல்டு மொத்தத்திலேயே நமக்கு 25 ஹாட்ஸ்பாட்ஸ் தான் இருக்கு. இப்ப 2 இன்க்ரீஸ் பண்ணி 27 ஹாட்ஸ்பாட்ஸ் இருக்கும். அதுல 4 ஹாட்ஸ்பாட்ஸ் வந்து இந்தியால தான் இருக்கு. அதாவது இந்த பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ல வந்துட்டு நீலகிரி தார் அப்படிங்கிற ஒரு மெயினான ஸ்பீஷிஸ், இதை வந்து நம்ம இங்க மட்டும்தான் பார்க்க முடியும். அண்ட் இது அழிவை நோக்கி இருக்கிற ஸ்பீஷிஸ். இங்க வந்து நமக்கு இந்த பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இங்க இருக்கிற பல ஸ்பீஷிஸ் உலகத்துல வேற எந்த இடத்துலயும் கிடையாது. அதாவது நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ்ல பார்க்கக்கூடிய லயன் டைட் மெக்காக்யூ, நீலகிரி தார், இது எல்லாமே இங்க மட்டும்தான் காண முடியும். உலகத்துல வேற எந்த இடத்துலயும் நம்ம பார்க்க முடியாது. அப்போ அதனால இதுங்கள் பிளஸ் அழியிற நம்பர்ஸ்ல இருக்கு எல்லாமே. சில உயிரினங்கள்லாம் சிங்கிள் டிஜிட் நம்பர், டபுள் டிஜிட் நம்பர்ஸ்ல தான் இருக்கு. சோ அதை காப்பாத்த வேண்டியது நம்மளோட கடமை. அடுத்த ஹாட்ஸ்பாட் அப்படி பார்த்தோம்னா நம்மளோட ஹிமாலயன் ரேஞ்சஸ். ஹிமாலயன் மவுண்டைன்ஸ் வந்து ஜியாகிரபிக்கலாவும் நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி மட்டும் இல்லாம இந்த பயோடைவர்சிட்டியில பார்க்கும் போதும் அது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான இடம் தான். ஏன்னா நம்மளோட ஹிமாலயன் ரேஞ்ச் வந்து கிளைமேட் வந்து கோல்டு டு மாடரேட் கிளைமேட்ல இருக்கு. அதனால நமக்கு அங்க வந்து ரிச் ஃபுளோரா அண்ட் ஃபோனா அப்படின்னு சொல்லுவோம். ஃபுளோரானா வேற ஒண்ணுமே இல்ல செடி வகைகள், ஃபோனா அப்படின்னா விலங்குகள் வகைகள். இங்க வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செடி விலங்குகள் பார்க்க முடியும். இங்க கிடைக்கிற செடிகள்லாம் நிறைய மருத்துவ குணங்கள் உள்ள செடிகளும் நிறைய இருக்குது. அப்போ இந்த தான் ஹிமாலயன் ரேஞ்சஸ்ல மட்டும்தான் நம்ம வந்து சில அனிமல்ஸ் எல்லாம் காண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் பேண்டா, ஸ்னோ லெப்பர்ட், இது எல்லாமே ஹிமாலயன் ரேஞ்சஸ்ல இருக்க இந்த பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ல மட்டும்தான் பார்க்க முடியும். அண்ட் இதுவும் அழியிற நிலைமையில் இருக்கு. ஏன்னா இங்க வந்து நமக்கு கிளைமேட் சேஞ்ச் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கனால இது ரொம்ப நமக்கு அதிகமா இம்பாக்ட் ஆகுது. இப்ப நம்ம முந்தி காலத்துலதான் பார்த்தோம்னா நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்ப வந்து மே மாசம் வந்துட்டு அப்படின்னா வெயில் ரொம்ப கூட சம்மர், இதே இது ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் வந்துட்டுன்னா மழைக்காலம், அடுத்த டிசம்பர் வந்துட்டுனா குளிர்காலம் அப்படின்னு நம்ம இது நாள் வர பாத்துட்டு இருக்கோம். ஆனா இப்ப நீங்களே கவனிச்சிருப்பீங்க, ஒரு பூனை 2-3 வருஷத்துல மே மாசம் மழை பெய்யுது, நாள் மார்ச் மாசம்லாம் வெயில் ஜாஸ்தியா இருக்குது, சம்பந்தமே இல்லாம டிசம்பர்லாம் மழை பெய்யுது. இதுதான் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்துட்டு நமக்கு நம்மளோட டெய்லி லைஃப்ல ஒன்னும் பெருசா வித்தியாசம் இல்ல. என்ன நமக்கு வெயில் அடிக்குன்னா ரொம்ப சூடா இருக்கு, ஐயோ இவ்வளவு சூடா இருக்கே அப்படின்னு மட்டும்தான் நம்ம யோசிக்குமே தவிர ஏன் இது இவ்வளவு சூடா இருக்கு, நம்ம மனுஷங்களுக்கே இது தாங்க முடியலன்னா விலங்குகள்லாம் எப்படி தாங்கும். ஏன்னா நம்ம மனுஷங்கள் கூட ஈஸியா மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து இப்ப வெயில் அடிக்கி அப்படின்னா நம்ம ஒரு நுட்பம் ஏசி கண்டுபிடிச்சிட்டு ஏசி ரூம்ல போய் உட்கார்ந்துக்கிறோம். ஆனா அதே இது விலங்குகள்லாம்

0: என்ன செய்யும் அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்களா? ஏன்னா இதனால நீங்க அன்னைக்கு வெயில் அடிக்கிறனால விலங்குகள் அழியலாமா? ஆமா, ஹீட் கூடுறனால விலங்குகள் அழியும். ஏன்னா சில விலங்குகளால கோல்டான இடத்துல மட்டும்தான் உயிர் வாழ முடியும். இப்ப ஹிமாலயன் ரேஞ்சஸ்ல மிந்தி இருந்ததை காட்டிலும் இப்ப டெம்பரேச்சர் ரைஸ் ஆயிருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல அங்க இருக்கிற விலங்குகளால அந்த சூடுல உயிர் வாழ முடியாம அழிஞ்சுகிட்டே வருது. அப்படி பார்த்தோம்னா ஒரு ஒரு உயிரினமா அழிஞ்சிடக்கூடாது. இதனாலதான் நமக்கு இந்த ஹிமாலயன் ரேஞ்சஸ் வந்து பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டா அப்படி கன்சிடர் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் இருக்கிற பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் என்னன்னா இண்டோ பர்மா ரீஜியன். இண்டோ பர்மா ரீஜியன் வந்துட்டு இந்த நம்ம நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். அதாவது இந்த இடத்தோட மெயின் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, இங்க வந்து நிறைய ரிவர்ஸ் இருக்கு, ஃபாரஸ்ட், அதாவது நம்மளோட டிராபிக்கல் கிரீன் ஃபாரஸ்ட் அப்படிங்கறது இந்த ரேஞ்சஸ் தான் சொல்லுவோம். ஏன்னா இங்க வந்து வருஷத்துல எல்லா நாளும் மேக்சிமம் எல்லா நாளுமே மழை இருக்கும். அப்படி மழை பெய்யறனால இங்க ரிச் வைல்ட் லைஃப் அப்படி இருக்குது. அதாவது நமக்கு மழை பெஞ்சா செடி மரங்கள்லாம் நல்லா வரும். அப்படி இருக்கும் போது உயிரினங்களும் நிறைய இருக்கும். இதை வந்து நம்ம இன்னும் ஃபுல்லா எக்ஸ்பிளோரே பண்ணல. அப்படின்னா நமக்கு அங்க இருக்க சில விலங்குகள் பத்தி மட்டும்தான் நமக்கு தெரியும். அங்க இருக்க இன்னும் நிறைய விலங்குகள், உயிரினங்கள், ஸ்பீஷிஸ் பத்தி நமக்கு இன்னும் தெரியவே செய்யாது. இதுதான் நம்மளோட இண்டோ பர்மா ரீஜியன் பத்தி. அடுத்து இருக்கிறது என்னன்னா சண்டா லேண்ட். இதுதான் நம்மளோட ஃபோர்த் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் இந்தியால இருக்கிறது. இது எங்க இருக்கு அப்படின்னா அண்டமான நிக்கோபார் ஐலண்ட்ஸ். இந்த பயோசிட்டி ஹாட்ஸ்பாட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இது வந்து போத் மெரைன் அண்ட் லேண்ட், அதாவது நீர் மற்றும் நிலம் சேர்ந்த பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் இதுதான். ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடல் பாத்தீங்கன்னா பவளப்பாறைகள் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம், கோரல் ரீஃப்ஸ், அது எல்லாமே அழியிற ஸ்டேஜ்ல இருக்கு. அண்ட் இங்கதான் நமக்கு வந்து நம்ம அந்தமான நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் கிட்டதான் அதை நம்ம நிறைய காண முடியுது. அது மட்டும் இல்லாம இந்த பவளப்பாறைகள் ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுதான் நம்மளோட கடல் மட்டத்தை சுத்தமாக வைக்கிறது. நமக்கு எப்படி நம்மளோட நில மட்டத்தை நம்மளோட ட்ரீஸ் கார்பன் டை ஆக்சைட் எல்லாம் குறைச்சு நமக்கு இருக்க பொல்யூஷன் எல்லாம் கன்வெர்ட் பண்ணுதோ, அதே மாதிரி கடல்கள் இருக்க பொல்யூஷனை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது தான் இந்த கோரல் ரீஃப்ஸ் ஆர் பவள பாறைகள். இது பாறைகள்னு சொல்லும் போது யாரும் அது உயிர் இல்லாத ஒண்ணுன்னு நினைக்காதீங்க. பவள பாறைகளும் ஒரு உயிரினம். இது சின்ன சின்ன மீன்களுக்கு இதுதான் வீடு. எப்படி நம்ம பறவைகளுக்கு மரம் வீடோ, பவள பாறைகள் வந்து சின்ன சின்ன மீன்ல இருந்து நண்டுல இருந்து சி ஹார்சஸ் அப்படின்னு சொல்லுவோம், கடல்ல இருக்க மேஜர் உயிரினங்களோட வீடுதான் இந்த பவள பாறை. அப்போ நமக்கு ஏன் இந்த சுந்தாலாண்ட் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டா கருதப்படுது அப்படின்னா, இதுதான் இருக்கிறதுல யூனிக். நமக்கு மெரைன் லைஃபையும் ப்ரொடெக்ட் பண்ணுது, பிளஸ் நம்மளோட அந்தமான நிக்கோபார் ஃபாரஸ்ட்ல இருக்க வைல்ட் லைஃப்ஸும் ஜாஸ்தி. நம்ம பார்த்தோம்னா அங்க இருக்கிற டிரைபல் கம்யூனிட்டி ஒன் ஆஃப் த என்டேஞ்சர் டிரைபல் கம்யூனிட்டி, அதாவது அங்க இருக்க மனுஷங்கள் டிரைபல் கூட்டங்களே வந்து என்டேஞ்சர் ஆகும், அவங்களுமே அழிஞ்சிட்டு வராங்க. ஏன்னா காடு அழியும் போது காடோட சேர்ந்து அங்க இருக்க மனுஷங்களும் அழிஞ்சிட்டு வராங்க. இது காட்டுக்குள்ள மனுஷங்களா மட்டும் இல்ல, இப்ப நம்ம எல்லாம் பார்த்தோம்னா நமக்கும் அதே நிலைமை தான் ஃபியூச்சர்ல வரும். இந்த ஹாட்ஸ்பாட்ஸ் எல்லாம் ஏன் ப்ரீஷியஸ் ரொம்ப, ஏன்னா இந்த மாதிரி ஹாட்ஸ்பாட்ஸ் இருக்கிறனாலதான் நம்மளோட இடத்துல இந்த ஸ்பீஷிஸ் பேலன்ஸ் மெயின்டைன் ஆகுது. இந்த மாதிரி என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ நம்ம வந்து காப்பாத்துறோம், நம்ம அதை வந்து பாதுகாக்கிறோம் வாட்டர் சைக்கிள்ஸ் மெயின்டைன் பண்றதுக்கு. சோ நம்ம நல்லதே செய்யணும். சோ அப்படி பார்க்கும்போது நம்ம எல்லா உயிரினங்களோட அனுசரிச்சு வாழ்ந்து அதுங்களையும் பாதுகாத்து வாழ்ந்தாதான் நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸும் வாழ முடியும். நம்ம இது எல்லாத்தையுமே அழிச்சு மனுஷங்க மட்டும் இந்த இடத்துல வாழ்ந்தோம்னா நம்மளால வாழ முடியாது. ஏன்னா நம்மளும் அட்லாஸ்ட் அழிஞ்சு போயிடும். நேச்சரை காப்பாத்தணும், பயோடைவர்சிட்டிய காப்பாத்தணும், அப்புறம் வந்து நேச்சருக்கு நம்ம தேவை. நமக்கு மட்டும் நேச்சர் தேவையில்லை, நேச்சருக்கும் நம்ம தேவை. நம்மளை சுத்தி இருக்க விலங்குகள், நம்மளை சுத்தி இருக்க உயிரினங்களை காப்பாத்தணும். நன்றி.
1: இதுவரைக்கும் பேசுதனான் பகுதியில் கல்லூரி மாணவியான பி நந்தினி பிரியதர்ஷினி அவங்க சொன்ன தகவல்கள் எல்லாமே ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் நாங்க நம்புறோம். அடுத்ததாக நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை செக்மெண்ட்ல இந்த வார நிகழ்வுகள் எல்லாம் நாம தெரிஞ்சுக்கலாம்.
2: நட்பு, ஒற்றுமை, சகிப்புத்தன்மை, உள்ளடக்கம் மற்றும் பாகுபாடு காட்டாத தன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் பயிற்சி செய்யப்படும் விளையாட்டுகளை ஊக்குவிப்பதற்காக கடந்த மே 19 அன்று உலக நியாயம்

0: சிறப்பான விளையாட்டு தினம் கொண்டாடப்பட்டது. உலகளாவிய சாலை பாதுகாப்பு வாரம் மே 19 முதல் 25 தேதி வரை கொண்டாடப்படுகிறது. மேலும் இது உலக அளவில் இறப்பு மற்றும் இயலாமைக்கு சாலை போக்குவரத்து காயங்கள் ஒரு முக்கிய காரணமாகும். ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 1.2 மில்லியன் மக்கள் கொல்லப்படுகிறார்கள் மற்றும் 50 மில்லியன் மக்கள் காயமடைகிறார்கள். 8வது ஐநா உலகளாவிய சாலை பாதுகாப்பு வாரம் தேசிய மற்றும் உள்ளூர் மட்டங்களில் நடைபயிற்சி மற்றும் சைக்கிள் ஓட்டுதல் பாதுகாப்பானது என்பதை உணர்வதற்கான நடவடிக்கைகளை தூண்டுவதற்கான வாய்ப்பை வழங்குகிறது. மகரந்த சேர்க்கையாளர்களின் முக்கியத்துவம், அவை எதிர்கொள்ளும் அச்சுறுத்தல்கள் மற்றும் நிலையான வளர்ச்சிக்கு அவற்றின் பங்களிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த ஐக்கிய நாடுகள் சபை மே 20 தேதியை உலக தேனி தினமாக கொண்டாடியது. இது உலகளாவிய உணவு விநியோகம் தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் வளரும் நாடுகளில் பசியை நீக்குவதற்கும் தேனீக்கள் மற்றும் பிற மகரந்த சேர்க்கையாளர்களை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்ட நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதே இதன் இலக்காகும். சர்வதேச தேயிலை தினம் கடந்த மே 21 அன்று கொண்டாடப்பட்டது. இந்த தினத்தன்று உலகம் முழுவதும் தேயிலையின் நீண்ட வரலாறு மற்றும் ஆழமான கலாச்சார மற்றும் பொருளாதார முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. பல்லுயிர் பெருக்க பிரச்சனைகள் குறித்த புரிதலையும் விழிப்புணர்வையும் அதிகரிக்க ஐக்கிய நாடுகள் சபை மே 22 தேதியை சர்வதேச உயிரியல் பன்முகத்தன்மை தினமாக கொண்டாடியது.
1: இதுவரைக்கும் நினைவூட்டுவோ நிகழ்வுகளை செக்மெண்ட்ல இந்த வார நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்.
0: எப்போதுமே நம்மளை பற்றி மட்டுமே யோசிக்காம நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக தான் அடுத்ததா கேட்க போறோம் நடப்பு நிகழ்வுகள்.
2: தெற்கு கிழக்கு தொடர்ச்சி மலையில் தமிழ்நாட்டின் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள சஞ்சீவி மலையில் வைட்டேசி குடும்பத்தை சேர்ந்த சைக்ஃபோஸ் டெம்மா அண்ணாமலையி என்ற புதிய தாவர இனம் கண்டறியப்பட்டுள்ளது. ஐரோப்பிய சதுரங்க போட்டிகளில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 3 IM தகுதிகளை பெற்றதன் மூலம் இந்திய சதுரங்க வீரர் அபார் கச்சேன அவர்கள் சர்வதேச மாஸ்டர் பட்டத்தை வென்றுள்ளார். இந்திய அறிவியலாளர் குல்ஜித் கவுர் மர்காஸ் அவர்கள் விண்கல் மற்றும் கிரக அறிவியல் துறையில் 2026 ஆண்டிற்கான தி மீட்டியோரிட்டிக்கல் சொசைட்டியின் ஆய்வாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்திய பெண்மணி ஆவார். 2026 ஆண்டுக்கான கேம்பிரிட்ஜ் அர்ப்பணிப்புள்ள ஆசிரியர் விருதுகளில் இந்தியாவை சேர்ந்த சோமா மண்டல் அவர்கள் தெற்காசிய பிராந்திய விருதை வென்றுள்ளார்.
0: இதுவரைக்கும் நடப்பு நிகழ்வுகள் செக்மெண்ட்ல சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம்.
1: மீண்டும் இது போன்ற புதுவிதமான தகவல்களோடு அடுத்த வார இளைய பாரத நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் டி அனுஷா ஷாஜி. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா.
3: இத்துடன் இன்றைய இளைய பாரதம் நிறைவு பெறுகிறது.

0: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

ஈஸியா ஏசி வாங்க வசந்த் & கோ வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. ஆரம்பமாயாச்சு நம்ம வீட்டு குட்டீஸ்க்கான சிறுவர் குரல் நிகழ்ச்சி. உங்க வீட்டு குட்டீஸ்லாம் இதுல நீங்க பாடலாம், ரைம்ஸ் சொல்லலாம், கதை சொல்லலாம், திருக்குறள் சொல்லலாம், இன்னும் பல வழிகளில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தலாம். இதுக்கு நீங்கள் டயல் செய்ய வேண்டிய எண்கள் 260240 மற்றும் 9070722. முன்னழைப்பாக 04652. உங்கள் வீட்டுக்குட்டேஸ்களை நம்ம குமரி பண்பலையில் இந்த நிகழ்ச்சியில் சிறுவர் குரல் நிகழ்ச்சியில் பங்கேற்க செய்து அவர்களுடைய திறமைகளை வெளிக்கொணர்றதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இது. நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒரு குட்டீஸ் இணைகிறார். வணக்கம். ஐயோ வணக்கம். இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், பேசலாம். வணக்கம், பேர் சொல்லுங்க. யார் இங்க இருந்து பேசுறீங்க? ஆஷாவா? தியாவா? சரி சொல்லுங்க தி.
1: ஹலோ.
0: ஹலோ சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? பேசலாம். இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. சரி, குட்டீஸ் வந்த வண்ணம் இருக்கிறாங்க. நான் இணைப்பு தான் துண்டிக்கப்பட்டுட்டே இருக்குது. சரி, அடுத்த குட்டீஸ் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், உங்க பேர்
2: என்ன?
0: சொல்லுங்க. சுமிதா. சுமிதா தானே உங்க பேரு? சொல்லுங்க சுமிதா, இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? நீங்க எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 8th ஸ்டாண்டர்ட். சரி சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? உங்களுடைய திறமைய வச்சு திருக்குறள் சொல்ல போறீங்க. சரி சொல்லுங்க, கேக்கலாம்.
2: மலையின் மாண்பு காட்டிலும் பெரியது. ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுக போடியும் அல்ல பல. பொருள், ஒரு பொழுது கூட வாழ்வியார்
0: சரி, இந்த திருக்குறள் நீங்க பள்ளி பாடத்துல படிச்சதா? ரொம்ப அருமையா சொன்னீங்க, நன்றி. இணைந்ததற்கு நன்றி. தேங்க்யூ. ரொம்ப அருமையாக திருக்குறள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அடுத்த குட்டீஸ் யாரு அப்படின்னு அவங்களுடைய குரல் அவங்களுடைய திறமையை நாம கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். வாகை சூடுபா திரைப்படத்துல இருந்து பாடல் வர இருக்குது, கேட்டு ரசிக்கலாம்.

0: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டிங்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: மாமா என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
6: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி சிறுவர் குரல். நம்ம கூட நிறைய குட்டிஸ் இணைந்திருந்து பேசிட்டு இருக்காங்க. அடுத்த குட்டி யாருன்னு பாத்திரலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ, யார் இங்க இருந்து பேசுறீங்க? பேர் என்னடா? என்ன பேரு? ஸ்ரேயாவா? சொல்லுங்க ஸ்ரேயா, என்ன பாட்டு பாட போறீங்க? என்ன பண்ண போறீங்க? எனக்கு பாட்டு பாட போறீங்களா? கதை சொல்ல போறீங்களா?
7: ரைம்ஸ்.
6: ரைம்ஸா? சரி சொல்லுங்க, ரைம்ஸ் கேட்கலாம்.

எக்ஸ் ஒய் ஜெட். இணைந்ததற்கு நன்றி. ஏபிசிடி எல்லாம் சொல்லிட்டீங்க. யார் சொல்லி கொடுத்தா இந்த ரைம்ஸ் உங்களுக்கு? அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? அம்மாட்ட சொல்லுங்க, நான் சூப்பரா பாடினேன்னு சொன்னேன், பாடினீங்கன்னு சொன்னேன் நான், நீங்க சூப்பரா பாடினேன்னு. சரிடா சரி, இணைந்ததற்கு நன்றி. தேங்க்யூ. வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? பேர் என்னடா? பேர் என்ன? பேர் என்னடா? என்னது கேக்கவே இல்ல. சவுண்ட சொல்லு. சரி, இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க நீங்க? இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? பாட்டு பாட போறியா? சொல்லுங்க, பாட்டா? அப்ப என்ன? சொல்லு. ஐயோ, இணைப்பு. வணக்கம் வணக்கம்.

இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. குட்டீஸ் வந்து அழகா அவங்க ஸ்கூல்ல படிச்ச ரைம்ஸ், அம்மா சொல்லி கொடுத்த ரைம்ஸ் எல்லாம் நம்மகிட்ட சொல்லிட்டே இருக்கிறாங்க. வணக்கம். பேர் என்ன? வணக்கம். சரி, குட்டீஸ் பேசிட்டு இருக்கிறாங்க. நான் அவங்க பேசுறது நமக்கு ஆடிபிளா இல்ல. அடுத்த பாடல் கேட்டு வந்துடலாம். சின்ன கண்ணுமா திரைப்படத்துல இருந்து.

0: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
1: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
4: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
3: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
4: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
3: சேர்க்கை நடைபெறுகிறது.
5: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
6: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
7: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டு வலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
8: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
9: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
10: AMP ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMP பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
11: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
12: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
13: நேரம் 10:50 ஆயிட்டு இருக்குது. சிறுவர் குரல் நிகழ்ச்சிகள் இணைந்திருக்கிறோம். நம்ம கூட நிறைய குட்டிஸ் பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்து வர இருக்கிற அந்த குட்டி யாரு? வணக்கம், வணக்கம். உங்க பேர் என்ன சொல்லுங்க? விஷ்ணு. உங்க பேர் என்ன? பேரு ஆதிகாவா? விஷ்ணு பேசலையா? போயிட்டானா? சரி, நீங்க இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? திருக்குறள் சொல்ல போறீங்களா? சொல்லுங்க கேக்கலாம். அவ்வளவுதானா? சரி, ஓகே. நீங்க எந்த ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்கீங்க? இனி 5th போக போறீங்களா? சரி, ஸ்கூல்ல படிச்சதா இது? சரி சரி, நன்றிடா, நன்றி. இணைந்ததற்கு நன்றி,
14: நன்றி,
13: நன்றி. ஆகாஷ்வாணி நாகர்கோயில் குமரி பட்மலை 101 இன்று பிற்பகல் 1:10 பூவையர் பூங்கா. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டியாபாய் கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க்.

0: இனி கேட்கலாம் கனா திரைப்பட பாடல்.
1: சிங்க சிக்கா சிங்க சிக்கா.

0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: படிச்சு முடிச்சதும் உடனே வேலை கிடைக்கணும். அப்போ நேஷ் கன்னியாகுமரி யூனிவர்சிட்டி, ஒரே கேம்பஸ்ல 13 மேற்பட்ட ப்ரொஃபஷனல் காலேஜஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ், எக்ஸலன்ட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் எல்லாமே இருக்கு. நேஷ் கன்னியாகுமரி.
3: உங்கள் டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கரில்
4: அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரத்திலான ஊஞ்சல்கள்,
3: பாட்டில் வார்ட்ராப்,
4: ஷோகேஸ் பொருட்கள்,
3: சாய்ந்ததும் தூக்கத்தை தழுவும் தரம் வாய்ந்த ஈசி சேர்கள்,
4: தரத்திற்கு ஏற்ற விலையில் நிறைவாய் வாங்கிட
5: டிஜிமார்ட். இது நம்ம டிஜிட்டல் பார்ட்னர்.
6: ஸ்டேடியம் இதில் நாகர்கோவில்
7: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை. டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோவில்.
8: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
9: இம்மாதம் 30 வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
8: 2 வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 0465223066,
9: செல் நம்பர் 9488230666.
10: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
11: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
12: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில் மற்றும்

0: ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. குமரி மாவட்டத்தில் செயல்படுத்தப்படும் வேளாண் திட்டங்கள். கன்னியாகுமரி மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் MR வாணி அவர்களுடன் நேர்முகம். வடைமிளகாய் சாகுபடி குறித்து ஆண்டார்குளம் எஸ் சத்திய ஜெயசிங் அவர்களுடன் நேர்முகம். அமுது சுரபி, இதில் தேசிய கால்நடை இயக்கம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். இறால் வளர்ப்பு தரும் லாபம். கணபதிபுரம் வளங்குன்றா நீடுயிரி வளர்ப்பு மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஏ அனிச் விவேக் சந்தியா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: நேயர்கள், இதுவரை கேட்ட நிகழ்ச்சி சிறுவர் குரல். சிறுவர் குரல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து குட்டீஸ்களுக்கும், மேலும் பங்கேற்க முயற்சி செய்த அனைத்து குட்டீஸ்களுக்கும் எங்களது நிலையத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகள். இன்னும் சில நொடிகளில் 11 மணிக்கான செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. எபோலா வைரஸ் பரவி வருவதால் காங்கோ, உகாண்டா, தெற்கு சூடான் நாடுகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் சுயசார்பு நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். விமானங்கள் மற்றும் விண்வெளி உற்பத்தி துறையில் இந்தியா அமெரிக்கா இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலம் ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் நடைபெற்ற தேர்தலில் பிஜேபியின் தேபாங்ஷு பாண்டா 30,562 வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் முழுமையாக நிறைவேறுவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து கோவில்களில் விற்பனை செய்யப்படும் பிரசாதங்களில் தயாரிப்பு தேதி மற்றும் காலாவதி தேதி குறிப்பிட்டிருக்க வேண்டும் என்றும் அதனை அதிகாரிகள் முறையாக கண்காணிக்க வேண்டும் என்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உத்தரவிட்டுள்ளார். ஒலிம்பிக் உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வெல்ல விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அறிவிக்கப்படாத மின்வெட்டை போக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். பழனி முருகன் கோவிலில் வைகாசி விசாக திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக இன்று தொடங்கியது. லாவோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனுஷா தியாச்சிட்டாலே இணை பிரான்சின் கேமில் லெஃப் லியோட் நாட்ரஸ் இணையை வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்குகிறது. பாரிஸ் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணையும் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சிலோ டொமிலர் இணையும் கலந்து கொள்கின்றன. நிறைவுற்றது செய்திச் சுருக்கம்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது முற்பகல் 11:02. நேர்களை இந்த நேரத்தில் நமது பண்பலையில் இப்போது நாம் கேட்கலாம் எக்ஸூர்.

எக்ஸூர் கேட்டோம். உங்களுக்காக ஒரு சூப்பரான நிகழ்ச்சியை ஞாபகப்படுத்திடுறோம். இன்னைக்கு சாயங்காலம் 4-2 இடம்பெறும் எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில நீங்க பங்கேற்கணும், உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை குறுஞ்செய்தியில நீங்க அனுப்பி கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா நாங்க சொல்லக்கூடிய எண்ணை நோட் பண்ணிக்கோங்க. 94-42-43-02-43. இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர், ஊர், பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இந்த விவரங்களுடன் 94-42-43-02-43 இந்த அலைபேசி எண்ணிற்கு அனுப்பி எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாடலை சந்தோஷமா நம்ம குமரி பண்பலை நூற்றுல கேட்டு ரசிக்கலாம். நேரம் இப்பொழுது 11:09.

0: நேயர்களின் நம்ம குமரி பண்பலை நூற்றுள்ள இப்போதுல இருந்து நண்பகல் 12 மணி வரைக்கும் சந்தோஷமா நம்ம கேட்டு மகிழலாம், பயன்பெறலாம், நீங்களும் பங்கேற்று சிறப்பிக்கலாம். இன்றைய குமரி பண்பலையுடன் நிகழ்ச்சியில் பொது அறிவு நேரலை. பொது அறிவில் ஆர்வமுள்ள அன்பு நேயர்களை, போட்டித் தேர்விற்கு ஆயத்தமாகும் இனிய நேயர்களை, உங்களுக்காக நம்ம குமரி பண்பலை நூற்றின் உத்வேகமூட்டக்கூடிய ஒரு சிறப்பு நிகழ்ச்சி தாங்க இது. அறியாத வினாக்களின் விடைகளை அறிந்து கொள்ள, அறிந்த வினாக்களின் விடைகளை பகிர்ந்து கொள்ள, தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய இந்த நிகழ்ச்சியில நீங்க பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா அழைக்க வேண்டிய நம்முடைய பண்பலையின் தொலைபேசி எண்களை உங்களுக்காக ஞாபகப்படுத்திடுறோம். 260 240 மற்றும் ஒரு எண் 290 722, முன் இணைப்பு எண் 04 652. இப்போ நாம நேரடியா நிகழ்ச்சிக்கு போயிடலாம். உங்களுக்காக நாங்க ரெண்டு பேர் இணைப்புல காத்துட்டு இருக்கோம். நீங்களும் இதே ஆர்வத்தோட என்ன கேள்வி கேட்க போறாங்க அப்படிங்க எதிர்பார்ப்போடு இருப்பீங்க. இப்ப கேள்வி சொல்லிடலாமா?
1: கேட்டுலாமே.
0: சரி, என்ன கேள்வி கேட்க போறீங்க?
1: முதலாவது கேள்வி என்ன அப்படின்னா, பொம்காய் இது வந்து எந்த மாநிலத்தோட பாரம்பரிய கைத்தறி சேலை தயாரிப்பு முறை அப்படிங்கறது தான் கேள்வி.
0: வணக்கம் வணக்கம் இணைப்புல இருக்கீங்க, பேசிடலாம். உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: பாரம்பரிய சேலை தயாரிப்பு முறை அப்படிங்கறது எந்த மாநிலத்தோட பாரம்பரிய சேலை தயாரிப்பு முறை? நம்ம ஊர் காஞ்சிபுரம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி.
2: ரொம்ப அருமையான ஒரு விஷயம் இதனுடைய அந்த அழகிய அந்த ட்ரைபல் மாதிரியான ஆர்ட், அப்புறமா அந்த குட்டி குட்டியான அந்த டார்டாய்ஸ், பிஷ், லோட்டஸ் மாதிரியான படங்கள் கூட போட்டு அந்த சாரியில வீவ் பண்ணுவாங்க அப்படிங்கறதும், பெரும்பாலும் இது வந்து லக்ஸூரியஸ் கைண்ட் ஆஃப் அந்த பட்டு இருக்கு பாத்தீங்களா, அதுலதான் செய்வாங்க. இதுதான் கேள்விப்பட்டிருக்கேன்.
1: அருமை அருமைங்க சார், அருமை. ரொம்ப எல்லா இன்ஃபர்மேஷனும் சேர்த்து சொல்லிட்டீங்க.
2: தேங்க்யூ, இருவருக்கும் நன்றி.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில டக்குனி வந்து முதல் நேயரே சரியான விடையை சொல்லி அசத்தியாச்சு. இப்ப இது தொடர்பான கூடுதல் தகவல்களை பகிர்ந்துக்கலாமா?
1: கூடுதல் தகவல்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நேயரே வந்து நிறைய தகவல்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க இல்லையா. அப்போ இந்த பொம்காய் அப்படிங்கறது ஒடிசால இருக்கிற கஞ்ச

0: அப்படிங்கிற அந்த ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீவிங், ஒரு கைத்தறி தயாரிப்புக்கான ஒரு டெக்னிக் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து பொம்காய் அப்படிங்கிற பெயர்லயே அந்த கிராமம் இருக்குது அப்படின்னும், பழங்குடியின மக்கள் அந்த மக்களுடைய வாழ்வியலை காட்டும் வகையில் நேர் குறிப்பிட்ட மாதிரி சின்ன சின்ன பூக்கள் அந்த மாதிரியான மோட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே வந்து சாரியில வச்சு நெய்யறதுக்கான ஒரு வழிமுறை தான் இது. அது மட்டும் இல்லாம இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ இருக்கிற நிலம் வரப்படி அந்த கிராமத்துல வெறும் 2 குடும்பங்கள் மட்டுமே இந்த தொழிலை வந்து செய்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறதுனால, இது ஒரு அபாய நிலையில ஒரு இருக்கிறதுனால ஒடிசாவினுடைய அரசாங்கம் வந்து கைத்தறி நெசவு கைவி மற்றும் கைவினை பொருட்கள் துறை வந்து இந்த பாரம்பரியத்தை மீட்டு எடுக்கிறதுக்காக அழிந்து வரும் பொருட்கள் மீட்டுருவாக்க திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழே காட்டன் பொம்காய் அப்படிங்கிற இந்த சேலை வகைகளை இன்னும் அதிகமான முறையில் நிறைய பேர் வந்து நெய்யணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை வந்து எடுத்திருக்கிறாங்க.
1: ஓகே, இப்ப நிறையவே நம்ம கூடுதல் தகவல்கள் எல்லாம் பகிர்ந்துகிட்டோம். இப்ப நேயர்கள் அடுத்த கேள்வி என்ன கேட்க போறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருப்பாங்க. இப்ப கேள்வியை கேட்டுடலாம். செயற்கை நுண்ணறிவு ஏஐ அப்படிங்கிற டெக்னாலஜி இப்ப ரொம்பவே ரீசெண்டா வளர்ந்துட்டு இருக்கு. இந்த ஏஐ தொழில்நுட்பத்திற்காக ஒரு அமைச்சரை கூட முதன் முதல்ல ஒரு மாநிலத்துல வந்து அமைத்திருக்காங்க. அது எந்த மாநிலம் அப்படிங்கறதுதான் கேள்வி. கேள்வி மீண்டும் ஒரு முறை, செயற்கை நுண்ணறிவு ஏஐ தொழில்நுட்பத்திற்கான அமைச்சரை முதன் முதலில் எந்த மாநிலம் அமைத்திருக்கு? இணைப்புல நம்ம நேயர்கள் வந்துட்டாங்க, சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம்
2: மேடம். வணக்கம்
1: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் பிரஷாந்த், குளச்சல்ல இருந்து பேசுறேன் மேடம்.
1: ஓகே,
2: இது தமிழ்நாடு மாநிலம் மேடம்.
1: என்ன சார்?
2: தமிழ்நாடு.
1: தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, நல்ல முயற்சி. இன்னும் சில நொடிகள்ல அடுத்த நேர் என்ன சொல்றாங்க சரியான விடையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். வாழ்த்துக்கள், நன்றி.
2: ஓகே மேடம், நன்றி,
1: நன்றி. வணக்கம். வணக்கம்
3: வணக்கம் சகோதரி, இருவருக்கும் உற்சாகமான முற்பகல் வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடியிருப்பு கலீல் ரஹ்மான்மா.
1: வணக்கம் ஐயா. ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், செயற்கை நுண்ணறிவு ஏஐ தொழில்நுட்பத்திற்கான அமைச்சரை முதன் முதலில் அமைத்த மாநிலம் எது?
3: கேரளமா, நமது அண்டை மாநிலம் கேரளா.
1: கேரள மாநிலம், கரெக்டா?
3: ஆமா, சரியான பதிலுமா?
1: சரியான பதில் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு கான்பிடண்டா சொல்லும் போதும் நாங்களும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சொல்லிக்கிறோம். நன்றி ஐயா,
3: இருவருக்கும் நன்றிகள்.
1: நன்றிங்க ஐயா, நன்றி,
3: நன்றி அம்மா, நன்றி.
1: கேரளாவில்தான் ஏஐ தொழில்நுட்பத்திற்காக அமைச்சராக வந்து பி கே கொஞ்சாலி குட்டி அவங்களை வந்து நியமித்திருக்காங்க. கேரள முதலமைச்சர் அவங்க வந்து முதன் முதல்ல ஏஐ பள்ளி ஓபன் பண்ணிய மாநிலம் எது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு க்வெஸ்சன் வரலாம். ஏஐ ஸ்கூல் வந்து ஆரம்பிச்சதும் நம்முடைய கேரளா தான். சரி, இரண்டாவது மாநிலம் அப்படின்னா நம்ம நேயர் ஃபர்ஸ்ட் நேயர் வந்து சொன்னாங்கல்ல, அதே மாதிரி நம்முடைய தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா சொல்லிக்கலாம். செயற்கை நுண்ணறிவின் தந்தை யாரு அப்படின்னு நிறைய பேருக்கு கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அது யாரு அப்படின்னா ஜான் மெக்கார்டி அவங்க தான். கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒரு முறை, செயற்கை நுண்ணறிவு ஏஐ தொழில்நுட்பத்திற்கான அமைச்சரை முதன் முதலில் அமைத்த மாநிலம் எது? இதற்கான விடை கேரள மாநிலம். சரி, நேயர்களுக்கு அடுத்த கேள்வி மட்டும் கேட்டுடலாம்.
0: கேட்டுடலாம். மிஷன் திருஷ்டி, இந்த மிஷன் வந்து எந்த துறை சார்ந்த முன்னெடுப்பு?
1: கேள்வி மீண்டும் ஒரு முறை,
0: மிஷன் திருஷ்டி அப்படிங்கிறது எந்த துறையில் சார்ந்த முன்னெடுப்பு?
1: சரி, ஒரு கேள்வி நம்ம நேயர்களுக்கு கேட்டாச்சா? இப்போ இதுக்கு என்ன பதிலா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நேயர்கள் எல்லாம் யோசிச்சுக்கிட்டே ஒரு பாடல் கேட்டுடலாம். என்ன பாடல் வந்துட்டு இருக்கு அப்படின்னா, பார்த்திபன் கனவு திரைப்படத்திலிருந்து வித்யாசாகருடைய இசையமைப்புல யுகபாரதியின் வரிகளில் மதுபாலகிருஷ்ணன் பாடிய பாடலை தான் கேட்க போறோம்.

கிழி முதல் மொழி வரி முழுவதும் கவிதைகளாக மெது புறமெது பொழிவது போலே கணா கண்டேனே. முடி முதல் அடி வரை முழுவதும் இனிமை.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
4: படிச்சு முடிச்சதும் உடனே வேலை கிடைக்கணும். அப்போ நிஷ் கன்னியாகுமரி யூனிவர்சிட்டி, ஒரே கேம்பஸ்ல 13 மேற்பட்ட ப்ரொஃபஷனல் காலேஜஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ், எக்ஸலன்ட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் எல்லாமே இருக்கு.
5: நிஷ் கன்னியாகுமரி.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று பகல் 1:10 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRY TMT கம்பிகளின் பூவையர் பூங்கா. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க்.

0: இப்பொழுது முற்பகல் 11:23 ஆகியச்சு நம்ம குமரி பண்பலை நூற்றுள்ளது. அட்டகாசம நேர்களோட பங்களிப்போட கேட்டுட்டு இருக்கோம் குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை. நேர்களுக்காக ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா?
1: ஆமா,
0: கேள்வி என்ன கேட்டிருந்தோம்?
1: மிஷன் திருஷ்டி அப்படிங்கறது வந்து எந்த துறை சார்ந்த முன்னெடுப்பு அப்படிங்கிற கேள்வி கேட்டிருந்தோம்.
0: இதுக்கு விடை சொல்றதுக்கு நம்ம நேயர்கள்லாம் இணைப்புல வந்துட்டாங்க, சந்திச்சிடலாம். வருக, வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க.
2: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் டூ சண்முகசுந்தரம்.
0: ஓகே, விடை சொல்லிடலாமே.
2: மிஷன் திருஷ்டியா மேடம்?
0: ஆமா.
2: தி கேலக்ஸி சைட் ஃபர்ஸ்ட் சேட்டலைட் மிஷன்.
1: அது விண்வெளி துறை சார்ந்தது இல்லையா?
2: விண்வெளி துறை சார்ந்தது. கேலக்ஸி சைட் ஃபர்ஸ்ட் சேட்டலைட் மிஷன் சொல்றாங்க. இது வந்து ஆப்டர் எஸ்எஸ் எஸ்ஏ சேட்டலைட் இன் ஆர்பிட்.
1: அருமை, அருமைங்க சார், ரொம்ப நல்லா.
0: வாழ்த்துக்கள் ஐயா, சரியான படி சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள், நன்றி. சரி, கூடுதல் தகவல்கள் சொல்லிடலாம்.
1: சொல்லிடலாம். இந்த மிஷன் திருஷ்டி அப்படிங்கிறது வந்து விண்வெளி துறை சார்ந்த ஒரு முன்னெடுப்பு. இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு தனியார் பூமி கண்காணிப்பு திட்டம் இது அப்படின்னு சொல்லலாம். பெங்களூர்ல இருக்கக்கூடிய கேலக்ஸ் ஐ அப்படிங்கிற ஒரு தனியார் நிறுவனம் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மிஷன் திருஷ்டி மூலமா நம்ம பூமியை கண்காணிக்கிறதுக்கான முன்னெடுப்பை எடுத்திருக்கிறாங்க. ஆப்டோசார் அப்படிங்கிற தொழில்நுட்பம் வந்து இதில் பயன்படுத்தப்படுகிறது. ரேடார் மற்றும் ஒளி படமெடுப்பு, ஒளி எடுப்பு தொகுத்து தொழில்நுட்பங்களை இணைத்து இந்த தொழில்நுட்பமானது இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த மிஷன் திருஷ்டியின் மூலமாக நம்மளால மேகமூட்டம், இருட்டு, இந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் கூட பூமியை தெள்ள தெளிவா கண்காணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க.
0: ஓகே, இப்ப நிறைய தகவல்கள் நம்ம பகிர்ந்துகிட்டோம். இப்ப நேயர்களுக்கு அடுத்த கேள்வி என்னன்னா, ஒரு விருது சம்பந்தப்பட்ட கேள்வி. சமீபத்துல அக்ரிஹோலா அப்படிங்கிற ஒரு பதக்கம் பெற்றிருக்காங்க, அவங்க யாரு அப்படிங்கறதா கேள்வி. சமீபத்தில் அக்ரிஹோலா பதக்கம் பெற்ற சான்றோர் யார்? இதுதான் நேயர்களே உங்களுக்கான அடுத்த கேள்வி. நம்ம நாட்டுல சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு பிரதிநிதி, அவங்களுக்கு தான் இந்த பதக்கம் வந்து சமீபத்துல கிடைச்சிருக்கு. சமீபத்தில் அக்ரிஹோலா பதக்கம் பெற்ற சான்றோர் யார்? குமரி பண்பலையின் பொது அறிவு நேரலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களை. இந்த கேள்விக்கான விடையை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உடனே இணைப்புல வந்து பதில் சொல்லலாம். உங்களுக்காக பண்பலையின் தொலைபேசி எண்களை ஞாபகப்படுத்திடுறோம். 260 240 மற்றும் ஒரு எண் 290 722. முன் இணைப்பு எண் 0465 2. இந்த நேரத்தில் இணைப்பில் இணையும் அடுத்த நேர சந்திச்சிடலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: நான் தேரைக்கால் புதுல இருந்து கனிஷ்கா பேசுறேன்.
0: கனிஷ்கா, விடை சொல்லிடலாமா?
3: நம்ம பிரதமர் நரேந்திர மோடி.
0: ஆஹா, கரெக்டா சொல்லிட்டீங்களே, சூப்பர், வாழ்த்துக்கள்.
3: தேங்க்யூ.
0: நன்றிமா, நன்றி. நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க தான். விவசாய மேம்பாடு மற்றும் விவசாயிகளின் நலனுக்காக ஆற்றிய சிறந்த பங்களிப்புக்காக இவங்களுக்கு இந்த விருது வந்து வழங்கியிருக்காங்க. ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் விவசாய அமைப்பு சமீபத்துல இந்த விருதை நம்ம பாரத பிரதமர் அவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. ஐநாவின் உயரிய கௌரவ விருதை இத்தாலியின் தலைநகர் ரோம்ல வைத்து கொடுத்திருக்காங்க. கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒரு முறை. சமீபத்தில் அக்ரிஹோலா பதக்கம் பெற்ற சான்றோர் யார்? இதற்கான விடை நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இப்ப நேயர்களுக்கு அடுத்த கேள்வி கேட்டுடலாமா?
1: கேட்டுடலாமே. என்ன கேள்வி அப்படின்னா, சமீபத்துல தொல்பொருள் ஆராய்ச்சி வந்து பட்டினமருதூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல மேற்கொள்ளப்பட்டிருக்குது. இந்த பட்டினமருதூர் தமிழ்நாட்டுடைய எந்த மாவட்டத்தில் இருக்குது? அதுதான் கேள்வி.
0: கேள்வி மீண்டும் ஒரு முறை.
1: சமீபத்தில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடந்த பட்டினமருதூர் அப்படிங்கிற இடம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது?
0: சரி, எந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இந்த பாடல் அப்படி கேட்டுட்டே யோசிக்கலாம். பாடல் முடிந்ததும் இணைப்புல வந்து பதில சொல்லி சந்தோஷப்படலாம். சரி, என்ன பாடல் கேட்க போறோம் அப்படின்னா, வித்யாசாகருடைய இசையமைப்புல மது பாலகிருஷ்ணன் குரலில், வைரமுத்துவின் வரிகளில் அபியும் நானும் திரைப்பட பாடல். தொடர்ந்து இணைந்திருப்போம். இது நம்ம குமரி பண்பலையுடன் நிகழ்ச்சி பொது அறிவு நேரலை.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: எங்களின் தங்கமான வாடிக்கையாளர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க உங்களின் 9 கேரட் முதல் 24 கேரட் வரையிலான தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் செய்யும் போது இன்றைய தங்க விலைக்கு எந்த கழிவும் இல்லாமல் 0% டிடக்ஷனில் புதிய தங்க நகை வாங்கி செல்லலாம். அது மட்டுமில்லாமல் புதிய தங்க நகை வாங்கும் போது அதன் சேதாரத்தில் 20% வரை மற்றும் வைர நகை வாங்கும் போது அதன் கற்களின் மதிப்பில் 30% வரை தள்ளுபடி கிடைக்கும். இச்சலுகை மே 31 வரை.

0: உரிமை. தங்கத்தின் மதிப்பை சரிபார்க்க கேரட் மீட்டர் வசதியும் உள்ளது. TNC அப்ளை தனிஷ்க் ஜங்ஷன் நாகர்கோவில்.
1: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 1:10 பூவையர் பூங்கா. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டியா வைக்கம்பிகள். அம்மன் டியா வைக்கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க்.
4: நேரம் இப்பொழுது முற்பகல் 11:33 நம்ம குமரி பண்பலை நூற்றுள்ள நேயர்கள் அட்டகாசமா பதில் சொல்லி அசத்திட்டு இருக்காங்க. குமரி பண்பலையோட நிகழ்ச்சி பொது அறிவு நேரலை. நேயர்களே, உங்களுக்காக ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அந்த கேள்வி மீண்டும் ஒரு முறை நாங்கள் ஞாபகப்படுத்திடுறோம்.
3: சமீபத்தில் தொல்பொருள் ஆராய்ச்சி நிகழ்ந்த பட்டினமருதூர் இந்த இடம் எந்த மாவட்டத்தில் உள்ளது?
4: எந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பாங்க. நம்ம நேயர்கள் இணைப்புல வர்றாங்க, சந்திச்சிடலாம். இணைப்பில் இணையக்கூடிய இந்த நேயர் யாரு, விடை சொல்றாங்களா அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. கதிகா. அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் வந்தாச்சு, விடை சொல்லிடலாமே.
5: தூத்துக்குடி மாவட்டம்.
4: சரியான பதில் நினைக்கிறீங்களா?
5: சரியான
4: பதில். கான்ஃபிடென்டா சொல்றீங்க? ஓகே, நாங்களும் கான்ஃபிடென்டா வாழ்த்துக்கள் சொல்லிடுறோம்.
3: சரியான பதில சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
4: நன்றிமா, நன்றி. சரி, சரியான விடை சொல்லியாச்சு.
3: கூடுதல் தகவல்கள் சொல்லிடலாம். இந்த சமீபத்தில் தொல்பொருள் ஆராய்ச்சி நிகழ்ந்த அந்த பட்டினமருதூர் அப்படிங்கிற இடம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இங்க வந்து 1500 கிட்டத்தட்ட 1500 தொல்பொருள்கள் வந்து நமக்கு மேற்கொண்ட அகழ்வாராய்ச்சியில் கிடைத்திருக்கிறது. நாணயம், சங்குனால செய்யப்பட்ட அணிகலன்கள், மண்பாண்டங்கள், இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து நமக்கு கிடைத்திருக்குது. இந்த ஆராய்ச்சியை வந்து மாநில தொல்பொருள் ஆராய்ச்சி துறை வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க. நிறைய அறிவியலாளர்கள், நிறைய ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கொற்கை துறைமுகம் எப்படி பாண்டியர்களுடைய முக்கியமான ஒரு துறைமுகமா இருந்துச்சோ, அதை மாதிரி இந்த பகுதி, இந்த பட்டினமருதூர் அப்படிங்கிற பகுதியும் ஒரு காலத்துல முக்கியமான ஒரு துறைமுகமாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
4: ஓகே, கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒரு முறை.
3: சமீபத்தில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடந்த பட்டினமருதூர் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படிங்கிற கேள்விக்கு சரியான பதில் தூத்துக்குடி மாவட்டம்.
4: சரி, இப்ப அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, தமிழக காவல்துறையில் முதல் பெண் காவலர் யார்? அதாவது அந்த காவலர்கள் இருக்காங்க, நம்மளுக்கு பாதுகாப்பு பணியை சூப்பரா வழங்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய காவல் டிபார்ட்மெண்ட்ல, அந்த துறையில பணிபுரிந்த முதல் பெண் காவலருடைய பெயர் என்ன அப்படிங்கறதுதான் கேள்வி. வருக, வணக்கம். இணைப்புல இருக்கீங்க, எங்களுடைய எதிரொலி சூப்பரா கேக்குது. சரி, அதுக்கு முன்னாடி உங்க பேரும் ஊரும் சொல்லிடலாமே.
6: மனோகரன்.
4: ஓகே, சரிங்கய்யா. கேள்வி என்ன அப்படின்னா, தமிழக காவல்துறையின் முதல் பெண் காவலர் யார் அப்படிங்கறதா கேள்வி.
6: பெண் காவலர்.
4: ஆமா. தமிழக காவல்துறையின் முதல் பெண் காவலர் யார் அப்படிங்கறதா நேயர்களே உங்களுக்கான கேள்வி. சரி, யோசிச்சுக்கிட்டே இருங்க, அடுத்த நேயர் என்ன பதில் சொல்றாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றிங்கய்யா, நன்றி. வருக, வணக்கம். தமிழக காவல்துறையின் முதல் பெண் காவலர் யார் அப்படிங்கறதா நேயர்களுக்காக ஒரு கேள்வியா கேட்டிருந்தோம். இந்த காவலர் வந்து 1973 வருஷம் தமிழ்நாடு காவல்துறையில முதல் பெண் காவலராக பணியில சேர்ந்திருந்தாங்க. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. உங்க பேர் சொல்லுங்க சார், எங்க இருந்து பேசுறீங்க?

0: என்ன?
1: ஆர் வருவேன்.
0: ஓகே, விடை சொல்லிடலாமே. சிசிலி அப்படின்னு சொல்லிருக்கீங்க. சிசிலி அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப சரியான விடை. வாழ்த்துக்கள், நன்றிங்கய்யா.
1: நன்றி நன்றி
0: நன்றி. சிசிலி அவங்க தான் தமிழக காவல்துறையின் முதல் பெண் காவலர். இவங்க வந்து நம்ம சொன்ன மாதிரி 1973 வருஷம் வந்து பணியில சேர்ந்தாங்க. இவங்க பணிபுரிந்த 4 வருஷங்கள்ல உதவி ஆய்வாளர் அப்படிங்கிற உயர் பதவிக்கு வந்து சிறப்பா பணியாற்றினாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நீலாங்கரை காவல் நிலையத்துல சட்ட ஒழுங்கு பிரிவுல ஆய்வாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றாங்க. இன்னைக்கு எதுக்கு இவங்களை பத்தி கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, இப்ப சமீபத்துலதான் இவங்க வயது முதிர்வின் காரணமா மாரடைப்பால வந்து மரணம் அடைந்தாங்க. அதனாலதான் அந்த கேள்வி நம்ம ஒரு முறை ஞாபகப்படுத்தணும் அவங்களை.

0: மரணம் அடைந்தாங்க. அதனாலதான் அந்த கேள்வி நம்ம ஒரு முறை ஞாபகப்படுத்தணும் அவங்கள. தமிழக காவல்துறையின் முதல் பெண் காவலர் யார்? இதற்கான விடை சிசிலி அவர்கள். இப்ப நேயர்களுக்கு அடுத்த கேள்வி கேட்டுடலாமா?
1: கேட்டுடலாம். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஆர்பிஐ. இந்த ஆர்பிஐ உடைய துணை ஆளுநர், அதாவது டெபியூட்டி கவர்னர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்ல இப்போ சமீபத்துல ஒருத்தர நியமித்திருக்கிறாங்க, அவர் யார் அப்படிங்கறதுதான் கேள்வி.
0: கேள்வி மீண்டும் ஒரு முறை.
1: ஆர்பிஐயின் துணை ஆளுநராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டவர் யார்?
0: இதை யோசிக்கிட்டு இந்த பாடலை கேளுங்க. யுகபாரதியின் வரிகளில் ஆஷா போஸ்லே, மது பாலகிருஷ்ணன் குரல்களில், வித்யாசாகருடைய இசையமைப்பில் சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து இதோ பாடல்.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி ஃபினான்ஸில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி ஃபினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: தங்கம் மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
2: இம்மாதம் 30 வரை நடைபெறுகிறது.
1: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
2: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
1: போன் 233166 or 7418150265.
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள்.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் கம்பிகள். நோட் வெஸ்ட், நோ ரிஸ்க்.
5: நகர்கோவில் வானொலி நிலையம் நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது முற்பகல் 11:45 ஆகியாச்சு. நம்ம குமரி பண்பலை 101 நேர்கள் சூப்பரா பங்கேற்று சிறப்பித்துட்டு இருக்காங்க. குமரி பண்பலையோட நிகழ்ச்சி பொது அறிவு நேரலை. இந்த நிகழ்ச்சியில நேர்களுக்காக ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, அந்த கேள்வி ஒரு முறை ஞாபகப்படுத்திடலாம்.
4: கேள்வி என்ன அப்படின்னா, RBI அதாவது ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய துணை ஆளுநராக சமீபத்தில் ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் யார்?
5: வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
6: வணக்கம் மேடம்.
5: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க சார்.
6: ஓகே,
4: சஞ்சீவ் மல்ஹோத்ராவா?
6: ஆமா.
5: உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டுக்கள் ஐயா. அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள் ஐயா.
6: ஒரு கவர்னரா நியமிச்சிருக்காங்க.
4: கேள்வி வந்து துணை ஆளுநர், டெபியூட்டி கவர்னர்.
5: நன்றிங்க ஐயா, நல்ல முயற்சிக்கு பாராட்டுக்கள், நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
7: ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, விடை சொல்லிடலாமா?
7: ரோஹித் ஜெயின்.
4: சரியான பதில்,
5: வாழ்த்துக்கள்.
7: தேங்க்யூ.
5: ஓகே, சரி, கூடுதல் தகவல் சொல்லிடலாம்.
4: சொல்லிடலாமே. இந்த RBI துணை ஆளுநராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா, ரோஹித் ஜெயின் அப்படிங்கிறவர். நேயர் சொன்ன மாதிரி இந்த RBI வந்து மொத்தம் 4 துணை ஆளுநர்கள் இருக்கிறாங்களாம்.
5: சரி,
4: இந்த போஸ்டிங்ல ஒரே தடவையில நாலு பேர் இருப்பாங்க. இவங்க இதுல வந்து ரோஹித் ஜெயின் அப்படிங்கிறவர் சமீபமா 4 இந்த மாசம் 4 வந்து இவங்களை இவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் 4 பேர் மீதி இருக்கக்கூடிய இவருடன் பணியாற்றக்கூடிய இன்னும் 3 பேர் யாரெல்லாம் அப்படின்னா, சிரிஷ் சந்திர முர்மு, திரு டாக்டர் பூனம் குப்தா, திரு சுவாமிநாதன். இவங்க 4 பேரும் சேர்ந்துதான் இந்த துணை ஆளுநர் அப்படிங்கிற அந்த பணியை செய்துட்டு இருக்கிறாங்க. தகவல் தொழில்நுட்பம், நிதி தொழில்நுட்பம், வெளிநாட்டு நாணய மாற்று, அபாய கண்காணிப்பு ஆகிய துறைகள் வந்து நம்ம ரோஹித் ஜெயின் அவர்களுக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறது வந்து கூடுதலான தகவல்.
5: சூப்பரா, நிறைய தகவல்கள் நம்ம நேயர்களுக்காக கொடுத்தாச்சு. அந்த கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்திடலாம்.
4: மீண்டும் ஒரு முறை, RBI அதாவது ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியாவுடைய துணை ஆளுநராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டவர் யார் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் திரு ரோஹித் ஜெயின்.
5: சரி, நேயர்களுக்கு அடுத்த கேள்வி நம்ம கேட்டுடலாம். இப்போ இதுவும் வந்து ஒரு பெண்கள் தொடர்பான ஒரு கேள்வி. அதாவது, எவரஸ்ட் சிகரத்தை அதிக முறை ஏறி சாதனை படைத்த முதல் பெண் யார்? எவரஸ்ட் சிகரத்தை அதிக முறை ஏறி சாதனை படைத்த முதல் பெண் யார்? இதுதான் நேர்களே உங்களுக்கான அடுத்த கேள்வி. சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை மட்டும் நம்ம மனசுக்குள்ள இருந்துச்சுன்னா, அந்த உயரமான இடத்தை கூட எட்டி பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சாத்தியம். இதுதானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிற மாதிரி இந்த பெண்மணி வந்து ஏராளமான முறை வந்து ஏறிட்டாங்க, சாதனை படைச்சிட்டாங்க. எவரஸ்ட் சிகரத்தை அதிக முறை ஏறி சாதனை படைத்த முதல் பெண் யார் அப்படிங்கறதுதான் நேயர்களுக்கான கேள்வி. இணைப்பில் இணையும் அன்பு நேயர், வணக்கம்.

0: இந்த கேள்விக்கான விடையை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா நேயர்களை இணைப்புல வரலாம். உங்களுக்காக நம்முடைய பண்பலையின் தொலைபேசி எண்கள் 260 240 மற்றும் ஒரு எண் 290 722, முன் இணைப்பு எண் 04652. எவரஸ்ட் சிகரத்தை அதிக முறை ஏறி சாதனை படைத்த முதல் பெண் யார் அப்படிங்கிறது தான் கேள்வி. வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? புதுக்குடியிருப்பிலிருந்து. நன்றிங்க, வாழ்த்துக்கள், நன்றி. லக்மா ஷெர்பா அவங்க தான் எவரஸ்ட் சிகரத்தை அதிக முறை ஏறி சாதனை படைத்த முதல் பெண் அப்படிங்கறத சாதனை படைத்திருக்காங்க. சுமார் எத்தனை வாட்டி ஏறி இருக்காங்க தெரியுமா? 11 தடவை. நேபாளத்தை சேர்ந்த இவங்க வந்து 11 முறை ஏறி உலகிலேயே மிக உயரமான எவரஸ்ட் சிகரத்தை ஏறிய முதல் பெண் அப்படிங்கிற சாதனையை படைச்சிருக்காங்க. கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒரு முறை. எவரஸ்ட் சிகரத்தை அதிக முறை ஏறி சாதனை படைத்த முதல் பெண் யார்? இதற்கான விடை லக்மா ஷெர்பா அவங்க தான். நேயர்களுக்கு அடுத்த கேள்வி கேட்டுடலாமா?
1: கேட்டலாம். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் வெற்றிகரமாக நிலவின் தென்துருவத்திற்கு அருகே தரையிறக்கிய விண்கலம் எது அப்படிங்கறது தான் கேள்வி.
0: ஓகே, இந்த விண்கலம் அப்படின்னு சொல்லி நம்ம நேயர்கள்லாம் வந்து கெஸ் பண்ணிருப்பாங்க. அப்படி யோசிச்சுக்கிட்டே நீங்க ஒரு பாடல் கேட்டுடலாம். உங்களுக்காக ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்கு. என்ன பாடல் அப்படின்னா, ராமன் தேண்டியே சீதை அப்படிங்கிற திரைப்படத்துல இருந்துதான். விவேகாவின் வரிகளில் வித்யாசாகருடைய இசையமைப்புல மதுபாலகிருஷ்ணன் ஹாரினி குரல்ல இதோ பாடல்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் நம்ம குமரி பண்பலை நூற்றிலிருந்து குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை நிகழ்ச்சி இணைந்திருக்கின்றோம். நேயர்களுக்காக ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, கேள்வி ஒரு முறை சொல்லிடலாம்.
1: இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் வெற்றிகரமாக நிலவின் தென் துருவத்துக்கு அருகே தரையிறக்கிய விண்கலம் எது?
0: விடை சொல்றதுக்கு நம்முடைய நேயர்கள் இணைப்புல வந்துகிட்டே இருக்காங்க, சந்திச்சிடலாம். வணக்கம், வணக்கம். கேள்வி மீண்டும் ஒரு முறை நேயர்களுக்காக.
1: இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் வெற்றிகரமாக நிலவின் தென் துருவத்திற்கு அருகே தரையிறக்கிய விண்கலம் எது?
0: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், பொது அறிவு நேரலை நிகழ்ச்சி. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? நன்றி, நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி. சரி, ஒரு வழியா நேர்கள் இணைப்புல வந்து பதில சொல்லிட்டாங்க, இப்ப கூடுதல் தகவல் நம்ம சொல்லிடலாம்.
1: சொல்லிடலாம், சந்திராயன் 3 வந்து நிலவின் தென் பகுதியில் தென் துருவத்தில் வந்து என்னைக்கு தர இறக்கி இருக்கிறோம் அப்படின்னா 2023 ஆகஸ்ட் 23 நாள். இந்த நிலவின் தென் பகுதியில தென் துருவத்தில் தர இறக்கிய முதல் நாடு எது அப்படின்னா இந்தியா. விக்ரம் லேண்டர், பிரக்யான் ரோவர் இதனுடைய இந்த ரெண்டு கருவிகளின் உதவியுடன் இந்த செயல் வந்து நடைபெற்றிருக்கிறது. இந்த சாதனை இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி திறனை உலக அளவில் உயர்த்தி உள்ளது அப்படின்னே நம்ம சொல்லலாம்.
0: சரி, இன்னும் 2 நிமிடங்கள் தான் இருக்குது, நம்ம கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை வந்தாச்சு. இப்போ அடுத்ததா நம்மளே ஒரு கேள்வி சொல்லிடலாம். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை ஐஜியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை ஐஜியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இதுக்கான விடை சொல்றதுக்கு இணைப்பு நேயர்கள் வர்றாங்க, சந்திக்கலாம். வணக்கம், வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
2: சென்னையில இருந்து பிரமீலா பேசுறேன் மேடம்.
0: ஓகே, இப்பதான் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் உங்களுக்காக ஒரு முறை. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை ஐஜியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? பவானிஸ்ரீ அப்படிங்கறது சரியான விடை. வாழ்த்துக்கள்.
2: நன்றி,
0: நன்றி. பரவாயில்ல, நம்ம நேயர்கள்லாம் கேள்வி கேட்ட மறுகணமே கூட விடையை சொல்லி அசத்திடுறாங்க. ஆமா, கூடுதல் தகவல்களை நம்ம இப்ப சொல்லிடலாம். பெண்களின் பாதுகாப்பு மற்றும் அவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அமைத்திருக்காங்க. 1997 குரூப் 1 தேர்வுல தேர்ச்சி பெற்று DSPயாக பணி நியமனம் பெற்றவங்க தான் இந்த கே பவானீஸ்வரி. அவங்க தான் இப்ப சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை ஐஜியாக நியமிக்கப்பட்டிருக்காங்க.

0: நேயர்களே, இதுவரை நம்ம குமரி பண்பலை நூற்றிலிருந்து குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை நிகழ்ச்சி கேட்டோம். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுக்கும் பங்கு கொள்ள முயற்சித்த மற்றும் நிகழ்ச்சி கேட்டு ரசித்த அனைத்து அன்பு நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. இதுவரை நிகழ்ச்சியில் கேள்வி கணைகளுடன் உங்களோடு உரையாடி மகிழ்ந்தவர்கள்
1: ரீதேகா,
0: ஸ்ரீநிர்த்தியா.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 12 மணி. நம்ம குமரி பண்பலை 101 இன்னைக்கு இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்களை தெரிஞ்சுக்க போறோம் நிகழ்ச்சி நிரலில். அதற்கு முன்பு விளம்பரம்.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜ தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: நிகழ்ச்சி நிரல் நேர்களை இன்று பகல் 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் நல்லொழுக்கமே ஆரோக்கியத்தின் மூலதனம். தகவல்களை தருகிறார் கோட்டாறு அரசு ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் விரிவுரையாளர் டயானா ஷெலின் அவர்கள். 12:55 திரை இசை. பிற்பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா? 1:10 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் பூவையர் பூங்கா. பூச்செண்டாகும் பூவையர் வரிசையில் தொழில் முனைவோர் முழகுமோடு எம் ரதி போரிஸ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். பகல் 1:55 2:15 திரை இசை. 2:55 வானிலை அறிக்கை. 3:02 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் தேநீர் நேரம் நேரலை. இதில் உங்கள் கோடை விடுமுறை நினைவுகள் குறித்து நேயர்கள் பங்கேற்று சிறப்பிக்கலாம், உரையாடி மகிழலாம். மாலை 4:02 வானிலை அறிக்கையை தொடர்ந்து எஸ்எம்எஸ் உங்கள் ஜாய்ஸ். நேயர்கள் எஸ்எம்எஸ் வழியாக விரும்பி கேட்ட பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற சந்தோஷமா கேட்டு மகிழலாம். 5:02 வானொலிக்கு 90 சிறப்பு பல்சுவை நிகழ்ச்சி. கிரேஸ் கல்வியியல் கல்லூரி மாணவிகள் பங்கேற்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதல் பகுதி இடம்பெறும். மாலை 6:00 நிகழ்ச்சி நிரல். 6:10 சேவை செய்திகள். 6:15 3-in-1. 6:20 வந்தே மாதரம் தொடர்ந்து மெல்லிசை. 6:40 திரை இசை. 7:00 இன்னிசை நேரம். 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி சுரேஷ் அவர்கள். நேர்களை இன்று 7:25 உழவர் உலகம். இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை. குமரி மாவட்டத்தில் செயல்படுத்தப்படும் வேளாண் திட்டங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் குமரி மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் எம் ஆர் வாணி அவர்கள். வடைமிளகாய் சாகுபடி குறித்து ஆண்டார்குளம் எஸ் சத்திய ஜெய்சிங் அவர்களுடன் நேர்முகம். அமுத சுரபி, இதில் தேசிய கால்நடை இயக்கம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். ரால் வளர்ப்பு தரும் லாபம். தகவல்களை தருகிறார் கணபதிபுரம் வளம்குன்றா நீருயிரி வளர்ப்பு மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஏ அனிக்ஸ் விவேக் சந்தியா.

அவர்கள் நிகழ்ச்சியை கேட்டு பயன்களை பெறலாமே. இன்று இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி, 8:30 துறை இசை. இன்று இரவு 9:15 பவனி வரும் குமரி நிலா நேரலை, 10 மணிக்கு ரவி வாசிரியா அகில பாரத சங்கீத் சபா, பண்டிட் ஹாரா சங்கர் பட்டாச்சாரியா அவர்களின் சித்தார் இசை இடம்பெறும். 11 மணிக்கு மனசு மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரை இசை. நாளை அதிகாலை 5:54 முதல் 6 மணி வரை மங்கள நாதம். நிகழ்ச்சி நிரல் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லியிலிருந்து அஞ்சலாக.

0: years. It is a serious disease with a high mortality rate. At present, no vaccines or specific treatments have been approved to prevent or treat Ebola disease caused by the Bundi Baguio virus strain. The 125th edition of the French Open, commonly known as the Roland Garros, begins today in Paris. Novak Djokovic will launch his bid for a record-extending 25th Grand Slam title. The three-time champion, seeded third, opens against French big server Giovanni Mpetsi-Paricard in the ninth session of Cour Philippe Chatrier. Second seed and 2024 finalist Alexander Zverev and seventh seed Taylor Fritz are also among the key men's singles players in action on the opening day. In IPL cricket, the Super Sunday doubleheader will feature crucial matches for playoff qualification today. In the first match of the day, Mumbai Indians will take on Rajasthan Royals at the 1KD Stadium in Mumbai at 3:30 p.m. For Rajasthan Royals, it is a must-win game in the pursuit of a playoff berth. For Mumbai Indians, it was one of the most disappointing seasons in franchise as they've already been eliminated from IPL 2026. In another clash of the day, Kolkata Knight Riders will face Delhi Capitals at Eden Gardens in Kolkata. The match is scheduled to begin at 7:30 p.m. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி நகர்கோவில் வானொலியில் எம் குமரி பண்பலை 101 நேரம் இப்பொழுது நண்பகல் 12:10. இப்போது முதல் 12:40 வரை நம்ம குமரி பண்பலை 101 நாம கேட்கலாம் மனம் நனையும் மதுர மழை. இது தேரல் சுவையில் சார்லிசை. நம் மனதில் நினைத்த இனிமையான திரைப்பட பாடல்களின் தொகுப்பு இது. இன்றைய மனம் நனையும் மதுரமலை நிகழ்ச்சியில எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில் கண்ணதாசன் வரிகளில் இடம்பெற்ற பாடல்களை தான் நாம கேட்டு ரசிக்க போறோம். காலமும் பொழுதும் கடந்து செல்ல கனிந்து வந்தது இனிய தருணம். சிப்பியில் பிறந்த முத்துகள் போல் சிந்தனையில் தவழ்ந்த எண்ண சிதறல்கள் சந்தமமைத்து இசை முத்தாய் கோர்க்கின்றது, அழகு பாமாலையாய் மிளர்கின்றது. வறுமையின் நிறம் சிவப்பு திரைப்பட பாடல், பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

முடியும். தனனான ரதியும் நாடும் அழகிலாடும் கண்கள் கவிதை.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேயர்களே, நாம கேட்டுட்டு இருக்கோம் மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரல் இசை.
1: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
0: மனம் நனும் மதுரமழை நிகழ்ச்சியில் MS விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் இடம்பெற்ற பாடல்கள் தான் நாம் கேட்டுட்டு இருக்கோம். கார்காலத்தில் வசந்தமாய் வாயில் தேடி வந்த பறவை போல், மலர் சூடி வந்த மகாராணி மங்கை, தோட்டத்து ரோஜாக்கள் போலவும் தென்றலின் கீதம் போலவும் இதமாய் இனிமையை நல்க, தரணியின் வளமையை தாரகையின் வனப்புடன் இணைத்து இசை பாடும் கவிமகனின் கானம். கே ஜே யேசுதாஸ் குரலில் ஒரே வானம் ஒரே பூமி திரைப்பட பாடல் இதோ.

0: எங்களின் தங்கமான வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க உங்களின் 9 கேரட் முதல் 24 கேரட் வரையிலான தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் செய்யும் போது இன்றைய தங்க விலைக்கு எந்த கழிவும் இல்லாமல் 0% டிடக்ஷனில் புதிய தங்க நகை வாங்கி செல்லலாம். அது மட்டுமில்லாமல் புதிய தங்க நகை வாங்கும் போது அதன் சேதாரத்தில் 20% வரை மற்றும் வைர நகை வாங்கும் போது அதன் கற்களின் மதிப்பில் 30% வரை தள்ளுபடி கிடைக்கும். இச்சலுகை May 31 வரை மட்டுமே. தங்கத்தின் மதிப்பை சரிபார்க்க கேரட் மீட்டர் வசதியும் உள்ளது. TNC அப்ளை தனிஷ்க் ஜங்ஷன் நாகர்கோவில்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பகல் 1:10 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRY TMT கம்பிகளின் பூவையர் பூங்கா. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில்

உழவருக்கு ஒரு சிந்தனை. குமரி மாவட்டத்தில் செயல்படுத்தப்படும் வேளாண் திட்டங்கள். கன்னியாகுமரி மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் எம்ஆர் வாணி அவர்களுடன் நேர்முகம். வடைமிளகாய் சாகுபடி குறித்து ஆண்டார்குளம் எஸ் சத்திய ஜெய்சிங் அவர்களுடன் நேர்முகம். அமுதசுரபி, இதில் தேசிய கால்நடை இயக்கம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். இறால் வளர்ப்பு தரும் லாபம். கணபதிபுரம் வளங்குன்றா நீடுயிரி வளர்ப்பு மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஏ அனிச் விவேக் சந்தியா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

அஷ்டமி நாளில் நிலவின் ஒளியில் சோலையின் நடுவில் தென்றல் வருட பொழுதினை கழிக்கும் அழகிய தருணம். சுகந்தமான நினைவுகள் இதமாய் இன்பத்தை நல்க முகம் மலர்ச்சியுடனும் உள்ள கழிப்புடனும் இசைக்கும் இரு மனங்களின் அழகு ராகம் இது. நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்திற்காக பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று மாலை 3:02 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRY TMT கம்பிகளின் தேநீர் நேரம் நேரலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள், நோர்த்வெஸ்ட், நோரிஸ்க்,
3: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil, Emergency Services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
2: விதையிலிருந்து துளிர்த்து வேரூன்றி படர்ந்து வளர்ந்த மரம் மலர்கள் மலர்ந்து அழகாய் பரிணமிப்பது போல் ஆத்மார்த்தமாய் அன்பில் உறவாடி இனிய நினைவுகளுடன் உறவாடும் இனிய மனங்கள் உற்றவரை வரவேற்று இசைக்கும் இனிய பாடல் இது. அந்தமான் காதலி திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம், KJS தாஸ் குரல்களில் இதோ பாடல்.

0: ராஜாக்கமங்கலம் தங்கம் மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
1: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
0: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
1: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
0: போன் 233166 ஆர் 7418150265.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 3-2 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRY TMT கம்பிகளின் தேநீர் நேரம் நேரலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க்.
3: அம்மன் TRY TMT கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள்.

உறவினை வளர்க்கும் உன்னத நாள், இரு மனங்களை இல்லற வாழ்வில் இணைத்த மனநாள். இறைவன் வகுத்த இந்த புது மனநாளில் ஒற்றாரும் சகல உறவுகளும் மனதார வாழ்த்த சொல் மாலை தீட்டி பைந்தமிழில் பாய் இசைக்கும் கலைமகனின் அழகு கானம் இதோ. டி எம் சவுந்தரராஜன் குரலில் கீழ்வானம் சிவக்கும் திரைப்பட பாடல்.

0: நேயர்களை இதுவரை நமது குமரி பண்பலை நூற்றொன்றிலிருந்து நம் மனதில் நிலைத்த இனிமையான திரைப்பட பாடல்களின் தொகுப்பினை கேட்டோம். மனம் நனையும் மதுரமலை, இது தேரல் சுவையில் சாரல் இசை. இதுவரை நிகழ்ச்சியில் உங்களுடன் ஸ்ரீ நிர்த்தியா. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் கேட்கலாம். சென்னையிலிருந்து அஞ்சலாக.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவு உலக அளவில் மிகவும் முக்கியமானது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். எபோலா வைரஸ் தொற்று பரவி வருவதால் காங்கோ, உகாண்டா, தெற்கு சூடான் ஆகிய நாடுகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நோய்கள் பரவுவதை தடுக்க உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் அதனோம் வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தான் நாட்டின் பலோச்சிஸ்தான் மாகாணத்தில் ரயில் தண்டவாளத்திற்கு அருகே நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பில் 30 பேர் உயிரிழந்தனர். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலே இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவு உலக அளவில் மிகவும் முக்கியமானது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இரு நாடுகளும் பல்வேறு உலகளாவிய பிரச்சினைகளை ஒன்றிணைந்து எதிர்கொண்டு வருவதாக தெரிவித்தார். சர்வதேச பிரச்சினைகளில் இந்தியா மற்றும் அமெரிக்காவின் ஒருமித்த கருத்துக்கள் முக்கியமானது என்று அவர் கூறினார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் மேம்படும் என்று டாக்டர் ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்தார். முன்னதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று இந்தியா வந்தடைந்தார். நாளை மறுநாள் நடைபெறவுள்ள குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் பென்னி வாங், ஜப்பான் வெளியுறவுத்துறை அமைச்சர் டோஷிமிட்சு உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். இந்தோ பசிபிக் பகுதியில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. சிக்கிம் மாநிலத்தை பாதுகாக்கும் பொக்கிஷமாக கஞ்சன்ஜங்கா விளங்குவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா எழுதியுள்ள கட்டுரையை பிரதமர் திரு நரேந்திரமோடி பகிர்ந்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், சிக்கிம் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று சுற்றுலா பயணிகளை கேட்டுக் கொண்டுள்ளார். சிக்கிம் மக்களின் கலாச்சாரம், ஆன்மீகம், வரலாற்று முக்கியத்துவம் குறித்து அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். சிக்கிம் மாநிலத்தின் வளர்ச்சிப் பாதை குறித்தும் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் இந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எபோலா வைரஸ் தொற்று பரவி வருவதால் காங்கோ, உகாண்டா, தெற்கு சூடான் ஆகிய நாடுகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்நாடுகளில் தற்போது பயணம் மேற்கொண்டிருக்கும் இந்தியர்கள் அந்நாட்டு சுகாதாரத்துறையின் அறிவுறுத்தலின்படி செயல்பட வேண்டும் என்று கூறியுள்ளது. இந்தியாவில் தற்போது எபோலா வைரஸ் தொற்று குறித்த அறிகுறிகள் இல்லை என்று மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 204 அதிகரித்துள்ளது. அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 867 பேருக்கு இத்தொற்றின் அறிகுறிகள் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எபோலா வைரஸ் தொற்று பரவுவதை அடுத்து அந்நாடுகளில் பொது சுகாதார அவசரகால நிலையை உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. காங்கோ உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்லும் பயணிகளை சோதனை செய்ய சுகாதார குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேற்குவங்க மாநிலம் ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் நடைபெற்ற மறுதேர்தலில் பிஜேபியின் தெவாங்ஷு பாண்டா வெற்றி பெறும் நிலையில் உள்ளார். டைமண்ட் ஹார்பர் மகளிர் பல்கலைக்கழக வாக்கு எண்ணும் மையத்தில் வாக்கு எண்ணிக்கை தற்போது நடைபெற்று வருகிறது. 10வது சுற்று முடிவில் திரு பாண்டா 63,238 வாக்குகள் பெற்று முதலிடத்தில் உள்ளார். தற்போது அவர் 38,940 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த சம்புநாத் 2வது இடத்திலும், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அப்துல் ரசாக் 3வது இடத்திலும் உள்ளனர். நோய்கள் பரவுவதை தடுக்க உலக நாடுகள்

0: இணைந்து செயல்பட வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் அதனோம் வலியுறுத்தியுள்ளார். ஜெனீவாவில் நடைபெற்ற 79வது உலக சுகாதார அமைப்பின் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், காசநோய் போன்ற நோய்களை தடுப்பது, அவசரகால சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். உலக சுகாதார கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த உறுப்பு நாடுகள் இணைந்து செயல்பட இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அணு ஆயுத பரவல் தடுப்பு ஒப்பந்தம் தொடர்பான மாநாட்டு அறிக்கையில் ஒருமித்த கருத்து எட்டப்படவில்லை என்று அதன் தலைவர் டோ ஹியுங் வியட் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஐநா தலைமையகத்தில் நடைபெற்ற மாநாட்டுக்கு பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், உறுப்பு நாடுகள் ஆக்கப்பூர்வமாக விவாதித்ததாக தெரிவித்தார். ஈரானின் அணு ஆயுத திட்டங்களுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இந்த மாநாடு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. அணு ஆயுத பரவலை தடுப்பதற்காக ஐநா சார்பில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் ஒருமித்த கருத்து எட்டப்படாததற்கு ஐநா பொதுச்செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் அதிருப்தி தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாகிஸ்தான் நாட்டின் பலோச்சிஸ்தான் மாகாணத்தில் ரயில் தண்டவாளத்திற்கு அருகே நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பில் 30 பேர் உயிரிழந்துள்ளனர். அம்மாகாணத்தில் உள்ள சமான் பதக் ரயில் நிலையம் அருகே இந்த குண்டுவெடிப்பு நேரிட்டது. இந்த குண்டுவெடிப்பில் ரயில் சேதமடைந்ததாகவும் அப்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 10 வாகனங்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனையடுத்து குவெட்டா நகரில் உள்ள மருத்துவமனைகளில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டு மருத்துவர்களும் சுகாதார அலுவலர்களும் விரைந்து செல்ல உத்தரவிடப்பட்டுள்ளது. கலிபோர்னியாவில் உள்ள கார்டன் குரூவ் பகுதியில் ஆபத்தான ரசாயன கசிவு காரணமாக அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கலிபோர்னியா ஆளுநர் கவான் நியூசோம் ஆரஞ்ச் கவுண்டியில் அவசர நிலையை பிறப்பித்துள்ளார். இதனையடுத்து லாஸ் ஏஞ்சலஸின் கார்டன் குரூவ் புறநகர் பகுதிகளில் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்த பேரிடர் மீட்புக் குழுக்கள் தயார் நிலையில் உள்ளது. அப்பகுதியில் உள்ள பிளாஸ்டிக் உற்பத்தி நிலையத்தில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த ரசாயனம் அதிக வெப்பம் காரணமாக கசிந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது. 50,000 பேரை பாதுகாப்பாக தங்க வைப்பதற்காக முகாம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க வெள்ளை மாளிகை நுழைவாயிலில் தாக்குதல் நடத்திய ஒருவரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். அமெரிக்க உளவுப்பிரை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பென்சில்வேனியா சாலை வழியாக வந்த ஒருவர் திடீரென்று துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அங்கிருந்த பாதுகாப்பு படையினர் அவரை சுட்டுக் கொன்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தின்போது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெள்ளை மாளிகையில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஒரு மாதத்தில் 3வது முறையாக இத்தகைய துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நடைபெற்றதாக கூறப்பட்டுள்ளது. மீனவர்கள் கடல் எல்லையை தாண்டினால் எச்சரிக்கை விடுக்கும் ஏர்ஷிப் தொழில்நுட்ப மாதிரி சோதனை தமிழகத்தின் நாகப்பட்டினம் கடல் பகுதியில் இன்று நடைபெற்றது. இந்த திட்டத்திற்கு மத்திய மாநில அரசுகள் நிதி உதவி அளித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கடலில் மீனவர்கள் எல்லை குறித்து அறிந்து கொள்ளும் வகையில் மீனவர்களின் தொடர்பு சாதனங்கள் மூலம் கடல் எல்லை குறித்து துல்லியமாக தெரிந்து கொள்ளும் வகையில் பொறியியல் பயின்ற மாணவர்கள் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளனர். பொறியியல் மாணவர்கள் ஸ்டார்ட் அப் இந்தியா மூலம் இதற்கான மாதிரி பரிசோதனை நாகை கடலில் வெற்றிகரமாக மேற்கொண்டனர். தமிழக எல்லையினை அறிந்து கொள்வது, அவசர காலங்களில் கடலில் இருந்து கரைக்கு தொடர்பு கொள்வது சவாலாக உள்ளது. அதுபோல இந்திய கடல் எல்லையில் ஊடுருவலை தடுப்பதும் சவாலாக உள்ளது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் புதிய கண்டுபிடிப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி அலுமினியம் மற்றும் நெகிழி போன்ற பொருட்களால் விமானம் உருவாக்கப்பட்டு
0: லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா

சிட்டாலே இணை சாம்பியன் பட்டம் வென்றது. நைஜீரியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 14-12, 11-8 என்ற செட் கணக்கில் பிரான்சின் சாமிலி லிவ் லியோடே நாட்ரெஸ்ட் இணையை வென்றது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்குகிறது. பாரிஸ் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் யோகி பாம்ப்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் லீனஸ் இணையும் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சிலோ டொமிலினர் இணையும் கலந்து கொள்கின்றன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. மும்பையில் இப்போட்டி மாலை 3:30 தொடங்குகிறது. மற்றொரு போட்டியில் கொல்கத்தா அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவு உலக அளவில் மிகவும் முக்கியமானது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். எபோலா வைரஸ் தொற்று பரவி வருவதால் காங்கோ, உகாண்டா, தெற்கு சூடான் ஆகிய நாடுகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நோய்கள் பரவுவதை தடுக்க உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் அதோனம் வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தான் நாட்டின் பலூசிஸ்தான் மாகாணத்தில் ரயில் தண்டவாளத்திற்கு அருகே நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பில் 30 உயிரிழந்துள்ளனர். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலே இணை சாம்பியன் பட்டம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: அம்மா போல பக்குமான பண்பிலை இது உங்களுக்கு பண்பிலை நிச்சுவண்ணு.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம் குமரி பண்பலாய் 101.
2: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் நலமாய் வாழ்வோம் மருத்துவத்துடர்.
4: நலமாய் வாழ்வோம்.
5: நல்லொழுக்கமே ஆரோக்கியத்தின் மூலதனம். விளக்கம் அளிக்கிறார் கோட்டார் அரசு மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் விரிவுரையாளர் டயானா ஷெலின் அவர்கள்.
6: நல்லொழுக்கம் ஆரோக்கியத்தின் மூலைக்கல். ஒழுக்கம் உயர் குலத்தின் நன்று. உயர்ந்த குலத்தில் பிறப்பதை விட ஒழுக்கமாக இருப்பதையே பெருமையான விஷயம். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்கிறார் திருவள்ளுவர். ஒழுக்கம் வாழ்வில் மிக உயர்வை தரும். எனவே அவ்வொழுக்கத்தை தங்கள் உயிரிலும் மேலானதாய் கருதி போற்றி பாதுகாக்க வேண்டும். மது, மாது, புகை, போதை இவைகளுக்கு ஒருவன் அடிமையாகி இருந்தால் அவன் ஒழுக்கமற்றவன் என்றும், இவைகள் இல்லாவிட்டால் அவன் ஒழுக்கமானவன் என்றும் நம் மனதில் நினைத்துக் கொள்ளுவோம். நோயாளிகளில் பலர், நான் எந்த கெட்ட பழக்க வழக்கங்களையும் செய்வதில்லை, ஆனால் எப்படி இந்த வியாதி என்னை பிடித்தது என்று வருந்துவோரும் உண்டு. ஆக அந்த நல்லொழுக்கங்கள் எவைகள், எப்படி அவற்றால் நம் ஆரோக்கியம் மேம்படும் என்று நாம் தெரிந்து கொள்வோம். ஒரு மனிதன் ஆரோக்கியமாய் வாழ மூன்று நெறிகள் முக்கியம். அதாவது உணவு, தூக்கம், பிரம்மச்சரியம். இந்த மூன்றும் தான் மனிதனின் ஆரோக்கியத்தை தாங்கி பிடிக்கும் மூன்று தூண்களாகும். இதில் பிரம்மச்சரியம் என்பது திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்வது என்றல்ல, இறை சிந்தையோடு அறநெறி தவறாது வாழ்தல் ஆகும். புலன் அடக்கத்தையே பிரம்மச்சரியம் என்றும் கூற முடியும். ஆயுர்வேதம் இதை சத்விருத்தம் என்ற நன்னடத்தையே மேற்கொண்டால் புலனடக்கம் மற்றும் ஆரோக்கியத்தை பேணி வாழலாம் என்கிறது. பெற்றோர், ஆசிரியர், வயது முதிர்ந்தோர் இவர்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும். உதாசீனப்படுத்த கூடாது. உடல் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். கை, கால்கள், ஆசனவாய் முதலியவற்றை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். பருவநிலைக்கு ஏற்ற உணவுகளை எடுத்து தூய்மையான ஆடைகளை அணிய வேண்டும். சரியான நேரத்திற்கு தூங்கி சரியான நேரத்தில் எழும்ப வேண்டும். தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். நகங்கள், தலைமுடி இவைகளை சீரான இடைவெளிகளில் வெட்டி சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அச்சமுற்றோருக்கு, அதாவது பயமுற்றோருக்கு ஆறுதல் அளித்து ஏழை எளியோருக்கு உதவிட வேண்டும். பிறரின் கடுஞ்சொல்லை பொறுக்கும் மனநிலையை வளர்த்து கொள்ள வேண்டும். இயற்கை வேகங்களான மலம், சிறுநீர், வாயு, ஏப்பம், இருமல், தண்ணீர் தாகம், பசி, தூக்கம், கண்ணீர், வாந்தி, விந்து, விக்கல், உடல் சிரமத்தால் ஏற்படும் மூச்சிழைப்பு, கொட்டாவி போன்ற

0: உடல் செயல் இயக்கத்தால் ஏற்படும் இயற்கை வேகங்களை தடுத்து நிறுத்தக்கூடாது. உடலாலும் சொல்லாலும் எண்ணத்தாலும் கீழ்காணும் 10 தீய செயல்களையும் நாம் செய்யக்கூடாது. இம்சை, களவு, தகாத இடத்திற்கு செல்லுதல், கோல் சொல்லுதல், கடுமையான பேச்சு, பொய், முன்பின் முரணாக பேசுதல், மனதில் பிறரை பகைத்தல், பிறர் செல்வத்தை களவாடும் எண்ணம், சாஸ்திரத்தை தவறாக அறிந்து கொள்வது, நல்லொழுக்கம் இல்லாவிட்டால் ஆரோக்கியம் சீர்கெடும். அது எப்படி? மனிதனுக்கு மனகுணங்கள் 3, அதாவது சத்துவகுணம், ரஜகுணம், தமகுணம். இதில் சத்துவகுணத்தை தவிர மீதமுள்ள ரஜஸ் மற்றும் தமஸ் 2 மனோதோஷங்கள் என்று கருதலாம். சத்துவகுணம் அமைதி, அஹிம்சை, துன்பத்தை இன்பமாய் மாற்றும் மனநிலை போன்றவைகளை கொண்டதாகும். மேற்கூறிய நன்னடத்தையால் சத்துவகுணம் மேம்படும். சத்துவம் மேம்பட்டால் ஆரோக்கியம் மேம்படும். ரஜோகுணம் என்பது ஆசை, கோபம், பொறாமை, அதீத விழிப்புணர்வு போன்ற குணநலன்களை பெற்றிருக்கும். தமோகுணம் அஞ்ஞானம், எப்போதும் உறக்க நிலை, எந்த வேலையிலும் விருப்பமின்மை போன்ற குணாதிசயங்களை கொண்டிருக்கும். நல்லொழுக்கம் இல்லை என்றால் ரஜோகுணம் மற்றும் தமோகுணம் மேம்பட்டு சிறுக சிறுக உடல் செயல் இயக்கங்களை பாதிப்படைய செய்து ஆரோக்கியத்தை கெடுத்துவிடும். உடல் நலமும் மனநிலமும் ஒன்றையொன்று பிரிக்க முடியாதவை. ஒன்று பாதிக்கப்பட்டால் மற்றொன்றும் பாதிக்கப்படும். நல்லொழுக்கம் மனதை சார்ந்தது. எந்த தீய பழக்கம் இல்லை என்றாலும் ஒழுக்கக்கேட்டில் ஈடுபட்டு இருந்தால் உடலில் வியாதிகள் உருவாகும். ஆகவே நல்லொழுக்கத்துடன் வாழ்வோம், ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்வோம்.
1: நல்லொழுக்கமே ஆரோக்கியத்தின் மூலதனம். விளக்கமளித்தவர் கோட்டார் அரசு மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் விரிவுரையாளர் டயானா ஷெலின் அவர்கள்.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க்.
5: ராஜாக்கமங்கலம் தங்கம் மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
6: இம்மாதம் 30 வரை நடைபெறுகிறது.
5: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
6: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
5: போன் 233166 or 7418150265.
4: குமரி பண்பலை 101 திரையிசையில் இனி கேட்கலாம் மெட்ராஸ் திரைப்பட பாடல். சந்தோஷ் நாராயணன் இசையில் பிரதீப் குரலல்.

0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: இன்றைய தினம் செய்தி தெரியுமாலா, நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு மே 24 அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள். அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்க எல்லாருடைய மனசுலயும் வந்திருக்கலாம். வேற எதுவும் இல்ல, இன்றைய தினம் வந்து காமன்வெல்த் டே, அதாவது காமன்வெல்த் தினம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நாட்டுல வந்து பெருவாரியா ரொம்ப பரவலா கொண்டாடப்படுகிற அனுசரிக்கப்படுகிற ஒரு தினம். ஆமா, காமன்வெல்த் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு நம்ம அதாவது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ஏகாதிபத்திய காலத்துல பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு கீழ் இருந்த ஒரு 56 நாடுகள் சேர்ந்து அவர்களுடைய ஒரு தன்னார்வல அடிப்படையில் வந்து அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு கட்டமைப்பா, ஒரு கூட்டமைப்பா. அது எதுக்காக அப்படின்னு கேட்டா, இந்த பிரிட்டிஷ் ஆட்சி காலம் முடிவடைந்த பின்னும் அந்த காலனியத்தின் கீழே இருக்கக்கூடிய இருந்த நாடுகளுக்கு உள்ளாடி ஒரு நல்லுறவை ஏற்படுத்தும் வண்ணமாக இந்த காமன்வெல்த் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து என்ன பண்ணாங்கன்னா தொடங்கினாங்க. இந்த காமன்வெல்த் அப்படின்னா நீங்க நம்ம சாதாரணமா நினைச்சிடக்கூடாதுங்க, கிட்டத்தட்ட உலகத்தினுடைய பாப்புலேஷன், அதாவது மக்கள் தொகையில 1/3 மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே இந்த காமன்வெல்த் நேஷன்ஸ்குள்ளாடி இருக்குதுன்னா பாத்துக்கோங்களேன். இப்போ இவங்களுடைய முக்கியமான கூட்டம், இவங்க எல்லாம் எதற்காக இப்படி ஒரு கட்டமைப்பை தொடங்கியிருக்காங்க, இவங்களுடைய முக்கியமான நோக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வணிகம், கல்வி, ஜனநாயகம், விளையாட்டு மற்றும் பொருளாதார வளர்ச்சி, இது எல்லாத்துலயுமே எல்லா நாடுகளும் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை மேற்கொள்ளணும் அப்படின்னு வந்து இந்த காமன்வெல்த் தினம் கொண்டாடுறாங்க. ஆமா, இந்தியாவில காமன்வெல்த் தினம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், ஆனா உலக அளவுல எந்த ஆரவாரமும் இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. என்ன அப்படின்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளும் மார்ச் 2, அதாவது எல்லா மாசம் மார்ச் 2 மார்ச் மாசத்தினுடைய 2 திங்கள் கிழமை இந்த நாளை வந்து காமன்வெல்த், அது எந்த

நாள் எந்த டேட்ல வந்தாலும் சரி, மார்ச் மாசத்துல ரெண்டாவது திங்கட்கிழமை அப்படின்னா எங்க ஊர்ல காமன்வெல்த் டேப்பா அப்படின்னு ரொம்ப விமர்சையா வந்து அதை வந்து அனுசரிக்கிறாங்க. ஆனா நம்முடைய நாட்டுல ஏன் அப்படின்னா 1958க்கு முன்னாடி இந்த நாளை பேரரசு நாள், அதாவது விக்டோரியா மகாராணி அவர்களுடைய பிறந்த நாள் மே 24 அப்படிங்கிறதுனால பேரரசு நாள்னு கொண்டாடிட்டு இருந்தாங்க. 58க்கு பிறகு ஏன் அப்படி கொண்டாடணும், எல்லாருக்கும் சமமான ஒரு இதை கொண்டாடணுமே அப்படின்னு சொல்லிட்டு காமன்வெல்த் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பெயர் வைத்தாங்க. நாம இன்றைக்கும் அந்த எம்பையர் டேனுடைய நினைவா இந்த மே 24 அன்று அந்த நாளை வந்து காமன்வெல்த் தினம் அப்படின்னு சொல்லிட்டு நாம கொண்டாடிட்டு இருக்கிறோம். இந்த நாளை நாம கொண்டாடுறதுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா உலகளாவிய நட்புறவு, அதாவது என்னது எல்லா நாடுகளுக்கும் இடையில ஒரு கோஆபரேஷன், எல்லாருமே மாறி மாறி என்னது இன்னொரு நாடு ஒரு நாடுக்கு இன்னொரு நாடு மற்றொரு நாடு உதவி செய்து கொள்வது, இதுவும் புரிந்துணர்வுக்கு வழிவகை செய்யும் வகையில வந்து இந்த நாள் நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஆண்டு அதாவது இந்த வருஷம் காமன்வெல்த் தினத்தினுடைய கருப்பொருள், அதாவது எந்த ஒரு நிகழ்ச்சி நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலும் எந்த ஒரு நாள் நம்ம கொண்டாடினாலும் அதுக்குன்னு நம்ம என்ன பண்றோம்னா ஒவ்வொரு கருப்பொருள் வச்சிருக்கிறோம். அதாவது அந்த வருஷம் அதை நோக்கிய செயல்பாடை வந்து இந்த அமைப்புகள் செய்யும். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த காமன்வெல்த் தினத்துக்கு இந்த வருஷம் நம்ம என்ன கருப்பொருள் வச்சிருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்லாக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டுகெதர் ஃபார் அ ப்ராஸ்பரஸ் காமன்வெல்த், அதாவது வளமான ஒரு காமன்வெல்த். காமன்வெல்த்னா இந்த 56 நாடுகள் இணைந்த அந்த கூட்டமைப்பு இல்லையா. அப்போ வளமான காமன்வெல்த்திற்கான வாய்ப்புகளை ஒன்றிணைந்து உருவாக்குதல் அப்படிங்கிற ஒரு கருப்பொருளில் இந்த காமன்வெல்த் தினம் இந்த வருஷம் கொண்டாடப்படுது. சரிப்பா, காமன்வெல்த் தினம்னு சொன்னீங்க, இந்திய அரசாங்கம் சார்பில் இந்திய நாட்டில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இந்த காமன்வெல்த் தினத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பள்ளிகளிலும் கல்லூரிகள்லையும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கட்டுரை போட்டிகள். ஏன்னா இந்த காமன்வெல்த் அப்படிங்கிறதுடைய நோக்கம் என்ன, இப்படி இந்த அமைப்பு எதுக்காக செயல்படுது இப்படிங்கிறத எல்லாத்தையுமே இளைய தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்கும் விதமாக நிறைய பள்ளிகள் கல்லூரிகளில் வந்து நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு பிரிவா என்ன அப்படின்னா இந்திய அரசாங்கம் நாடு முழுவதும் 8000க்கும் அதிகமான இடத்துல வந்து ஃபிட் இந்தியா மிதிவண்டி சைக்கிள் ஓட்டும் நிகழ்வு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. எப்படி 8000க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து இந்த காமன்வெல்த் தினத்தை கொண்டாடும் விதமாக இந்த நிகழ்வை வந்து இந்திய அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. March 9th 2026 அன்னைக்கு லண்டன்ல, அதாவது நமக்கு தெரியும் நம்ம ஒரு சில நாடுகளை தவிர பிற நாடுகள் அனைத்துமே வந்து மார்ச் மாதத்தினுடைய 2வது வாரம் வரக்கூடிய திங்கட்கிழமை, அதாவது 2வது திங்கட்கிழமை அன்றைக்கு தான் இந்த காமன்வெல்த் டே கொண்டாடுறாங்க இல்லையா. இப்போ இங்கிலாந்துல இதற்கான ஒரு கொண்டாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. எப்போ, March 9th 2026 அன்னைக்கு அந்த இடத்துல. ஸோ இந்த அமைப்பினுடைய தலைவர் பேசிக்கலி யாரா இருப்பாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் மொனார்க், அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் பிரிட்டிஷினுடைய இங்கிலாண்டினுடைய அரசரோ இல்ல அரச பரம்பரையில இருக்கக்கூடிய அந்த ஆட்சியில இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அமைப்பிற்கும் தலைவராக இருப்பாங்க. ஆனா செயல்பாடு யாரு பண்ணுவா அப்படின்னா பொதுச் செயலாளர். இந்த பொதுச் செயலாளரும் தலைவரும் என்ன பண்ணுவாங்க இந்த காமன்வெல்த் டே அன்னைக்கு உரையாற்றுவாங்க. அந்த காமன்வெல்த் நாடுகள்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லோருக்கும் சேர்த்து ஒரு உரையாற்றுவாங்க. அப்ப இந்த வருஷம் இந்த பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஷேர்லி போச்வே அவங்க வந்து உரையாற்றி இருக்கிறாங்க. அந்த உரையில அவங்க என்னெல்லாம் சொல்லி இருக்காங்க அப்படின்னா காமன்வெல்த் அமைப்பு அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு அமைப்பு கிடையாது. இது ஒட்டுமொத்த உலக பாப்புலேஷன் உலக இதுல வந்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி 1/3 மக்கள் இருக்கக்கூடிய 56 நாடுகள் இணைந்த ஒரு பெரிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பினுடைய பொதுவான கொள்கைகளான ஜனநாயகம், மனித உரிமைகள்

மற்றும் ஒத்துழைப்பு இது எல்லாத்தையுமே அடிப்படையாக கொண்டு செயல்பட்டு வரும் ஒரு அமைப்பு தான் இந்த காமன்வெல்த். ஆனா பல உலகளாவிய சவால்கள் நமக்கு இன்னைக்கு இருக்குது. நாம இது எல்லாத்தையுமே நாம சந்திச்சாலுமே கூட்டாண்மை, நம்பிக்கை மற்றும் ஒருங்கிணைந்த ஒற்றுமையான செயல்பாடு இது மட்டுமே வளமையும் ஒற்றுமையையும் நமக்கு தரும் அப்படின்னு முன்னேற்றத்தையும் தரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷேர்லி போச்வே அவங்க, அதாவது இந்த காமன்வெல்த் நேஷன்ஸுடைய உரை பொதுச் செயலாளராக இருப்பவர் வந்து அவருடைய உரையில தெரிவிக்கிறார். ஸோ இந்த உண்மையை காமிக்கிறதுக்காக தான் இந்த நாளை நாம ரொம்ப பிரம்மாண்டமா கொண்டாடுறோம். இப்போ காமன்வெல்த் அப்படிங்கிறது 56 நாடுகள் இணைந்த எல்லாருமே ஒருங்கிணைந்து ஒருத்தருக்கு மாத்தி ஒருத்தர் வந்து ஒத்துழைப்புடன் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத உணர்த்தும் வண்ணம் இந்த காமன்வெல்த் டே காமன்வெல்த் தினம் கொண்டாடப்படுகிறது.

0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் TRY TMT கம்பிகள்.
2: குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி பூவையர் பூங்கா.

வணக்கம் தோழியரே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? மன உறுதி அப்படிங்கறது எல்லாருடைய மனசுக்குமே தேவையான ஒரு விஷயம் இல்லையா? அப்படிங்கிற மன உறுதி அப்படின்னா என்ன? ஒவ்வொருத்தருடைய மனநிலையை பொறுத்து அதற்கு ஒவ்வொரு விளக்கம் இருக்கலாம். ஆனா ஒரு பொதுவான சிறப்பான விளக்கம் அப்படின்னு பார்த்தா, சூழல் எப்படிப்பட்டதா இருந்தாலும், சவால்கள் எவ்வளவு கடுமையானதாக இருந்தாலும், ஏற்றம் ஏற்படும் போதும் இறக்கம் ஏற்படும் போதும், எப்படிப்பட்ட சூழல்லையும் தடுமாறாம ஸ்திரமா நிக்கிற உறுதியை கொடுக்கறது தான் மன உறுதி. அப்படித்தானே? அந்த மன உறுதி எல்லா மனசுக்குமே தேவை. பெண்களுடைய மனதுக்கும் அந்த மன உறுதி கண்டிப்பா வேணும். இன்றைய காலகட்டத்துல பெண்களுடைய கனவுகள் அதற்கான தடைகள் அப்படிங்கறது குறைஞ்சுகிட்டே வருது. அப்படி நம்மளுடைய கனவுகளையும் லட்சியத்தையும் நோக்கி பயணிக்கும் போது, எதிர்வரக்கூடிய தடைகளை சமாளிக்கிறதுக்கும் அதை எதிர்கொள்றதுக்கும் சிறப்பா கடந்து செல்றதுக்கும் மன உறுதி கண்டிப்பா வேணும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த மன உறுதி ஒரு நாள்ல வர விஷயம் கிடையாது. சரிதானே? இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கேட்கவிருப்பது பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில் நீர்முகம், நமக்குள்ளே சாதனை பெண்மணி. இன்றைய பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில் தொழில் முனைவோர் முழகமூடியம் ரதி போரிஸ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

0: வணக்கம் தோழியரே, நம்மளுடைய நிகழ்ச்சியில வாரந்தோறும் பல்வேறு துறைகள் உள்ள பெண்களை சந்திச்சு அவங்களுடைய அனுபவங்களையும் அவங்க தரக்கூடிய தகவல்களையும் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா. இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க தொழில் முனைவோர் முளகுமூடு எம் ரதி போரிஸ் அவர்கள். நம்மளுடைய நிலையத்துக்கு வந்திருக்காங்க, அவங்கள சந்திச்சு அவங்க சொல்லக்கூடிய தகவல்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கமா.
1: வணக்கம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி மேம்.
1: எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா பெருமையாட்டம் இருக்கு.
0: ஓகே, இந்த ஒரு மலர்ச்சியோட உங்களுடைய பேச்சே வந்து ஆரம்பமே மலர்ச்சியோட இருக்கு. சோ இப்போ வந்துட்டு தொழில்னு பாக்கும்போது பல்வேறு தொழில்கள் இருக்கு. ஒரு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு தொழிலா இருக்கலாம், இல்லனா பெரிய அளவுல படிப்பில்லாட்ட கூட சுயமா முயற்சியின் திறமையை வச்சு முன்னேறி வரக்கூடிய பெண்களும் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க வந்துட்டு இப்போ டைப்ரைட்டிங் கிளாஸ் எடுக்கிறது அப்படின்றது பண்றீங்க. இப்போ டைப்ரைட்டிங்க்கு வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்கு எக்ஸாம்ஸ் எழுதும் போதும். நீங்க ஆரம்பத்துல எப்ப மேம் அதை கத்துக்க ஆரம்பிச்சீங்க?
1: நான் ஆரம்பத்துல உண்மையாகவே சொல்ல போனா நான் மேரேஜுக்கு பிறகுதான் நான் டைப்ரைட்டிங்கே கத்துக்க தொடங்கினேன். அது எப்படி நான் கத்துக்க தொடங்கினேன்னா, நான் வந்து எனக்கு மேரேஜ் வந்து 2017 மேரேஜ் முடிஞ்சிருந்து, அப்ப நான் வந்து பிரெக்னண்டா இருந்தேன். பிரெக்னண்டா இருந்த நேரத்துல மத்தியான நேரத்துல எனக்கு நல்ல தூக்கம் வரும், ஏன்னா நல்லா சாப்பிட்டு நல்ல தூக்கம் வரும். அப்போ இந்த அப்ப டாக்டர்கிட்ட செக்அப் போனப்ப டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ஓவர் வெயிட் போட்டுட்டீங்க, இனி நீங்க மத்தியானம் தூங்க கூடாது, கொஞ்சம் ஏதாவது நீங்க வந்து ஒரு ஒரு சுறுசுறுப்பா ஒரு வேலையை நீங்க செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. மத்தியான நேரம் என்ன வேலை செய்யறது, ஒன்னு இல்ல நம்ம டிவி பார்ப்போம், இல்லனா என்னது சும்மா ஏதாவது புக் படிப்போம். அப்பந்தான் என்னோட மாமா தான், என்னோட ஹஸ்பண்டோட அப்பா தான் இந்த டைப் ரைட்டிங் வந்து வச்சிருந்தாங்க. அப்போ மாமா வச்சிருக்கிறனால சரி ஓகே சும்மா ஜஸ்ட் நம்ம போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் போனதான். டைப் ரைட்டிங் இன்ட்ரெஸ்டாகவோ படிக்கணும்னு சொல்லிட்டு நான் போனது இல்ல, ஜஸ்ட் நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு போனதான். ஆனா போன உடனேயே எனக்கு ஃபர்ஸ்ட் டேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, ஏன்னா டைப்புங்கிறது வந்து நம்ம சும்மா நேரம் போக்கடிக்கவோ அந்த மாதிரி நம்ம படிக்க கூடியது கிடையாது. நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், டைப்பு படிக்க முடியும். இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அதுல ஒண்ணுதான் எனது டைப்பு. அப்ப நான் போனப்ப எனக்கு என்னன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருந்து, ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் கம்ப்யூட்டர் எல்லாம் யூஸ் பண்ணப்ப நம்ம ஃப்ரீயா இருந்து நம்ம வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணலாம், சும்மா கேஷுவலா படுத்துட்டோ இருந்துட்டோ எப்படி நம்ம கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ யூஸ் பண்ணலாம். ஆனா டைப்புக்குன்னு சொல்லிட்டு ஒரு முறை இருக்கு, என்னன்னா ஸ்ட்ரைட்டா இருந்து கரெக்டா இருந்து அந்த ஒரு பொசிஷன்ல இருந்துதான் நம்ம என்ன செய்ய முடியும், டைப் வந்து அடிக்க முடியும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அப்படி இருந்தாலே நம்மளுக்கு என்னது அந்த தூக்கங்கிறது வராது. அப்ப நான் மத்தியானம் நான் போனாலே எனக்கு அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்தது. அடுத்த எனக்கு நான் இன்ட்ரெஸ்டா இருந்ததா நான் போனேன், 1 week போனேன். போனோன்னு எனக்கு அந்த ஃபிங்கரிங் சொல்லுவாங்க, அது வந்த பிறகு எனக்கு வந்து ஓகே நம்ம எதுக்கு இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணி பாப்போமே அப்படின்னு ஒரு கான்பிடென்ட் எனக்கு வந்தது. அது வந்து அப்ப நான் எனக்கே இப்படின்னா, இப்ப நான் வந்து ஒரு பிரெக்னண்டா இருந்துட்டு போனது எனக்கே இப்படின்னா, அப்ப இப்ப வந்து நிறைய பிள்ளைங்க 8th standard இருந்தே படிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு நல்ல இன்னும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்ப அவங்க வந்து படிக்கும் போது கண்டிப்பா நம்ம என்ன செய்யலாம், நம்ம 10th முடிக்கிறது முன்னாடியே லோவர் ஹையர் எல்லாமே இந்த டைப்ல முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வாதம்.
0: ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க. அது வந்து தானா போனேன், ஆனா ஒரு அந்த அது என்ன சொல்றது, அந்த டைப் ரைட்டிங்ற விஷயத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு இருக்கக்கூடிய டெடிக்கேஷன், அந்த விஷயத்துல இருக்கக்கூடிய நேர்த்தி, அது எல்லாமே நீங்க சிறப்பா அழகா சொல்றீங்க மேம். அதுல ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம விருப்பத்தோட செய்யும் போது அதுல நேர்த்திங்கிறது இன்னும் கொஞ்சம் சிறப்பா
1: இருக்கு.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்ப வந்துட்டு டெக்னாலஜி நிறைய வந்துடுச்சு, கையால டைப் பண்றது, அப்புறம் வந்துட்டு இப்போ போன்லயே டைப் பண்றது, இப்ப வாய்ஸ் டைப்பிங் வரைக்கும் போயிடுச்சு. ஆனாலும் இந்த டைப் ரைட்டிங்கான முக்கியத்துவம் இருக்கு, அதற்கான வகுப்புகள் இருக்கு. அதோட முக்கியத்துவம் என்ன மேம்?
1: முக்கியத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 80s 90s பாதி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா 10th முடிச்சவங்க 12th முடிச்சவங்க எங்க போவாங்கன்னா காலேஜுக்கு போக மாட்டாங்க, டிப்ளமோ படிக்க போக மாட்டாங்க. கண்டிப்பா எதுக்கு போவாங்கன்னா இந்த டைப்பிங் தான் போவாங்க. நானே பாத்திருக்கேன், சின்ன பிள்ளையாட்டு இருக்கும் போது என்னோட அக்காகள் அவங்க எல்லாமே அந்த ஸ்கூல் முடிச்ச உடனே டைப்புக்கு போவாங்க, இல்லைன்னா டெய்லரிங் போவாங்க. அப்ப அந்த டைம்ல வந்து கொஞ்சம் வளர்ச்சியாட்டுதான் இருந்து, அதுக்கடுத்தது நம்ம இந்த கம்ப்யூட்டரோட ஆதிக்கம் வரும்போதுதான் என்ன ஆகுதுன்னா டைப் வந்து, ஏன்னா டைப் வந்து ஒரு மிஷின், மேனுவலாட்டு நம்ம ட்ரை பண்றது அது நம்ம வந்து ஈஸியாட்ட ஹேண்டில் பண்ண முடியாது. கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம அதுக்கு கொடுக்கணும், கொடுத்தாதான் நம்மளால என்ன செய்ய முடியும்னா டைப் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அப்போ அதுக்கடுத்தது இந்த கம்ப்யூட்டர் வந்த உடனே என்ன ஆகுதுன்னா, நம்ம எல்லாமே அப்படிதானே ஈஸி மெத்தட் தானே யூஸ் பண்ணுவோம். அப்போ அந்த கம்ப்யூட்டர் மெத்தட் வந்த உடனே எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா டைப்பை வந்து கொஞ்சம் ஓரம் கட்டிடுறாங்க, ஓரம் கட்டிட்டு கம்ப்யூட்டருக்கு வராங்க. கம்ப்யூட்டர்ல வந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா படப்படான்னு டைப் பண்றாங்க. இப்ப எவ்வளவு டெக்னாலஜி, நீங்க சொன்னப்பெல்லாம் நிறைய டெக்னாலஜி வந்தாச்சு. அதுக்கு பிறகு இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா TNBSC குரூப் 4 வந்து நம்ம நீங்க டைப் பாஸ் பண்ணிருந்தா அதோட சர்டிபிகேட் உங்களுக்கு வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால என்ன செய்யறாங்கன்னா, இப்ப பிள்ளைங்க வந்து 8th standard இருந்தே இப்ப வந்து பிள்ளைங்க டைப் படிக்க வராங்க எங்க இன்ஸ்டியூட்டுக்கே, அப்படி 8th standard இருந்தே வராங்க. அதுக்கு நம்மளுக்கு வந்து அந்த குவாலிபிகேஷனே 8th முடிச்சாச்சுனாலே நம்ம என்ன செய்யலாம்னா டைப் வந்து

0: அடிக்கலாம், அந்த மாதிரிப்பட்ட இது வந்திருக்கு. வேற இதுல இன்னொன்னு என்னன்னா, காலேஜ் முடிச்ச பிள்ளைங்களும் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது, முடிச்ச பிள்ளைங்களும் சரி படிச்சுட்டு இருக்கும் போதும் சரி, என்ன செய்யறாங்கன்னா டைப்புக்கு வராங்க. ஏன்னா அந்த 3 இயர்ஸ்ல நம்ம என்ன செய்யலாம், லோவர் 2 லோவரா முடிக்கலாம், 2 ஹையரா முடிக்கலாம், தமிழும் இங்கிலீஷும் சேர்த்து முடிக்கலாம், அந்த மாதிரி வராங்க பிள்ளைங்க.
1: ஓகே ஓகே, நீங்க இப்போ 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் சொன்னீங்க, இப்போ அதுக்கான சர்டிபிகேட் அதுல இருக்கக்கூடிய படிநிலைகள் ஒவ்வொன்றுக்குமான டியூரேஷன் அதை கொஞ்சம் விவரமா சொல்ல முடியுமா?
0: கண்டிப்பா, ஏன்னா இது வந்து ஒரு 6 மந்த் கோர்ஸ் மாதிரி தான் நம்மளுக்கு. இப்போ வருஷத்துல 2 தடவை கவர்மெண்ட் எக்ஸாம் எதுக்கு வைக்கிறாங்க, ஒன்னு பிப்ரவரி காண்டாக்ட் பண்ணுவாங்க, இன்னொன்னு ஆகஸ்ட்ல. அப்படி பண்ணும்போது இதுல என்னன்னா, 6 மந்த்ல 2 மந்த் வந்து ஃபிங்கரிங் சொல்லுவோம், அதாவது பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவோம். பட்ஜெட்னு சொன்னா வேற எதுவுமே இல்லை, நம்ம வந்து மொபைல்ல இப்ப வந்து பிள்ளைங்க யூஸ் பண்றது, இப்ப ஏ ஒரு பக்கம் இருக்கும், எஸ் ஒரு பக்கம் இருக்கும், டி இந்த மாதிரி இருக்கும். ஆனா பிள்ளைங்க வந்து எந்த ஒரு ஃபிங்கர் வச்சுதான் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்டைல் ஆட்டை யூஸ் பண்ணுவாங்க. நம்மளே பாத்துருப்போம், இந்த பெருவிரல வச்சு ஸ்டைல் ஆட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த நம்ம டைப்பை பொறுத்த அளவுல அந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஸ்ட்ரைட்டா இருந்துட்டு நம்ம சுண்டு விரல்ல இருந்து நம்ம அந்த ஆள்காட்டி விரல் வரைக்கும் கரெக்டாட்டி ASDF அப்படின்னு தான் அடிக்க முடியும். இந்த பெருவரல் வந்து நம்ம ஸ்பேஸுக்கு தான் யூஸ் பண்ணுவோம், அதை நம்ம அடிக்கும் போதே நம்மளுக்கு தெரியும், அதுவே ஒரு ஸ்டைல் தான். அந்த மாதிரி நம்ம மொபைல் யூஸ் பண்ணிட்டு இந்த இந்த டைப் நம்ம யூஸ் பண்ணும்போது அது ரொம்ப ஸ்டைலா இருக்கும். இந்த பேசிக்காட்டு படிச்சவங்க கண்டிப்பா அந்த கீபோர்டு, அதாவது கம்ப்யூட்டர் உள்ள கீபோர்டு யூஸ் பண்றது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அவங்களுக்கு டைமை இன்னும் சேவ் பண்ணி கொடுக்கும். ஸ்பீடு வந்துரும்ல, டைமை சேவ் பண்ணி கொடுக்கும். அப்ப இந்த 2 மந்த்ல பட்ஜெட் முடிச்சிருவாங்க. பட்ஜெட் முடிச்ச உடனே அடுத்தது பேராகிராஃப். நம்ம 10 மினிட்ஸ்ல 2 பேராகிராஃப் அடிக்க வேண்டியது இருக்கும், அதான் லோயர். 10 மினிட்ஸ்ல 3 பேராகிராஃப் அடிக்க வேண்டியது நம்மளுக்கு ஹையர்னு சொல்லுவோம். அப்ப இவங்க என்ன செய்வாங்கன்னா, ஸ்பீடு. இனி இதுவரைக்கும் நம்ம படிச்சது என்னது, நம்ம வந்து ஒரு பிசிக்கலாட்டு நம்ம வந்து இது பண்ணாதான், இனி வந்து இவங்க பாஸ் ஆகணும்னா, இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகணும், அதுக்கு அடுத்தது இவங்க என்ன செய்யணும், அவங்களோட இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடையாது, ஸ்பீட கூட்டணும். ஸ்பீட கூட்டி அவங்களோட கான்சென்ட்ரேஷன் இருக்குல்ல, அது கரெக்டா அவங்களோட பேரா அந்த புக்லயே இருக்கணும், அவங்களோட பிங்கர் கரெக்டா அந்த மேனுவல்ல இருந்து அவங்க அடிச்சிட்டாங்கன்னா பாஸ் ஆயிருவாங்க கண்டிப்பா. நம்மளோட இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும்தான் இதுல பாஸ் ஆக முடியும் கண்டிப்பா.
1: ஓகே ஓகே, அதை பத்தி விஷயங்கள் சொல்லும் போது அதுல ஒரு வார்த்தை ஸ்டைல், அது நம்ம அடிக்கும் போதே ஸ்டைலா இருக்கணும்
0: கண்டிப்பா.
1: அது வந்து விரும்பி நீங்க பண்றதுனால அந்த உங்களுக்கு அது ஃபீல் ஆகும்.
0: ஆமா ஆமா ஆமா,
1: ரொம்பவே அழகா அந்த விஷயங்கள் தகவல்களை சொன்னீங்க, அதையும் ஒரு விருப்பத்தோட அழகா சொன்னீங்க. இப்போ வந்து ஒரு பக்கம் ஓகே டைப் ரைட்டிங் இப்படி இருக்குன்னா, உங்களுடைய ஷெட்யூல், நீங்க அதற்காக பணி செய்யக்கூடிய ஷெட்யூல் எப்படி இருக்கு, மாணவர்கள் எப்படி இருக்காங்க, அதை பத்தி சொல்லுங்க.
0: பணிக்கு செய்யக்கூடிய ஷெட்யூல் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து மார்னிங் வந்துருவேன். மார்னிங் வந்து வீட்டுல உள்ள வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு 2 பசங்க உண்டு, அவங்கள ஸ்கூல்ல அனுப்பிட்டு தான் நான் மார்னிங் வருவேன். மார்னிங் வரும்போது பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போக முன்னாடியே வந்துருவாங்க. சில பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக முன்னாடியே, ஏன்னா சாயங்காலம் கொஞ்சம் லேட் ஆகும் சொல்லிட்டு போக முன்னாடியே வந்துருவாங்க. இதுவே காலேஜுக்கு போற பிள்ளைங்க என்னன்னா, காலேஜ் முடிஞ்ச புறம் வருவாங்க. அப்ப என்னோட டைமிங் எப்படி இருக்குன்னா, மார்னிங்கும் ஈவினிங்கும் தான், அந்த மாதிரிதான் எனக்கு இருக்கும். பிள்ளைங்க வந்து எப்படின்னா, இப்ப நான் சொன்ன போலதான், சில பிள்ளைங்க இன்ட்ரெஸ்டோடி வருவாங்க கண்டிப்பா நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சில பிள்ளைங்களை வந்து பேரண்ட்ஸ், ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி என்ன படிச்சிருப்பாங்க, டைப்பிங் முடிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு அதுக்குள்ள கரெக்டான அந்த இது தெரியும். டைப்பிங் படிச்சா அந்த பிள்ளைங்களோட லைஃப் நல்லா இருக்கும்னு தெரிஞ்சு அப்படி பேரண்ட்ஸ் சொல்லி சில பிள்ளைங்க வருவாங்க. அந்த பிள்ளைங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ணி சொன்ன உடனே அவங்க வாராது, சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்றனால வாரனால அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அந்த பிள்ளைங்க இங்க வந்த பிறகு அவங்க அடிக்கும் போது, அவங்களுக்கே பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் அடிப்பாங்களா, ஸ்பீடா அடிக்கும் போது ஃபர்ஸ்ட் இவங்க மெதுவாடு தான் அடிப்பாங்க, அப்பமே இவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும், நம்மளால முடியாத அவங்க அடிக்கிறாங்க நம்மளால முடியாத அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிள்ளைங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இன்ட்ரெஸ்டே இல்லாம வந்து ஹையர் வரைக்கும் பாஸ் ஆகி போன பிள்ளைங்களும் உண்டு.
1: ஓகே, இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல சேர்ந்து படிச்சு நம்ம வந்துட்டு ஒரு சர்டிபிகேட் வாங்குறாம நம்மளே சுயமா அந்த எக்ஸாம்ஸ் அட்டென்ட் பண்ண முடியுமா, எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனோட இதுவுமே இல்லாம நம்ம சுயமா கத்துக்கிட்டு போய் அட்டென்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா?
0: வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா இருக்கு. நம்ம வந்து அவங்களாட்டே படிச்சுட்டு பிரைவேட்லயும் எழுதுறாங்க, பிரச்சனை இல்ல, வாய்ப்பு இருக்கு. ஆனா என்ன, நம்ம எப்பவுமே நம்ம இப்ப காலேஜ் கூட என்னது கரஸ்பாண்டிங்ல படிக்கலாம், ஆனா நம்ம ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள படிக்கும் போது அதுக்கான ஒரு வேல்யூ தனி. அதே போலதான் இன்ஸ்டியூட்ல வந்தா நம்ம கொஞ்சம் நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்போம், இந்த மாதிரி இந்த வேலை நீங்க அடிங்க. ஏன்னா பிள்ளைங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, டைப் படிக்கும் போதே கூணிடுவாங்க, அவங்களுக்கு கூணிடுவாங்க, இல்லைன்னா மிஷின் கொஞ்சம் பேக்ல தள்ளி போயிடும், இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ரிபன் ஒருவேளை ப்ராப்ளம் பண்ணுச்சுன்னா அதை பற்றி அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது, லிவர்னு ஒன்று உண்டு அதை பற்றி ஹேண்டில் பண்ண தெரியாது. அடுத்தது இதுல வந்து ஃபிங்கரிங் பண்ணும்போது ஏக்கு யூஸ் பண்ற ஃபிங்கர் தான் நம்மளுக்கு மேல வரக்கூடிய வரிசைகளுக்கு யூஸ் பண்ணலாமா, இல்லனா அந்த நம்ம அந்த இது இருக்குல்ல

0: ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதுக்கு எந்த ஃபிங்கர் யூஸ் பண்ணலாம்? என்ன மொபைல்ல தான் நம்ம பார்த்தா கூட ஒருத்தங்க சொல்லி தராது, மொபைல்ல இருக்கிறத விடவும் ஒருத்தங்க சொல்லி தராது, நம்மளுக்கு நேரம் சொல்லி தராது, அது ஒரு வித்தியாசமா தானே இருக்கும். ஏன்னா அவங்க வந்து என்னது அதுல வந்து அதுல தேர்ச்சி பெற்றவங்களா இருப்பாங்க, அவங்க சொல்லி தரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும் இல்ல. அதனால இன்ஸ்டிடியூட்ல வந்து ஒரு டீச்சர் சொல்லி தந்து படிக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் என்னோட இதுல.
1: ஓகே, இப்ப ஒரு சுயமா நீங்க வந்துட்டு ஒரு ஃபீல்ட தேர்ந்தெடுத்து அதுல பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, உங்களோட ஆரம்ப காலத்துல உங்களோட படிப்பு இளமை காலம் பத்தி சொல்லலாம்.
0: இனிஷியல் ஸ்டேஜ்ல நான் வந்து சின்ன வயசா இருக்கும் போதே டீச்சர் மாதிரி தான், நான் விளையாடும் போது டீச்சர் மாதிரி தான், டீச்சரா இல்லனா வீட்டுல குக் பண்ற மாதிரி. அதே போல என்னோட ஆம்பிஷன் மாதிரியே எனக்கு என்ன ஆச்சுன்னா என்னோட லைஃப் ஸ்டைல் மாறி கரெக்டா நான் வந்து ஒரு லெக்சர் ஆனேன். அடுத்த வீட்டுல அந்த குக்கிங் வந்து நான் நல்ல விருப்பப்பட்டு தான் நான் செய்வேன். ஆனா உண்மையாட்டே சொல்லணும்னா மேரேஜ்க்கு முன்னாடி எனக்கு குக்கிங் அந்த சைடே போனது கிடையாது, எல்லா பொண்ணுங்களும் அப்படிதானே போனது கிடையாது. ஆனா மேரேஜுக்கு பிறகு நான் வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு குக் பண்ணி கொடுத்து அவங்க ஓகே நல்லா இருக்குன்னு சொன்னனால என்னவோ தெரியல எனக்கு குக் பண்ணுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. அப்ப இதுல இருந்து என்னன்னா யாராட்டு இருந்தாலுமே சரி, ஒருத்தங்க தெரியாதவங்க நம்மளுக்கு ஒரு குக் பண்ணி தந்தாலோ இல்லனா ஏதாவது ஒண்ணு செஞ்சு தந்தாங்களோ அவங்களை மோட்டிவேட் பண்ணாலே போதும். இது நான் ஒரு குக்கிங்க்கு எனக்கு இப்படின்னா அந்த பொண்களை வந்து அவங்க ஹஸ்பண்டாட்டு இருக்கட்டும், அண்ணன், தம்பி, அப்பா யாராட்டு இருந்தாலுமே சரி, அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு மோட்டிவேட் கொடுத்தாலே போதும் அந்த பொண்ணுங்க வந்து என்ன செய்வாங்க, கண்டிப்பா சாதனை பண்ணுவாங்க. என்னோட இளமை காலம் எல்லாரும் மாதிரிதான் நான் வந்து காலேஜ் முடிச்சேன். காலேஜ் வந்து நான் சுவாலஜி தான் மெயினா எடுத்து படிச்சேன். பிஎஸ்சி முடிச்சேன், எம்எஸ்சி முடிச்சேன். முடிச்சிட்டு அதுக்கு அடுத்தது பிஎட் கல்வியல்ல நான் போறேன். அப்ப பிஎட் போகும்போது எனக்கு இதை விட ரொம்ப டிஃபரெண்டா இருந்தது. நான் பிஎட் தேர்ந்தெடுக்கும் போது எனக்கு ரொம்ப டிஃபரெண்டா இருந்தது. அடுத்து அதுலயும் நான் அப்ப வந்து பிஎட் 2 இயர்ஸ் ஆட் இருந்தது. அந்த 2 இயர்ஸ் வந்து நான் முடிச்சிட்டு அதுக்கு அடுத்தது எம்எட் படிக்கலாம்னு சொல்லிட்டு அதுலயே பிஎட் முடிச்சோடனே எம்எட் அல்ல படிச்சிட்டேன். படிச்ச உடனே எனக்கு வேலை ஜாப் கிடைச்சது. பிஎட் காலேஜ்ல எனக்கு ஜாப் கிடைச்சது. நான் அதுல 5 இயர்ஸ் ஆட்டு நான் வேலை பார்த்தேன். அப்ப 5 இயர்ஸ் ஆட்டு வேலை பார்க்கும்போது இந்த பிஎட்ல படிக்கும் போது இப்ப நம்மளோட கோர்ஸ் எடுத்து படிக்கும் போது அந்த பிள்ளைங்க மட்டும் தான் வருவாங்க. இப்ப நான் சுவாலஜி எடுத்தேன்னா சுவாலஜில உள்ள பிள்ளைங்க மட்டும் தான் வருவாங்க. ஆனா பிஎட் அப்படி கிடையாது, எல்லா இதுல இருந்தும் படிச்சவங்க வருவாங்க. சுவாலஜி வருவாங்க, பாட்னி வருவாங்க, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, தமிழ், இங்கிலீஷ் எல்லாரும் வருவாங்க. அப்ப எல்லா பிள்ளைங்களோட மனச வந்து நம்மளுக்கு ஒரு உளவியல் ரீதியாட்டு பாக்கக்கு இந்த பிஎட் எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. 5 இயர்ஸ் நான் வேலை பார்த்தேன். அந்த பிள்ளைங்களும் அந்த அளவுக்கு எங்கிட்ட அன்பா இருப்பாங்க, நாங்களும் அது அன்பா இருப்போம், நல்லா இருந்தது. அப்ப அந்த பிள்ளைங்களோட மனசை புரிஞ்சுகிட்டனாலே என்னவோ தெரியல எனக்கு இந்த இன்ஸ்டிடியூட் ஈஸியாட்ட ஹேண்டில் பண்ண முடியுது.
1: ஓகே மேம், ஓகே. இப்போ வந்து பெண்கள் பார்த்தா மாணவிகள் நிறைய கனவுகள், அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு அவங்களுடைய பெற்றோர் வந்து தயாரா இருக்காங்க. முன்னாடி காலத்த மாதிரில நிறைய மாறி வந்துடுச்சு. சோ அவங்க வந்துட்டு ஒரு ஒரு புகழ்ங்கிற விஷயத்தை நோக்கி அதை நோக்கிய துறைகளை தேர்ந்தெடுக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. ஆனா அதெல்லாம் தனி, நம்ம வந்துட்டு செய்யும் போது நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறதுன்றது ஒரு பக்கம் இருக்கு. ஒவ்வொரு விதமான அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறப்போ இப்ப டைப் ரைட்டிங்கிறப்போ கத்து கொடுக்கறது ஒரு பக்கம் இருக்கு. அதை தாண்டி வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்திய காலகட்டத்தோட ஈர்க்கிற விஷயங்கள் மாதிரி ஒரு பெரிய புகழ், ஒரு பெரிய ஒரு இதுங்கிறது நம்ம டைப் ரைட்டிங் வழியாங்கிறது என்ன சொல்றது, ஒரு வளர்ச்சிங்கிறது கண்டிப்பா அதுல இருக்கும். ஆனா புகழ்ங்கிற விஷயத்துக்கு ஒரு மற்ற துறைகளை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த துறையை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க, உங்களுடைய எதிர்கால திட்டம், உங்களுடைய எதிர்கால நோக்கங்கள் எப்படி இருக்குதுல?
0: என்னுடைய எதிர்கால நோக்கங்கள்னு சொல்லும் போது இப்போ டைப் வந்து இப்போ கொஞ்சம் ஈஸியாட்டு என்னால டைப் பண்ண முடியுது. எதிர்காலத்துல சரி பாப்போம், நம்ம எதுவுமே பிளானிங் கிடையாது. ஒருவேளை வந்துன்னா நம்ம வந்து அது தக்கன நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் கூட விரிவாக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது. ஏன்னா பிள்ளைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிள்ளைங்க கூட ஒரு 90% பிள்ளைங்க டைப்புக்கு வந்தா கூட ஒரு 10% வந்து டைப்பு வேண்டாம்னு இருக்கிறாங்க. ஈஸியா நம்ம கம்ப்யூட்டர்லயே கத்துக்கிடலாமே, எதுக்கு நம்ம டைப்புக்கு வரணும் அப்படின்னு இருக்கிறாங்க. பெண்கள் சொல்லும்போது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், கம்ப்யூட்டர் மட்டும் கிடையாது டைப்பிங்கையும் கொஞ்சம் தெரிஞ்சுட்டா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒருவேளை சுயமாட்ட தொழில் செய்வாங்க அப்படின்னு நான் சொல்லல, ஆனா வந்து அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கவாது. ஏன்னா இனி வரக்கூடிய பிள்ளைங்க வந்து கண்டிப்பா டைப்பிங் வந்து வரமாட்டாங்க, வரமாட்டாங்க, அவங்க அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது. எதுக்காக மேனுவல்ல படிச்சுட்டு இருக்கோம்? ஏன்னா எங்க இன்ஸ்டிடியூட் வர பிள்ளைங்களே சொல்றாங்க வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டாலே போதுமே, அதுவே டைப் பண்ணிருமே, தமிழும் சரி இங்கிலீஷும் சரி அதுவே டைப் பண்ணிருமே, எதுக்காக இதை போய் இது பண்ணணும்னு சொல்றாங்க. அதனால இப்போ இந்த பிள்ளைங்க படிச்சாங்கன்னா அவங்களோட பிள்ளைங்களுக்கு அதை கத்து கொடுக்கலாம், சொல்லி கொடுக்கலாம், ஓகே இந்த மாதிரி நீங்க வந்து படிச்சீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்கலாம். இன்னொன்னு என்னன்னா, பெண்கள்னு சொல்லும் போது நம்ம வந்து கண்டிப்பா எப்படின்னா யாருமே டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது. இது என்னோட லைஃப்ல நான் இது பண்ணது, கண்டிப்பா டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது. நம்ம வந்து இண்டிபெண்டன்டா கண்டிப்பா இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம வந்து ஒரு கண்டிப்பா ஒரு கைத்தொழிலோ ஏதாவது ஒண்ணு நம்ம வந்து கத்துக்கிட்டா நம்ம கண்டிப்பா யாரையும் டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இருக்காது.
1: உண்மையே சொன்னா அந்த பெண்கள் கிட்ட அவங்க சுயமா சம்பாதிக்கும் போது ஒரு தன்னம்பிக்கைன்னு ஒண்ணு வருது. உண்மையிலேயே சொல்லலாம், எவ்வளவு ஃபேமிலி நம்ம மகிழ்ச்சியா இருந்தாலும் ஆனா அந்த தன்னம்பிக்கைங்கிறது ஒரு பெண்ணுக்கு முக்கியமா

0: கொடுக்கறது இந்த ஒரு வருமானம்ங்கிற ஒரு விஷயம்தான். அது வரக்கூடிய ஒவ்வொரு பெண்கள்கிட்டயும் அது வெளிப்படுறதை வந்துட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இதை தவிர்த்து உங்களுடைய பொழுதுபோக்கான விஷயங்கள், உங்க விருப்பப்பட்டு செய்யற வேற விஷயங்கள் என்ன?
1: வேற விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரெண்டு பசங்க, அவங்கள பாக்குறதுலயே எனக்கு பொழுது போயிரும். இன்னொன்னு என்னன்னா, நான் வந்து வீட்டுல நிறைய செடி வளர்க்கறேன். இந்த செடி வளர்க்கறது வந்து அழகுக்காக கிடையாது, ஆனா எங்க வீட தாண்டி போகும்போது எல்லாருமே பாத்துட்டு போகிறவங்க செடியை பார்த்து அழகா வச்சிருக்காங்க அப்படின்னு. ஆனா ஆக்சுவலா நான் அழகுக்காக வைக்கல, ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து குறைக்கிறதுக்காக. ஏன்னா வீட்டுல ஏதாவது நான் இப்போ வந்து இன்ஸ்டிடியூட் போனாலும் பிள்ளைங்களை பாத்துக்கிட்டாலும் எனக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். வீடையும் பார்க்கணும், இன்ஸ்டிடியூட்டையும் பார்க்கணும், பிள்ளைங்களையும் பார்க்கணும். அப்ப இந்த ஸ்ட்ரெஸ் குறைக்கிறது எப்படின்னு பார்த்தா எனக்கு இந்த செடிகள் தான். ஏன்னா அந்த செடிகள் கிட்ட சும்மா போய் நின்னாலே போதும், அதை சுத்தி நிறைய புல் இருக்கும். ஆனா அதை நம்ம நீக்கும் போதே கொஞ்சம் நான் மனசுல நினைக்கிற என்னோட கஷ்டங்கள் போயிடும். எனக்கு இந்த புல்ல இது பண்ணணும், அடுத்த செடிக்கு உரம் போடணும், இன்னொரு செடி வைக்கணும், இந்த மாதிரி என்ன வந்து டைவர்ட் பண்ணி கொண்டு போயிடும். அதனால எனக்கு ஸ்ட்ரெஸ் குறைக்க, என்ன பொறுத்தல ஸ்ட்ரெஸ் குறைக்க நான் அந்த செடியை வச்சிருக்கேன். அது வந்து வெளியே உள்ளவங்களுக்கு பார்க்கும்போது இவங்க அழகா வச்சிருக்காங்க அப்படிங்கறது மாதிரி ஒரு இது கண்ணோட்டம் இருக்கு.
0: அருமையா சொன்னீங்க. அது முக்கியமா அந்த தோட்டம் வச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த நீங்க சொன்ன மாதிரி சின்ன சின்ன புல் எல்லாம் வளர்ந்து நிக்கும், பாக்குறதுக்கு கச்ச கச்சன்னு இருக்கும். ஆனா வந்துட்டு நம்ம எவ்வளவு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட அது ஒவ்வொன்றத்தையும் நீட்டா எடுத்துட்டு அந்த செடியை பார்க்கும் போது அதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு கிளீன், அந்த ஒரு நீட்னஸ் நம்ம மைண்ட்லயும் கொஞ்சம் அது ரிலாக்ஸ கொடுக்கும். ரொம்பவே அழகா சொன்னீங்க மேம். டைப் ரைட்டிங்ல வந்துட்டு ஒரு ஒரு வெளி உலக சார்ந்து நம்ம அதுல நிறைய பயனுள்ள விஷயங்கள் இருக்கு, அதை பார்த்தோம். இதை தவிர்த்து ஒரு தனி மனிதனுக்கு அதுல இருக்கு, ஏன்னா நீங்க விருப்பப்பட்டு செய்யறதுனால சொல்றேன். வருமானத்துக்கு ஒரு ஒரு விஷயத்த செய்யறோங்கிறத தாண்டி நம்ம அதை செய்யும் போது சந்தோஷமா செய்யறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. வேற என்னென்ன அட்வான்டேஜஸ் ஒரு தனி மனிதனுக்கு அது உள்ளுக்குள்ள கிடைக்குது?
1: இது வந்து ஒரு இது கதை கிடையாது, இது உண்மையான ஒரு விஷயம். ஒரு பேரண்ட் வந்து ஒரு பையன், அவனை வந்து எங்க இன்ஸ்டியூட்ல கொண்டு சேர்க்கறாங்க. சேர்க்கும் போது சொல்றாங்க, இவன் வந்து ஃபுல்லா போன் அடிக்ட் ஆயிட்டான், வீட்டுல ஃபுல்லா போன் யூஸ் பண்றான். இதனால இவனோட கை வந்து கையும் இவனுக்கு அந்த விரல் ஃபிங்கர் வந்து கொஞ்சம் பெயினாட்டு இருக்குது, கண்ணுக்கும் இவனுக்கு ரொம்ப ப்ராப்ளம். ஏன்னா மொபைல் வந்து கிட்ட வச்சுதானே பிள்ளைங்க பாப்பாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனோம். அப்ப டாக்டர் வந்து சொன்னது என்னன்னா, இதுக்கு எந்த ஒரு மெடிசன் ஒண்ணுமே கொடுக்க வேண்டாம், ஒரு 1 மந்த் நீங்க டைப் கிளாஸ்ல கொண்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ உடனே இந்த பேரண்டும் என்ன டாக்டர் இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு விடுறாங்க. ஆனா அந்த அந்த பையனை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது அவனுக்கு டைப்ல எந்த ஒரு ஈடுபாடம் கிடையாது. அப்ப டைப்புக்கு அவன் வாரான், வந்து உட்கார்ந்து அவன் அழகாட்டு நம்ம சொல்லி கொடுக்கறதா செய்யறான், கீழ்படிஞ்சு செய்யறான். அப்போ ஃபர்ஸ்ட் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அடுத்த நாள் ஓகே வாரான், வந்து செய்யறான், ஸ்டெடியா இருக்க. நான் அதான் சொல்றதுதான், கரெக்டா அந்த ஸ்டெடியா அந்த பொசிஷன்ல கரெக்டா ஸ்டெடியா இருந்து அவனோட ஃபிங்கர் யூஸ் பண்ணி அழகா அவன் செய்யறான். செஞ்சு ஒரு 1 மந்த் ஆகும்போது நான் அவன் கிட்ட கேக்குறேன், உனக்கு மொபைல் நீ வந்து இவ்வளவு நாள் யூஸ் பண்ணல, அதுக்கும் இந்த டைப்புக்கும் என்ன வித்தியாசம்னு நீ சொல்லு அப்படின்னு. அப்ப அந்த பையன் அவனே சொல்றான், என்கிட்ட எனக்கு கண்ணு வந்து இப்ப பெயின் ஆட்டு, எனக்கு தலைவலி இல்ல, அந்த கண்ணு வந்து பார்வை, அந்த பார்வை இல்ல அந்த தலைவலி, நான் போக்கஸ் பண்ணி மொபைல்னா நான் வந்து அந்த ஸ்கிரீனை போக்கஸ் பண்ணி பார்ப்பேன், அந்த லைட் வெளிச்சத்தினால எனக்கு கண்ணுக்கு ரொம்ப ப்ராப்ளமா இருந்து ஃபிங்கரும் ரொம்ப வலியாட்டு இருந்து, ஆனா எனக்கு வந்து இது யூஸ் பண்ணும் போது எனக்கு ஃபிங்கர் எந்த பெயினுமே இல்ல, எனக்கு கண்ணும் கொஞ்சம் இப்ப பரவாயில்ல, தலைவலியும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததுதான் பேரண்ட் வந்து சொல்றாங்க, என்கிட்ட இப்படி நாங்க டாக்டர்கிட்ட கொண்டு விட்டப்ப அவங்க சொன்னாங்க இப்படி நீங்க ஒரு டைப் கிளாஸுக்கு நீங்க கொண்டு விட்டீங்கன்னா இதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு. அப்போ ஒரு நம்ம இந்த ஃபிங்கர் வந்து நம்ம மொபைல் யூஸ் பண்ணும்போது 2 ஃபிங்கரோ 3 ஃபிங்கரோ தான் யூஸ் பண்ணுவோம், ஆனா இதுக்கு எல்லா ஃபிங்கரும் யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு வந்து ஒரு, அப்ப அந்த பையனுக்கே அந்த மாதிரினா அப்ப நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு கண்டிப்பா இருக்காது.
0: அது ஒரு மனசுக்கு ஒரு ரிலாக்ஸான பயிற்சி.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: இப்போ வந்துட்டு நம்ம வந்து இயல்பா சொல்றோம், ஆனா வந்துட்டு சில விஷயங்கள் இப்போ நீங்க சொன்னீங்க மேரேஜுக்கு அப்புறம் சமையல், ஆனா சமையல்ங்கிறது கண்டிப்பா பண்ணணுங்கிற ஒரு சூழல் வருது இல்லையா. இப்போ பெண்களுடைய வாழ்க்கைன்னு வரும்போது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ல என்னென்ன சவால்கள் இயல்புல இருக்கு அப்படின்னு நீங்க பாக்குறீங்க?
1: சவால்கள்னு சொல்லும்போது நம்ம லைஃபே எடுத்துக்கிட்டோம்னாலே நிறைய சவால்கள் இருக்குது. இப்போ குழந்தைகளை வந்து நல்ல மாதிரி வளர்க்கணும், அந்த குழந்தை வந்து ஒரு தப்பு பண்ணிட்டுன்னா கண்டிப்பா யார பிளேம் பண்ணுவாங்க? அம்மா வந்து நல்லா வளர்க்கல, அந்த பேரண்ட தான் நல்லா இது பண்ணுவாங்க. இப்ப அப்பா அப்படின்னு சொன்னாலே அவங்க வந்து என்னது சம்பாதிக்கிறது அந்த மாதிரியே ஆயிட்டு, அவங்க சம்பாதிப்பாங்க குடும்பத்துக்கான அந்த எக்கனாமிக்ஸ் லெவல வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு. ஆனா அம்மான்னு சொல்லும் போது எல்லாமே பாக்கணும், அவங்க வந்து குடும்பத்தையும் பாக்கணும், பிள்ளைங்களை பாக்கணும், ஹஸ்பண்டை பாக்கணும், மாமனார் மாமியார் எல்லாரையும் பாக்கணும், இது போக வேற எனது சமூகத்தையும் பார்க்க வேண்டியதாட்டு இருக்குது. இப்ப உள்ள சூழ்நிலையில அந்த பக்கம் உள்ளவங்க இந்த பக்கம் உள்ளவங்க எல்லாரையும் பார்க்க வேண்டியதாட்டு இருக்குது. அப்போ இதுல வந்து பெண்களுக்கு தான் பெரிய சேலஞ்ச் இருக்குது, பெண்கள் வாழ்றதே ஒரு சேலஞ்சாட்டு தான் இருக்குது. அவங்க அதுல இருந்து வெளியே வரணும், வெளியே வரணும்னா அவங்க என்ன செய்யணும், செல்ஃபாட்டு அவங்க ஒரு வேலைக்கோ இல்லைன்னா ஒரு ஜாபுக்கு அவங்க போனாதான் அவங்க வந்து அதுல இருந்து வெளியே வர முடியும். ஏன்னா ஒரு நானே அப்படிதான்,

0: இப்போ வீட்டுக்குள்ளேயே நான் இருந்திருந்தா நான் இந்த மாதிரி வந்து பேசிருக்கவே மாட்டேன். ஓகே, காமன் எனக்கு நார்மல் லைஃப் போதும் அப்படின்னா நான் வந்து பேசிருக்கவே மாட்டேன். நான் இப்படி வந்து பேசுறேன்னா அதுக்கு என்ன காரணம், நான் வந்து ஒரு ஜாபுக்கு போயிருக்கேன், அதுக்கடுத்து நான் வந்து ஒரு தொழில் செய்யறனால, அதாவது டைப்புக்கு டைப் கிளாஸ் நான் எடுக்கிறனால எனக்கு அது வந்து ஒரு கான்பிடென்ட் எனக்கு தருது. ஓகே, நம்ம போய் பார்ப்போமே, அந்த இடத்துல போய் பார்ப்போம், அந்த இடத்துல போய் நம்ம செய்வோமே அப்படின்னு ஒரு கான்பிடென்ட் எனக்கு தருது. அதனோட வளர்ச்சி தான் நான் இப்ப இங்க வந்து உங்க முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கிறேன்.
1: அதாவது யதார்த்தமான விஷயங்களை ரொம்ப அழகா சத்தமா சொன்னீங்க, சிறப்பா சொன்னீங்க. ஒரு நிகழ்ச்சியோட நம்ம நிறைவுக்கு வந்துட்டோம். இப்போ வந்துட்டு பொதுவா நீங்க மத்தவங்களுக்கு மோட்டிவேட் பண்றதுக்கு சொன்னீங்க, இப்ப பெண்களுக்கு நீங்க சொன்னா என்ன சொல்லுவீங்க?
0: பெண்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, நம்மளுக்கு ஒரே ஒரு லைஃப் தான். இது பொண்ணும் ஆனோன்னு இல்ல, எல்லாருக்காகவும் நான் சொல்றேன், நம்மளுக்கு ஒரே ஒரு லைஃப். நம்ம என்னன்னா, மற்றவங்களுக்கு உதவி செய்யாம இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா ஒரு உபத்திரம நம்ம பண்ண கூடாது. நம்மளோட லைஃப் நம்ம கையில தான் இருக்கு. நான் இன்னைக்கு நல்லா இருந்தேனா என்ன, என் பேக்ல இருக்கக்கூடிய என் ஹஸ்பண்ட், என் பிள்ளைங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க. அதனால தெளிவான பார்வையோடு, நல்ல அன்பாட்டு, எல்லாத்தையுமே நல்ல அன்பாட்டு, தெளிவான நல்ல ஒரு சிந்தனையோடி நம்ம நம்மள எப்படி ஒரு தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கில நம்ம வந்து போனா நம்மளோட லைஃப் நல்லா இருக்கும். நம்ம லைஃபுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நம்மளோட ஜெனரேஷன் லைஃபும் நல்லா இருக்கும். அதாவது நம்ம என்ன சொல்லுக்கு, நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முற்றத்தை நம்ம சுத்தம் பண்ணா என்ன செய்யும், நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களும் அதையே செய்யும் போது நம்மளுக்கு என்னது, சுயநலம் பொதுநலம் ஆகும் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரிதான் நம்ம நம்மள சந்தோஷமாட்டு வச்சுக்கிட்டு, நம்ம சந்தோஷமாட்டு இருந்து எல்லாருக்கும் ஒரு நல்லது செஞ்சோம்னா எல்லாருமே அதை செய்வாங்க. இதனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது, எந்த நஷ்டமும் வராது, நல்லா இருப்பாங்க, எல்லாருமே நல்லா இருப்போம். முக்கியமாட்டு இன்னொன்னு என்ன சொல்லணும்னா, பொண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா அவங்க வந்து இண்டிபெண்டன்டா இருக்கணும். அதுக்கு இருக்கணும்னா கண்டிப்பா அவங்க என்ன செய்யணும், ஒரு சுய தொழில ஒரு கைத்தொழில கத்துக்கிட்டு அவங்க இருந்தாங்கன்னா அவங்களோட லைஃப் நல்லா இருக்கும்.
1: ரொம்பவே அருமையா அந்த வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சார்ந்து உங்களுடைய அனுபவங்கள்ல இருந்து உங்களுக்கு கிடைச்ச பாடத்தை அழகா சொன்னீங்க மேம். இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய அனுபவங்கள், முக்கியமா அந்த டைப் ரைட்டிங் சார்ந்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியில உங்களை சந்திச்சு பேசினது ரொம்ப மகிழ்ச்சி. நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி மேம்.
0: ஓகே, நன்றி.
1: ரொம்பவே சிறப்பா தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வச்சாங்க. தொழில் முனைவோர் முழகமூடியம் ரதி போரிஸ் அவர்களுக்கு நன்றி. குழந்தைங்க விளையாட போகும்போது புளியமர உச்சியில் நின்று பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க. அதுங்க வீரத்தை பிஞ்சிலேயே கிள்ளி வைப்பாங்க. ஒரு பாடல் எல்லாருமே கேட்டிருப்போம் இல்லையா? சின்ன வயசுல குழந்தைங்களை வந்துட்டு நிறைய விஷயத்துக்கு பயமுறுத்தி வைப்போம், அவங்கள கட்டுப்படுத்துறதுக்காக. ஆனா ஒரு அளவுக்கு மீறி அச்சமூட்டுதல் அப்படிங்கிறப்போ அது அவங்களுடைய மன உறுதி தைரியத்தை வந்துட்டு பின்னடைவுக்கு தள்ளக்கூடிய ஒரு விஷயமா அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்மளுடைய அச்சம்ங்கிறது குழந்தைங்க மேல நம்ம கொண்டிருக்க அக்கறை அப்படிங்கறது உண்மையா இருந்தாலும், வருங்காலத்தை அவங்க சுயமா எதிர்கொள்ளணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு மன உறுதிங்கிறது வேணும். இளைய பருவத்துல அவங்களுக்கு வரக்கூடிய இளைய சவால்களை அவங்களே தைரியமா எதிர்கொள்ள வைக்கலாம். அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல்களை நம்ம கொடுக்கலாம். எப்பவுமே அவங்களுக்கான சின்ன சின்ன சவால்களையும் நாமளே சமாளிச்சு பழகிட்டோம்னா, நாளைக்கு அவங்க சுயமா வாழும் போது, அவங்களுடைய சவால்களை அவங்க சுயமா எதிர்கொள்ளும் போது அது அவங்களுக்கு ரொம்பவே கடினமானதா இருக்கும். அதனால மன உறுதிங்கிறது ரொம்ப முக்கியம். அதற்கான வழிகாட்டுதல்களையும் ஆதரவையும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், சரிதானே? அடுத்ததா வருது நமக்குள்ளே. அக்கா, என்னக்கா எப்ப பார்த்தாலும் ஏதாவது வேலை பண்ணிட்டே இருக்கீங்க.
2: என்ன பண்றதுன்னு பண்ணணும்ல?
1: சரி, நீங்க பண்ணுங்க. நாளைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வெளியில போறோம். காலைல 10 மணிக்கு ரெடியா இருங்க.
2: என்னால எல்லாம் முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு.
1: எப்பவும் செய்யற வேலை தானே, ஒரு நாள் லேட்டா செஞ்சா ஒன்னும் ஆகாது.
2: வேலைய விடுன்னா வீட்லயே விட மாட்டாங்க.
1: அப்படியெல்லாம் சொல்ல கூடாது, நீங்க வந்தே ஆகணும். நமக்கும் கொஞ்சம் ரெஸ்ட், ரிலாக்ஸேஷன் எல்லாம் வேணும். பெண்களுக்கு ஓய்வே இல்லாததுனால உடம்புல பல பிரச்சனை, எவ்வளவு விஷயங்கள் கேள்விப்படுறோம். நம்மளும் கொஞ்சம் ரிலாக்ஸா ஜாலியா இருக்கணும், லைஃப் என்ஜாய் பண்ண வேண்டாமா?
2: நீ என்ன சொன்னாலும் எங்க வீட்டுல விட போறது இல்ல.
1: அக்கா, பெண்களோட உரிமைகள், அதிகாரம், அவங்களோட பாதுகாப்பு, அவங்களோட பொருளாதார நிலையை உயர்த்துறதுக்கு வரைக்கும் ஐநா சபையிலேயே பெண்களுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு.
2: நீ சொல்ற இந்த இயக்கத்தை 2011 தானே ஆரம்பிச்சாங்க.
1: பரவாயில்லையே, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கே.
2: நான் தெரிஞ்சு வச்சுக்கிறதெல்லாம் இருக்கட்டும், இப்ப எதுக்கு நீ இதெல்லாம் சொன்ன?
1: இல்ல, உலக அளவுல பெண்களோட உரிமைக்காக இவ்வளவு முயற்சிகள் எடுக்கிறாங்களே, உங்க வீட்டுல உங்களுடைய உரிமைக்காக நீங்க ஒரு முயற்சி எடுக்க கூடாதா அப்படின்னு கேக்குறதுக்காக தான் இவ்வளவு விஷயத்தையும் நான் சொன்னேன்.
2: இப்படி எல்லாம் பேசணும்னா நான் வந்துருவேனா என்ன கிளம்புன.

0: நான் எப்படியும் வரப்போறது இல்ல.
1: அக்கா, குழந்தையா இருக்கும்போது தான் லைஃப் என்ஜாய் பண்ணணும், சந்தோஷமா இருக்கணும். பொறுப்பெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அதை மட்டும்தான் செய்யணும், வேற எதுவுமே செய்யக்கூடாது, அப்படி எல்லாம் கிடையாது. லைஃப்ங்கிறது சந்தோஷமா வாழ்றதுக்கு தானே, நாமளும் சந்தோஷமா வாழணும். இப்படியே அடைஞ்சே வேலை வேலைன்னு வேலையே செஞ்சுட்டு இருக்க கூடாது. அப்பதான் நம்ம மைண்ட் நல்லா இருக்கும். நம்ம மைண்ட் நல்லா இருந்தாதான் நம்ம உடம்பு நல்லா இருக்கும். நம்ம உடம்பு நல்லா இருந்தா நம்ம குடும்பமே நல்லா இருக்கும்க்கா. அதனால தேவையில்லாம அதை இதை சொல்லி தட்டி கழிக்காம நாளைக்கு கரெக்டா வந்துருங்க.
0: சரி சரி, பாப்போம் பாப்போம்.
1: நானும் பாக்குறேன். இந்த மன உறுதி அப்படிங்கிறது நமக்கு தேவையான விஷயங்களை நம்மளுடைய இலக்குகளை அடையறதுக்காக மட்டும் இல்ல, சில நேரங்கள்ல சரியான விஷயங்களை தைரியமா செய்யறதுக்கும் இந்த மன உறுதி ரொம்பவே முக்கியம். சரியான விஷயங்களை தைரியமா செய்யறதுக்கான மன உறுதி

0: ரொம்பவே முக்கியம். சரியான விஷயங்களை தைரியமா செய்யறதுக்கான மன உறுதி எல்லோருடைய மனதிலையும் இருக்கும்போது வருங்கால சமுதாயம் சிறப்பானதா இருக்கும். உண்மைதானே? அடுத்ததா வருது சாதனை பெண்மணி.
1: இன்றைய சாதனை பெண்மணி பகுதியில் அசோக் சக்ரா விருது பெற்ற இரண்டாவது பெண்மணி என்ற பெருமைக்குரிய மத்திய ரிசர்வ் காவல்படை காவலர் கமலேஷ் குமாரி அவர்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். அசோக் சக்ரா விருதானது இந்தியாவின் மிக உயர்ந்த அமைதிகால விருது. இது போர்க்களத்திற்கு வெளியே வெளிப்படுத்தக்கூடிய வீரம், தலைசிறந்த தீரத்துவம், உச்சக்கட்ட தியாகத்தை கௌரவிக்கக்கூடிய வகையில வழங்கக்கூடிய ஒரு விருது. கமலேஷ் குமாரி 1970களில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிறந்தவர். 1994 முதன்முதலில் CRPF-இல் சேர்ந்த கமலேஷ் குமாரி அலகாபாத்தில் உள்ள உயரடுக்கு விரைவு அதிரடிப்படையில் பணியமர்த்தப்பட்டார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பாதுகாக்கும் பணியில் அவர் அங்கம் வகித்தார். கமலேஷ் குமாரியின் கணவர் அவதேஷ் யாதவ் மற்றும் அவருக்கு ஜோதி யாதவ், ஸ்வேதா யாதவ் என்ற இரண்டு மகள்களும் இருந்திருக்காங்க. 2001 நடந்த பயங்கரவாத தாக்குதல் ஒன்றை அவர் வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தினார். அவரது சமயோஜித சிந்தனையும் வீரமும் பெரும் பாதிப்புகளை தடுத்து நிறுத்தியது. தக்க சமயத்துல அவர் படையினர எச்சரிக்கையும் செய்தாரு. ஆனாலும் 11 குண்டுகள் அவர் மீது பாய்ந்தது. நாட்டிற்காக தன் உயிரையே தியாகம் செய்த அந்த வீர பெண்மணிக்கு இந்தியாவின் மிக உயரிய அமைதிக்கால வீர தீர விருதான அசோக் சக்ரா வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த அசோக் சக்ரா விருதை மரணத்திற்கு பிறகு பெற்ற முதல் பெண்மணி இவர்தான். பெண்ணில் குடிகொண்ட வீரத்திற்கு கமலேஷ் குமாரியும் ஒரு உதாரணம் என்றால் அது மிகையாகாது.
0: இந்த மாதிரி மன உறுதியை பத்தி பேசுறது ரொம்பவே ஈஸி, ஆனா வாழ்க்கையில இவ்வளவு மன உறுதியும் தைரியமும் வெளிப்படுறது அப்படிங்கறது நடக்காத விஷயம், இல்லனா வாய்ப்பே இல்லாத விஷயம். இப்படி எல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா தங்களுடைய மன உறுதியாலும் தைரியத்தாலும் இன்றும் வரலாற்றுல நிலைச்சு நிக்க கூடியவங்க ஏராளம். அதுல பெண்களோட பேரும் சிறப்பு பெற்று நிக்குது, ரொம்பவே பெருமையா இருக்கு. மன உறுதி அப்படிங்கறது முக்கியமான விஷயம், முடியாத விஷயம் கிடையாது, சரிதானே? நிகழ்ச்சி அமைப்பு S. நவரத்தினா.

0: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
3: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
4: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
5: கிம்ஸ்க்கு போ. ஹெரனியா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
7: எங்களின் தங்கமான வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க உங்களின் 9 கேரட் முதல் 24 கேரட் வரையிலான தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் செய்யும் போது இன்றைய தங்க விலைக்கு எந்த கழிவும் இல்லாமல் 0% டிடக்ஷனில் புதிய தங்க நகை வாங்கி செல்லலாம். அது மட்டுமில்லாமல் புதிய தங்க நகை வாங்கும் போது அதன் சேதாரத்தில் 20% வரை மற்றும் வைர நகை வாங்கும் போது அதன் கற்களின் மதிப்பில் 30%

0: குறைந்த வரை தள்ளுபடி கிடைக்கும். இச்சலுகை May 31 வரை மட்டுமே. தங்கத்தின் மதிப்பை சரிபார்க்க கேரட் மீட்டர் வசதியும் உள்ளது. TNC அப்ளை, தனிஷ்க், டைரக்ட் ஜங்ஷன், நாகர்கோவில்.
1: இன்னும் சில நொடிகள் மால் செய்திகள்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான எரிசக்தி வர்த்தக விரிவாக்கத்தை வரவேற்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு பாரதிய நியாய சன்ஹிதா சட்டப்பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். போதையில்லா தமிழகத்தை உருவாக்க மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு எஸ் பி கே தென்னரசு கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திருச்சி, பெரம்பலூர், கரூர் உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டிகள் பாரிஸில் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான எரிசக்தி வர்த்தக விரிவாக்கத்தை வரவேற்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவை இன்று சந்தித்து பேசிய அவர், இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவு உலக அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் வெளிப்படையான ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்கள் அவசியம் என்றும் குறிப்பிட்டார். புதுதில்லியில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் அமெரிக்காவின் மார்க்கோ ரூபியோ, ஆஸ்திரேலியாவின் பெனிவோங், ஜப்பானின் தோஷிமிட்சு உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். இம்மாநாட்டில் இந்தோ பசிபிக் மண்டல நிலவரங்கள், குவாட் ஒத்துழைப்பு உள்ளிட்டவைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. ஜனநாயக குடியரசு காங்கோ, உகாண்டா மற்றும் தெற்கு சூடான் ஆகிய நாடுகளுக்கு அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு நாட்டு மக்களை மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. தற்போது இந்நாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் பொது சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறும் கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அரசு அறிவுறுத்தியுள்ளது. இருப்பினும் இந்தியாவில் எபோலா நோய் பாதிப்பு இதுவரை பதிவாகவில்லை என்று மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எபோலா நோய் பரவலை பொது சுகாதார அவசர நிலையாக உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கஞ்சன்ஜங்கா மலை சிகரங்கள் சிக்கிம் மாநிலத்தின் கலாச்சார ஆன்மீக வரலாற்று முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மத்திய வடகிழக்கு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா எழுதியுள்ள கஞ்சன்ஜங்காவின் 5 விழுமியங்கள் என்ற கட்டுரையை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், வரும் 2047 ஆண்டிற்குள் அம்மாநிலத்தின் வளர்ச்சி பயணத்தை இக்கட்டுரை வலியுறுத்துவதாக கூறினார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு மத்திய அரசின் பாரதிய நியாய சன்ஹிதா சட்டப்பிரிவுகளின் கீழ் மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய தண்டனை சட்டங்களில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடும் தண்டனைகள் கிடைக்கப்பெறும் வகையில் சட்டப்பிரிவுகளும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார்.
1: ஐபிசியில நம்ம மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம். கடுமையான சட்டம் கொண்டு வந்திருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கம். நம்மளுடைய அமித்ஷாஜி அவர்கள் கொண்டு வந்த அந்த பிஎன்எஸ் சட்டத்தின் கீழே வந்து பாலியல் குற்றங்களுக்கு அல்லது பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனையை முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வந்து முறையாக இவர்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் வேண்டுகோள்.
0: வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத இயக்கத்தின் வரைவு விதிகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இதுகுறித்த பரிந்துரைகள் மற்றும் ஆட்சேபனைகளை பொதுமக்கள், நிறுவனங்கள் அடுத்த மாதம் 21 தேதிக்குள் சமர்ப்பிக்கலாம் என்று மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் தூய்மையான எரிபொருள் பயன்பாடு மற்றும் செயல்திறனை மேம்படுத்தும் வகையில் மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சகம் சார்பில் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சோதனை மையங்கள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் வெளிப்படையான வர்த்தக நடைமுறைகள், தொழில்நுட்பம், உலகளாவிய தரத்திலான சுயசார்பு பாரதத்தை கட்டமைக்க முடியும் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு, ஹைட்ரஜன் விநியோகம் உள்ளிட்டவைகளின் அளவுகளை இம்மையங்களின் மூலம் நுகர்வோர் சரிபார்த்துக் கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: போதையில்லா தமிழகத்தை உருவாக்க மாநில அரசு

0: பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு எஸ் பி கே தென்னரசு கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வருவாய் மற்றும் காவல் உயரதிகாரிகள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவை சூலூர் சிறுமி கொலை வழக்கு சம்பவத்தில் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார்.
1: திருப்பெருந்தூர் மக்களுக்கு அங்க இருக்கிற தொழிற்சாலைகள்ல பணி வாங்கி கொடுக்கறது என்னுடைய கடமை. அடிப்படை வசதி அத்தனை நாங்க செஞ்சு தருவோம். மக்களுக்கு தேவை செய்யணுன்றது அடிப்படையில் தான் காஞ்சிபுரத்தை மிகப்பெரிய வளர்ச்சி மாவட்டமா உருவாக்க.
0: மாவட்டத்தில் உள்ளூர் மக்களுக்கான வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படும் என்று மாநில வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இக்கூட்டத்தில் ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா, காவல் கண்காணிப்பாளர் திரு அரவிந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழகம் முழுவதும் உள்ள திருக்கோவில்களில் விற்பனை செய்யப்படும் பிரசாதங்களில் தயாரிப்பு மற்றும் காலாவதி தேதி குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உத்தரவிட்டுள்ளார். திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் திருக்கோவிலில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளரிடம் பேசிய அவர், பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தமிழகம் முழுவதும் உள்ள திருக்கோவில்களில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு உரிய தீர்வு காணப்படும் என்றார். மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் முதல்நிலை தேர்வுகள் இன்று நடைபெறுகிறது. 933 காலி பணியிடங்களுக்கான இத்தேர்வு நாடு முழுவதும் 8,19,000 மேற்பட்டோர் எழுதுகின்றனர். திருச்சி மாவட்டத்தில் 11 தேர்வு மையங்களில் 4,097 பேர் எழுதுகின்றனர். தமிழக மீனவர்கள் கடலில் எல்லை தாண்டினால் எச்சரிக்கை விடுக்கும் ஏர்ஷிப் தொழில்நுட்ப மாதிரி சோதனை இரண்டாவது முறையாக நாகை கடலில் இன்று நடைபெற்றது. இதனையடுத்து நாகையில் தரைக்கட்டுப்பாட்டு அறை அமைப்பதற்கான அடுத்தகட்ட தொழில்நுட்ப வேலைகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாடு கால்நடை மருத்துவம் மற்றும் பராமரிப்பு உள்ளிட்ட இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான மாணாக்கர் சேர்க்கைக்கு நாளை முதல் அடுத்த மாதம் 17 தேதி வரை இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் தோழப்பன் பண்ணை உள்ளிட்ட நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்வதற்கு தாமதமாகும் நெல் மூட்டைகள் மழையால் சேதமடைவதால் அவற்றை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டத்தில் நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஏரி குளங்களிலிருந்து வண்டல் மண் எடுக்க விரும்புவோர் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் யானைகள் நடமாட்டம் காணப்படுவதையடுத்து அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி ஆட்டுச்சந்தையில் பக்ரீத் பண்டிகையொட்டி இன்று 2 கோடி ரூபாய் அளவிற்கு ஆடு மாடுகள் விற்பனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வாரசந்தையில் இந்த வாரம் பக்ரீத் பண்டிகை வரவுள்ள நிலையில் ஒரு ஆட்டின் விலை 20,000 ரூபாய் முதல் 80,000 ரூபாய் வரை விலை போனது. இதன் காரணமாக ஒரே நாளில் 2 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக ஆடுகள் விற்பனையாகி உள்ளது. கொண்டு வரப்பட அனைத்து ஆடுகளும் உடனடியாக விலை போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் வைகாசி விசாக திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: பழனி முருகன் கோவிலில் வைகாசி விசாக திருவிழா இன்று காலை பெரியநாயகி அம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் மற்றும் வெள்ளி தேரோட்டம் வரும் மே 29 நடைபெற உள்ளது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான வைகாசி விசாக தேரோட்டம் மே 30 மாலை நடைபெற உள்ளது. ஜூன் 2 கொடி இறக்கத்துடன் விழாவானது நிறைவடைகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: நெல்லை அருள்மிகு கைலாசநாதர் சுவாமி திருக்கோவில் வைகாசி திருவிழாவையொட்டி இன்று தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்தனர். வளிமண்டல சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திருச்சி, பெரம்பலூர், கரூர், நாமக்கல், மதுரை உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் மும்பையில் இன்று பிற்பகல் 3:30 மும்பை இண்டியன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் 7:30 நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸுடன் மோதுகிறது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. அடுத்த மாதம் 7 வரை நடைபெறும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் ஸ்பெயினின் கார்லஸ் அல்கராஸ், இத்தாலியின் ஜானிக் சின்னா, ஜெர்மனியின் அலெக்சாண்டர் சவ்ரவ், இந்தியாவின் யூகி பாம்பரி, ஸ்ரீராம் பாலாஜி உள்ளிட்டோரும், மகளிர் பிரிவில் போலந்தின் இக்காஸ் வியாடெக், பெலாரஸின் அரினா சபலென்கா, அமெரிக்காவின் கொக்கோ காஃப் உள்ளிட்டோரும் பங்கேற்க உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான எரிசக்தி வர்த்தக விரிவாக்கத்தை வரவேற்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு பாரதிய நியாய சன்ஹிதா சட்டப்பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். போதையில்லா தமிழகத்தை உருவாக்க மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு எஸ் பி கே தென்னரசு கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திருச்சி, பெரம்பலூர், கரூர், நாமக்கல், மதுரை உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று

0: சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டிகள் பாரிஸில் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101.
3: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பிரணாம் புவி மறுசீரமைப்பு விழிப்புணர்வு வளமாக்கல் மற்றும் மேம்பாட்டுத் திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். பிரணாம் என்ற சொல் தாய் பூமியின் மறுசீரமைப்பு, விழிப்புணர்வு, உருவாக்கம், ஊட்டமளித்தல் மற்றும் மேம்படுத்தல் ஆகியவற்றை குறிக்கிறது. பூமியை நம் தாய்போல் கவனித்து அதை ஆரோக்கியமாக வைப்பது நம் அனைவரின் கடமை. இந்த பிரணாம் திட்டமானது ரசாயன உரத்தை சீரான அளவில் பயன்படுத்தும் மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. முந்தைய 3 ஆண்டு சராசரியுடன் ஒப்பிடும்போது ரசாயன உர பயன்பாடு குறைந்ததன் விளைவாக அந்த உர மானியத்தில் 50% அந்தந்த மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த அணுகுமுறையானது நிலையான வேளாண்மை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்வதை ஊக்குவிக்கிறது. வேளாண்மையில் ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் அதிகப்படியான பயன்பாட்டிற்கு தீர்வு காண்பதே இந்த பிரணாம் திட்டத்தின் முக்கிய குறிக்கோளாகும். உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் அதிகப்படியான உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்துவதனால் மண்ணின் வளம் குன்றுகிறது, அவை உற்பத்தி திறனையும் பாதிக்கிறது. பிரதமரின் தாய் பூமி சீரமைப்பு, விழிப்புணர்வு, ஊட்டச்சத்து மற்றும் மேம்படுத்தலுக்கான திட்டமானது கடந்த 2023 அறிவிக்கப்பட்டது. இத்திட்டமானது மாற்று உரங்கள் மற்றும் ரசாயன உரங்களின் சீரான பயன்பாட்டை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு செயல்படுகிறது. உரங்கள் துறையால் செயல்படுத்தப்படும் திட்டங்களின் கீழ் தற்போதுள்ள உர மானியத்தின் சேமிப்பின் அடிப்படையில் நிதி அளிக்கப்படும். பணத்தை சேமிக்கும் மாநிலத்திற்கு 50% சேமிப்பு மானியமாக வழங்கப்படும். விவசாயிகள் அதிகப்படியான உரங்களை பயன்படுத்துவதால் மண் அரிப்பு, அதிகரித்த உப்புத்தன்மை மற்றும் ஒட்டுமொத்த உற்பத்தித்திறன் ஆகியவை குறைவதற்கு காரணமாகின்றது. விவசாயிகளின் ஒட்டுமொத்த உர நுகர்வை குறைக்க ஊக்குவிப்பதே இத்திட்டத்தின் முதன்மை நோக்கமாகும். அதிகப்படியான ரசாயன பயன்பாடு நம் உடல் நலனை பாதிக்கும். மண் பரிசோதனையின்படி உரமிடுவதால் உர தேவையானது குறைகிறது. வேளாண்மையில் ஒருங்கிணைந்த உர மேலாண்மை மிக அத்தியாவசியமான ஒன்றாகும். இயற்கை விவசாய முறைகள், ஒருங்கிணைந்த பண்ணை முறைகள், நுண்ணீர் பாசனம், பசுந்தாள், பசுந்தழை, பயிர் சுழற்சி ஆகிய தொழில்நுட்பங்களை விவசாயத்தில் பயன்படுத்தும் போது மண் வளம் அதிகரிக்கிறது, சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கிறது. மேலும் இந்த திட்டம் வாயிலாக வறட்சி, வெள்ளம் போன்ற இயற்கை பேரிடர்களின் போது உர பயன்பாடு குறையும் நேரங்களிலும் பாதிக்கப்பட்ட மாநிலத்திற்கு உரிய மானிய பங்கீட்டை இந்திய அரசு தீர்மானிக்கும். உரங்கள் துறையால் நிர்வகிக்கப்படும் இந்த திட்டத்திற்கு நிதி அளிப்பதற்காக தற்போதுள்ள உர மானியத்தின் சேமிப்பை பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மானிய சேமிப்பின் 50% மாநில அரசுக்கு மானியமாக வழங்கப்படும். கொடுக்கப்படும் நிதியில் 70% கிராமம், தொகுதி மற்றும் மாவட்ட அளவில் உள்ள உரங்கள் மற்றும் உர உற்பத்தி அலகுகளை உருவாக்கும் வகையில் திறன் விரிவாக்கத்திற்கு பயன்படுத்தலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீதமுள்ள 30% மானிய நிதியை விவசாயிகள், பஞ்சாயத்துகள், உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் மற்றும் உர பயன்பாட்டை குறைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதில் ஈடுபட்டுள்ள சுய உதவி குழுக்களை ஊக்குவிக்க பயன்படுத்தலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேவையான மற்றும் முறையான உர பயன்பாடானது பொருளாதார நிலைப்பாட்டில் மட்டுமல்ல சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையின் அடிப்படைக்கும் முக்கியமானது. எனவே பல்வேறு சூழ்நிலைகளை மதிப்பீடு செய்து அதன் பிறகு பயனுள்ள வகையில் உர பயன்பாட்டை உறுதி செய்வது இன்றியமையாதது. குறைக்கப்பட்ட உர நுகர்வின் காரணமாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் பொருளாதாரமும் மேம்படுகிறது. எதிர்கால தலைமுறையினருக்கு நீடித்த நிலையான விவசாயம் மற்றும் உணவு கிடைப்பதற்கு நம் அன்னை பூமியின் ஆரோக்கியம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதை அனைவரும் கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். இந்த விவசாய நிலமானது நம் எதிர்கால சந்ததியினருக்கு பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது இந்த பிரணாம் திட்டம்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRY TMT கம்பிகள். நோட்வஸ், நோ ரிஸ்க். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியில்

0: tennis French Open Grand Slam begins today in Paris. And with that, we end the midday news.
1: புன்னகையாய்
2: இதழோர புன்னகையாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
2: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
2: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: குமரி பண்பலை 101
2: குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101
3: இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் TRY TMT கம்பிகள்.
2: குமரி பண்பலையில் இனி கேட்கலாம் திரை இசை. திரை இசையில் வர இருக்கும் முதல் பாடல் ப விஜய் வரிகளில் உன்னிமேனன் கல்பனா குரலில் SA ராஜ்குமார் இசையில் பிரியமான தோழி திரைப்படத்திற்காக அமைந்த பாடல்.

0: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
2: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
3: நூர்ல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
2: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
3: குமாரகோயில் நூர்ல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
2: சேர்க்கை நடைபெறுகிறது.
4: நேரம் 2:21. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் பாபுஜெய் வரிகளில் தூள் திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில் அமைந்த இந்த பாடல்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRY கம்பிகள், அம்மன் TRY TMT கம்பிகள், நோட் வெஸ்ட் நோ ரிஸ்க்.
1: மாமா என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: இது நம்ம கேஎம்எம்சி மருத்துவ
6: வேலைவாய்ப்பு
7: தரும் இப்படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447 கால் பண்ணுங்க.
8: படிச்சு முடிச்சதும் உடனே வேலை கிடைக்கணும். அப்போ நேஷ் கன்னியாகுமரி யூனிவர்சிட்டி, ஒரே கேம்பஸ்ல 13 மேற்பட்ட ப்ரொஃபஷனல் காலேஜஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ், எக்ஸலன்ட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் எல்லாமே இருக்கு
9: நேஷ் கன்னியாகுமரி.
0: இனி கேட்கலாம் துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் பாடிய பாடல்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: பிரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
4: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
3: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 0465223066,
4: செல் நம்பர் 9488230666.
5: நேரம் 2:34 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலை 101 திரை இசையில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் ஷாஜகான் திரைப்படத்திலிருந்து.

0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள்.
1: Ponchesley Super Speciality Hospital Parvathipuram Nagarkoil Emergency Services 24 hours Anaitthu sigichai muraigal ore idathil
2: Ungal idayathai maaradippilirundhu paadhugaathida Angiogram

0: ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு ஒன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
1: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரம் இந்நிகழ்ச்சியை வழங்க

0: கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள்.
2: தொடர்ந்து ஒரு கயிருக்கும் பாடல் தேவன் தேவர் மகன் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி, கமலஹாசன் குரலில், இளையராஜா இசையில்.

0: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
1: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ICU அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில். அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து

ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:02 தேனீர் நேரம். நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி

0: வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் 6 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. அதிகளவு வெப்பநிலை கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் சில இடங்களில் 3 முதல் 9 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் 3 முதல் 9 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 2 முதல் 8 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே இருந்தது. கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, வட்டமலை நீர்த்தேக்கம், மதுரை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. அவிநாசியில் பதிவான மழையின் அளவு 2 சென்டிமீட்டர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா, மதுரை மாவட்டம் ஆண்டிப்பட்டி, திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை, மேட்டுப்பட்டி, குப்பனம்பட்டி, விருதுநகர் மாவட்டம் சிவகாசி, சிவகங்கை மாவட்டம் சேது பாஸ்கரா வேளாண்மை கல்லூரி, நீலகிரி மாவட்டம் எமரால்டு ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. மிக அதிகளவு வெப்பநிலையான 39.4 டிகிரி செல்சியஸ் மதுரையில் பதிவாகியிருந்தது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 24.4 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.7 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை தருமபுரி, நாகப்பட்டினம், நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. சென்னை, கடலூர், ஈரோடு, திருப்பத்தூர், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. கரூர், ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகளவு வெப்பநிலை அதிகரித்து காணப்பட்டது. ஈரோடு மாவட்டத்திலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. தருமபுரி, சேலம், புதுச்சேரி பகுதிகளில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. சென்னை, கடலூர், திருப்பத்தூர், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் சில இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்தும் காணப்பட்டது. இன்றும் நாளையும் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், தேனி, மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழைக்கு வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளை மறுநாள் 26ஆம் தேதியன்று கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புண்டு. தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். 27ஆம் தேதியன்றும் 28ஆம் தேதியன்றும் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் லேசானது முதல் மிதமான இடிமழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். சில இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தொடங்கி இம்மாதம் 28ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலை சற்று குறைந்து காணப்படக்கூடும். இயல்புக்கு 2 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்படக்கூடவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 32.9 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 24.7 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி.
1: ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும்

0: வாழ்வாதார சட்டத்தின் கீழ் அடுத்த மாதம் 45 கோடி பணிநாட்கள் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கோவை மாவட்டம் சூலூரில் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு 10 வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத் தருவதில் பிஜேபி உறுதியுடன் இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு விஜய் தொலைபேசி வாயிலாக ஆறுதல் தெரிவித்தார். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தாவேகா ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. அறிவிக்கப்படாத மின்வெட்டு காரணமாக மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை களைய தாவேகா அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. அனல்மின் திட்டங்கள் குறித்து தாவேகா அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட 20 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி ஜெர்மனியின் மியூனிச்சில் இன்று தொடங்குகிறது. வியட்நாமில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. காட்மண்டுவில் நடைபெற்று வரும் மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று மாலத்தீவை வென்றது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் பெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் விஷால் தங்கப்பதக்கம் வென்றார். பாங்காக்கில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற உலக சேலஞ்ச் ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 3:02. குமரி பண்பலை 101 நேயர்கள் இனி கேட்க இருப்பது தேநீர் நேரம்.
3: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT யின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் TRY TMT கம்பிகள்.
2: வணக்கம் மக்களே, இன்னைக்கு தேநீர் நேரத்துல நாம என்ன தலைப்புல பேச இருக்கிறோம் அப்படின்னு நேயர்கள் எல்லாரும் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கிறது வந்து என்னால உணர்ந்து கொள்ள முடியுது. இன்றைக்கு தினம் தேநீர் நேரத்தில் நாம் என்ன தலைப்பு அப்படின்னா, என்ன தலைப்பில் பேச இருக்கிறோம் உரையாட இருக்கிறோம் நேயர்களுடன் அப்படின்னா, நமக்கு ஸ்கூல்லலாம் இப்போ சம்மர் வெக்கேஷன், அதாவது கோடை விடுமுறை விட்டாச்சு இல்லையா. இந்த கோடை விடுமுறையில் குழந்தைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு நம்மை அறியாமல் ஒரு நினைவு வரும். அது வேற எதுவும் கிடையாது, நம்முடைய கோடை விடுமுறை எப்படி இருந்துச்சு. அந்த பல வருடங்களுக்கு முன்பாக இருக்கலாம், சில வருடங்களுக்கு முன்பு கோடை விடுமுறை அனுபவித்தவர்களாக இருக்கலாம். ஆனால் எல்லோருடைய மனதிலும் அந்த கோடை எப்படா அந்த சம்மர் வெக்கேஷன் விடுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த கோடை விடுமுறையில் உங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு, உங்களுடைய கோடை விடுமுறை எவ்வளவு சுவாரஸ்யமானதாக இருந்தது அப்படிங்கிற தகவலை நீங்கள் எங்கே கூட பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கு நீங்கள் டயல் செய்ய வேண்டிய எண்கள் 2602240 மற்றும் 2970722 முன்னழைப்பாக 0465 2. நிகழ்ச்சியில் உடனடியாக நேர் கட்டக்கடான்னு வந்துட்டாங்க அடுத்த நேயர், முதலாவதாக வர இருக்கும் நேயர். வணக்கம்.
5: வணக்கம்.
2: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
5: நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
2: நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். சொல்லுங்க, உங்களுடைய கோடை விடுமுறை அனுபவங்கள் பத்தி சொல்லுங்க.
5: மேம், என்னால மறக்கவே முடியாது மேம், கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு தான் நான் வந்தேன். ரொம்ப சூப்பரா இருந்தது மேம்.
2: அப்படிங்களா?
5: சூப்பரான இடம் நான் பார்த்ததே இல்ல. அளவுக்கு மகிழ்ந்தேன். சீந்திரம் இடத்துல கோவில் இருக்கும் இல்லையா, அதுக்கப்புறமா வந்து இந்த திருவள்ளுவர்

0: இடத்துல இருந்தது பாத்தீங்களா, அத ரொம்ப சூப்பரா பார்த்தேன். அதுவும் வான் அளவு உயர்ந்த அந்த திருவள்ளுவர் சிலைய பக்கத்துல போய் பார்க்கும் பொழுது இந்த பொற்பாதங்கள் அந்த நகக்கணுக்கள் ஒவ்வொன்றும் எனக்கு கண்ணுக்கு முன்னாடி ஞாபகத்துக்கு வருது. அந்த படகு சவாரி செய்த அந்த ஞாபகம், பாறைக்கு தாண்டி அந்த விவேகானந்தர் பாறைக்கு போய் அங்க இருக்கக்கூடிய மணி மண்டபத்துல உட்கார்ந்து அந்த அழகிய காத்துல அங்க அப்படியே மணி மதி கட்டி இருந்தாங்க, டிங் டிங் அப்படின்னு சத்தம், அப்படி ஒரு மனசுக்கு ரம்யம். எல்லாத்தோட அந்த பாறை மேல அப்படியே அலைகள் மோதி, அந்த அலைகள் மோதினத்துல என் மேல வந்த அந்த நீர் துளிகள் அப்படியே நின்று அந்த பிரீஸோட சேர்ந்து வரும்போது அப்பப்பா என்ன ஒரு சொர்க்க பூமி அப்படின்னு நினைச்சேன். எல்லாத்தோட இந்த சன் ரைஸா இருக்கட்டும், அப்புறமா சன் செட்டாக இருக்கட்டும், நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே இந்த பீச் ஓரங்கள்ல எவ்வளவோ ரிசார்ட் அப்படிங்கறது வச்சிருக்காங்க பாருங்களேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் வந்து வெளியில போகவே இல்ல பீச்சுக்கு, அந்த ரிசார்ட்டோடைய அந்த கதவை திறந்து பார்க்கும் பொழுது பீச்ல சன் ரைஸ் சன் செட் பார்த்தேன். அப்புறமா நிறைவா ஒண்ணு சொல்லணும் மேம், கன்னியாகுமரி சாப்பாடு அடிச்சுக்கவே முடியாது, எவ்வளவு வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு, அதே மாதிரி எல்லா வகையான அந்த பொருட்கள் எல்லாம் வித்தாங்க மேம். அதாவது இந்த ஊசி பாசி அந்த மணி அந்த மாதிரியான பொருட்களும் இருக்கு, அதே மாதிரி கடல் ஓரம் இருக்கிறதுனால இந்த சங்கு அது மாதிரியான பொருட்கள் எல்லாம் இருக்கு. ஸோ கிளைமேட்டிக் கண்டிஷனோட இந்த சாப்பாடோட இந்த சுத்தி பாக்குற இடத்தோட என் லைஃப்லயே அது மாதிரி ஒரு இடத்த பார்த்தது இல்லைன்னு ரொம்பவே ரசிச்சேன் கன்னியாகுமரி மாவட்டத்தில்.
1: நன்றிங்க அம்மா, நன்றிங்க சார், இந்த
0: ரொம்ப
1: ரொம்ப அனுபவிச்சு அப்படி ரசிச்சு ரசிச்சு
0: ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொரு வாட்டியும் வரணும்னு நினைக்கிறேன் நான் கன்னியாகுமரி.
1: நன்றிங்க சார், நன்றி,
0: நன்றி.
1: வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப நல்லா இருக்கேன், சொல்லுங்க சார்.
2: எங்க இருந்து பேசுறேன்? குமரி மாவட்டம்.
1: எங்க இருந்து சார்?
2: சூரங்காடு முத்துவாசாரி, குமரி மாவட்டம்.
1: உங்க பேர் என்னங்க சார்?
2: சூரங்காடு முத்துவாசாரி, குமரி மாவட்டம்.
1: ஓகேங்க சார், ஓகேங்க சார், சொல்லுங்க. உங்களுடைய கோடை விடுமுறை அனுபவங்கள் எல்லாம் எப்படி இருந்துச்சு?
2: அப்படிதான் இப்ப சொல்ல போறேன்,
1: சொல்லுங்க.
2: போன வருஷம் இதே டைம்ல நம்ம மாவட்டத்துல மாறாமலை எஸ்டேட் இருக்கு, மாறாமலை கேள்விப்பட்டிருந்தேன். ஒரு கோயில் வேலைக்காக போயிருந்தேன், என்னன்னா ஒரு 50 வளைவு இருக்கு ரோட்ல, ஒரு வளைவு 40 உயரம், 2000 உயரம் கடல் மட்டத்தில் அங்க இப்பங்களை கூலிங்கா இருக்கும். 6 இருந்து 12 அங்க வேலை செய்ய முடியும். அப்புறம் அங்க வேலை செய்ய காரணம் என்னன்னா 12
1: கோடை விடுமுறை அனுபவங்கள் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். கோடை விடுமுறை அப்படின்னா உங்களுடைய பள்ளிக்கால நினைவுகள், இதையெல்லாம் நீங்க ரொம்ப ரொம்ப ரசிச்சு இன்னைக்கு வரைக்கும் அப்படி நெஞ்சோட நிலைத்திருக்கக்கூடிய நினைவுகள். ஏன்னா நமக்கு உறவினர்கள் வீட்டுக்கு போயிருப்போம், பாட்டி வீட்டுக்கு போயிருப்போம், மாமா வீட்டுக்கு போயிருப்போம், அப்போ அந்த அனுபவங்கள் இதெல்லாமே நீங்க எங்க கூட பகிர்ந்து கொள்ளலாம். நேயர்கள் காத்துட்டு இருக்காங்க, அடிச்சுட்டு இருக்காங்க. அதற்கு முன் அடுத்த நேயரிடம் பேசுவதற்கு முன் பட்டாளம் திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் வர இருக்குது, கேட்டு ரசிக்கலாம்.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.

0: உங்கள் கல்வி கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: நேரம் 3:15. கோடை விடுமுறை பள்ளிக்கால நினைவுகள் பத்தி நேர்கள் நம்ம கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: இனிய பிற்பகல் வணக்கங்கள். நலம் நலமுடியாவல் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
1: ஆ சொல்லுங்க சார், சொல்லுங்க. உங்களுடைய பள்ளிக்கால
2: அனுபவத்துல வந்து நான் அவ்வை சண்முகம் சாலை பாத்தீங்களா, அதாவது மீனாட்சிபுரத்துல இருந்து ஒளிநீர் அங்கே வந்து பகுதியில வந்து ஒரு செம்மாங்குளம்னு ஒரு குளம் உண்டு, பாசனத்துக்குள்ள குளம். அப்ப சம்மர்ல வந்து அந்த குளம் வறண்டு போயிடும். வறண்டு போயிடுறது வந்து நாங்க பசங்களோடு சேர்ந்து அங்க போய் கில்லி ஆடுவோம், கோலி ஆடுவோம். அப்புறம் வந்து அங்க சுத்தி நிறைய வேப்ப மரங்கள் இருக்கு, அதுல அந்த மரக்குரங்க விளையாடுவோம். அப்புறம் கூட சில பசங்க வந்து நிறைய ஒவ்வொரு வீட்டுல இருந்து ஒவ்வொரு பொருட்களுக்கு வந்து அந்த கூட்டாஞ்சோறுலாம் ஆக்கி சாப்பிடுற அந்த பழக்கம் எல்லாம் இருந்தது. அப்புறம் வந்து அந்த குளத்தை பாக்குறச்ச வந்து அந்த குளம் இந்த வச்சி வரும் பாத்தீங்களா, அப்ப வந்து ஒவ்வொரு கரையாட்டு மத்தியில் அதாவது மேடான இடம் முதல்ல தெரியும். அப்புறம் அதே மாதிரி மூணு மேடான இடம் தெரியும். அப்ப நாங்க சொல்லுவோம் முதல் கரை தெரிய ஆரம்பிச்சுடுச்சு, அப்புறம் ரெண்டாவது கரை தெரியும், ரெண்டாவது கரை தெரிய ஆரம்பிச்சு, அப்புறம் மூணாவது கரையும் தெரியும். அப்புறம் குளம் நல்லா வத்தி இருக்கும், இடையில மட்டும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் பாருங்க. அப்புறம் வந்து நாங்க அதுல போட்டி வைப்போம், அதாவது முதல் கரையில இருந்து அதை ஜம்ப் பண்ணி அடுத்த கரைக்கு போகணும். அது ஜாம்பவான் தான் அந்த டைம்ல நிறைய பசங்க இருந்தாங்க. இப்ப அதே மாதிரி அந்த குழப்பிலேயே அப்படி எந்த வாய்ப்பும் இல்லை. அதே மாதிரி மொன்னாங்கரை ரெண்டாங்கரை மூணாங்கரைன்னு சொல்லிட்டு அப்படி வச்சுட்டு பெரியவங்க அதுல போட்டியே வைப்பாங்க அந்த காலத்துல, இப்படி பசங்க செய்யறாங்கன்னு சொல்லிக்கிட்டே. ஸ்டார்டிங்ல வந்து அனுப்ப மாட்டாங்க, ஏன்னா வந்து அந்த தகரியா நிறைய இருக்கும் பாத்தீங்களா, சப்பல் எல்லாம் போட்டுட்டு தான் போகணும்னு சொல்லுவா. எல்லாரும் அப்ப சப்பல் போடுற பழக்கம் இருந்தாலும் இருக்கிறவங்க போட்டுட்டு தான் வருவா. அந்த இதுல அந்த அதாவது அந்த ஸ்வீட் மெமரிஸ் எல்லாம் இனிமேல் எப்ப வரும்னு ஏங்கிட்டே இருக்கிறோம். நம்ம குழந்தைகளுக்கு அதே மாதிரி வாய்ப்பு இல்லையா, அவங்க இன்டோர்லயே நிறைய கழிக்கிறாங்க.
1: அதை நினைக்கும் போதே இப்படி பசுமையா இருக்குது இல்லீங்களா.
2: நினைக்கும் போதே ஆஹா அப்படி சொல்லுவோம் பாத்தீங்களா, இருக்கிறது நிறைய இருக்கிறது சொல்லலாம். நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கா. நான் என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன்.
1: நன்றி நன்றி
2: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
3: வணக்கமா.
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் தோவாளையில இருந்து சந்திரா பேசுறேன்.
1: தோவாளையில இருந்து
3: சந்திரா. சந்திரா
1: சந்திரா சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. உங்களுடைய கோடை காலம், கோடை விடுமுறை எப்படி இருந்தது?
3: கோடை காலம் விட்டாலே கொண்டாட்டம்
1: தான். கொண்டாட்டம் இல்லையா?
3: ஆமா, கொஞ்சம் கோடை வெயில் வந்தாலே இங்க வந்து எல்லாரும் பாட்டி வீட்டுக்கு போயிருவோம்மா. எங்க பாட்டி வீட்டுக்கு அங்க ஒரு கேங்க வச்சிருப்போம்மா நாங்க. எல்லாரும் போய் ஆத்துல வீட்டு பாரு இருக்குமா அந்த பாட்டி வீட்டுக்கு. ஆத்துல பஸ்ட் போய் மீன் பிடிப்போம்மா, மீன் பிடிச்சு விளையாடி அது மீனை பிடிச்சு அதே விடுவோம்மா. ஆத்துல குளிப்போம் குளிப்போம் ரொம்ப நேரம் குளிப்போம். வீட்டுல வந்து ஆளு வந்து கம்மீண்டு பண்ணாதான் கரையாருவோம் நாங்க.
1: பாட்டி வீட்டுலயே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களா உங்களுக்கு?
3: எனக்கு நிறைய இருந்தாங்கம்மா பாட்டி வீட்டுல. நான் போனோம் வந்துருவாங்க அம்மா. வந்த உடனே சாதம் பொங்கலாமா கூட்டஞ்சோறு பொங்கலாமா சிப்பரப்பு அந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் நாங்க போவோம்மா. அங்கேயும் நல்லா குத்தாலம் போல குளிச்சு எடுத்து ஜாலியா லீவு விட்டாலே எங்களுக்கு ஜாலி பாபா.
1: எங்க லீவு விட்டாலே ஜாலி இல்லையா?
3: அவங்க கூ தரக்கிறதுக்கு தான் வீட்டுக்கு வருவோம். அது பாட்டுலேருந்து வர்றதுக்கு அழுதுட்டே வருவோம். எங்க மாமெல்லாம் சொல்லி பஸ்ல ஏற்றி விட்டு அவங்க வீடு சேர்ந்து சொல்லுவாங்கம்மா. அப்படி ஜாலியா எழுதணும் அப்படின்னு அந்த பழைய காலத்துல ஞாபகப்படுத்தி நம்ம பிரச்சனை இங்கேயும் பிரச்சனைமா. இந்த மாதிரி நம்ம பாட்டி வீட்டு பண்ணோம்னா ஜாலியா ஆறு பக்கத்துல எடுத்துக்கிட்டு குளிக்க எடுக்க எல்லாம் ஜாலியா எழுதிக்கணும்.
1: ஜாலியா இருக்கும் இல்லையா?
3: ஆமாமா.
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிமா, நல்லா சொன்னீங்க. நன்றி நன்றி. வணக்கம்.
4: ஹலோ.
1: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
4: நான் அர்மணி கமலாசன், கன்னியாகுமரி மாவட்டம்.
1: சொல்லுங்க சார், சொல்லுங்க. உங்களுடைய
4: நமது கன்னியாகுமரி மாவட்டம் வந்து இயற்கை சூழல் இன இயற்கை அழகு நிறைந்த இடமாக உள்ளது. மொத்தமாக இது ஒரு டூரிசம் பிளேஸ் ஆக உள்ளது. அப்படிப்பட்ட சூழ்நிலை நான் வந்து கோடை விடுமுறை நிறைய ஊருக்கு போயிருக்கேன். அப்படி இருந்தாலும் குறிப்பா வந்து

0: நாகர்கோவில இருந்து சரிகாரம்பண்ணை முடி கீரிப்பாறைக்கு
1: போறேன்.
0: அப்படி போற டைம்ல வந்து பாருங்க, அந்த புத்தேரி தாண்டினாலே இயற்கை வனப்பு, இயற்கை அழகு, உள்ள இழகு, வா வா வா வான்னு பச்சை. இடையில வந்து மழை இல்லாம இருந்தா மலைகளும் குன்றுகளும் தடாகங்களும் வயல்களும் சோலை வனங்களும் எல்லாம் செழிப்பா இருக்கு. அப்படி இருந்து கடிகாரங்குடன் தாண்டியாச்சுங்க. அப்புறம் வந்து எஸ்டேட் ஏரியா மாதிரி அங்க போனா வந்து எல்லா இயற்கை அழகு, பறவை, இந்த குரங்கனங்கள் எல்லாம் பறவை குரங்கு இவங்களை பார்த்தா நமக்கு தன்னைத்தானே என்னெல்லாமோ நினைப்புகள் வருது. குரங்குகள் வந்து குரங்குகளை பார்த்தாங்கன்னா உண்மையிலேயே வந்து அது வந்து மனுஷன மாதிரி தான் இருக்கு. என்ன பேசுறது வாய் மட்டும் இல்லை, இல்லைன்னா அது சுத்தமா வந்து மனுஷன்தான். வால் இல்லாம வாயும் பேச கொடுத்துருந்ததுன்னா மனுஷன் மாதிரி அந்த அளவுக்கு வேடிக்கையும் வினோதமா இருக்கு. மொத்தத்திலேயே வந்து இயற்கை கொள்ள அழகா இருந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன்.
1: என்ஜாய் பண்ணீங்க இல்லையா? நன்றி, நன்றிங்க சார். உங்க பேர்
0: என்ன
1: சார்? நேயர்கள் அவங்களுடைய கோடைக்கால அனுபவங்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த பாடல் வெயில் திரைப்படத்துல இருந்து வர இருக்கு, கேட்டு ரசிக்கலாம்.

0: உங்கள் டிஜிமார்ட்டின் கோடைக்கால சிறப்பு சலுகை விற்பனை.
1: உலக தரம் வாய்ந்த அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரக்கட்டில், சோஃபா, மெத்தை, டைனிங் டேபிள்கள்,
0: வரவேற்பறையை அலங்கரிக்கும் கலை நயமிக்க மர சிற்பங்கள், வாழ்த்துவாக்குகள், பூக்கூடைகள், கண்ணை கவரும் ஓவியங்கள், கிஃப்ட் பொருட்கள் வாங்கிட வாருங்கள்.
2: டிஜிமார்ட், இது உங்கள் டிஜிட்டல் பார்ட்னர்.
0: ஸ்டேடியம் எதிரில் நாகர்கோயில்
1: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை.
3: டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோயில்.
4: காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி பலவிளை நாகர்கோவில்
5: அரசு உதவி பெருமை கல்லூரியில் சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள்
4: இசிஇ, ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
5: அரசு சலுகைகள், விடுதி வசதி, பேருந்து வசதி,
4: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பு பெற அழையுங்கள்.
5: 04652253900.

0: தேநீர் நேரத்தில் நேயர்கள் அவங்களுடைய கோடை விடுமுறை அனுபவங்களை வந்து நம்ம கூட பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்த நேயர் லைன்ல இருக்கிறவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: ஏர்வாடியிலிருந்து சுல்தானி பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்கம்மா, சொல்லுங்க.
1: நாங்க சின்ன பிள்ளைகள் எல்லாம்
0: ஆ
1: அந்த ஏப்ரல் மே மாசம் ஒரு மாசம் தான் லீவ் வரும்.
0: ஆ
1: அதுக்கு மேல வராது. ஏப்ரல் மே ஏப்ரல் கடைசியில மேல 1st இருந்து ஜூன் 1st ஸ்கூல் திறந்துரும். 30 நாளே தான். ஆ அந்த நேரம் எங்க எல்லாத்தையும் ஃப்ரீயா அவுத்து விட்டாவும். எங்க போயிட்டு கிணத்துல அதிகமா நாங்க குளிக்கிறது கிணத்துல தான். கிணத்துல போய் குதிச்சு குதிச்சு குளிக்குவோம். வேற ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து குளத்துல போய் குளிக்குவோம். குளம் வெயில்ல தான் போறோம். ஆனா அங்க போய் கால் வச்ச உடனே அந்த குளம் உள்ள குளிர்ந்து கிடக்கும். நம்ம நினைச்சுக்கிட்டோம் வெயில் அடிச்சு இவ்வளவு வெயில்
0: அடிச்சுட்டு.
1: ஆனா குளத்துல இறந்த உடனே என்னைக்கு நினைச்சாலும் அப்படி குளிர்ந்து கிடக்கும். நினைச்சு நினைச்சு பாத்துக்கிட்டு புளியம்மா காய் இருக்கு பாருங்க, ஓர்காய். இந்த ஓர்காய பறிச்சு பறிச்சு அங்கேயே தின்னுட்டு அங்கேயே முடிச்சுட்டு வந்தாவும். ஓர்காயெல்லாம் நல்லா சாப்பிட்டு இருக்கோம். தோட்டங்கள் பூரா பச்சை பச்சையாத்தான் இருக்கும் எல்லா இடமும். ஏப்ரல் மே அந்த மே மாசம் அந்த ஏப்ரல் மேல பூரா அங்கத்த கோயில வியாபாரம் தான் நடக்கும். அதனால நம்ம அந்த கோயில கட்டுறதுக்கெல்லாம் இருக்கு நம்மளுக்கு லாய்க்கு கிடையாது. நம்மளுக்கு விளையாடணும், குவாலிக்கா விளையாடணும். பிள்ளைகள கூட சேர்ந்துட்டு பெண்களே குவாலிக்கா விளையாடுவோம் நாங்க. அந்த கோழிக்கா வந்து ஒரு பேர் இது ஆட்டுக்கண், ஆட்டுக்கண்ணு மாதிரியே இருக்கும் அந்த கோழிக்கா. இப்ப உள்ள கோழிக்கெல்லாம் அப்படியெல்லாம் இந்திய பிள்ளைகள விளையாடுறது ஆட்டுக்கண் மாதிரியே இருக்கும்.
0: அதை வச்சு
1: விளையாடுவாங்க நாங்க விளையாடுறது.
0: நன்றி நன்றி.
1: கனாக்காலம் மேடம், அப்படி உள்ளதெல்லாம் இப்ப எந்த பிள்ளைகளும் விளையாட போகுது. எங்க வீட்டுக்கு ஏப்ரல் மேனா வெறும் எங்க மாமா பசங்க லீவ் விட்டுருவாங்க ஏர்வாடியில. நேரம் அங்க ஏப்ரல் மே மாசத்துக்கு அங்க வந்துருவானோ எல்லாரும். அதுனா கடலு எங்க வீட்டுக்கே.

0: அந்த அலை சத்தம் கேட்கும்.
1: ஆ
0: அதனால நாங்க நடந்த 5 கிராமம் பக்கம்.
1: ஓ சரி சரி.
0: அதனால எங்களுக்கு கடலுக்கு நாங்க யாரும் வந்தாலும் யாரும் கெஸ்ட் வந்தாலும் கடற்கரைக்கு போயிருது. மத்த நேரம் நாங்க போக மாட்டோம்.
1: அருமைங்கம்மா.
0: நடந்தே போயிடலாம். நடந்து அவ்வளவு சோப்பு மேடம், தாளம் போனா அப்படி தாளம்பு இருக்கும்.
1: அவ்வளவு ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? ரொம்ப இயற்கையோடு இயந்த ஒரு கோடை
0: கரையோர
1: விடுமுறை.
0: புற தாளம்பு
1: ஆ
0: தென்னை மரம் இருக்கும், எனலாத்தான் இருக்கும்.
1: நன்றிங்கம்மா.
0: அப்படி
1: நன்றி.
0: இயற்கை சுவையோட இருந்துச்சு.
1: ரொம்ப அருமையா இருந்திருக்கு இல்லையா?
0: ஒண்ணுமே ஒரு ஒரு தாளம்பே நாங்க பார்த்தது இல்ல. அதுக்கப்புறம்
1: சரிங்கம்மா, சரி.
0: தென்னை மரமும் இல்ல, எல்லாம் மணல் காடா ஆயிட்டு இருக்கும்.
1: நன்றிங்கம்மா, நன்றி இணைந்ததற்கு.
0: நன்றி மேடம்.
1: ஆ
2: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 தேநீர் நேரம். தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் நேயர்கள் அவர்களுடைய கோடை விடுமுறை அனுபவங்களை வந்து நம்ம கூட பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்த நேயர் யாரு? வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார், உங்களுடைய கோடை விடுமுறை அனுபவங்கள்லாம் எப்படி இருந்துச்சு?
4: கோடை விடுமுறை அனுபவங்கள் வந்து கோயிலுக்கு வந்து
1: திருச்செந்தூர் போவீங்களா?
4: திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருந்தோம். போய் அப்படி எல்லாம் சுத்தி பார்த்துட்டு கடல், நம்ம கடல், அந்த நாளிக்கிணறு, அந்த கோயிலு செய்த ஆள், அந்த சமாதி, அந்த அங்க ஒரு அந்த இது ஐயாவளி கோயில் ஒண்ணு இருக்கு அந்த கடகர சைடு
1: திருச்செந்தூர்ல இல்லையா?
4: ஆமா, திருச்செந்தூர்ல. அதெல்லாம் சுத்தி நல்லா ஜாலியாட்டு ரவுண்டு சுத்திட்டு
1: வணக்கம்.
5: உற்சாகமான
1: மாலை வணக்கங்கள். யார், இங்க இருந்து பேசுறீங்க?
5: இந்த பைசாய ஒரு வாரமா நாங்க சேர்த்து வச்சுக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து சைக்கிள் ஓட்டுறாரு.
1: சைக்கிள் வாடகை இல்லையா? 25 பைசா.
5: ஒரு மணிக்கு இருக்கு வாடகை எடுப்போம். சைக்கிளை பார்த்து எடுத்து வச்சுக்கிறோம். இங்க இருந்து திட்டு விலைக்கு போவோம். அது எதுக்குன்னா அணை பாக்கணும்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தன் சொன்னா, அணை பாக்கணும், நானும் பெரிய அணையா இருக்கும்னு சொல்லிட்டு சந்தோஷமா அங்க இருந்து போயிட்டோமா. அங்க போய் எல்லா 6 வண்டியும் சைக்கிள்ல, 6 சைக்கிளையும் ஒரே இடத்துல வச்சிருந்தோம். வந்து திரும்பி அணைய பார்த்துட்டு திரும்பி பார்ப்பதே ஒரு சீட்டு கூட
1: என்ன ஆயிடுச்சு,
5: குரங்கு
1: இருக்கலாமா,
5: பிச்சு தள்ளி.
1: அந்த
5: இடத்த மறக்கவே முடியாது.
1: முடியாது இல்லையா அந்த நிகழ்வு? இப்போ நீங்க அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அந்த நிகழ்வு ஞாபகத்துக்கு
5: இருக்கா? எல்லாம் சைக்கிள் இல்ல, அங்க இருந்து முப்பத்தோரு மலைக்கு போவோம். அங்க போனோம்னா ஒரு ஆள் சொல்லணும், ஆனா இலங்கை தெரியும், நீ நம்மளும் இலங்கை தான் தெரியும் போல் நினைச்சிட்டு சந்தோஷமா பார்த்தா அங்க திரு கன்னியாகுமரி கடலு அந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் தெரியும்.
1: சரி சரி.
5: வயல் எல்லாம் பா விரிச்சு போட்டது மாதிரியே இருக்கும், பார்த்தா புதுமையா இருக்கும். அங்கேயே அங்கேயே நிறைய உள்ளுக்குள்ளே நிறைய புகையெல்லாம் இருக்குமா. அந்த தடமணி ஒரு இடம் இருக்கும், அதுல இருந்து நம்ம கண்ண மூடி ஜபம் பண்ணா அந்த ஒரு தடம் பகையும் போட்டுங்க, இதெல்லாம் நடக்கும்
1: அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா?
5: நம்பிக்கை. ஆமா ஆமா, நம்பிக்கை. இங்க இருந்து சைக்கிள்ல போறதே, நடந்து போறதே, பட்டம் விடுவோம் பத்தி இடங்க. பட்டம்னா நம்ம சோப்பல பச்சை எண்ணெய் வெட்டி ஒரு ஆள் உயரத்துல

0: பட்டம் செய்து விடுவோமா, அதுல இங்க இருந்து அந்த பட்டம் நூல்ல முறுக்கெல்லாம் கட்டி விடுவோம், அது அப்படியே போயிட்டே இருக்கும். அத்த வரைக்கும் மேல வர போய் சேர்ந்துடும். அந்த நிகழ்வு எல்லாம் பார்க்க இன்னைக்கு பிள்ளைகளுக்கு கிடைக்குமோ என்னதுன்னு
1: கிடைக்காது இல்லையா? நன்றிங்க சார், நன்றி. இணைந்த உங்க அனுபவத்தமா இருந்ததற்கு நன்றி, நன்றி.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: நாகர்கோவில் செயின்ட் அல்போன்ஸ் அகாடமி ஃபார் எக்ஸலன்ஸ் இன் அல்போன்ஸா நீட் அகாடமி வழங்கும் +1 நீட் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம். 11 வகுப்பில் மேக்ஸ் பயாலஜி, பியூர் சயின்ஸ், மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் CA ஃபவுண்டேஷன் கோர்ஸ் உடன் கூடிய காமர்ஸ், அக்கௌண்டன்சி வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகளும் உள்ளன. அல்போன்ஸா நீட் அகாடமி, அல்போன்ஸா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேம்பஸ், ARP கேம்ப் ரோட், நாகர்கோவில். மொபைல் 9445898800, 4652265863. அட்மிஷனுக்கு முந்துங்கள்.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
5: எங்களின் தங்கமான வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க உங்களின் 9 கேரட் முதல் 24 கேரட் வரையிலான தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் செய்யும் போது இன்றைய தங்க விலைக்கு எந்த கழிவும் இல்லாமல் 0% டிடக்ஷனில் புதிய தங்க நகை வாங்கி செல்லலாம். அது மட்டுமில்லாமல் புதிய தங்க நகை வாங்கும் போது அதன் சேதாரத்தில் 20% வரை மற்றும் வைர நகை வாங்கும் போது அதன் கற்களின் மதிப்பில் 30% வரை தள்ளுபடி கிடைக்கும். இச்சலுகை May 31 வரை மட்டுமே. தங்கத்தின் மதிப்பை சரிபார்க்க கேரட் மீட்டர் வசதியும் உள்ளது. TNC அப்ளை, தனிஷ்க் ஜங்ஷன், நாகர்கோவில்.
1: நேயர்கள் இணைந்த வண்ணம் இருக்கிறாங்க, அடுத்து நம்மோட பேச இருக்கும் நேயர், வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார்.
6: இந்த கோடைல சொன்னாலே நம்ம குளத்துல குளிக்கிறது, கடல்ல குளிக்கிறது, அப்படி இப்படிலாம் இருந்தாலும் கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து அகஸ்தீஸ்வரர் தாலுகா, கோவாலை தாலுகா, அது 2 தாலுகாவில் உள்ள மக்கள் வைகாசி விசாகத்துக்கு ஓவரிக்கு வண்டி கட்டிட்டு போக வந்துருது.
1: ஓவரிக்கு இல்லையா?
6: வைகாசி விசாக இப்ப வருது. அப்போ வண்டிதான், மாட்டு
1: வண்டிதான்,
6: பஸ்ல போறதுக்கு பைசா கிடையாது. அப்ப மாட்டு வண்டி, மாட்டு வண்டிக்கு அதுக்கு முன்னே ரெடி பண்ணி மாட்டுக்கு ஒரு 10 நாள் ரெஸ்ட் கொடுத்து அது வண்டியில கூண்டு கட்டி மாடுக்குள்ள ஆகாரம் கொண்டு போறதுக்கு தனியாட்டு வக்கீல் எல்லாம் வளவன் செய்து அதெல்லாம் செட் பண்ணி இதெல்லாம் ஒரு 10 நாள் அது வேலை நடக்கும். அப்புறம் 3 நாளைக்கு முன்னாடியே ஓரிக்கு சேர்ந்துரும். உப்பு தண்ணினால நம்ம ஏரியாவில இருந்து ஒரு கூட தண்ணி கொண்டு
1: போவாங்க,
6: குடிக்கல பருப்பு. அந்த உப்பு தண்ணியில பருப்பு வகையாது. அப்ப இந்த தண்ணியில ஒரு சொம்பு தண்ணி மட்டும் விட்டு பிற குடிக்கவும் பயன்படுத்தி விடுவோம். அது ஒரு சொம்பு கூட தண்ணி. அப்ப பிளாஸ்டிக் குடம் எல்லாம் கிடையாது, அது வெங்கல குடம் மட்டும்தான் உண்டு. மண் குடம் எல்லாம் கொண்டு போனா உடஞ்சு போயிடும்,
1: அதனால வெங்கல குடத்துல.
6: அப்ப அங்க இருந்து இந்த மாட்டுக்குள்ள ஆகாரத்துக்கு தனியாவே ஒரு சிப்பு கருப்பி கொண்டு போவோம். அந்த மாடு ஒரு நாள் பூரா ஒவ்வொரு கூட்டிட்டு போயிட்டு அங்க போய் ரெஸ்ட் எடுக்கல, ஒரு ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒரு 3 கிலோ கருப்பட்டியும் ஒரு 2 கிலோ உள்ளியும் வாய்க்குள்ள தள்ளிடுவாரு. அந்த அந்த இன்பம் வந்து இப்ப உள்ள ஜெனரேஷன் கிடைச்சுக்கிடாது,
1: தெரியாது இல்லையா? நன்றி, நீங்க சொன்னதுனால
6: ஒரு மணிக்கூர்ல போய் ஓவரி கேட்டு இப்போ அன்னைக்கு நாங்க 1 நாள் ஆகும். இன்னைக்கு மத்தியானம் 2 மணிக்கு வண்டி போட்டோம், நாளைக்கு மறுநாள் 1 மணிக்கு தான் போய் சேரும். அப்ப அந்த பொக்கு அது இடையில சாப்பிடுறது கட்டி சோறு கட்டுவாங்க.
1: சரி சரி,
6: அந்த இன்பம் இப்ப உங்களுக்கு கிடைச்சுக்கிறாங்க.

0: முறை அப்படின்னால அந்த நினைவு வந்துருது இல்லையா.
1: ஆமா, இந்த என்ன 4 நாள் தான் இருக்கு, இந்த 4 நாள் டைம்ல தான்.
0: சரி சரி சரி, நன்றி சார், நன்றி உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்ததற்கு நன்றி.
2: Pontjesly Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontjesly Super Speciality Hospital.
4: பக்கவாதம் மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்
5: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்
4: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை பெறவும்

0: பெறுகிறது. 4944200 7704.
1: ஏஜே நியூரோ ரீஹாப் சென்டர், தடிக்காரன் கோணம்.
2: நிகழ்ச்சியில் தொடர்ந்து வளர்க்கும் நேயர் வணக்கம்.
3: வணக்கம் இனிய சகோதரிக்கு உற்சாகமான பிற்பகல் வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடியிருப்பு கவின் ரகுமான்மா.
2: ஆ வணக்கம், சொல்லுங்க சார்.
3: அம்மா, உங்கள் கோடை விடுமுறை நினைவுகள் ஒரு அருமையான தலைப்பு. அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விடுமுறை தினங்கள்ல ஒவ்வொரு இடங்கள்ல போற இந்த நினைவுகளை ஒவ்வொரு நினைவு செலுத்த வரும்போது எனக்கும் பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வருது. அதாவது உண்மையிலேயே நாங்கெல்லாம் முன்னாடி எல்லாம் வருஷத்துக்கு ஒரு குற்றாலம் போவோம். நண்பர்களோட சேர்ந்து உறவினர் வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து குற்றாலத்துக்கு வருஷந்தோறும் போவோம். இப்படி போயிட்டு இருக்க நேரங்கள்ல பல ஆண்டுகளா போயிட்டு இருக்க நேரத்துல பிறகு ஒரு மாசத்துக்கு வண்டி ஊட்டி கொடைக்கானல் போகணுங்கிறதுக்காக வேண்டி குடும்பத்தோட ஒரு முறை போயிட்டு வந்தோம். அதாவது அதாவது மலரும் நினைவுன்னு சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு இடங்களுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இருந்து நேரமும் இருந்தா இந்த மாதிரி இடங்களுக்கு போனாதாம நாலு பேரை பார்த்து நான் அந்த அங்குள்ள இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி வானொலில வரைக்கும் பேசலாம்
2: பார்த்துக்கலாம்.
3: அதனால நான் அங்க போயிட்டு வந்து அங்க பல இடங்களுக்கு போயிட்டு வந்தேன். ஆனா ஊட்டியை விட கொடைக்கானல் தான் ரொம்ப அருமையா இருந்தது.
2: அருமையா இருந்தது.
3: ஆமா, அதாவது ஊட்டி வந்து நம்ம நாடு வேல மாதிரிதான் இருந்தது, வெயிலிங் இது மாதிரிதான் இருந்தது. ஆனா கொடைக்கானல் அப்படி இல்லாமா அந்த சுற்றி அந்த அங்குள்ள குளிர் அங்குள்ள கிளைமேட்டே சேஞ்சு அந்த எண்ணெய் எல்லாம் ஆளுகளுக்கு மட்டும்தான்
2: தெரியும்.
3: அதாவது பொதுவாகவே சொல்லுவாங்க, ஆனா நான் எனக்கு போயிட்டு பயங்கரமான குளிர் பெட்ஷீட் இட்டுலாம் வேண்டாம் நினைச்சுட்டு போனோம். ஆனா அங்க போன பிற கம்பளி போட்ட பிற கூட குளிராத்தான் இருந்தது. போட காலங்கள் இல்லாம அந்த கிளைமேட் அப்படி மாதிரி எத்தனையோ 1000 கிலோமீட்டருக்கு மேல இருக்குதுன்னு சொல்றாங்க. நிறைய தெரியல எப்படி பல அனுபவங்களை நான் இருந்தது பண்ண நேரலுக்காகவும் உங்களுக்காக நான் சொல்லிடுவேன். ஒவ்வொருவரும் இந்த மாதிரி உள்ள ஒரு சூழ்நிலையில ஒரு விளையாட்டு கோடை விடுமுறையே இன்பகரமா இருக்கணுமானா இந்த சுற்றுலா தலங்களுக்கு போய் இன்பமா இருப்போம் என்று கூறி என்னுடைய உரையை குமரி பண்பலைக்கு நிறைவு செய்வேன்.
2: நன்றி நன்றி நன்றிங்க நன்றி. இணைந்ததற்கு நன்றி. உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துகிட்டமைக்கும் நன்றி.
1: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
4: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
1: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 04652230666
4: செல் நம்பர் 9488230666

0: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பேரூம், கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: AMB ஜெய்ஹரன் கோ திங்கள் நகர் மற்றும் AMB ஃபர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
2: நிகழ்ச்சியில் இணைந்த நேயர்கள் தங்களுடைய அனுபவங்களை வந்து பகிர்ந்த வண்ணமா இருக்கிறாங்க. அடுத்த நேயர் யார் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி, அடுத்த நேயருடைய அனுபவங்களை நாம கேட்கறதுக்கு முன்னாடி, பூ திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் வர இருக்கு, கேட்டு ரசிக்கலாம்.

0: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
1: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
0: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 04652-230666,
1: செல் நம்பர் 9488230666.
2: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
3: நூர் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
2: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
3: குமாரகோயில் நூர் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
2: சேர்க்கை நடைபெறுகிறது.
4: இது நம்ம
5: குறைவான
6: நேரம் 3:51 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 தேநீர் நேரம். தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் அவர்களுடைய கோடைக்கால அனுபவங்கள், கோடைக்காலம் இளமை பருவத்தில்

எப்படி இருந்துச்சு, இவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க, இது எல்லாமே நம்ம கூட பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்த நேயர்கிட்ட நாம பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமே. பாடல் ரத்த திலகம் திரைப்படத்திலிருந்து வர இருக்குது, கேட்டு ரசிக்கலாம்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 3:55.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
3: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
4: ராஜாக்கமங்கலம் தங்கம் மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
5: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
4: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
5: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
4: போன் 233-166 or 7418150265.
6: நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில்

உழவருக்கு ஒரு சிந்தனை. குமரி மாவட்டத்தில் செயல்படுத்தப்படும் வேளாண் திட்டங்கள். கன்னியாகுமரி மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் எம் ஆர் வாணி அவர்களுடன் நேர்முகம். வடைமிளகாய் சாகுபடி குறித்து ஆண்டார்குளம் எஸ் சத்திய ஜெய்சிங் அவர்களுடன் நேர்முகம். அமுது சுரபி, இதில் தேசிய கால்நடை இயக்கம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். இறால் வளர்ப்பு தரும் லாபம். கணபதிபுரம் வளங்குன்றா நீடுயிரி வளர்ப்பு மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஏ அனிச் விவேக் சந்தியா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள்.
1: தேநீர் நேரத்துல நேயர்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறோம். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: பெரியவளையிலிருந்து விஜயா பேசலாம் மேடம்.
1: ஆ சொல்லுங்கம்மா, உங்களுடைய கோடை சொல்லுங்க
2: மேடம்.
1: கோடை விடுமுறை அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறதுதான் தலைப்பு.
2: அந்த காலத்து நினைவுகள்.
1: ஆமா,
2: அந்த காலத்துல கோடை இருந்தது போல இப்ப இல்ல மேடம். ஆனா அந்த காலத்துல எப்ப லீவு கிடைக்கும்னா விருந்து வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு ஆசை. என்ன தாத்தா பாட்டி வீடு அங்கங்கேயே நம்ம போய் அந்த அங்க இருக்கக்கூடிய விளையாட்டுகளை பத்தி விளையாடுறது. இனி நிறைய கோயில் திருவிழாக்கள் வந்து இந்த கோடை காலத்துலதான் வரும். அது ஒரு ஜாலியா அந்த எல்லா சொந்தமும் சேர்ந்து வரும்போது அந்த இடத்துல நம்ம வந்து சந்தோஷத்திலேயே நடந்த ஒரு காலம் அது. ஆனா அந்த காலங்கள் இன்னைக்கு நமக்கு
1: கிடைக்கல.
2: ஆனா அன்னைக்குள்ள கோடை வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாவே அந்த நினைவுகள் நமக்கு மறக்காம இருக்கும். அங்க போனோம், ராட்டுல விளையாடினோம், அந்த கோயிலுக்கு போனோம், இது வாங்கினோம்னா அந்த எண்ண அலைகள் தான் எப்போதுமே கொஞ்சம் ஒரு 6 மாசத்துக்கு அதுதான் நமக்கு இருக்கும்.
1: அந்த எண்ணங்களே அப்படிதானே இல்லையா?
2: ஆமா,
1: நினைச்சிட்டே இருக்கும்.
2: அதோடி அப்ப ஸ்கூலுக்கு போனாலும் 1 மாசம் அந்த படிப்பே வேண்டிய யாராது வாங்கி தந்த அந்த ட்ரெஸ் இதுதான் ஞாபகம் வந்து
1: என்னெல்லாம் பண்ணும் இல்லையா?
2: அப்படி அந்த நினைவுகள் வந்து ரொம்ப அற்புதமா இருந்து மேடம்.
1: பசுமையா இருக்கு இல்லையா?
2: ஆமா ஆமா.
1: வேற இது தாண்டி என்னலாம் அது இப்போ உங்களுக்கு நினைக்கும் போது எப்படி இருக்குது?
2: இப்ப நினைக்கும் போது ஆனா அந்த அளவுக்கு இல்லாட்டாலும் ஆனா அதே போல நம்ம முயற்சி பண்ணி ஒரு லீவ்லனாலும் ஒரு விருந்துகிட்டு உறவுகளோடு சேர்ந்து போகணும் வரணும்னு நினைக்கிறேன் மேடம். அது ஒரு வழியே கண்டிப்பா நாம செய்யணும், முயற்சி பண்ணி போகணும்னு. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு யோசிக்கணும்ல, அப்படியானா போகணும்னு. 1 நாள் 10 நாள் நிக்க இடத்துல 2 நாள்னாலும் போயிட்டு வரணும். ஆமா,
1: அருமைங்கம்மா, அருமை, ரொம்ப அருமையா சொன்னீங்க. நன்றிங்கம்மா. நன்றி.
2: நன்றி மேடம்,
1: இணைந்ததற்கு நன்றி. நேயர்கள், ரொம்ப அருமையாக அவங்களுடைய கோடை காலத்தில், கோடை விடுமுறை காலத்தில் நடந்த அந்த நிகழ்வுகள், சுவாரஸ்யமாக ஒவ்வொரு இடத்துக்கும் போய் விசிட் பண்ணுறது, அவங்களுடைய நண்பர்களுடன் செய்த விளையாட்டுகள், இதெல்லாத்தையுமே வந்து ரொம்ப அருமையாக பகிர்ந்துக்கிட்டாங்க. பங்கேற்ற அனைத்து நேயர்களுக்கும், நிகழ்ச்சியில் பங்கேற்க முயற்சி செய்த நேயர்களுக்கும், கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இன்னும் சில நொடிகளின் 4 மணிக்கான செய்திச் சுருக்கம். இதுவரை உங்களோடு உங்கள் ரீத்திகா.

சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தின் கீழ் அடுத்த மாதம் 45 கோடி பணிநாட்கள் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டம் சூலூரில் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு 10 வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத் தருவதில் பிஜேபி உறுதியுடன் இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு விஜய் தொலைபேசி வாயிலாக ஆறுதல் தெரிவித்தார். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தாவேக்கா ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. அறிவிக்கப்படாத மின்வெட்டு காரணமாக மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை களைய தாவேக்கா அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. அனல்மின் திட்டங்கள் குறித்து தாவேக்கா அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட 20 மாவட்ட

0: மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச்சூடு போட்டி ஜெர்மனியின் மியூனிச்சில் இன்று தொடங்குகிறது. வியட்நாமில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 வெண்கல பதக்கங்களை வென்றது. காட்மண்டுவில் நடைபெற்று வரும் மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று மாலத்தீவை வென்றது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் பெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் விஷால் தங்கப்பதக்கம் வென்றார். பாங்காக்கில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற உலக சேலஞ்ச் ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 வெண்கல பதக்கங்களை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து
2: பைந்தமிழ் பாட்டிசைத்து
1: பாங்குடன் பவனி வந்து
2: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:02. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT-யின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் TRY TMT கம்பிகள்.
3: நேர்களை ஆரம்பமாகும் இந்த நிகழ்ச்சி SMS உங்கள் சாய்ஸ். நேயர்கள் SMS மூலமாக விரும்பி கேட்டுள்ள பாடல்களை பண்பலையில் நாம் எல்லோரும் கேட்டு ரசிக்கலாம். முதலாவதாக வரும் பாடல் கிருஷ்ணன் கோவில் ஜெயந்தி என்ற நேயரின் விருப்பமாக சூரியகாந்தி திரைப்படத்திலிருந்து.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் பூதப்பாண்டி கீதா என்ற நேயரின் விருப்பமாக ஆடிப்பெருக்கு திரைப்படத்திலிருந்து.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.

0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாச மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாச மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் இடையின் விளை, ராஜலிங்கம், செல்வி என்ற நேயர்களின் விருப்பமாக எங்க முதலாளி திரைப்படத்திலிருந்து.

0: ராஜாக்கமங்கலம் தங்கம் மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
1: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
0: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
1: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
0: போன் 2331666 or 7418150265.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் நாகர்கோவில் டேவிட் என்ற நேயரின் விருப்பமாக பில்லா திரைப்படத்திலிருந்து.

நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, இன்று மாலை 5:02 வானொலிக்கு 90 சிறப்பு பல்சுவை நிகழ்ச்சி கிரேஸ் கல்வியியல் கல்லூரி மாணவிகள் பங்கேற்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதல் பகுதி கேட்கலாம். கேட்க தவறாதீர். எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இரணியல் பாலசுப்ரமணியம் என்ற நேயரின் விருப்பமாக சத்யா திரைப்பட பாடல்.

வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தின் கீழ் அடுத்த மாதம் 45 கோடி பணி நாட்கள் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டம் சூலூரில் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு 10 வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத் தருவதில் பிஜேபி உறுதியுடன் இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு விஜய் தொலைபேசி வாயிலாக ஆறுதல் தெரிவித்தார். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. அறிவிக்கப்படாத மின்வெட்டு காரணமாக மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை களைய தாவேக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. அனல் மின் திட்டங்கள் குறித்து தாவேக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட 20 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வியட்நாமில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற

0: நடைபெற்ற உலக சேலஞ்ச் ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆஸ்திரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்மை பாட்ரி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி ஜெர்மனியின் முனிச்சில் இன்று தொடங்குகிறது. சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பாங்காக்கில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார். காட்மண்டுவில் நடைபெற்று வரும் மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று மாலத்தீவை வென்றது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் ஃபெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் விஷால் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற கொடுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:03. குமரி பண்பலை 101 இப்போது கேட்கலாம்.

0: காணொலிக்கு 90 கிரேஸ் கல்வியல் கல்லூரி மாணவிகள் பங்கேற்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதல் பகுதி.
1: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒலிபரக்கும் மனமகிழும் அதுவே வானொலி. வானொலி கல்விக்கும் கலாச்சாரத்திற்கும் பாலமாக செயல்படுகிறது. செய்திகள், நாடகங்கள், பாடல்கள், அறிவியல் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இதன் வழி மக்களுக்கு சென்றடைகின்றன. மேலும் பல சிறப்புகள் வாய்ந்ததுதான் வானொலி. இவ்வளவு சிறப்பு மிக்க வானொலிக்கு 90வது அகவையை சிறப்பிக்கும் வண்ணம் கல்லூரி மாணவிகளாகிய நாங்கள் உங்களுக்காக சிறப்பு நிகழ்ச்சி வழங்குவதற்காக வந்திருக்கிறோம்.

வார்த்தைகள் சொல்ல முடியாததை இசை சொல்லிவிடும். இசை என்றால் இதயத்தின் மொழி. நாம் ஒவ்வொருவரையும் ஊக்குவிக்கும்படி இந்த மெல்லிசையில் நம்மை உற்சாகப்படுத்த வருகிறார்கள் ஜூபிலின், த்ரிஷா, அனிஷா, சுவாதிகா, யமிமா, பிரதீஷா.

0: குரலால் நம்மை மகிழ்வித்த வினிஷா மேபலுக்கு நன்றி.
1: கல்லூரி மாணவிகள் வழங்கக்கூடிய வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு திரைப்பட பாடலையும் கேட்டறலாம்.

இதயத்தின் உணர்வுகளை வார்த்தைகளில் நன்கு வடிவமைத்தலே கவிதை. மழை என்ற தலைப்பில் ஒரு கவிதையை வாசிக்க வருகிறார் திரிஷா.

0: கதிரவன் ஒளியை மறைத்து இருளை உலகில் உதிர்த்து இதை உணரும் எறும்புகள் அடைக்கலமடைய மேகங்கள் மோதி உலகை உலுக்க பூத்திரிகளின் கண்கொள்ளா காட்சிகள் பறவைகள் கிளைகளினிடையில் ஒளிய மயில்கள் நடனமாட மீன்கள் துள்ளி விளையாட மரங்களின் உல்லாச நடனம் செடிகள் தலையை அசைக்க ஊசி போல் சாரல் வீச வாழை தன் கைகளை விரிக்க முத்துக்கள் விரல்களில் தடம் புரள தட்டி தடுமாறி அகிலத்தை முத்தமிட மண்ணின் வாசனை நான் சுவாசிக்க என் வீட்டின் ஜன்னல் முன் நிகழும் அதிசயம் முத்துக்கள் என் விரல்களில் சிதறியதை ரசிக்கிறேன் என் இரு விழிகளில்.
1: இனிய கவிதையால் நம்மை நெகிழ்வித்த திரிஷாவுக்கு நன்றி. சொற்களால் சொல்ல முடியாததை செயலால் சொல்லும் ஒரு மாயம், அதுதான் நாடகம். அந்த மாயத்தின் உலகுக்குள் இப்போது நம்மை அழைத்து செல்ல போகிறார்கள் அஞ்சலி சதீஷ், ஷாஜினி எஸ், தன்யா பி, வீணா, கிரீஷ்மா.
2: ஏஐ நம் நண்பனும் உதவியாளனும் என்ற தலைப்பில் குறுநாடகம் ஒன்றை நடித்து காட்டுவதற்காக வந்துள்ளோம். நாடகத்தில் நடிக்க வரும் கதாபாத்திரங்கள் நரேட்டராக ஷாஜினி, ஆசிரியராக அஞ்சலி, வீணா, நித்யா, ஏஐ ரோபோட் ஆகியோர் வந்துள்ளோம். நண்பன் என்றால் நம்முடன் பயணிக்கும் தோழன், உதவியாளர் என்றால் நம்மை தாங்கும் தோள். இன்றைய கதையில் இவ்விரண்டும் ஒன்றாக கலந்திருக்கிறது. ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் இடையே நடக்கும் ஒரு சுவாரஸ்யமான உரையாடலை கேட்க இருக்கிறீர்கள். வாருங்கள், ஏஐ நம் நண்பனும் உதவியாளனும் தொடங்கலாமா? ஒவ்வொரு கதைக்கும் ஒரு தொடக்கம் உண்டு. இங்கே ஆசிரியர் ஒருவர் வகுப்பறையில் தனது மாணவர்களிடம் ஒரு புதுமையான கேள்வியை முன்வைக்கிறார். ஆசிரியர் வகுப்பறையில் நுழைகிறார். வகுப்பறை.
3: வணக்கம் மாணவர்களே.
4: வணக்கம் டீச்சர்.
3: இன்னைக்கு நம்ம ஒரு புதிய தொழில்நுட்பத்தை பற்றி படிக்க போறோம். இன்னைக்கு உலகம் எவ்வளவு வேகமா மாறிக்கொண்டிருக்கு தெரியுமா? புது புது தொழில்நுட்பங்கள் வந்து கொண்டே இருக்கு இல்லையா?
4: ஆமா டீச்சர்.
3: சமீபத்துல உலகம் முழுவதும் வேகமா பரவி வரும் நண்பனை போல உதவக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் இருக்கு, அது என்னன்னு தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா?
5: நண்பனா? அது யாராக இருக்கும்? அது மொபைலா இருக்குமோ?
6: இல்ல இல்ல, அது இணையமா? அது ஏஐயா இருக்குமோ?
3: ஏஐனா என்னன்னு தெரியுமா?
6: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தானே?
3: ஆமா நித்யா, அது

0: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். இது கம்ப்யூட்டர் மற்றும் ரோபோட்கள் மனிதர்களை போல சிந்தித்து செயல்படுத்தும் ஒரு தொழில்நுட்பம்.
1: ஏஐ அறிமுகம்.
0: சில நேரங்களில் ஒரு நண்பன் எதிர்பாராமல் வந்து நம்மை ஆச்சரியப்படுத்துவான். அதுபோல இங்கே வகுப்பறையில் ஒரு புதிய நண்பன் வரப்போகிறான்.
2: வணக்கம் நண்பர்களே.
3: இது யார்தான் புதுசா இருக்காங்க?
1: எனக்கு தெரியல.
0: இதோ அந்த நண்பன் ஏஐ ரோபோட்.
2: நான் தான் உங்கள் நண்பன் ஏஐ ரோபோட். உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதில் கூற வந்துள்ளேன்.
3: அப்படியா? உங்களால் என்ன வேலைகள் எல்லாம் செய்ய முடியும்?
2: மருத்துவ பரிசோதனைகள், படிப்புகளை எளிதாக்குதல், வேலையை வேகமாக முடிக்க, வானிலை அறிய உதவலாம் போன்ற வேலைகளை செய்வேன்.
1: உதாரணம்,
0: ஒரு நல்ல நண்பன் எப்படி துணை நிற்பானோ அதே போல் நுண்ணறிவு நமக்கு உதவுகிறது. ஏஐ உங்களுக்கு சில உதாரணங்களை சொல்ல போகிறது.
1: ஒவ்வொருவரும் உங்கள் கேள்வியை முன்வையுங்கள், நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். ஏய் ரோபோ, இந்த வார வானிலை என்ன? இந்த வாரம் தமிழகத்தில் மழை இருக்கும், சூரிய ஒளி நல்ல அளவில் இருக்கும்.
3: அருமை, இது எவ்வளோ வேகமா பதில் சொல்கிறது!
1: அப்போ வீணா, நீயும் ஒரு கேள்வி கேளு.
3: ரோபோ, 45 × 12 என்ன?
1: 540. எச்சரிக்கை:
0: மாணவர்களே, நல்ல நண்பன் என்றால் நம்மை முன்னேற்றுவான், ஆனால் தவறானவன் நம்மை வீழ்த்தி விடுவான்.
1: அப்படின்னா நீ எப்போதும் நல்லதுக்குத்தான் பயன்படுத்தப்படுவாயா?
4: இல்லை, என்னை தவறாக பயன்படுத்தினால் அபாயம் வரலாம். ஆகையால் என்னை நண்பன் போல நம்பிக்கையுடன் நல்ல நோக்கத்தில் தான் பயன்படுத்த வேண்டும்.
1: டீச்சர், இது நம் வாழ்க்கையை எவ்வாறு எளிதாக்க உதவுகிறது?
0: ஏய் நன்மைகள் என்னன்னு தெரியுமா?
3: பாடத்தில் உள்ள சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறது.
0: இன்னும் சில நன்மைகள் இருக்கு, சொல்றேன் கேளுங்க. ஏஐயின் நன்மைகள்: இது குறைந்த நேரத்தில் பெரிய அளவிலான ஆய்வுகளை செய்து முடிவுகளை தருகிறது. மனிதர்கள் போல் சோர்வடையாமல் 24 மணி நேரமும் இடைவேளையின்றி வேலைகளை செய்கிறது.
3: அப்போது உன்னை யாராவது தவறாக பயன்படுத்துவார்களா?
4: ஆமாம், என்னை தவறாக பயன்படுத்தினால் அபாயம் வரலாம்.
0: ஏஐயின் தீமைகள் யாருக்காவது தெரியுமா?
3: தெரியாது டீச்சர்.
0: இதோ சொல்றேன் கேளுங்க. வேலை வாய்ப்பு குறைவு, தவறாக பயன்படுத்தினால் குற்றம், மோசடி, கண்காணிப்பு போன்ற அபாயங்கள் அதிகரிக்கும்.
3: ஓ, இவ்வளவு தீமைகள் இருக்கா?
0: ஆமா மாணவர்களே, தொழில்நுட்பம் எப்போதும் மனிதனுக்கு உதவியாக இருக்க வேண்டும். நம்ம அதை தவறாக பயன்படுத்த கூடாது.
1: நம் எதிர்காலம்.
0: எளிமையாக சொன்னால், எதிர்காலத்தில் ஏஐ மனிதர்களுக்கு உதவியாகவும் சில நேரங்களில் சவாலாகவும் இருக்கும். மாணவர்களே, இன்று ஏஐ ரோபோ உங்களுக்கு தனிப்பட்ட கற்றல் அளிக்கிறது.
1: ஆமாம், இப்போது எங்களுக்கு நன்றாக புரிகிறது ஏஐ நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் மற்றும் எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று.
3: நான் இனி ஏஐ நல்ல முறையில் பயன்படுத்தி என் வாழ்க்கையிலும் படிப்பிலும் சமநிலையை பேணுவேன்.
1: நாம் அனைவரும் பொறுப்பாக ஏஐ கற்றுக்கொண்டு நன்மைக்காக பயன்படுத்துவோம்.
2: ஏஐ நம்மை எளிதாக்கும் சக்தி. நாம் அதை நன்றாக பயன்படுத்தி எதிர்காலத்தை பாதுகாப்போம். இத்துடன் இந்த குறுநாடகம் முடிவடைந்தது. நன்றி, வணக்கம்.
5: இந்த குறுநாடகத்தின் வழியாக செயற்கை நுண்ணறிவு பற்றி நமக்கு இனியதொரு விளக்கத்தை தந்த குழுவினர்களுக்கு நன்றி.

0: கோவில் குமரி பண்பலையின் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கிரேஸ் கல்வியியல் கல்லூரி மாணவிகள் வழங்கும் வானொலிக்கு 90 பல்சுவே நிகழ்ச்சி.
1: ஆரோக்கியம்தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம். ஆரோக்கியம் இல்லாத வாழ்க்கையால் பயனில்லை. எனவே ஆரோக்கியம் மற்றும் அழகு பற்றிய குறிப்புகளை கூற வருகிறார் அபிதா.

0: அழகு என்பது உலக வாழ்வியலில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. அதனால்தான் அழகு சாதன பொருட்கள் உலக சந்தையில் என்றும் உச்சத்தில் உலா வருகின்றது. இயற்கையாக அமைந்த அழகினை மேம்படுத்த அறுவை சிகிச்சைகளும் மருந்துகளும் என செயற்கை அழகினை நாகரீக உலகம் நாடி செல்கிறது. செயற்கையாக உருவாக்கிய அழகினை நிலைநிறுத்துவது பெரும் செலவை ஏற்படுத்தும். அத்தோடு தோல் சம்பந்தமான பல நோய்களை பரிசாக தந்து இயற்கை அழகையும் பொலிவிளக்க செய்யும். எனவே செயற்கை கலந்த அழகு சாதன பொருட்களை தவிர்ப்பது புற்றுநோய் போன்ற பல நோய்களை வருமுன் காக்க உதவும். மேலும் நம் முன்னோர் பாரம்பரியமாக பின்பற்றும் அழகு குறிப்புகள் இயற்கையானதும் பக்க விளைவுகளற்றதும் சிறப்பு வாய்ந்ததுமாகும். சான்றாக மஞ்சளை நம் முன்னோர் காலம் காலமாக பயன்படுத்துகின்றனர். முகத்திற்கு பளபளப்பையும் தோல் நோய்கள் ஏற்படாமல் தடுக்கும் கிருமி நாசினியாகவும் செயல்பட்டு அழகையும் உடல் ஆரோக்கியத்தையும் பேணி காக்கின்றது மஞ்சள். அழகை மேம்படுத்த இயற்கை வழங்கும் சில அழகு குறிப்புகள் இதோ உங்களுக்காக. அதிகாலையில் ஒரு தேக்கரண்டி நெய் உட்கொள்வதால் சருமத்தில் உள்ள செல்கள் ஆரோக்கியமடைந்து சருமம் பொலிவடையும். கழுத்தில் படர்ந்திருக்கும் கருமை நிறம் மாற புளியுடன் தேன் கலந்து தடவ கருமை விரைவில் போக்கலாம். முகத்தில் உள்ள தேவையற்ற முடியை நீக்க குப்பமேனி இலை, வேப்பங்கொழுந்து, விரலி மஞ்சள் இவை மூன்றையும் சம அளவில் எடுத்து அரைத்து முகத்தில் பூசி வர தேவையற்ற முகத்தில் உள்ள முடி நிரந்தரமாக உதிர்ந்துவிடும். முடி அடர்த்தியாக வளர கருவேப்பிலையும் வெந்தயமும் காய வைத்து பொடி செய்து தேங்காய் எண்ணெயுடன் கலந்து தேய்த்து வந்தால் முடி கருப்பாகவும் அடர்த்தியாகவும் வளரும். இதனை பயன்படுத்துவதோடு உணவாக உட்கொண்டு வர உடல் ஆரோக்கியமாவதுடன் அழகும் பாதுகாக்கப்படும். அழகை பேணுவதை விட மிக முக்கியமானது ஆரோக்கிய வாழ்வு வாழ்வதாகும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் எனும் பழமொழி ஆரோக்கியமாக நாம் வாழ வேண்டியதன் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகின்றது. பசித்து புசி என்பது நோயிலிருந்து நம்மை காக்கும் மந்திரமாகும். உண்டி சுருக்குதல் பெண்டிற்கு அழகு என்று ஔவையார் சொன்ன பொன்மொழி இன்றைய அழகியலின் கோட்பாடாக உள்ளது. நம் முன்னோரின் அறிவாற்றலை வியக்க வைக்கின்றது. உணவே மருந்தாக உட்கொண்டு வாழ்ந்தால் நோயற்ற வாழ்வு வாழலாம். உடல் ஆரோக்கியத்தை பேண உடற்பயிற்சியும் அளவான உணவும் நல்ல உறக்கமும் நல்ல பழக்கங்களும் ஆரோக்கிய வாழ்வுக்கு வழிவகுக்கும். ஆரோக்கிய வாழ்வு வாழ்வதற்கான சில ஆலோசனைகள். இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்க கருவேப்பிலையை பச்சையாக உண்ண வேண்டும். சளி இருமல் நீங்க ஒரு வெற்றிலை, மூன்று மிளகு, ஒரு பல் பூண்டு மூன்றையும் அரைத்து கொதிக்க வைத்து ஆறிய பின் அருந்த வேண்டும். அசைவ உணவை உண்ட பின் செரிமானம் ஆவதற்கு கொதிக்க வைத்த சீரக நீரை இளஞ்சூட்டுடன் குடிக்கவும். சீர்கூட்டல் அகம் சீரகம் நம்முடைய அகத்தை சீர் செய்வதால் சீரகம் என பெயர் பெறுகிறது. உடலில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த ABC எனப்படும் ஆப்பிள், பீட்ரூட், கேரட் சாறை அருந்துவது நலம் பயக்கும். அழகும் ஆரோக்கியமும் ஒன்றையொன்று தொடர்புடையது. ஆரோக்கியம் பேணப்படும் போது அழகும் பேணப்படும். துரித உணவுகளை தவிர்த்து இயற்கை உணவு முறையை பின்பற்றி இயற்கை வாழ்வு வாழ்ந்தால் உடல் நலத்துடன் அழகையும் மேம்படுத்தி நல்வாழ்வு வாழ நற்றுணையாற்றும். அழகும் ஆரோக்கியமும் பேணப்படும். நன்றி.
1: ஆரோக்கியமாய் வாழ்வதற்காக பல குறிப்புகளை கூறிய அபிதாவுக்கு நன்றி. கவிதை சொல்லாததை சொல்லும் கலை. நிலா என்ற தலைப்பில் கவிதையை வாசிக்க வருகிறார் ஷாஜினி.
2: நிலவொன்று வந்தது எனக்காக, ஏழு கடல் தாண்டி வரவா நான் உனக்காக. உன் தூண்டில் வீசும் பார்வையோ எதற்காக, நாள்தோறும் பாடவா நான் உனக்காக. நிலவே வைரம் போல் ஒளிர்ந்தாய் நீ எனக்காக, தனிமையை போக்க வரவா நான் உனக்காக. ஜன்னலோரம் வந்தாய்.

நீ எனக்காக இரவு முழுவதும் விழித்திடவா? நான் உனக்காக நிலவே மௌனமொழி பேசினாய், நீ எனக்காக கவிமொழி பேசவா? இன்று உனக்காக கதிரவனை கண்டு ஓடாதே, எனக்காக இரவு வரும் வரை காத்திருக்கவா? நான் உனக்காக நிலவே பள்ளி வாசலில் காத்திருந்தது நான் தோழிக்காக, இரவில் வாடினேன் உன் வருகை.

0: மீண்டும் கவி பாட.
1: வெண்ணிலவே வெண்ணிலவே, விண்ணை தாண்டி வருவாய, விளையாட ஜோடி தேவை.
2: இனிய வரிகளுடன் கவிதை வாசித்த ஷாஜினிக்கு நன்றி.
3: கல்லூரி மாணவிகள் வழங்கக்கூடிய வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு திரைப்பட பாடலையும் கேட்டறலாம்.

0: கல்வி என்பது இரவின் இருள் நீக்கும் விளக்கு என்பது ஆன்றோரின் கருத்து. கல்வியின் சிறப்பு பற்றி ஒரு சிறிய உரையை நிகழ்த்த வருகிறார் ஆஷ்லின் ஷர்ஷிகா.
1: அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கு கல்வியின் சிறப்பு பற்றி சில கருத்துக்களை சொல்லும்படியாக ஆசைப்படுகிறேன். 1000 ஆலயங்கள் கட்டப்படுவதை விட ஒரு பாடசாலையினை கட்டுவது சால சிறந்தது என்கிறார் பாரதியார். மனிதன் உயிர் வாழ்வதற்கு நீர் உணவு எவ்வளவு அவசியமோ, அதே போன்று நம் அறிவை வளர்ப்பதற்கு சரியது தவறியது என்பதை புரிந்து கொள்ள கல்வி அவசியமாகும். கேடல் விழிச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்ற பிற என்கிறார் பொய்யாமொழி புலவர். அதாவது உலகத்தில் மனிதர்களுக்கு கல்விதான் சிறந்த செல்வம், ஏனைய செல்வங்கள் இதற்கு இணையாகாது என்பது பொருள். மனித வாழ்க்கையில் உயர்வான எண்ணங்களும் உன்னதமான குணங்களும் எம்மில் தோன்ற வேண்டுமாயின் கல்வி என்பது அவசியம். வாழ்க்கை என்ற வீட்டில் கல்வி என்ற விளக்கு ஏற்றப்பட்டால்தான் எமது வாழ்வானது பிரகாசிக்கும். இதுவே பிற விலங்குகளிடமிருந்து மனிதர்களை வேறுபடுத்தி காட்டுகிறது. விலங்கொடு மக்கள் அனையர் இளங்குநூல் கற்றாரோடு ஏனையவர் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். கல்விதான் ஒரு மனிதனது அறிவு கண்களை திறக்கிறது, பகுத்தறிவை உருவாக்குகிறது. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கிறார் ஔவையார். ஒரு நாட்டின் அரசனுக்கு அந்த நாட்டில் மட்டுமே அவர் சிறப்பிக்கப்படுவார். ஆனால் கல்வியறிவை பெற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நாம் பெற்றுக்கொள்கின்ற பயன் எமக்கு மட்டும் பயன்படுவதா இருக்கக்கூடாது. அந்த கல்வி இந்த சமூகத்திற்கும் நாட்டிற்கும் பயன்படும் வகையில் நாம் சேவையாற்ற வேண்டும். இதனை திருவள்ளுவர் கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று வலியுறுத்துகின்றார். கல்வியால் தாழ்ந்தவர்கள் என்று கூறும் அளவிற்கு எவரும் இல்லை. கல்வியால் பல்வேறுபட்ட நபர்கள் உயர்ந்துள்ளனர். அப்துல் கலாம், அம்பேத்கர், கல்பனா சாவ்லா என பல சாதனை மனிதர்களை காண முடிகிறது. படிப்பு என்பது பள்ளிக்கு சென்று நல்ல மதிப்பெண்களை மட்டும் பெறுவது அல்ல, நம்முடைய அறிவை மேம்படுத்துவதற்குத்தான். எனவே நாமும் கல்வி கற்போம், வாழ்வில் முன்னேறுவோம். நன்றி.
0: கல்வியின் சிறப்பு பற்றி நமக்கு விளக்கம் தந்த ஆஷ்லின் ஷர்ஷிகாவுக்கு நன்றி. இசை மனதின் திறமையை வெளிக்காட்டும் அற்புதம். இப்போது சுஷ்மிதா, அபிஷா எஸ் வில்ஃபர்ட், அனிஷா, ரனியா பிரிட்டோ, நீது, சுஜி, ரேஷ்மா ஆகியோர் இசைமலையில் நம்மை மகிழ்விக்க வருகிறார்கள்.

கூட்டம் திரளிச்சொரல் பாட வரம்ப துறக்கம் இல்லாறு மாசம். ஐயோ மேடமேடனே மடவிழாதே காவலங்காய், சூட்டும் தெளிச்சொரல் பாட வரம்ப

0: இவ்வளவு நேரமாக எங்கள் புரோகிராமை கேட்டு நேயர்கள் அனைவரும் ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புகிறோம். நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள்.
1: இதுவரை வானொலிக்கு 90 கிரேஸ் கல்வியல் கல்லூரி மாணவிகள் பங்கேற்ற பல்சுவை நிகழ்ச்சியின் முதல் பகுதியை கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் தங்க பிரியங்கா. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து
0: உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். கேட்பதற்கு முன்
2: படிச்சு முடிச்சதும் உடனே வேலை கிடைக்கணும். அப்போ நேஷ் கன்னியாகுமரி யூனிவர்சிட்டி ஒரே கேம்பஸ்ல 13 மேற்பட்ட ப்ரொஃபஷனல் காலேஜஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ், எக்ஸலன்ட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ்னு எல்லாமே இருக்கு. நேஷ் கன்னியாகுமரி.
3: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: நேர்களை, நமது குமரி பண்பலை 101 இன்றும் நாளையும் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை இப்போது கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து இன்று மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 3 in 1. இன்று மாலை 6:20 வந்தே மாதரம், தொடர்ந்து மெல்லிசை. 6:40 திரையிசை. இரவு 7 மணிக்கு இன்னிசை நேரம். 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி சுரேஷ். இன்று இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, குமரி மாவட்டத்தில் செயல்படுத்தப்படும் வேளாண் திட்டங்கள், இணை இயக்குநர் எம் ஆர் வாணி அவர்கள், வடை மிளகாய் சாகுபடி குறித்து ஆண்டார்குளம் எஸ் சத்யசேசிங் அவர்களுடன் நேர்முகம், அமுதசுரபி தேசிய கால்நடை இயக்கம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், இறால் வளர்ப்பு தரும் லாபம் தகவல்களை தருகிறார் கணபதிபுரம் வளங்குன்றா நீருயிரி வளர்ப்பு மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஏ அனிக்ஸ் விவேக் சந்தியா அவர்கள். 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் நேரலை, 8:30 திரையிசை, 9:15 பவனி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சி.

இன்று இரவு 10 மணிக்கு ரவி வாசரிய அகில பாரத சங்கீத் சபா நிகழ்ச்சியில் ஹரசங்கர் பட்டாச்சாரியா அவர்களின் சித்தாரிசை கேட்கலாம். இன்று இரவு 11 மணிக்கு மனசு மயங்கும் திரையிசை, நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரையிசை, நாளை அதிகாலை 5:54 முதல் 6 மணி வரை மங்களநாதம் கேட்கலாம். இனி நாளை நமது குமரி பண்பலை 101 ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எம் ஏ கிருஷ்ணகுமார் அவர்கள், படைப்பு புதுச்சேரி வானொலி. 6:15 குரல் அமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7 மணிக்கு வட்டாரச் செய்திகள். 7:05 முற்றத்தில் இன்று. நாளை காலை 7:10 அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 தென்குமரி தேனலை, தொடர்ந்து இன்றைய குறுஞ்செய்தி. நாளை காலை 7:35 தென்குமரி தேனலையில் திரையிசை, பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும் கேட்கலாம். நாளை காலை 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம் மற்றும் அணைகளின் நீர்மட்ட நிலவரம், அதனைத் தொடர்ந்து திரையிசை கேட்கலாம். 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி, அதனைத் தொடர்ந்து கே கே எக்ஸ்பிரஸ் பிலிம் ஹிட்ஸ் கேட்கலாம். நாளை காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நீண்டகால வானொலி நேயர் எம் காவேரி அவருடன் நேர்முகம். 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. 10:02 படிப்பும் பணியும், படிப்பு மற்றும் வேலை சார்ந்த தகவல்கள். மத்திய அரசின் கீழ் செயல்படும் வன ஆராய்ச்சி நிறுவனத்தில் பணி, மத்திய அரசின் கீழ் செயல்படும் நபார்டு வங்கியில் பணி, படிப்பு பிஇ இன் மெக்காட்ரானிக்ஸ். 10:30 மக்கள் மன்றம், தொடர்ந்து திரையிசை. 11:02 குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை கேட்கலாம். நாளை பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 12:10 மனம் நனையும் மதுரமலை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் உலக தைராய்டு தினம் தகவல்களை தருகிறார் கோட்டார் அரசு ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் விரிவுரையாளர் டயானா ஷாலின் அவர்கள். 12:55 திரையிசை. நாளை பிற்பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா, 1:10 ஹாய் ஸ்நேகிதியே அமைதியான வாழ்க்கைக்கு வழிகள் நேரலை கேட்கலாம். நேர்கள் இதுவரை நமது குமரி பண்பலை 101 இன்றும் நாளையும் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள், நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளையும் தவறாது கேளுங்கள் நேர்களே. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லி அஞ்சல்.

0: Education Minister Dharmendra Pradhan has given directions to depute a team of professors and technical experts from the Indian Institute of Technology Madras and IIT Kanpur to assist the Central Board of Secondary Education CBSE in ensuring a glitch-free re-evaluation process. This decision has been taken in view of the developments and concerns raised by students and parents regarding the CBSE post-results services portal. The Ministry of Education in a statement said that the expert team from the IITs will implement technological improvements of the system and will specifically examine portal stability and server performance. The team will also examine the overall IT infrastructure robustness and assist in taking corrective measures to ensure that login authentication, user access systems, payment gateways are accurate and in order. The government has advised all Indian citizens to avoid non-essential travel to the Democratic Republic of Congo, Uganda and South Sudan until further notice in view of the evolving Ebola outbreak situation. It also directed Indian citizens currently residing in or travelling to these countries to strictly follow public health guidance issued by local authorities and maintain heightened precautions. Ministry of Health and Family Welfare informed that India has not reported any case of Ebola disease. President Draupadi Murmu will present Padma Awards for the year 2026 at a civil investiture ceremony tomorrow. On this occasion, we are broadcasting 16 programs as part of our series People's Padma on Akashwani. In these episodes, we provide listeners insights into the work and life of Padma Awardees. These episodes are being broadcast today and tomorrow on 100.1 Akashwani Gold Channel. It can also be heard on our News on AIR app and News on AIR official YouTube channel. So stay tuned to Akashwani today and tomorrow. A four-member medical team from the All India Institute of Medical Sciences, AIIMS Delhi, today conducted the second autopsy of the former model turned actor Tushar Sharma in Bhopal. The postmortem lasted nearly 3 hours under tight security arrangements. After completion of legal formalities, the body was handed over to the family and the last rites were performed at the Bhadbhada Crematorium in Bhopal. Her family had requested the medical team to adopt a multidisciplinary forensic, pathological and radiological approach and independently examine concerns they claim were not adequately addressed during the first postmortem conducted in the city. The India Meteorological Department has issued a red color warning for heatwave to severe heatwave conditions over East Uttar Pradesh, East Madhya Pradesh and Vidarbha today. The weather agency also forecast heatwave conditions in isolated pockets over Uttar Pradesh, Madhya Pradesh, Vidarbha, Punjab, Haryana, Chandigarh and Delhi during the next 5 days. And with that, we end this news bulletin.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:10. சேவை செய்திகள் கேட்பதற்கு முன்,
3: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
5: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: நாடு முழுவதும் வருகிற ஜூன் மாதம் 21 நீட் மறுதேர்வு நடத்தப்படும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு கடந்த 3 நடைபெற்றது. அத்தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் NDAவின் சமூக வலைதளத்தில் இதுகுறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதில் நாடு முழுவதும் வருகிற ஜூன் 21 பிற்பகல் 2 முதல் மாலை 5:15 வரை தேர்வு நடைபெறும் எனவும், ஜூன் மாதம் 14 நுழைவுச் சீட்டு வெளியிடப்படும் என்றும், மறுதேர்வுக்கு புதிதாக விண்ணப்பிக்கவோ கட்டணம் செலுத்தவோ தேவையில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இதுகுறித்த விவரங்களுக்கு neet-ug@nta.ac.in என்ற மின்னஞ்சல் முகவரியிலோ 0111 4075 95

0000 அல்லது 011-692-7700 என்ற தொலைபேசி எண்களையோ தொடர்பு கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இந்திய அரசு மூலம் சிறந்த சாதனையாளர் நலனுக்கான பத்ம விருதுகள் பத்ம விபூஷன், பத்மபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ ஆகிய விருதுகள் ஆண்டுதோறும் குடியரசு தின நாட்களில் வழங்கப்படுகிறது. தற்போது 2026-2027 ஆண்டுக்கு கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக சேவை, அறிவியல், பொறியியல், பொதுநலத் தொண்டு, குடிமை சேவை, வர்த்தகம் மற்றும் தொழில்கள், தொழிற்சாலைகள் ஆகிய துறைகளில் சிறந்த சாதனை படைத்த சாதனையாளர்களிடமிருந்து பத்ம விருதுக்கான விண்ணப்பங்கள் https://awards.gov.in என்ற இணையதளம் வாயிலாக வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்கள் அதன் விவரத்தினை மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் வளாக இணைப்பு கட்டிடம், நாகர்கோவில் என்ற முகவரியில் அலுவலக வேலை நாட்களில் சமர்ப்பிக்குமாறு தெரிவிக்கப்படுகிறது. ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்கு பிறகு விண்ணப்பங்கள் பெறப்படும் பொழுது தகவலின்றி நிராகரிக்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். அரசு தொழில்நுட்பக் கல்லூரி கோணம் நாகர்கோவிலில் முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி இரண்டாம் ஆண்டு டிப்ளமோ படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை இம்மாதம் 4ஆம் தேதி முதல் தொடங்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் இணையதளம் வழியாகவோ அல்லது அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி கோணம் நாகர்கோவிலில் உள்ள மையம் வழியாக நேரடியாக வந்து விண்ணப்பிக்கலாம். முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நேரடி 2ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இக்கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை இடங்கள் 690 உள்ளது. குறைந்த கல்வி கட்டணத்தில் அரசு வழங்கும் அனைத்து கல்வி உதவித்தொகையுடன் டிப்ளமோ படிப்பதற்கான இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கல்லூரி முதல்வர் கேட்டுக் கொண்டுள்ளார்.

0: மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:15. குமரி பண்பலை 101 இப்போது கேட்கலாம்.
2: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில். குட் ஈவினிங் நேயர்களே,
3: நம்ம நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ். இன்னைக்கு நாம கத்துக்க போற தமிழ் வார்த்தை நந்து. நந்து அப்படின்னா சங்கு. கடற்கரையிலிருந்து கிடைக்கக்கூடிய சங்கு, இந்த கிளிஞ்சல்கள், சிப்பி, நத்தை, இதெல்லாத்தையுமே நம்ம நந்து அப்படின்னு சொல்றோம்.
2: உதாரணமா, நந்தும் முரளும் ஈரறிவினவே, பிறவும் உளவே அக்கிளை பிறப்பே அப்படிங்கறது தொல்காப்பியர் மரபியல். இது என்ன சொல்லுது அப்படின்னா, தாவரம் மாதிரியான ஓரறிவு உயிர்களுக்கு அடுத்தபடியாக நகரும் திறன் மற்றும் சுவையறியும் திறன், இந்த ரெண்டு திறனையும் கொண்ட இந்த சங்கு, நத்தை, இது எல்லாத்தையும் அவங்க வந்து ஈரறிவு உயிரினங்களா குறிப்பிடுறாங்க. நம்ம நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் உங்களுக்கே தெரியும், இங்கிலீஷ் வேர்ட். இங்கிலீஷ்ல இன்னைக்கு நாம ஒரு வித்தியாசமான ஒரு வேர்ட் கத்துக்க போறோங்க. சாப் சாப், CHOP. சாப் சாப் அப்படின்னா ஹரியப், அதாவது சீக்கிரம் சீக்கிரம் சொல்லுவோம் இல்லையா, சீக்கிரமா கிளம்பு அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதுக்குதான் இங்கிலீஷ்ல சாப் சாப்.
3: இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாக்கலாம். Come on, let's go, chop chop. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, வாவா சீக்கிரமா போலாம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல சாப் சாப் அப்படின்னு சொல்லலாம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் சயின்ஸ். இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம எதை பத்தி கத்துக்க போறோம்னா, ஆர்டிபிஷியல் ரெயின், செயற்கை மழை. இது எப்படி சாத்தியம் தெரிஞ்சுக்கலாமா? மேகங்களுக்குள்ள சிறப்பு ரசாயன துகள்களை சேர்த்து மழை துளிகளை உருவாக்க முடியும். இந்த ப்ராசஸ்க்கு கிளவுட் சீடிங் அப்படின்னு பேரு. அதாவது மழை எப்படி வரும், மேகங்கள்ல நீராவி இருக்கணும், அந்த நீராவி துளிகளா மாறணும், இப்படி

0: வர மழையை செயற்கையாக கிளவுட் சீடிங்ல நம்ம பிளைட்ல போயோ அல்லது ராக்கெட் மூலமாவோ சில்வர் அயோடைட் அல்லது பொட்டாசியம் அயோடைட் அல்லது டிரை ஐஸ் இதெல்லாம் மேகத்துக்குள்ள போய் தூவுறாங்க. அந்த துகள்கள்ல நீராவி பட்டதும் மழையா பெய்யுது. இப்படிதான் இந்த செயற்கை மழை உருவாகுது. நம்ம நாடு உட்பட அமெரிக்கா சைனா மாதிரியான நாடுகள்லயும் இந்த செயற்கை மழையை பயன்படுத்துறாங்க.
1: நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல மகாராஷ்டிரால கர்நாடகால இங்க எல்லாம் வறட்சி காலங்கள் இந்த ஆர்டிபிஷியல் ரெயின வந்து ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க. இதுக்கு ஒரு முக்கியமான நிபந்தனை இருக்குங்க. என்ன அப்படின்னா, மேகம் கண்டிப்பா இருக்கணும். மேகத்தை வந்து நம்ம ஆர்டிபிஷியலா கொண்டு வர முடியாது. மேகம் இருக்கும் போது நாம வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிளவுட் இல்லாத பட்சத்துல ஒரு பெரிய நோ தான் இதுக்கு சொல்ல முடியும். மற்ற மாதிரி இதுக்கு சக்சஸ் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தா 10-40%, அதாவது 40% சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த செயற்கை மழையை வந்து என்னென்ன காரணங்களுக்காக கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, காட்டு ஒரு இடத்துல வந்து பயங்கரமா தீ பிடிச்சு காட்டு தீனா ஸ்பீடா பரவும், நமக்கே தெரியும் இல்லையா. சோ அந்த மாதிரியான காட்டு தீயை கண்ட்ரோல் பண்றதுக்கு, காற்று மாசு குறைக்கிறது அதாவது ஏர் பொல்யூஷனை குறைக்கிறதுக்கு, நீர் தேக்கத்தை அதிகரிக்கிறதுக்கு, பர்டிகுலர் டேம் இருக்கு அங்க தண்ணி இல்ல அப்படின்னா அந்த கரெக்டா அந்த டேமுக்கு நேர் மேல மட்டும் மழை பெய்யற மாதிரி பண்ணுவாங்க, விவசாயத்திற்கு உதவுறதுக்கு இப்படின்னு பல காரணங்களுக்காக இந்த ஆர்டிபிஷியல் ரெயினை வந்து நாம முயற்சி செஞ்சு பார்க்கணும்.
0: இந்த செயற்கை மழை வந்து பாதுகாப்பானதா அப்படின்னு யோசிச்சோம்னா, இதுல நாம சில்வர் அயோடைட பயன்படுத்துறோம். இந்த சில்வர் அயோடைட் வந்து நல்லது கிடையாது, ஆனா இது வந்து நம்ம பெரிய அளவுல பயன்படுத்தல. ரொம்ப சிறிய அளவுல பயன்படுத்துறதுனால இந்த செயற்கை மழை ஓரளவு பாதுகாப்பான ஒண்ணுதான். ஆனாலும் இது குறிச்ச ஒரு ஆய்வு நடந்துகிட்டே தான் இருக்கு.
1: சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நேச்சர் அதாவது இயற்கைய நம்மளால மாற்றவே முடியாது, ஆனா அதோடு கூட சேர்ந்து நம்மளால வேலை செய்ய முடியும் அப்படிங்கறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த ஆர்டிபிஷியல் ரெயின். இன்னைக்கான மூணு புதிய விஷயங்களை நாம தெள்ள தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்.
0: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101.10. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 6:20.

0: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
1: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
0: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 04652-230666
1: செல் நம்பர் 9488-230666
2: மாஷா பர்னிச்சர் லேண்டிங்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
4: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
5: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம். நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
6: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி பலவிளை நாகர்கோவில்.
1: அரசு உதவி பெருமை கல்லூரியில் சிவில், மெக்கானிக்கல், EEE,
0: ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
1: அரசு சலுகைகள், விடுதி வசதி, பேருந்து வசதி,
0: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பும் பெற அழையுங்கள்.
1: 04652-253900.
7: இது நம்ம கேஎம்எம்சி மருத்துவ
8: அதிநவீன கேட்லாப் உதவியுடன் சிறப்பு மருத்துவர்களின் வழிகாட்டுதலில்
9: ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம்,
8: ஓபன் ஹார்ட் சர்ஜரி உள்ளிட்ட இதய சிகிச்சைகள், மூட்டு மற்றும் இடுப்பு அறுவை சிகிச்சை, நரம்பியல் அறுவை சிகிச்சை, சிறுநீரக அறுவை சிகிச்சை,
9: வாத நோய்க்கான சிகிச்சை, டயாலிசிஸ், சர்க்கரை நோய் மருத்துவம்,
8: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி,
9: உலகத்தரத்தில் லேப் வசதி,
8: சிடி, MRI போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
9: கேஎம்எம்சி ஹாஸ்பிட்டல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை. முட்டம்
8: கால் 7904-7378-72.
10: எங்களின் தங்கமான வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க உங்களின் 9 கேரட் முதல் 24 கேரட் வரையிலான தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் செய்யும் போது இன்றைய தங்க விலைக்கு எந்த கழிவும் இல்லாமல் 0% டிடக்ஷனில் புதிய தங்க நகை வாங்கி செல்லலாம். அது மட்டுமில்லாமல் புதிய தங்க நகை வாங்கும் போது அதன் சேதாரத்தில் 20% வரை மற்றும் வைர நகை வாங்கும் போது அதன் கற்களின் மதிப்பில் 30% வரை தள்ளுபடி கிடைக்கும். இச்சலுகை May 31 வரை மட்டுமே. தங்கத்தின் மதிப்பை சரிபார்க்க கேரட் மீட்டர் வசதியும் உள்ளது. TNC அப்ளை தனிஷ்க் ஜங்ஷன் நாகர்கோவில்.
8: ராஜாக்கமங்கலம் தங்கம் மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
0: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
8: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
0: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
8: போன் 233166-7418-150265.
0: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
11: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
0: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
11: குமார கோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
0: சேர்க்கை நடைபெறுகிறது.
12: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
13: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
14: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
15: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
16: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
17: நாகர்கோவில் செயின்ட் அல்போன்ஸ் அகாடமி ஃபார் எக்ஸலன்ஸ் இன் அல்போன்ஸா நீட் அகாடமி வழங்கும் +1 நீட் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம். 11ஆம் வகுப்பில் மேக்ஸ் பயாலஜி, பியூர் சயின்ஸ், மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் CA ஃபவுண்டேஷன் கோர்ஸ் உடன் கூடிய காமர்ஸ் அக்கௌண்டன்சி வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகளும் உள்ளன. அல்போன்ஸா நீட் அகாடமி, அல்போன்ஸா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேம்பஸ், ARP கேம்ப் ரோட், நாகர்கோவில். மொபைல் 9445-8989-00, 4-6-5-2-2-6-5-8-6-3. அட்மிஷனுக்கு முந்துங்கள்.
0: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
1: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
0: 2 நாட்களில் வீடு திரும்பலாம்.

0: இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 04652-230666
1: செல் நம்பர் 9488-230666
2: பக்கவாதம் மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்
0: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்
2: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு
0: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மெண்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
2: தடிக்காரன் கோணம் ஏஜே நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது போன் 9442077704
0: ஏஜே நியூரோ ரீஹாப் சென்டர் தடிக்காரன் கோணம்
3: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
4: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்
3: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள் புற்றுநோய்கள் மஞ்சள் காமாலை மூல நோய்களுக்கு
4: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
3: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல் MS ரோடு வடசேரி நாகர்கோவில்
4: போன் 7358-737358
5: உங்கள் டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கரில்
6: அழகிய வேலைப்பாடுகளுடன்
7: பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 க்கு செல்லே வாலி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் கே யாத்ரியோ
8: நான் இங்க இருக்கேன்
9: நான் ஒண்ணு தடல இத மொபைல சார்ஜ் பண்ணனும்
8: மூளைய சார்ஜ் பண்ணு
10: இப்படி பப்ளிக் போர்ட்ல போனை சார்ஜ் பண்ணா உங்க பர்சனல் டேட்டா பப்ளிக் டேட்டா ஆயிடும்
8: பாத்தியா
9: அப்ப இருங்க நான் போய் பண்றேன் சிக்னல் இல்ல
10: இப்ப என்ன பண்ணுவ
9: ஃப்ரீ வைஃபை இருக்கல்ல
8: மடையா திருந்துடா
10: பேமெண்ட்ஸ் பண்ண நோ ஓபன் வைஃபை
9: அதாவது ஃப்ராட்க்கு சொல்லுங்க பை பை
10: RBI சொல்கிறது
8: சரியா தொடங்குங்க ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க
11: கண்ணா நேத்து அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன் அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது வாஷிங் மிஷின் ஓடுது வீட்ல ரெண்டு ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா ஜீரோ நான் கேட்டதுக்கு சொல்றான் சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்
12: முட்டாள் புதுகார் வெள்ள வாய்ப்பு
13: வாவ் அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம்
12: டன் இன்னும் கொஞ்சம் தான் அவரோட டீடைல்ஸ் சொல்லணும்
13: நிறுத்த முட்டாளே
12: என்ன இந்த மாதிரி பாப்அப்ஸ் கிட்ட உஷாரா இருக்கணும் ஸ்கேமர்ஸ் பர்சனல் டீடைல்ஸ் மிஸ்யூஸ் செய்ய முடியும்
13: ஓ நீ புரிஞ்சுக்கிட்டல்ல ரிலாக்ஸ்
12: ஆனா கார்வென் பண்ணிருந்தா அப்பா ஹோம்வொர்க் செய்ய வைக்க மாட்டாரே
14: RBI சொல்கிறது ஸ்மார்ட் ஆகிடுங்கள் கூலாக இருங்கள்
15: வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா தலைப்புச் செய்திகள் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது தாவேக அரசு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை கிடைப்பதை தமது அரசு உறுதி செய்யும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார் மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தொடக்கத்திலேயே தமிழக அரசு முறியடிக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது மின்வெட்டை களைய உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக கேட்டுக் கொண்டுள்ளது ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 வெண்கல பதக்கங்களை வென்றது இனி விரிவான செய்திகள் கோவை மாவட்டம் சூலூரில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு 10 வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத் தருவதில் பிஜேபி உறுதியுடன் இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் இன்று சம்பந்தப்பட்ட சிறுமியின் சொந்த ஊரான சேலம் மாவட்டம் குளத்தூருக்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனுடன் இணைந்து சென்று குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுவோர் மீது தாவேக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தினார் இதற்கிடையே பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு விஜய் தொலைபேசி வாயிலாக ஆறுதல் தெரிவித்தார் இந்த குற்ற சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத்தர தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொள்ளும் என்று அப்போது திரு விஜய் உறுதியளித்தார் மாநில அமைச்சர்கள் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் திரு சம்பத்குமார் ஆகியோர் 7 லட்சம் ரூபாய் நிதியுதவியையும் சிறுமியின் குடும்பத்தினருக்கு வழங்கினர் சிறைத்துறை மற்றும் மின் வாரியங்களில் பணிபுரிபவர்களை தேவையின்றி இடமாற்றம் செய்யக்கூடாது என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று சென்னை புழல் சிறையில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம்

0: இடம் அவர் பேசினார்.
1: தேவையில்லாமல் அலுவல் ரீதியான டிரான்ஸ்பர்ஸ் நிறுத்த சொல்லி சொல்லிடு. நம்மளே ஒரு வேக்கண்ட் கிரியேட் பண்ணி அதுல பொசிஷன் பண்ணு, யாரையாவது ஃபில் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் செய்ய வேண்டாம் என்று ஒரு சில இடத்துல அந்த போஸ்டிங்ல இப்ப 3 வருஷம் இருக்கணும், 4 வருஷம் இருக்கணும், இருந்தால் அவங்க மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அதை தவிர்த்து தேவையில்லாமல் ஒருத்தரை வந்து மாற்ற வேண்டிய சூழ்நிலை. இப்ப ஏதாவது பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்பர்ஸ் அவர் சரியாக பணியாற்றவில்லை, பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்பர்ஸ் அதுக்கான நோட் போட்டு ப்ராப்பரா பண்ணலாம். ஆல்ரெடி 2 துறைகளுமே சொல்லிட்டோம், இபியிலும் சொல்லியிருக்கோம், இப்ப சிறைத்துறையிலும் சொல்லியிருக்கோம். சிறைச்சாலைகள் தவறுகளும் நடக்கக்கூடாது, எந்த கைதிகளும் முறைகேடாக எதையும் உள்ள கொண்டு வந்துடக்கூடாது. எந்தெந்த இடத்துல மாடர்னைசேஷன் பண்ணணும், சிசிடிவி அதிகரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். எங்கெங்கெல்லாம் சிசிடிவி பொருத்த வேண்டிய தேவைகள் இருக்கு, அது இல்லாமல் ஜெனரேட்டர் வசதிகளும் வந்து கொஞ்சம் பழமையா இருக்குன்னா அதை புதுப்பிக்க வேண்டிய பணிகள் இருக்கும். தண்ணிகள், குடிநீர்கள் என்ன 1500 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான குடிநீர் வசதிகள் எப்படி செய்யணும், ஆரோ வாட்டர்ல கொடுக்கணும்னா என்ன மாதிரி பண்ணணும். ஸோ இது அனைத்தையும் இன்னைக்கு வந்து மதிப்புக்குரிய சிறைத்துறை டிஜிபி மற்றும் ஐஜி அவர்கள் அனைவரும் சேர்ந்து, மற்ற அதிகாரிகளும் சேர்ந்து ஆய்வு செய்தோம்.
0: ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக அரசு வழங்கும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் கூறியுள்ளார். இன்று வேலூரில் கற்பகம் கூட்டுறவு சிறப்பு அங்காடியை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாற்றத்தை விரும்பியே மக்கள் தாவேக அரசை தேர்ந்தெடுத்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தொடக்கத்திலேயே தமிழக அரசு முறியடிக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் முதன்மை செயலாளர் திரு கே என் நேரு வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த அணை கட்டுவதற்கான விரிவான திட்டத்தை மத்திய அரசிடம் வழங்க உள்ளதாக கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியிருப்பது கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்துள்ளார். மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவது என்பது தமிழகத்திற்கு இழைக்கும் துரோகம் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக அரசின் நடவடிக்கை முதலமைச்சர் திரு விஜய் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்றும் திரு கே என் நேரு அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டை போக்க தாவேக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பொதுமக்கள் மட்டுமன்றி சிறு குறு தொழில்துறையும் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இப்போதுதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் என்ற சாக்குப்போக்கு சொல்லாமல் மின்வெட்டை களைய தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தின் அனல் மின் திட்டங்கள் குறித்து வெள்ளை அறிக்கையை தாவேக அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தின் மின் தேவை அதிகரித்துள்ளதால் அதனை சமாளிக்க முடியாத நிலை இருப்பதை மின்வாரியம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்கள் உறுதி செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலத்தின் 84% மின் தேவைக்கு மத்திய அரசு மின் நிலையங்களையும் தனியார் மின் நிலையங்களையும் தமிழகம் சார்ந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மின்வெட்டை தவிர்ப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகள் தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நீலகிரி, கோவை உள்ளிட்ட 19 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சுமார் 3 கிலோமீட்டர் முதல் 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், தேனி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிபட்ச வெப்பநிலை இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 2 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில்

0: மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
1: மாவட்டச் செய்திகள். நாமக்கல் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். பெரம்பலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு லலித்குமார் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வார சந்தை நடைபெற்றது. வார சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு 2 கோடி ரூபாய் அளவிற்கு ஆடுகள் விற்பனை நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் வைகாசி விசாக திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 வெண்கல பதக்கங்களை வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 23 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆடவர் 130 கிலோ எடைப்பிரிவில் ஹர்தீப்பும், 97 கிலோ எடைப்பிரிவில் ரோஹித்தும், 77 கிலோ எடைப்பிரிவில் சச்சினும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். மகளிர் 55 கிலோ எடைப்பிரிவில் அகில்யா சத்ருகன் ஷிண்டே வெண்கலப் பதக்கம் பெற்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 வெள்ளி 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் வால்ட் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆஸ்திரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-10 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் பெங் யூ வீயை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி ஜெர்மனியின் மியூனிச்சில் இன்று தொடங்குகிறது. இந்தியாவின் சார்பில் அர்ஜுன் பபூட்டா, ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர், இளவேனில் வாளறிவன் உள்ளிட்ட 26 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 வெண்கல பதக்கங்களை வென்றது. சீனாவின் சிச்சுவானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 13 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் அபியுதய் அரோராவும், 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் லோகேஷ் சுப்பிரமணியும், மகளிர் 13 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் சனன்யா பரஸ்ராம் புரியாவும் திவ்யான்ஷி ஜெயினும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். பாங்காக் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார். பெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகம் 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது தாவேக்கா அரசு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை கிடைப்பதை தமது அரசு உறுதி செய்யும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தொடக்கத்திலேயே தமிழக அரசு முறியடிக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. மின்வெட்டை களைய உறுதியான நடவடிக்கைகளை தாவேக்கா அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக கேட்டுக் கொண்டுள்ளது. ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 வெண்கல பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:40. திரை இசை கேட்கலாம் நேர்களே. நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் கங்கை அமரன்.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, டிஸ்டோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8900300505.
1: படிச்சு முடிச்சதும் உடனே வேலை கிடைக்கணும். அப்போ நேஷ் கன்னியாகுமரி யூனிவர்சிட்டி, ஒரே கேம்பஸ்ல 13 மேற்பட்ட ப்ரொஃபஷனல் காலேஜஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி, மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ், எக்ஸலன்ட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ்னு எல்லாமே இருக்கு.
2: நேஷ் கன்னியாகுமரி.
3: திரை இசையில் அடுத்ததாக ஊரு விட்டு ஊரு வந்து திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் கங்கை அமரன்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்குட்பட்டது.
3: திரையிசையில் அடுத்ததாக மகாராசன் திரைப்படத்திற்காக மனோ எஸ் ஜானகி பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் வாலி,

0: டவுன் பிளஸ் டூ முடிச்சாச்சா? உங்களுக்காகவே நம்ம கேஎம்எம்சில
1: பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி,
0: பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, ஆல் அலைடு ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு.
1: பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் கொலாபரேஷன் வித் இன்டெல் என்இசி ஜப்பான்.
0: அது மட்டும் இல்ல, யுஜி ஆர்பிஜி ஹாஸ்பிடல் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கலாம்.
1: வேலை வாய்ப்பு திறமை படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447 க்கு கால் பண்ணுங்க.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இந்த இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. குமரி மாவட்டத்தில் செயல்படுத்தப்படும் வேளாண் திட்டங்கள். கன்னியாகுமரி மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர்

எம்ஆர் வாணி அவர்களுடன் நேர்முகம், வடைமிளகாய் சாகுபடி குறித்து ஆண்டார்குளம் எஸ் சத்திய ஜெயசிங் அவர்களுடன் நேர்முகம், அமுதசுரபி இதில் தேசிய கால்நடை இயக்கம், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், இறால் வளர்ப்பு தரும் லாபம், கணபதிபுரம் வளங்குன்றா நீடுயிரி வளர்ப்பு மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர், முனைவர் ஏ அனிச் விவேக் சந்தியா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 புதுகலம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101 உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. கன்னியாகுமரி மாவட்ட விவசாய பெருமக்களுக்கு ஓர் வேண்டுகோள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடற்கரை ஒட்டியுள்ள பட்டா நில விவசாய நிலங்களில் சவுக்கு நாற்றுகளை நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் வனத்துறை மூலம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ள தரமான சவுக்கு நாற்றுகளை இலவசமாக பெற்று நடவு செய்யலாம். தற்போது வனத்துறையில் நாகர்கோவில் சமூக காடுகள் சரகத்தின் மூலம் ஆரல்வாய்மொழி மத்திய நாற்றங்காலில் தரமான சவுக்கு நாற்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு தயார் நிலையில் உள்ளது. விரும்பும் விவசாயிகள் வனச்சரக அலுவலர் நாகர்கோவில் சமூக காடுகள் சரகம் வடசேரி என்ற முகவரியில் நேரடியாகவோ அல்லது 9360512512 என்ற கைபேசி எண் மூலமாகவோ தொடர்பு கொண்டு சவுக்கு நாற்றுகளை பெற்று பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நேரம் 7 மணி. இன்னிசை நேரம் கேட்பதற்கு முன்,
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: இன்னிசை நேரம் நிகழ்ச்சியில் இப்போது எஸ் சௌமியா பாடிய பாடல் கேட்கலாம்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி. இன்று இடம்பெறுவது விழுப்புரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி சுரேஷ்.
1: மத்திய அரசின் நேரடி ஆதார் சேவை மையம் தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களிலும் துவங்கப்பட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக விழுப்புரத்தில் 6வது இடமாக விழுப்புரம் நகர பகுதியில் துவக்கப்பட்டுள்ளது. ஆதார் அட்டை புதிதாக எடுப்பதற்கும் திருத்துவதற்கும் நேரடியாக பொதுமக்கள் உடனடியாக குறைந்த நேரத்தில் ஆன்லைன் மூலம் பெற்றுக்கொள்ள இந்த சேவை மையம் பணிபுரிகிறது. 15 நாட்களுக்குள் நேரடியாக வீடுகளுக்கு ஆதார் அட்டை வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 5 முதல் 7 வரை உள்ள சிறுவர்களுக்கு இலவசமாக ஆதார் பதிவு செய்யப்படுகிறது. மேலும் 12 முதல் 15 வயதுக்கு உட்பட்ட அனைவருக்கும் இலவசமாக பயோமெட்ரிக் முறையில் ஆதார் அட்டை திருத்தப்படுகிறது. மற்ற அனைவருக்கும் முகவரி மாற்றம், பெயர் மாற்றம், வயது, பிறந்த தேதி உள்ளிட்டவை மாற்றங்களுக்கு 75 ரூபாய் கட்டணமாகவும் பயோமெட்ரிக் முறையில் கண்கள் மற்றும் விரல் கைரேகைகள் பதிவு செய்வதற்கு 125 ரூபாய் கட்டணமாகவும் வசூலிக்கப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் பாஸ்போர்ட் உள்ளிட்ட முக்கிய தேவைகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளதாக தெரிவித்தனர்.
2: லட்சுமி தேவி, என் பொண்ணுக்காக இங்க ஆதார் மையத்துக்கு வந்திருக்கோம். நாங்க இங்க வந்த உடனே ஒரு 10 நிமிஷத்திலேயே எங்க வேலை முடிஞ்சிருது. எல்லாமே ஈஸியா முடிச்சு தராங்க, வெயிட் பண்ண விட மாட்டாங்க. இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த ஆதார் மையம் 10 மினிட்ஸ்குள்ளேயே எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துறாங்க. இது எல்லாருக்குமே கொஞ்சம் ஈஸியா இருக்கு.
1: நடந்து முடிந்த 12வது வகுப்பு தேர்வில் விழுப்புரம் மாவட்டம் தமிழகத்தில் கடைசி இடத்தில் உள்ளது. தமிழகம் முழுவதும் 95% மாணவர்கள் தேர்ச்சி பெற்ற நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் 85% மாணவர்களை தேர்ச்சி பெற்றிருந்தனர். இதற்கான காரணம் குறித்த ஆய்வு மேற்கொள்வதற்காக 121 பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் கூடம் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கல்வித்தரம் குறைவதற்கான காரணம் என்ன குறித்து விளக்கம் அளிக்க தலைமை ஆசிரியர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டது. ஒவ்வொரு பாடத்திலும் மாணவர்கள் பெற்ற மதிப்பெண் குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு தலைமை ஆசிரியர்கள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும், தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு உடனே தேர்வில் உடனடியாக பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும் அப்பொழுது அவர் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். இது குறித்து மாவட்ட ஆட்சியர் கூறுகையில்,
3: பிளஸ் டூ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்குமே நம்ம ஹெச்எம்ஸோட ஒரு ஆய்வு கூட்டம் நடத்தி எங்கே நம்ம ஸ்லிப் ஆயிருக்கோம் அப்படின்றத தான் பார்க்குறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய இந்த நேரத்தில் ஃபோக்கஸ் வந்து எந்த குழந்தைகள் வந்து அந்த தேர்ச்சி பெற இயலவில்லையோ அவங்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து உடனடி தேர்வில் உடனே அவங்கள பாஸ் பண்ண வைக்கிறதா முதல் கட்டமாக நம்ம பார்க்குறோம். அந்த முயற்சியில் நம்ம கவனம் செதறிடக்கூடாது. அதை முடிச்சுட்டு ஹெச்எம்ஸ்கிட்டையும் கேட்குறோம், என்ன ரீசன்ஸால் போயிருக்குன்னு சொல்லிட்டு சில கருத்துக்களை அவங்க சொல்லியிருக்காங்க. வர கல்வியாண்டில் அதை எப்படி சரி செஞ்சு அடுத்த வருஷம் இந்த நிலைமை இல்லாமல் இருக்குன்றது பார்க்குறோம். இப்போ
1: விழுப்புரம் மாவட்டத்தின் தனியார் பள்ளி வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். போக்குவரத்து துறையால் ஏற்பாடு செய்யப்பட்ட பள்ளி வாகனங்களின் அணிவகுப்புகளை நேரில் சென்று பார்வையிட்டு அங்கு பாதுகாப்பு விதிமுறைகள் கடைபிடிக்க

0: செய்யப்படுகிறதா, ஓட்டுநர் நடத்துனர் உதவியாளர் உள்ளிட்டோர் அவசர கால வழி ஆகியவை உள்ளதா என்று பார்வையிட்டார். மேலும் முதலுதவிப்பட்டி தீ பாதுகாப்பு கருவி உள்ளதா என்றும் கேட்டறிந்தார். தனியார் பள்ளி வாகனங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் 600க்கும் மேற்பட்ட வாகனங்கள் உள்ளன. இதனை பள்ளி திறப்பதற்கு முன்னால் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு சரி செய்ய வேண்டும். அவ்வாறு சரி செய்யப்படாத வாகனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் அந்த முகாமில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு இலவசமாக கண் பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது. இதில் அவர்களுக்கு பாதுகாப்பு குறித்த விளக்கமும் அளிக்கப்பட்டன. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் கூறுகையில்,
1: நம்மளுடைய விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 143 பள்ளிகளில் 600 வாகனங்கள் இருக்கு. ஸோ இதை வந்து ஒரு இன்டர் டிபார்ட்மெண்டல் கமிட்டி, வருவாய் கோட்டாட்சியர் இருப்பாரு, ஆர்டிஓ இருப்பாரு, டிஎஸ்பி இருப்பாரு, சிஓ இருப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்ஸ் இருப்பாங்க. அதோட ஆய்வு வந்து பல்வேறு மாவட்டங்களில் நடந்துகிட்டு இருக்கு. கல்வி ஆண்டு தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணணும். நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு முதற்கட்டமாக ஒரு 300 வாகனங்கள் இங்கே வந்திருக்கு. ஸோ நம்ம துறை அலுவலர்கள் வந்து ஒரு செக்லிஸ்ட் வச்சுப்பாங்க. அதில் பல்வேறு, இப்போ எமர்ஜென்சி எக்ஸிட் சரியாக வேலை செய்தா இல்லையா, முதலுதவிக்கு பெட்டிகள் கரெக்டாக இருக்கா இல்லையா, பெட்டிகளில் இருக்கிற மருந்துகள் வந்து காலாவதியாகமா இருக்கா இல்லையா, முக்கியமாக நம்மளுடைய வண்டிகளில் கேமரா, நிறைய இடங்களில் முந்தைய காலங்களில் வந்து அறியாமையால் முன்னாடி போகிறனால சில உயிரிழப்புகள் நடந்திருக்கிறனால ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமராலாம் ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையா, இந்த விழிப்புணர்வான விஷயங்கள் எல்லாம் அந்த வாகனத்தை ஏற்ற டிரைவருக்கு எல்லாம் தெரியுதா இல்லையா. ஸோ இந்த மாதிரி பல்வேறு ஆஸ்பெக்டில் ஆய்வு வந்து இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம்.
0: விழுப்புரம் மாவட்டத்தில் தமிழ்நாடு தேர்வு பணியாளர் தேர்வாணையம் மூலம் துறை வாரியான தேர்வுகள் வரும் 22, 25, 26, 30 மற்றும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஆகிய நாட்களில் மாவட்டத்தின் பல்வேறு கல்லூரிகளில் மற்றும் விழுப்புரம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற உள்ளது. கணினி வழி தேர்வில் நடைபெறும் இந்த தேர்வில் தேர்வர்கள் தங்கள் ஆல் டிக்கெட் மற்றும் ஆதார் அட்டை உள்ளிட்ட ஏதேனும் ஒரு புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டையை காலை 8:30 மணிக்குள் கொண்டு வர வேண்டும். இதில் மொத்தம் 2664 நபர்கள் தேர்வு எழுத உள்ளனர். இவர்களுக்கு விழுப்புரம் பேருந்து நிலையத்திலிருந்து தேர்வு மையத்திற்கு சிறப்பு பேருந்துகள் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.
2: இதுவரை நீங்கள் கேட்டது விழுப்புரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி சுரேஷ். சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
3: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுக்களில் பெரிய அளவில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ கூறியுள்ளார். மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தின் பால்டா சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற்ற மறுதேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு தேவாங்ஷு பாண்டா வெற்றி பெற்றுள்ளார். தெலங்கானாவில் கோடை வெயில் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டு 16 பேர் உயிரிழந்தனர். உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுக்களில் பெரிய அளவில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடன் நடத்திய பேச்சுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். ஹோர்முஸ் நீரிணையை முழுமையாக திறப்பதற்கான அம்சமும் இதில் அடங்கும் என்று அவர் கூறினார். இதற்கான அறிவிப்பினை அடுத்த சில மணி நேரத்தில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வெளியிடுவார் என்றும் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்தார். மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் மீன்வளத்துறையின் சார்பில் செயல்படுத்தப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்த மண்டல ஆய்வுக் கூட்டம் நாளை மிசோரமில் நடைபெறவுள்ளதாக மீன்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் பங்கேற்று 32 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி இயக்கத்தில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஸா கட்சே கூறியுள்ளார். குவஹாத்தியில் உள்ள ஐஐடி வளாகத்தில் இந்த சைக்கிள் பயிற்சி இயக்கத்தில் பங்கேற்று அவர் பேசினார். உடல் நலனை சீராக பராமரிக்க சைக்கிள் பயிற்சி உதவிடும் என்றும் திருமதி ரக்ஸா கட்சே தெரிவித்தார். மேற்கு வங்கத்தின் பால்டா சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற்ற மறுதேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு தேவாங்ஷு பாண்டா வெற்றி பெற்றுள்ளார். இவர் தமக்கு அடுத்தபடியாக வந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் திரு சம்புநாத் குர்மியை விட 1,09,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவின் போது முறைகேடுகள் நடைபெற்றதாக பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் இந்த தொகுதியில் மறு வாக்குப்பதிவிற்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. உத்தரப்பிரதேச

0: பிரதேசத்தில் மின்சாரம் தடையின்றி விநியோகம் செய்யப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் அறிவுறுத்தியுள்ளார். குறிப்பாக கிராமப்புற பகுதிகளில் மின்சாரம் தடையின்றி வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கோடை வெயில் அதிகரித்துள்ளதால் மின் தேவையும் உயர்ந்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விவசாயிகளின் நலனுக்கு தில்லி அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் விவசாய குழுவினருடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். விவசாயிகளின் பிரச்சினைக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். பீகாரில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில துணை முதலமைச்சர் திரு விஜயகுமார் சவுத்ரி கூறியுள்ளார். பட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பசுமை நிதியம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். வனப்பரப்பை அதிகரிப்பதில் இந்த நிதியம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிப்பு தொடர்பான பிரச்சினைகள் குறையும் என்றும் திரு விஜயகுமார் சவுத்ரி தெரிவித்தார். ஆந்திராவில் எபோலா வைரஸ் பரவலை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சத்யகுமார் யாதவ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பாதிக்கப்பட்ட நாடுகளில் இருந்து வரும் பயணிகளுக்கு விமான நிலையங்களில் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்தார். எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் மருத்துவமனைகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தெலங்கானாவில் கோடை வெயிலின் தாக்கத்தினால் 16 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. ஜெய்சங்கர் பூபாலப்பள்ளி மாவட்டத்தில் மட்டும் 4 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வாரங்கல், கரீம்நகர், நிஜாமாபாத் ஆகிய மாவட்டங்களில் தலா 3 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜோகுலம்பா, கட்வால், ரங்காரெட்டி, சூர்யாபேட் ஆகிய மாவட்டங்களில் தலா 1 உயிரிழந்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 400,000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை பொதுமக்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் மற்றும் டீசல் விநியோகம் தடையின்றி நடைபெற்று வருவதாக பாரத் பெட்ரோலிய கழகத்தின் நிர்வாக இயக்குநர் திரு சுக்மல்குமார் ஜெயின் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், நாடு முழுவதும் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் விற்பனை தடையின்றி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். இதுகுறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் கூறினார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்துள்ளதன் காரணமாகத்தான் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக திரு சுக்மல்குமார் ஜெயின் தெரிவித்தார். சத்தீஸ்கட்டில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கான்கர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தபோது இவை பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர். ராஜஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். ராஜ்சமந்த் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர். கிவ் நகரை குறிவைத்து ரஷ்யா ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாக யுக்ரைன் அதிபர் திரு வளாடிமிர் செலன்ஸ்கி கூறியுள்ளார். இதில் 70 மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலை உறுதி செய்துள்ள ரஷ்யா யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக தெரிவித்துள்ளது. உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் வால்ட் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 3 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 23 வயதுக்குட்பட்டு

0: ஒருக்கான மகளிர் 68 கிலோ எடைப்பிரிவில் மான்சி லேத்தரும் 76 கிலோ எடைப்பிரிவில் காஜலும் ஆடவர் 63 கிலோ எடைப்பிரிவில் சுமீத்தும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 50 கிலோ எடைப்பிரிவில் ஸ்வீட்டியும் 59 கிலோ எடைப்பிரிவில் நேஹாவும் ஆடவர் 67 கிலோ எடைப்பிரிவில் சாகர் சிங்கும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 130 கிலோ எடைப்பிரிவில் ஹர்தீப்பும் 97 கிலோ எடைப்பிரிவில் ரோஹித்தும் 77 கிலோ எடைப்பிரிவில் சச்சினும் வெண்கலப் பதக்கங்களை கைப்பற்றினர். மகளிர் 55 கிலோ எடைப்பிரிவில் அகல்யா சத்ருகன் ஷிண்டே வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம், 5 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 3 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவின் சிச்சுவானில் நடைபெற்ற இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஆர்யாவீர் தேவான் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அமரியா பஜாஜ் வெள்ளிப்பதக்கத்தையும் அபியுதய் அரோரா வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் ஷிவன் அகர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் லோகேஷ் சுப்பிரமணி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் பிரிவில் அனிகா துபே வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஷனையா பரஸ்ராம் புரியாவும் திவ்யான்ஷி ஜெயினும் வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றினர். பாங்காக் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார். மகளிர் 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-6, 11-6, 11-6 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஏவ் ரியோக்ஸானை வென்றார். மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று மாலத்தீவை வென்றது. காட்மண்டுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் இந்தியா 25-9, 25-14, 25-17 என்ற புள்ளிக் கணக்கில் வெற்றி பெற்றது. ஃபெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகம் 1 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 400 மீட்டர் ஓட்டப்பிரிவில் விஷால் தங்கப்பதக்கத்தையும் ராஜேஷ்குமார் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுக்களில் பெரிய அளவில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ கூறியுள்ளார். மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தின் பால்டா சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற்ற மறுதேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு தேபாங்ஷு பாண்டா வெற்றி பெற்றுள்ளார். தெலங்கானாவில் கோடை வெயில் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டு 16 பேர் உயிரிழந்தனர். உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 1.

0: கணவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
1: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
2: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
3: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
4: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
5: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வவுண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின், லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகறதுனால ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
0: கன்னியாகுமரி மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. விவசாயிகள் நில உடைமை பதிவு செய்து அடையாள அட்டை பெறுவது அவசியம். வரும் காலங்களில்

0: பயிர்களுக்கான வெள்ள நிவாரணம் பெறுதல், அரசு துறைகளில் செயல்படுத்தப்படும் அனைத்து மத்திய மற்றும் மாநில அரசு மானிய திட்டங்கள், பிரதமரின் கௌரவ நிதி பெறும் திட்டம், பயிர்காப்பீடு வங்கிகள் மற்றும் அரசு துறைகளிடமிருந்து பயிர்க்கடன் மற்றும் இதர வேளாண் கடன்கள் பெறுவதற்கு தனித்துவமான அடையாள எண் பெறுவது மிகவும் அவசியம். இதுவரை பதிவு செய்யாத விவசாயிகள் தங்களிடம் உள்ள அனைத்து நிலங்கள் தொடர்பான பட்டா, ஆதார் எண் மற்றும் அதனுடன் இணைக்கப்பட்ட கைபேசி எண் கொண்டு பதிவு மேற்கொண்டு தனிப்பட்ட அடையாள எண்களை பெறலாம். விவசாயிகளின் கோரிக்கையினை ஏற்று நில உடைமை பதிவுக்கான கால அவகாசம் மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் விரிவாக்க மையம் அல்லது தங்கள் பகுதி வேளாண்மை விரிவாக்க அலுவலரை தொடர்பு கொள்ளவும், பொது சேவை மையங்கள் மூலமாகவும் நேரடியாகவும் பதிவு செய்து கொள்ளலாம். ஏற்கனவே பதிவு செய்து தனிப்பட்ட அடையாள எண்களை பெற்றுள்ள விவசாயிகள் தங்களிடம் உள்ள அனைத்து பட்டா மற்றும் சர்வே எண்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்து கொண்டு ஏதேனும் விடுபட்டிருக்கும் நிலையில் விடுபட்ட நிலங்களுக்கான பட்டாவினை கூடுதலாக பதிவு செய்ய வேண்டும். மேலும் தற்போது பிரதமரின் கௌரவ ஊக்கத்தொகை பெற்றுக் கொண்டு வரும் விவசாயிகள் தங்கள் நில உடைமை விவரங்களை உடனடியாக பதிவு செய்யாவிட்டால் அடுத்த தவணை முதல் ஊக்கத்தொகை கிடைக்காது. எனவே ஊக்கத்தொகை பெற்று வரும் விவசாயிகள் நில உடைமைகளை பதிவு செய்யாதிருந்தால் உடனடியாக பதிவு செய்ய வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மொத்தம் உள்ள 2,547 பயனாளிகளில் இதுவரை 1,87,901 பி எம் கிசான் பயனாளிகள் நில உடைமை பதிவு செய்துள்ளனர். மீதமுள்ள 12,646 பயனாளிகள் உடனடியாக பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
2: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
0: உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இப்போது கேட்கலாம்

0: உழவர் உலகம்
1: கண்மணி வல்லல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
2: வேளப்பெருமக்களுக்கு வணக்கம். இன்று உழவருக்கு ஒரு சிந்தனை. குமரி மாவட்டத்தில் செயல்படுத்தப்படும் வேளாண் திட்டங்கள். கன்னியாகுமரி மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் எம் ஆர் வாணி அவர்களுடன் நேர்முகம். வடைமிளகாய் சாகுபடி குறித்து ஆண்டார்குளம் எஸ் சத்திய ஜெயசிங் அவர்களுடன் நேர்முகம். அமுதசுரபி, இதில் தேசிய கால்நடை இயக்கம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். இறால் வளர்ப்பு தரும் லாபம். கணபதிபுரம் வளங்குன்றா நீடுயிரி வளர்ப்பு மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஏ அனிக்ஸ் விவேக் சந்தியா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
0: முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
2: வேளாண் பெருமக்களை, விளைநிலங்கள் வீட்டு முனையாவதை ஒற்றுமையுடன் தடுக்க முற்படுவோம். இல்லையேல் வருங்கால நம் சந்தையினருக்கு குறிப்பிட்ட சில பயிர்களை புத்தக வடிவில் சொல்லிக் கொடுக்கும் நிலை ஏற்படும். எனவே இன்றே விழிப்பாய் செயல்படுவோம். விளைநிலங்கள் வீட்டுமனையாவதை ஒற்றுமையுடன் தடுத்திடுவோம். இப்பொழுது குமரி மாவட்டத்தில் செயல்படுத்தப்படும் வேளாண் திட்டங்கள். கன்னியாகுமரி மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் எம் ஆர் வாணி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
3: வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: நீங்க கடந்து வந்த பாதையை சொல்லாமா? ஆரம்பத்துல என்ன மாதிரியான ஒரு நிலை, அப்புறமா என்ன மாதிரி படிப்படியா இந்த ஒரு உயர்வு?
4: ஆரம்பத்துல நான் வந்து வேளாண்மை அலுவலரா தான் பணியேட்டேன். அப்ப வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துல வந்து புல்டப்னு ஒரு ஸ்கீம் இருந்தது. அது வந்து கால்நடை துறையோட சம்பந்தப்பட்டது. ஆனா அதுல வந்து ஒரு வேளாண்மை அலுவலர் போஸ்ட் இருந்ததுனால அங்க வந்து புதுக்கோட்டையில மச்சுவாடின்னு ஒரு இடத்துல பண்ணை இருந்தது, கால்நடை பண்ணை. அதுல வந்து வேளாண்மை அலுவலரா பணியேட்டினேன். அது வந்து ஒவ்வொரு கிராமந்தோறும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் சென்று நாங்க வந்து ஒரு டீமா போவோம். அதுல அந்த வெட்டினரி ஆபீசர்ஸும் இருப்பாங்க. அதுக்கு கூட நாங்க ஒரு வேளாண்மை அலுவலரும் போவோம். அங்க ஒரு வேன் தந்திருப்பாங்க. அதுல டீமா போய் கிராமந்தோறும் போய் விவசாயிகளுக்கு நாங்க வந்து பயிற்சி அளிப்போம். அவங்க வந்து வெட்டினரி ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ் வந்து அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. நாங்க வந்து அதுல புல்லு வளர்க்கறது, கால்நடை தீவனம் சம்பந்தமான பயிற்சிகள் நடத்திட்டு இருந்தோம். அப்புறம் அலுவலகத்திலயும் அங்க அலுவலகத்திலேயே தங்கி விவசாயிகளுக்கு பயிற்சி

0: பயிற்சிகள் நடத்தப்பட்டது. அப்பவும் நாங்க வந்து சப்ஜெக்ட் எல்லாம் போட்டு ஒரு வார கோர்ஸ் அது மாதிரி எல்லாம் அவங்களுக்கு நடத்திட்டு இருந்தோம். அந்த மாதிரி ஒரு இதுல முதல்ல நான் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் அங்கிருந்து நான் கன்னியாகுமரி மாவட்டத்துல தான்வா திட்டம் வந்தது, மகளிருக்கான திட்டம். இப்ப நடைமுறையில அந்த திட்டம் இல்ல. அந்த டைம்ல ஒரு பெரும் புரட்சியை உருவாக்குன ஒரு திட்டம்
1: தான்வா அப்படிங்கிற திட்டம். குமரி மாவட்டத்துல பெண்கள் மத்தியில கூட ஒரு எழுச்சி ஏற்படுத்தின மாதிரி கூட சொல்றாங்களே.
0: அந்த திட்டம் வந்து செயல்படுத்தின காலத்துல வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து அது 95-96 அந்த காலகட்டத்தில் வந்துச்சு. மற்ற பிற மாவட்டங்களும் அதுக்கு முன்னாலே ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாலேயே அது செயல்பட்டு வந்தது. ஏன்னா அந்த காலத்தில் வந்து நீங்க ஒரு விவசாயிகளுக்கான ஒரு கூட்டம்னு நம்ம சொன்னோம்னா எந்த மகளிரும் கலந்து கொள்ள மாட்டாங்க. அன்னைக்கு காலகட்டத்தில் வந்து ஆண்கள் மட்டும்தான் கலந்துகிடுவாங்க. அப்ப இந்த மகளிருக்கு நம்ம தொழில்நுட்பங்கள் சொல்லிக் கொடுக்கவோ ஒரு மீட்டிங் கூப்பிடவோ செய்யணும்னா ஒரு மகளிர் அலுவலர்கள் இருந்தா நல்லா இருக்கும்னு கருத்தில் கொண்டு ஒரு டீமுக்கு வந்து 3 வேளாண்மை அலுவலர்கள், அதுவும் மகளிரா தான் போட்டாங்க. அன்னைக்கு நான் வந்து அப்போ நாகர்கோவில் டீம்ல 3 பேர்ல ஒருத்தரா நான் வந்து பணியாற்றினேன். இதே மாதிரி தக்கலையில இன்னொரு டீம் அங்க 3 பேர் பணியாற்றிட்டு இருந்தாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய பிளாக்குக்கு நாங்களும் அந்த சைடு இருக்கக்கூடிய பிளாக்குக்கு அவங்களும் பணியாற்றிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு வில்லேஜ் பேஸ்ட் ட்ரைனிங்றது முதல்ல கிராம அளவிலான ட்ரைனிங், அது வந்து ஒரு 5 நாள் நடத்தணும். அதுக்கு நாங்க வந்து கிளாஸும் எடுக்கணும், செய்முறை பயிற்சியும் செய்யணும். அப்ப வந்து எப்படி உரம் போடணும் எல்லாமே ஒரு கிளாஸ் மாதிரி நமக்கு தந்துருவாங்க. அதை நாங்க வந்து செயல்படுத்திட்டு இருந்தோம். அந்த காலகட்டத்தில் பெண்கள் வந்து வரவே மாட்டாங்க. முதல் நாள் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த மகளிரை கூட்டிட்டு வந்தா 2வது நாள்ல இருந்து வரமாட்டாங்க. கேட்டா அவங்க வீட்டுல மாமியார் அனுப்பல, வீட்டுக்காரர் விருப்பப்படல இப்படின்னு சொல்லி அந்த மகளிர் வந்து நம்ம மாவட்டத்திலேயே வர மறுத்தாங்க. மறுத்தாங்கன்னா அவங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் வர வாய்ப்பு இல்லாம போச்சு. அப்புறம் திருப்பி நாங்க போய் அவங்க வீடுதோறும் போய் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து 5 நாள் பயிற்சி கொடுத்து
1: அப்படி பெண்களை எழுச்சி வருது மாதிரி வேளாண் சார்ந்து அதுல என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினீங்க?
0: அதுல மாற்றம்னு நான் சொல்லணும்னா இன்னைக்கு வந்து முத்தலக்குறிச்சியில பஞ்சாயத்து பிரசிடண்டா இருக்காங்க சரோஜான்னு ஒரு அம்மா. அந்த அம்மா வந்து வீட்டை விட்டு அவங்களுக்கு வெளியே அவங்க வரல, ஆனா அவங்கள நாங்களே வெளியே கொண்டு வந்து அவங்கள்ட்ட இன்னைக்கு கேட்டாலும் இந்த திட்டத்துக்கு சாட்சியா இருப்பாங்க. அவங்க வந்து அதுக்கு பிறகு அவங்க பல நிலைகள்ல அவங்க வெளியே வந்து இந்த கூட்டங்களுக்கு எல்லாம் வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மக்கள் பிரதிநிதியா ஆயிட்டாங்க இவங்க எல்லாம். அது வந்து இந்த திட்டத்தோட மாபெரும் வெற்றி சார்.
1: உங்களால ஒரு சில மணி துளிகளுக்கு உள்ளால இவ்வளவு விவசாயிகளை, முன்னோடி விவசாயிகளை கூட்ட முடியும், அவங்கள்ட்ட கருத்துக்களை சொல்ற வழி மாவட்டம் முழுவதும் பரவலாக்க முடியுங்கிற ஒரு தடகாத்திரமான நம்பிக்கை கூட ஏற்பட்டிருக்குமா?
0: கண்டிப்பா. ஏன்னா வந்து நான் இந்த வேளாண்மை அலுவலர் பார்த்ததும், அதுக்கு பிறகு வேளாண்மை உதவி இயக்குனரா பணியாற்றினதும், அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த வேளாண்மை துணை இயக்குனர் பதவியில என்னுடைய அதிர்ஷ்டமோ என்னவோ நான் வந்து வேளாண்மை துணை இயக்குனரா இருக்கும்போது மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளரா இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து வேளாண்மை துணை இயக்குனர் திட்டம், அப்ப வந்து நான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்கீம்ஸும் ஸ்டேட் ஸ்கீம்ஸும் சேர்த்து பார்த்தேன். அப்புறம் வந்து கொஞ்ச நாள் வந்து DDFTC வந்து இன்சார்ஜ் பார்த்தேன். அதுக்கு பிறகு இப்ப வந்து கடைசியா நான் திருவாரூர் மாவட்டத்துல வந்து DDAB வேளாண் வணிகம் துறையிலயும் ஒரு 6-7 மாசம் வேலை பார்த்துட்டேன். அதனால அந்த வேளாண் துணை இயக்குனர் பதவியில இருக்கக்கூடிய அத்தனை பதவிகளையும் என்னால பாக்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. அதனால விவசாயிகளோட நல்ல எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நல்ல முறையில எல்லாருடைய ஒத்துழைப்போடையும் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல இந்த பணியை வந்து நம்ம செயலாற்றலாம்னு ஒரு நம்பிக்கை இருக்கு சார்.
1: ஒரு சில கோரிக்கைகள் நிறைவேறாம இருந்திருக்கலாம். இப்ப நீங்க ஒரு உயர் பதவியில வந்து மாவட்ட அளவில் ஒரு பெரிய ஒரு பதவியில இருக்கனால அதை தீர்வு கண்டு விவசாயிகளுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை உருவாக்கலாம அப்படிங்கிற எண்ண ஓட்டம் கூட ஓடும் போல இல்ல தெரியுது.
0: கண்டிப்பா சார், இந்த சூழ்நிலையில விவசாயிகளுக்கு அவங்களுடைய கோரிக்கைகள் இருக்கும். முடிந்த அளவு நம்ம வந்து மாவட்ட ஆட்சியர் அவங்களோட துணையோட அவங்களுடைய வழிகாட்டுதலோட நாங்களும் வந்து சேர்ந்து என்னெல்லாம் செய்ய முடியுமோ சகோதர துறையில் உள்ள அலுவலர்களுடையும் இணைந்து நம்ம வந்து விவசாயிகளுக்கு என்னெல்லாம் நம்மளால செய்ய முடியுமோ அந்த இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு ஆர்வத்தோட தான் இருக்கிறேன். சூழ்நிலை அப்படி அமையும் போது நம்ம வந்து செஞ்சு கொடுத்துடலாம் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு.
1: மத்திய அரசு திட்டங்கள் அப்படிங்கிற அடிப்படையில இப்ப நடைமுறையில என்ன திட்டம் இருக்குது அதை விவசாயிகள் அனுபவிக்கிற மாதிரி ஒரு மாவட்ட வேளாண்மை இணை இயக்குனர் அப்படிங்கிற அடிப்படையில என்ன ஆலோசனை சொல்ல விரும்புறீங்க?
0: இப்ப பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டம் வந்து ஒரு தலையான திட்டம். நம்ம வந்து இழப்பீடு கிடைக்கணும்னு ஒரு எண்ணம் மனசுல வைக்காம அது வந்து நம்ம ஒரு விவசாயம் நம்ம செய்யறோம்னா அதுக்கு காப்பீடு செய்யணும். எப்படி ஒரு வாகனம் வாங்கினா நமக்கு அதுக்கு இம்மிடியட்டா காப்பீடு செய்யறோமோ அதே மாதிரி நம்ம 3 மாசம் அல்லது 4 மாசம் கஷ்டப்பட்டு நம்ம உழைக்க போறோம், அந்த பயிரை ஒரு 500 ரூபாய் 550 ரூபாய் கொடுத்து நம்ம வந்து காப்பீடு செய்யறது ஒரு சின்ன தொகை தான். அந்த தொகையை எல்லாருமே காப்பீடு பண்ணணும்னு வேண்டிக்கிறேன். நம்ம இழப்பீடு கிடைக்கணும் கொடுக்குங்கிற நோக்குல, நமக்கு ஒரு அசாதாரண சூழ்நிலையில அது நமக்கு கை கொடுக்குங்கிற நோக்குல விவசாயிகள் அனைவரும் வந்து அதுல வந்து காப்பீடு செய்து கொள்ளணும் அவங்க பயிருக்குன்னு நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் பிரதம மந்திரியின் கௌரவ நிதி திட்டம் இருக்குது, விவசாயிகள் சம்மான் நிதி திட்டம், அந்த திட்டத்துல வந்து

0: இன்னைக்கு வரைக்கும் நடைபெற்றுட்டே இருக்கு. விவசாயிகள் அதுல வந்து 2000 ரூபாய் வீதம் அவங்க வந்து 3 தவணைகள் அவங்க பெற்றுக் கொள்றாங்க. அது வந்து விவசாயிகள் அனைவரும் நம்ம மாவட்டத்துல பெற்றுக்கொள்ளணும். இன்னும் யாராவது அதுல பெறாம இருந்தா அவங்க வந்து காமன் சர்வீஸ் சென்டர்ல அவங்க வந்து விண்ணப்பித்து அவங்க வந்து கண்டிப்பா அந்த ஸ்கீம்ல பயனடையணும்னு கேட்டுக்கிறேன். முக்கியமான 2 திட்டங்கள் இது வந்து மத்திய அரசு செயல்படுத்திட்டு இருக்கு. இதை தவிர NFSM அது வந்து பயிர் வகைகளுக்கான திட்டம், அது மாதிரி நெல் பயிருக்கான திட்டங்களும் இருக்குது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்கீம் விவசாயிகள் வந்து பயனடையணும். இதே மாதிரி திட்டங்கள் வரும்போது விவசாயிகள் அதுல வந்து பயனடைஞ்சுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்.
1: நெல் சாகுபடி பரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு காலத்துல 30,000 ஹெக்டேர் ஆட்டி இருந்த குமரி மாவட்டத்தில் அப்புறம் 6,000 ஹெக்டேர் ஆச்சு, அப்புறம் 5,000 ஹெக்டேர் ஆச்சு, இப்ப கொஞ்சம் விழிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கல்ல. நெல் சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகள் என்ன ஒரு பிடிப்போடி செய்யறதன் வழி இருக்கக்கூடிய நிலத்தையாவது தக்க வைக்க முடியும், அதுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள்?
0: விவசாயிகள் வந்து இப்போ நெல் விவசாயம் தான் நம்ம மாவட்டத்துல வந்து முக்கியமான விவசாயம். நெல், வாழை, தென்னை இது எல்லாமே நஞ்சை நிலத்துலதான் அதிக அளவு வந்து பயிர் செய்யறாங்க. இப்போ இடைக்காலங்கள்ல எப்படின்னா அந்த நஞ்சை நிலங்கள்ல அது வேற வேற பயன்பாட்டுக்கு எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து ரொம்ப விழிப்புணர்வு வந்து அரசும் வந்து அத ரொம்ப தீவிர கண்காணிப்புக்கு உட்படுத்திட்டாங்க. அதனால வந்து இப்போ நஞ்சை நிலங்கள்ல வந்து நெல் பயிர் செய்யறவங்க கண்டினியூஸா நெல் செய்யற மாதிரியும் வேற எதுக்கு மாற்று இதுக்கு போறதுக்கு அதிகமா வந்து வாய்ப்பே கொடுக்கறதில்ல
1: அப்படிங்கறத விட அந்த மாதிரி மாற்று ஏற்பாடு பண்றாங்கன்னா பிறர் கூட அதை தெரியப்படுத்தலாங்கிறீங்களா? அப்படி
0: கண்டிப்பா தெரியப்படுத்தலாம். அதுல வந்து அவங்க நெல் பயிரிட இடத்துல என்ன இது ஆகுதுன்னா, ஒருத்தர் வந்து மாத்திட்டாங்கன்னா அந்த புறவே வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா மாறி போயிருது. அதாவது குமரி மாவட்டம் ரொம்ப செழிப்பான ஒரு மாவட்டம், நமக்கு வந்து தண்ணீர் பற்றாக்குறைங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதாதான் இருக்கும். அப்ப இவ்வளவு செழிப்பான ஒரு மாவட்டத்துல வந்து நம்ம இந்த நஞ்சை நிலங்களை வந்து நன்கு பயன்படுத்தணும். இதுல வந்து நம்ம 2 போக நெல்லு நம்ம வந்து விளைவிக்கிறோம், கன்னிப்பூவும் கும்பைப்பூவும். அதுக்கு பிறகு 3வதா ஒரு சிலர் வந்து அதை தரிசா விட்டுறாங்க. தரிசா விடும் போது மண்ணினுடைய தன்மையும் அது எல்லாமே குறைந்துருது. நம்ம அந்த இழந்த உரத்தை வந்து திருப்பியும் அந்த சத்துக்களை மண்ணுக்கு கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணணும், உளுந்து பயிர் செய்யலாம். அல்ல என்ன வந்து சணப்பு தக்கப்புண்டு போன்ற பயிர்களை வந்து கண்டிப்பா வந்து நம்ம வயல்ல வந்து விதைச்சு அதை வந்து நம்ம கொண்டுட்டு வந்தா அந்த மண்ணுல வந்து தழைச்சத்து வந்து அதிகமா அதுல பயிர் வந்து எடுத்து மண்ணுல கொடுக்கும். அப்ப மண் வந்து இன்னும் வளமானதா மாறும்.
1: அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றீங்க அப்படின்னா, ஒரு போக முடிஞ்சு அடுத்த போக ஆரம்பிக்கும் இதை வந்து தொடர் நடவடிக்கையை வச்சுக்கணுங்கிறீங்க?
0: கண்டிப்பா சார், இப்ப தேவை வந்து நம்ம இந்த மாதிரி போட்டோம்னா தழைச்சத்தை கொஞ்சம் குறைவா கொடுத்துக்கிடலாம். அப்புறம் வந்து நம்ம மண்ணில் வந்து நிறைய களைகள் வளராமலும் இருக்கும். இல்லைன்னா அந்த களைகள் ரொம்ப அப்படியே அடர்த்தியா வளர்ந்துரும், நம்ம வந்து கட்டுப்படுத்துறது சிரமமா இருக்கும். இந்த மாதிரி பயிர்களை நம்ம பயிர் செய்தோம்னா அந்த இலை தலைகளை உரமாகவும் நம்ம வந்து உளுந்து பயிர்னா அதுல இருந்து குறைந்த மணிகள் நமக்கு கிடைக்கிறது, வீட்டு அவசியத்துக்கு நம்ம பயன்படுத்தலாம். அந்த இலை தலைகளை வந்து நம்ம மண்ணிலேயே மடக்கி உழுதுட்டோம்னா அது ஒரு சிறந்த உரமாக பயன்படும்.
1: மகளிர் விவசாயிகளுக்கு இந்த இடத்துல என்ன மாதிரி ஒரு அறிவுறுத்தல் கொடுக்க விரும்புறீங்க?
0: ஆத்ம திட்டம், அந்த திட்டத்துல வந்து நிறைய செயல் விளக்கங்கள்லாம் செய்து காமிப்பாங்க. அப்புறம் பக்கத்து மாநிலங்கள் பக்கத்து மாவட்டங்களுக்கு எல்லாம் நம்ம கூட்டிட்டு போவோம். நம்ம அங்கே கண்டுணர் சுற்றுலா, அது வந்து ஆண்களுக்கு மட்டும் இல்ல பெண்களுக்கும் இருக்கு. உரிமை வந்து 2 பாலர்களுக்கும் போய் வந்து அவங்க பயன்பெறலாம். இதை தவிர வந்து வேளாண்மை தொடர்புடைய மற்ற திட்டங்கள், இப்ப கால்நடை வளர்ப்பு, அதுல ஆடு வளர்ப்பு, பசுமாடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, இதெல்லாம் மகளிருக்கு அழகா பண்ணலாம். வீட்டுல இருக்கிறவங்களுக்கு 2 பசுமாடு வளர்த்தினாங்கன்னா அவங்க வீட்டு தேவைக்கு பயன்படுத்திக்கலாம். ஆடு வளர்க்கறது வந்து இப்ப வந்து ஒரு நடமாடும் பேங்க்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு நம்ம ஆடுகளை வளர்த்தி பயன்படுத்த. கோழி வந்து பண்டைய காலம் முதல் வந்து மகளிர் வந்து வீட்டு சிறுவாட்டு காசு சேர்க்கறதுன்னா அந்த கோழி வளர்த்துதான் அவங்க வந்து சேர்த்துட்டு இருந்தாங்க. அதை இன்னுமே கொஞ்சம் நல்ல அளவுல ஒரு சின்ன வலை போல எல்லாம் போட்டு நிறைய பேர் இப்பவும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அரசு வந்து நிறைய மானியங்களும் திட்டங்களும் கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம மகளிர் இந்த திட்டங்களையும் பயன்படுத்திக்கிடலாம். இதுல அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: ஆக குமரி பண்பலைக்காக கருத்துக்களை வந்து அள்ளி வீசிருக்கீங்க. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி.
0: நன்றி சார்.
1: இதுவரை கன்னியாகுமரி மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் MR வாணி அவர்கள் பங்கு பெற்ற குமரி மாவட்டத்தில் செயல்படுத்தப்படும் வேளாண் திட்டங்கள் நேர்முகம் கேட்டீர்கள்.
2: உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை.
1: இனி வடைமிளகாய் சாகுபடி நேர்முகம் பங்கேற்கிறார் ஆண்டார்குளம் எஸ் சத்ய ஜெய்சிங் அவர்கள். வணக்கம்.
3: வணக்கம்.
1: அதிகாலை வேளையில நிலத்தை சீர்படுத்திட்டு இருக்கீங்களா, என்ன காரணம்?
3: அடுத்தால இது மிளகு நடதுக்குள்ள வேலை நடந்துகிட்டு இருக்கு.
1: மிளகு நடணும் அப்படிங்கும் போது நிலத்தை வந்து என்ன மாதிரி சீர்படுத்துவீங்க?

0: ரொம்ப பொடியாக்கிடுவீங்களா அல்லது என்ன மாதிரி பக்குவ முறையில செய்வீங்க?
1: அதாவது முதல்ல ரெண்டு தடவை உழுது வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ரொட்டரேட்டர் போட்டு நல்லா மாவு போல ஆக்கிட்டு ரெண்டாவது பாத்தியங்கால் போட்டு தண்ணி அடைச்சு நடுவோம். அவ்வளவுதான்.
0: இது உத்தேசமா எவ்வளவு சென்ட் இருக்கு?
1: இது ஒரு அரை ஏக்கர் இருக்கு, 50 சென்ட் இருக்கு. நான் இப்ப ஒரு 25 சென்ட் இது போட்டிருக்கேன், மிளகு போட போறேன்.
0: சாதா காய்கறி சாகுபடி மிளகு சாகுபடியில ஈடுபாடு காட்டுறாங்க அப்படின்னா ஒரு 10-12 வேலையாட்கள் ஆரம்ப நெல்லில ஏற்பாடு செய்து செய்வாங்க. நீங்க தனிப்பட்ட முறையில இப்ப என்ன மாதிரி ஒரு முறையில செய்து இருக்கீங்க?
1: தனிப்பட்ட முறைன்னு சொன்னா நேத்து மழை வந்துட்டு இன்னைக்கு யாரும் வேலைக்கு வர மாட்டாங்க. இந்த மம்பட்டியில ஒட்டிக்கிட்டே இருக்கும், அதனால யாரும் வேலைக்கு வர மாட்டாங்க.
0: அடுத்த வேலைக்கு ஆள் இல்ல?
1: கண்டிப்பா ஆள் இல்ல. நேத்து சாயங்காலம் வந்தான், கொஞ்ச நேரம் வேலை செய்தான், இன்னைக்கு வந்தாலும் வர மாட்டாங்க. ஏன்னா மம்பட்டியில் நம்ம வேலை செய்ய முடியாது, கொஞ்ச நேரம் வெட்டினோடனே பின்ன சுரண்டணும்.
0: ஆனா உங்களுக்கு இன்னைக்கு அந்த பக்குவமான நிலையில செய்தாதான் உங்களுக்கு நல்லது இல்லையா?
1: ஆமா, இனி மழை வந்துட்டு சொன்னா ஒண்ணும் செய்ய முடியாது இல்ல.

0: நிலையில செய்தாதான் உங்களுக்கு நல்லது இல்லையா?
1: ஆமா, இனி மழை வந்துட்டுன்னு சொன்னா ஒண்ணு செய்ய முடியாது இல்ல. மழை வந்துட்டுன்னா இனி எல்லாம் இதாயிரும். அதுக்கு பிறகு இன்னும் ரெண்டாவது ரோட்டரேட்டர் போட்டாதான் பாத்தியங்கள் போட முடியும்.
0: சரி, மிளகு அப்படிங்கறது வடமிளகு சொல்றீங்களா இல்ல சாதா வீட்டுல பயன்படுத்தக்கூடிய மிளகாய சொல்றீங்களா?
1: வடமிளகா தான். ஓணம் வருது இல்ல, ஓணத்துக்கு கொஞ்சம் நல்ல ரூபா கிடைக்கும், விலை கிடைக்கும், அதனால இப்பவுமே போட்டு வைக்கும்.
0: இது அப்ப கடந்த கால அனுபவம். இந்த நாள்ல திட்டமிட்டு செய்தா பின்னால வருவாய் கிடைக்குங்கிறது உங்க அபிப்பிராயம்?
1: ஆமா, கண்டிப்பா. இப்ப இந்த சீசன்ல நட்டாச்சுன்னா நல்ல ஓணம் வரும்ப நல்ல காய் பறிக்கும், அந்த பத்து நாளைக்கும் நல்ல விலை இருக்கும்.
0: தொடர் மழையை நம்பிதான் உங்களுடைய சாகுபடியா? இப்ப கோடை காலமா இருக்கு, தண்ணி வசதி வேற இல்ல, என்ன ஒரு தன்னம்பிக்கையில போடுறீங்க?
1: மழை வரும்னு தன்னம்பிக்கையில தான் போடும். இனி இப்போ உங்களுக்கு ஜூன் மாசம் அணை திறப்பாங்க கண்டிப்பா, அதனால
0: செழிப்பாயிரும். என்ன மாதிரி நில? வெறும் மண்ணதான் அப்படி கிளச்சி வைக்கலாம் இல்ல அடியோரமாட்டு சாணல்லாம் போட்டாச்சா?
1: சாணி உரம் போட்டிருக்கு, கருமண் போட்டிருக்கு, போட்டு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அடிச்சிருக்கு. அப்பதான் கொஞ்சம் நல்லா காய்க்கும்.
0: ஏன் முழுவதும் போடாம பாதி அளவுல நான் குறிப்பிட்ட சென்றுதான் போடுறேன் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றேல?
1: முழுவதும் போட்டாச்சுன்னு சொன்னா அதுக்குள்ள தண்ணி வசதி வேணும், இனி இப்போ அதுக்குள்ள வேலையாட்கள் வேணும். எப்படியும் முழுவதும் போட்டாச்சுன்னா அது பரண்டன்னு சொன்னாலே இனி இப்போ கிட்டத்தட்ட 100 ஆள் வேலை செய்தாதான் நடக்கும்.
0: இப்போ மிளகு சாகுபடியா இருந்தாலும் இடையில இடையில பராமரிப்பு அப்படிங்கறது கட்டாயம்.
1: கண்டிப்பா.
0: களைகள் வரும்.
1: களைகள்னு சொன்னா இனி இப்ப இந்த மழை பெய்தாச்சு, இனி நம்ம நடாம இருந்தாலுமே களை வந்துடும்.
0: இது பாத்தி ஒரு குவியல் முறையில் எடுத்திருக்கீங்களா? பாத்தியும் கூட என்ன காரணம்? தட்டையா எடுக்காம?
1: தட்டையா எடுக்க கூடாது, குவியலா வச்சாதான். இனி இப்போ அது பரண்டச்சுமையும் இந்த பின்னால் இருக்கக்கூடிய இதை நாமத்துல வாங்கி பெருசாயிரும், இன்னும் இதோட பெருசாயிரும். அப்ப அந்த வேர் அடிக்கிறதுக்குள்ள, ஏன்னா மிளகு வேர் இவ்வளவுதான் இருக்கும், மொத்தமே இவ்வளவுதான் இருக்கும், அது காய் பறிக்கூடிய நேரத்துல ஒரு உள்ளங்கை அளவு. அப்போ அந்த வேற எங்கே போன்னு சொன்னா அந்த மண்ணு லூசா கொஞ்சம் இது பண்ணே இருந்ததுதான் நடக்கும்.
0: இப்ப இதுக்குன்னு நீங்க வித்ததான் அங்கங்க முளைத்தல் தன்மையில கொண்டு வருவீங்களா இல்ல ஏற்கனவே நாத்து பாவுதல் நடைமுறையெல்லாம் முடிஞ்சிடுச்சுங்கிறீங்களா?
1: இல்ல இல்ல, நாத்து பாவி வச்சிருக்கோம், வீட்டுல தட்டுல பாவி வச்சிருக்கோம், வெளியே வச்சிருந்தா யாரும் புடுங்கிட்டு போயிருவானு.
0: நாத்து பாவி வச்ச அந்த செடியையும் கூட கொண்டு போயிருவாங்கிறீங்களா?
1: கண்டிப்பா கொண்டு போயிருவாங்க. நான் அதனால வீட்டுல தட்டுல மாடியில பாவி வச்சிருக்கேன்.
0: ஏன்னா உங்க பகுதி முழுமையுமே காய்கறி சாகுபடியில நாட்டம் அப்படிங்கறதுனால அதுல ஒரு கண்ணோட்டம் போகுங்கிறீங்க.
1: ஆமா, எல்லாருமே, எல்லாரும், நான் மாத்திரம் இல்ல, எல்லாருமே அவங்கவங்க வீட்டுலதான் பாவி வச்சிருக்காங்க. தட்டு இல்லாதவங்க
0: நடுமுறையில ஒரு கன்று தான் நடுவேல ரெண்டு கன்று மூன்று கன்று வைப்பேளா? ஒண்ணு போனாலும் கூட ஒண்ணு துளிர்ப்பா வரும் அப்படிங்கிற அடிப்படையில?
1: இல்ல இல்ல, ஒரு கண்ணு தான் வைப்போம். அந்த ஒரு கண் வச்சுக்கிட்டு ரெண்டாவது அது சிலது வந்து பிடிக்காம வேற பிடிக்காம இதாயிரும், அதுக்கப்புறமும் அந்த இடத்துல வேற நடுவோம்.
0: அதுக்குன்னு கொஞ்சம் கண்ணை ஒதுக்கி போட்டிருப்பீங்க?
1: ஆமா, கண்ணை ஒதுக்கி போட்டிருப்போம், இல்லைன்னா வேற பக்கத்துல யார்ட்டையும் இருக்கவங்க கிட்ட வாங்கிடுவோம்.
0: இடையிடையில உரம் கொடுத்தல் நடவடிக்கை உண்டா அல்லது தண்ணி செழிப்பா கொடுத்தாலே ஓரளவு வந்துடும் அடி உரம் நல்லா கொடுத்துருக்கனாலங்கிறீங்களா?
1: இல்ல இல்ல, மேல் உரம் போடணும், மேல் உரம் போடணும், ரசாயன உரம் போடணும், மருந்து, உங்களுக்கு மருந்து தான் மெயின், அது பூச்சி வராம இருக்கணும். இல்ல நீ
0: எந்த நிலையில பாதிக்கும்? சூழ்நிலை மாறும் போதா அல்லது சாதாவே வருங்கிறீங்களா?
1: சாதாவே ஒண்ணு வராது, கொஞ்சம் வளர்ந்து அது பூ பிஞ்சு காய் பறிக்கக்கூடிய நேரத்துல கரிமுட்டன்னு ஒரு நோய் வரும் கொண்டையில. இது ஒரு சுருக்கி சுருக்கி பிடிச்சுக்கிட்டு ஒரு இது போல இருக்கும்,
0: வளர விடாது.
1: ஆமா ஆமா, கரிமுட்டன்னு சொல்லுவாங்க. கரிமுட்டை விழுந்தாச்சுன்னா ஒரு செடியில விழுந்தாச்சுன்னா எல்லா செடியும் பறிக்கும்.
0: அதனால என்ன பண்ணுவீங்க?
1: விழுங்கி வெளியே போட்டாலுமே அடுத்த மூட்டல வந்துடும்.
0: அப்ப அதை தடுக்கிறதுக்கு வழி என்ன?
1: தடுக்கிறதுக்கு மருந்து இருக்குங்க. ஆனா இதுவரை யாரும் அந்த மருந்து அடிச்சு காய் பறிச்சாட்டு இல்ல, அது விழுந்தது விழுந்ததுதான்.
0: நீங்க இது எத்தனை வருஷத்து அனுபவம் வடமிளகால?
1: இது நான் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்து அனுபவம்.
0: உத்தேசமா இன்னைக்கு செடி நடுறீங்க, எவ்வளவு நாட்கள்ல இருந்து அந்த மிளகாய் பறிக்கக்கூடிய தன்மை வரும்?
1: கிட்டத்தட்ட 1.5-2 மாசம் ஆயிரும்.
0: 2 மாசம் முதல் பறி அப்படிங்கும் போது முதல்ல ஒரு சொற்பளவுல தான் உற்பத்தி இருக்குமா இல்ல ஆரம்பத்திலேயே அள்ளி கொடுக்குங்கிறீங்களா?
1: ஆரம்பத்தில் அள்ளி கொடுக்காது, முதல் கொஞ்சம் சொற்பளவுல தான் இருக்கும்.
0: எவ்வளவு நாளைக்கு இருக்கு?
1: அதாவது பறித்தல்னு சொல்ல சும்மே உங்களுக்கு நல்ல காய் பறிக்கக்கூடிய டைம்ல நிறைய ஏக்கர்லயும் டெய்லி பறிக்கலாம், அவ்வளவு காய் வந்துகிட்டே இருக்கும்.
0: பறித்தல் நீங்க ஒரு ஆள் 50 சென்ட்ல பறிச்சிட முடியுமா இல்ல அதுக்கும் வேலையாட்களை நிறைய பயன்படுத்தணும், காசு நிறைய போகுங்கிறீங்களா?
1: வேலையாட்கள் பயன்படுத்தணும், பொம்பளையும் வருவாங்க,
0: நுணுக்கம் தெரிஞ்சவங்க இருக்காங்க.
1: ஆமா, அவங்கதான் வந்து பறிப்பாங்க. நம்ம ஒத்தகி இவ்வளவு பண்ண முடியாது, கண்டிப்பா பண்ண முடியாது.
0: சந்தை நிலவரம் அப்படிங்கறது உங்களுக்கு வடமிளகாவை பொறுத்த அளவுல இப்ப ஓணம் அப்படிங்கிற நிலை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, முதல்ல ஆரம்ப நிலையில சில்லற சந்தைகள்னு நம்ம மாவட்டத்திலே விற்கக்கூடிய நிலையா?
1: சில்லறை சந்தை கிடையாது, அவங்க அங்க கொண்டு கமிஷன் கடை இருக்கு அப்டா மார்க்கெட்ல, அங்க கமிஷன் கடையில கொடுத்தாச்சுன்னு சொன்னா அவங்க அதை ஏலம் விடுவாங்க, அதை ஏலம் கூட்டு அதுல உள்ள பைசா அவங்களுக்கு நூத்துக்கு 10 ரூபா பாக்கி நம்ம கொடுத்துருவாங்க.
0: அறுத்து பார்த்தல் உண்டா? வெண்டைய கொண்டு போறது மாதிரி சாக்கு அப்படியே நடு இடத்துல அறுத்து தரமான மிளகாய் தானா அப்படின்னு பார்த்தல் உண்டா, இல்ல மிளகாய்க்கு அப்படி இல்லங்கிறீங்களா?
1: சாக்கு அறுக்க மாட்டாங்க, மேல கட்டி இருக்க எதப்பட்ட எடுத்து

0: உள்ள கை போட்டு மேல கண்டி பார்ப்பாங்க.
1: எவ்வளவு நாட்களுக்கு பறிக்கலாம் இந்த பறி?
0: கிட்டத்தட்ட ஒரு 8 மாசம் மட்டும் பறிக்கலாம், நல்லா பறிச்சுக்கிட்டு இருந்தோம்.
1: சொல்றத பார்த்தா முத செலவு அப்புறம் தொடர் வருவாய் போல் இருக்க.
0: ஆமா, 8 மாசம் கூடுதல் தான் பறிக்கலாம்.
1: ஆனா பறித்தல் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த கால சூழ்நிலைகள் எப்படி இருக்கணும்? வெயில் காலமா தொடர்ந்து இருக்கு நல்லதுங்கிறீங்களா? அப்படி
0: வெயில் காலம் வந்து அது காய் பறிக்கக்கூடிய டைம்ல வெயில் காலம் இருந்தா ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம இந்த நட்டு ஒரு 3-4 நாள் நல்லா வெயில் அடிச்சுன்னு சொன்னா அந்த செடிகள் வேற அடிக்கிறது கஷ்டமா இருக்கும். டெய்லி தண்ணி அடைக்கணும். அப்ப டெய்லி தண்ணி அடைக்கணும்னா பக்கத்துல கிணறுகள் ஏதோ
1: ஒன்றுனா மனமும் தருவாங்களா?
0: அப்படி தராட்டு சொன்னா ஆத்துக்குள்ள தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு, அதை வச்சு அடிச்சுக்கிடுவோம்.
1: கொஞ்சம் சிரமம் இல்லையா கோரி?
0: ஆமா கண்டிப்பா, கோரி ஊத்த முடியாது, மிஷின் வச்சு அடிச்சு பண்ணிடுவோம்.
1: சரி, இப்போ 50 சென்ட்லயும் நீங்க வடமிளகா போட்டிருக்கீங்க, ஒரு 30 நாள் காத்திருக்கணும்ங்கிறீங்க. அந்த 30 நாட்களுக்குள்ள இடைப்பட்ட ஊடு பயிராட்டு ஏதாவது போட வாய்ப்பு இருக்கா மிளகுல?
0: அப்படி போட முடியாது. என்ன சொன்னா அது களை பிடிச்சிட்டுன்னு சொன்னா ஊடு பயிர், இப்போ கீரை விதைக்கலாம், கீரை போட்டாச்சுன்னு சொன்னா அந்த களை வந்து அழப்பிக்கிடும். நம்ம கீரையை தான் பார்ப்போம், மிளகு விட்டுருவோம்.
1: அதனால தனிப்பயிரா வடமிளகான்னா வடமிளகால மட்டும் அதீத ஈடுபாடு காட்டினா அள்ளி எடுக்கலாங்கிறீங்க?
0: ஆமா, என்ன சொன்னா களை வந்தாச்சுன்னு சொன்னா நம்ம கீரையை பார்ப்போம், கீரையை விட்டு அந்த சுத்தி களை இருக்கும், பிறகு அந்த கீரையை தான் நம்ம பாத்துக்கிட்டு அந்த கண்ணை பாத்துக்கிட மாட்டோம்.
1: குடும்பத்தாருடைய ஒருங்கிணைப்பு இருக்கா? அவங்க ஈடுபாடு இருந்தா தான் எனக்கு ஓரளவுக்கு நான் மாற்றுவேலை அப்படின்னு எங்கேயா போனாலும் கூட கவனித்தல் நடைமுறை சரியா வரும் அப்படிங்கிறீங்களா? இல்ல இல்ல, நான் ஒத்தகையை கவனிச்சுக்கிடுவேன் அப்படின்னு திடகாத்திரமா சொல்றேன்?
0: ஒத்தகையே பார்க்க முடியாது. நான் இல்லன்னு சொன்னா அந்த பையன் வருவான், யாராவது ஒரு ஆள் வருவாங்க, வந்து பாத்துக்கிடுவாங்க.
1: சந்தேக நிறையும் விவசாயம்னா என்னன்னு இப்பவுமே புரிய வச்சு கொடுக்கீங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: சரி, அப்புறமா மிளகாவை முடிச்சதுக்கு பிறகு திரும்பியும் நம்ம நிலத்தை சீர்படுத்திட்டு மிளகாயை போடலாமா அல்லது அது ஏமாற்றத்தை கொடுக்குங்கிறீங்களா?
0: மிளகாய் இனிப்பு இந்த தடவை போட்டாச்சுன்னு சொன்னா பாதி வயல அந்த சைடு இருக்கு, இனி அந்த சைடு அடுத்த தடவை போடுவோம்.
1: அதுவரை அது தரிசுதானா?
0: இல்ல இல்ல இல்ல, அது வெண்டை போட்டுருவோம், அந்த சைடு ஃபுல்லா வெண்டைய போட்டுருவோம். இனி இப்போ இது முடிஞ்ச உடனே இதை அழிச்சிட்டு வெள்ளரிய போட்டுக்கிட்டு அந்த சைடு அடுத்த தடவை மிளகு நடதா இருந்தா அந்த சைடு நடும்.
1: இதெல்லாம் பயிற்சியினுடைய அனுபவமா அல்லது முன்னோர்கள் சொல்லி தந்த பாடமா?
0: முன்னோர்கள் சொல்லி தந்த பாடம் தான். நாங்க பின்ன இப்படி இப்போ வந்து அன்னைக்கு அப்பா காலத்துல எல்லாம் மிளகு கிடையாது, மிளகா நடமாட்டாங்க, விவசாயம் நெல் பயிர் தான். இப்போ ஒவ்வொரு ஆளா அப்படி செய்யத பார்த்து கத்துக்கிட்டாங்க, அவ்வளவுதான்.
1: சரி, இந்த மாதிரியான ஒரு நடைமுறை தொடர்ந்து இந்த பகுதியில செயல்பாட்டுல நிறைய விவசாயிகள் இருக்காங்களா அல்லது காய்கறி சாகுபடியை விட்டுட்டு மாட்டு பயிருக்கு போயிட்டாங்கிறீங்க?
0: நிறைய காய்கறி சாகுபடியில தான் இப்போ நிறைய ரூபா கிடைக்குன்னு சொல்லி எல்லாருமே காய்கறி சாகுபடி தான் பண்ணாங்க. ஆமா, நெற்பயிர் குறவு தான்.
1: இந்த மூட எல்லா அறுவடை முடிஞ்சதுக்கு பிறகு வட மிளகா அந்த செடி காஞ்சி இருக்கக்கூடியது அப்படியே மண்ணோடு மண்ணை ஆக்கிட்டீங்கன்னா அது ஒரு உரமா? இல்ல இல்ல இல்ல, அதை அப்படியே தூக்கி அப்புறப்படுத்தணுங்கிறீங்களா?
0: அப்படியே தூக்கி அப்புறப்படுத்தலாம். அதை ரொட்டேட்டர் போட்டாச்சுன்னா அதுவும் ஒரு உரம் தான்.
1: ரொட்டேட்டர் அப்படின்னு சொன்ன ஒன்னுதான் ஞாபகம் வருது. இன்னைக்கும் நிறைய கூலி ஆட்கள் மனித உழைப்புல தான் பயன்படுத்துறீங்களா அல்லது இயந்திரங்கள் வந்தது எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்ங்கிறீங்களா?
0: இயந்திரங்கள் வந்தாலும் ஆட்கள் இருந்தா தான் அது ஒரு. ஆமா, இல்லன்னா இயந்திரத்தை வச்சு நம்ம இப்போ உழுதுறலாம். ரெண்டாவது இது பாத்தி போடணும்னு சொன்னா ஆள் வந்தா தான் நடக்கும்.
1: உங்க அலைபேசி ஒன்னு சொல்லலாமா?
0: 93-85-41-21-06
1: 93-85-41-21-06 இந்த அலைபேசி வாயிலா வடமிளகா சாகுபடி நீங்க பண்றதா கேள்விப்பட்டோம். எனக்கு சில தகவல்களை அலைபேசி வாயிலா சொல்லலாமா அப்படின்னு யாராவது அலைபேசி வாயிலா தொடர்பு கொண்டா பதில் எப்படி இருக்கும்?
0: பதில் நல்லபடியா இருக்கும். அவங்க நீங்க கேட்கறத பொறுத்து இருக்கு, கனிவா கேட்டா கனிவா இருக்கும். சில ஆட்களுக்கு நேரம் இருக்காது, அவங்க வந்து அவசரமா போயிட்டு இருப்பாங்க, அப்போ உதாரிச்சுட்டு போயிருவாங்க.
1: அதாவது ஒரு ஆளுக்கு அலைபேசி வாயில சில தகவல்களை கேட்கறோம் அப்படின்னு சொன்னா அமைதியான முறையில அவங்க நேரம் கொடுக்கும் போது கேட்டா நல்லது.
0: கண்டிப்பா.
1: ரொம்ப நன்றிங்க.
0: ரொம்ப நன்றி சார்.
2: இதுவரை ஆண்டார்குளம் எஸ் சத்ய ஜெய்சிங் அவர்கள் பங்கு பெற்ற வடைமிளகாய் சாகுபடி நேர்முகம் கேட்டீர்கள்.
3: அமுத சுரபி.
4: இதில் தேசிய கால்நடைகள் இயக்கம் உரையாடல் கேட்கலாம்.
1: ஏ சிவா, என்னப்பா திண்ணையில வந்து இருக்கிற காலையில? இந்த இடத்துல இருந்தா முன்னேற்றத்துக்கே வழி கிடையாதப்பா.
5: ஏன்? எனக்கு வயசு 29. நானும் முன்னேறணும் முன்னேறணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன், எதுவுமே நமக்கு செட் ஆகிற மாதிரி இல்லனே.
1: ஏ தம்பி, சமீபத்துல பெய்த மழை உங்க பகுதியில என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு?
5: ஏன் பசுமையா இருக்குண்ணே, வயல் வரப்பு எல்லாமே புற்களா இருக்குண்ணே. அது போக வயல் அறுத்த வைக்கோல படப்பா கூட்டிருக்காங்கண்ணே.
1: ஏய் தம்பி, இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு பிறகுமா நான் சோம்பேறியா வந்து திண்ணையில இருக்கிறேன் அப்படிங்கிற?
5: ஏன் நீங்க சொல்றத பார்த்தா எருமை வளர்க்க வேண்டியதானே, பசு வளர்க்க வேண்டியதானே, ஆடு வளர்க்க வேண்டியதானே அப்படின்னு கேட்ட மாதிரி இல்ல இருக்கு.
1: ஆமாப்பா, அதுல என்ன கௌரவ குறைச்சல்? தேசிய கால்நடை இயக்கம் அப்படின்னு மத்திய அரசு ஒன்னு ஏற்பாடு செய்து ஒன்னமாய் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கணும் அப்படிங்கறது.

0: இருக்காக. இப்ப நான் ஒரு புள்ளி விவரத்தை சொல்லட்டுமா?
1: ஏனே பேசாம இருக்கேன், என்ன சும்மா இருக்க விட மாட்டீங்களானே? உங்களுக்கு வேற வேலை இல்லையானே?
0: யாராவது என்கிட்ட விசாரிக்கும் போது உங்க தம்பி சிவா என்ன பண்றான் அப்படின்னா, ஆனா அந்த திண்ணையில சுருண்டு மடங்கி படுத்திருக்கான் அப்படின்னு சொன்னா அண்ணனுக்கு பெருமையாப்பா?
1: ஏனே உரைக்கு மாதிரி இல்லன்னு சொல்றீங்க, சொல்லுங்களே சொல்லுங்களே கேக்கும்.
0: தம்பி, 2021-22 முதல் 2025-26 வரை 2400 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தேசிய கால்நடை இயக்கம் அப்படிங்கறத வலுவாக்கிருக்குப்பா மத்திய அரசாங்கம்.
1: ஏனே அந்த தேசிய கால்நடை இயக்கத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்னு உங்க மண்டைய போட்டு உடைச்சு எனக்கு இவ்வளவு தகவல் சொல்லணுமா?
0: ஏ தம்பி, தேசிய கால்நடை இயக்கம் அப்படிங்கறது ஒன்ன மாதிரி இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களை ஊக்கப்படுத்தி கால்நடை வளர்ப்புல ஒரு முக்கியத்துவத்தை கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக தான்.
1: இனே இந்த வார்த்தை கொஞ்சம் நல்லா இருக்கண்ணே, சொல்லுங்கண்ணே சொல்லுங்கண்ணே.
0: தம்பி, மத்திய அரசு இதுக்கு நிதியை ஒதுக்கினாலும் கூட மாநில அரசு தான் பயனாளிகளை தேர்வு செய்யும். அந்த பயனாளிகள் பட்டியல தம்பி இடம்பெற்றுட்ட அப்படின்னு சொன்னா தம்பி ஆச்சரியப்பட்டாதப்பா? தொகையை சொல்லும் போது, கால்நடை பண்ணை அமைக்க 50 லட்சம் ரூபாய், கோழிப்பண்ணை அமைக்க 25 லட்சம் ரூபாய், ஆட்டுப்பண்ணை அமைக்க 50 லட்சம் ரூபாய், பன்றிப்பண்ணை அமைக்க 30 லட்சம் ரூபாய், தீவன புல் சாகுபடிக்கு 50 லட்சம் ரூபாய். கேட்க ஆச்சரியமா இருக்கா?
1: ஏ பண்ண வைக்கிறதெல்லாம் சரிதான், எனக்கு என்னென்ன தெரியும், இதுக்கு பயிற்சி ஏதாவது கிடைக்குமா?
0: மாநில அரசு வந்து பயனாளிகள் பட்டியல தேர்வு செய்யும் அப்படின்னு சொன்னேன். தம்பியா ஒரு முயற்சி எடுக்க கூடாது? மாநில அரசு பயனாளிகள் பட்டியல தேர்வு செய்யிட்டாங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பயிற்சி தரதுக்காக கால்நடை பராமரிப்பு துறை அப்படிங்கறது ஆர்வமா காத்துட்டு இருக்காங்களே. இனி தம்பி இந்த திண்ணை பக்கம் வரக்கூடாது. அண்ணன் சொன்னா கேப்பே அப்படி?
1: ஏனே தம்பி முன்னேறட்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல அண்ணன் சொல்றீங்க. என் மனைவி வேற, நான் ஒரு நல்ல நிலைமைக்கு போனா அவளும் சந்தோஷப்படுவா. கால்நடைகள் வளர்த்தா முட்டை, இறைச்சி, பால், கம்பளி இதெல்லாம் கூட கிடைக்கும். என்ன
0: தெரிஞ்சிருக்கா? அண்ணன் லேசா ஒரு பத்த வச்ச உடனே அந்த பொறி இப்ப ஒண்ணு வந்து உஸ்பேத்தியா இப்படி?
1: ஆமாண்ணே ஆமாண்ணே, நீங்க சொல்றத கேக்கும் போது எனக்கும் தொழில் தொடங்கணும் போல ஆர்வமா இருக்குண்ணே. அமல சுரபியில் இதுவரை தேசிய கால்நடைகள் இயக்கம் உரையாடல் கேட்டீர்கள். உரையாடலில் பங்கேற்றோர் எஸ் சிவகுமார், தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை.
2: நொடிகளில் சில நுட்பங்கள்.
0: இதில் இறால் வளர்ப்பு தரும் லாபம் தகவல்களை தருகிறார் கணபதிபுரம் வளங்குன்றா நீரிரி வளர்ப்பு மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஏ அனிக்ஸ் விவேக் சந்தியா அவர்கள்.
3: திடீர்னு பார்த்தா மலைகள் வரும், மழை வரும்போது திடீர் மழை குறையும், திடீர்னு பார்த்தா வெயில் தாக்கம் கூடும், திடீர்னு பார்த்தா வெயில் தாக்கம் குறையும். அப்ப அந்த தண்ணிக்குள்ள ஏகப்பட்ட மாற்றங்கள் வரும். சோ அந்த மாற்றங்கள் வரும்போது நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இது எல்லாமே நம்ம அந்த பயிற்சியில சொல்லிக் கொடுப்போம். அதனாலதான் தொழில் வல்லுநர்கள் ஆலோசனை படி அவங்க பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாவே பண்ணலாம். மணி மானியம் கொடுக்குது அரசும் தமிழ்நாடு அரசும் ரெண்டு கவர்மெண்ட்டுமே கொடுக்குது. ஏன்னா அவங்க வாங்குற அந்த ரால் குஞ்சுக்கும் ரால்புடைய தீவனத்துக்கும் கொடுக்குறாங்க. அதுக்கு சில உங்களுடைய எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஒரு சரியான ஒரு பயிற்சி எடுத்துக்கணும், அவங்களுக்கு ஓனா சில இடங்கள் இருக்கணும். அப்படிங்கிற பட்சத்துல ஒரு ஸ்கீம், அந்த ஸ்கீம் அவைலபிளா இருக்கும் போது அவங்களுக்கு அதுக்கு தேவையான மானியங்கள் கவர்மெண்ட் கொடுக்குது. இந்த கட்டண பயிற்சி, இன்னொன்னு கட்டணம் அல்லாத பயிற்சி. இந்த கட்டணம் அல்லாத பயிற்சி அந்த இலவச பயிற்சி. இது வந்து அந்த கவர்மெண்ட் அந்த பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிற மக்களை வந்து எப்படியாவது ஒரு தொழில் முனைவோரா மாற்றணுமே அப்படிங்கிற பட்சத்துல எங்கள்கிட்ட வந்து ப்ரொபோசல் வாங்கி நீங்க அந்த மக்களுக்கு பயிற்சி கொடுங்க ராவல் வகுப்பு அப்படிங்கிற பட்சத்தில் கவர்மெண்ட் எங்களுக்கு ஃபண்ட் கொடுக்கும். சோ இந்த ஃபண்ட்ல வரக்கூடிய அமௌண்ட வச்சு நாங்க அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கும். இது எப்படின்னா அவங்களுக்கு வந்து கட்டணமே கிடையாது. அதே போல டெய்லி வரக்கூடிய போக்குவரத்து செலவு, மதிய உணவு, அப்புறம் டீ ஸ்நாக்ஸ், இது போக டெய்லி அவங்களுக்கு ஒரு 300 ரூபாய் டீ அமௌண்ட். சோ இப்படி அவங்களுக்காக கவர்மெண்ட் ஃபண்ட் கொடுத்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்களை ஒரு தொழில் முனைவோரா ஆக்குறதுக்கும் கவர்மெண்ட் செயல்பட்டு.

0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: உன்னும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம் நீ தம்முடைய பால் நிலம் மகளை வணங்கிடுவோம்.

நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, நாளை இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, அன்னாசி சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பொன்விளை ஜி பால்ராஜ் அவர்கள், அமத சுரபி சௌபாக்கியா யோஜனா திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், பசுங்கன்றுகளுக்கு சீம்பாலின் முக்கியத்துவம் தகவல்களை தருகிறார் குமாரபுரம் கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் பி ஜெரால்ட் இர்வின் அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள். இன்னும் சில நொடிகளில் செய்தி அறிக்கை கேட்கலாம். சென்னை அஞ்சல்

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். கோவை மாவட்டம் சூலூரில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு 10 வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத்தருவதில் பிஜேபி உறுதியுடன் இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்று சம்பந்தப்பட்ட சிறுமியின் சொந்த ஊரான சேலம் மாவட்டம் கொளத்தூருக்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனுடன் இணைந்து சென்று குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுவோர் மீது தாவேக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தினார். இதனிடையே பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு விஜய் தொலைபேசி வாயிலாக ஆறுதல் தெரிவித்தார். இந்த குற்றச்சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத்தர தேவையான அனைத்து நடவடிக்கையையும் தமது அரசு மேற்கொள்ளும் என்று அப்போது திரு விஜய் உறுதியளித்தார். மாநில அமைச்சர்கள் திரு விஜய் தமிழன் பார்த்திபன், திரு சம்பத்குமார் ஆகியோர் 7 லட்சம் ரூபாய் நிதி உதவியையும் சிறுமியின் குடும்பத்தினருக்கு வழங்கினர். சிறைத்துறை மற்றும் மின்வாரியங்களில் பணிபுரிபவர்களை தேவையின்றி இடமாற்றம் செய்யக்கூடாது என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று சென்னை புழல் சிறையில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். புழல் சிறையில் சிறை கைதிகளை காண வரும் பார்வையாளர்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக அரசு வழங்கும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் கூறியுள்ளார். இன்று வேலூரில் கற்பகம் கூட்டுறவு சிறப்பு அங்காடியை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாற்றத்தை விரும்பியே மக்கள் தாவேக அரசை தேர்ந்தெடுத்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தொடக்கத்திலேயே தமிழக அரசு முறியடிக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் முதன்மைச் செயலாளர் திரு கே என் நேரு வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த அணை கட்டுவதற்கான விரிவான திட்டத்தை மத்திய அரசிடம் வழங்க உள்ளதாக கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியிருப்பது கண்டனத்திற்கு உரியது என்று தெரிவித்துள்ளார். மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவது என்பது தமிழகத்திற்கு இழைக்கும் துரோகம் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக அரசின் நடவடிக்கைக்கு முதலமைச்சர் திரு விஜய் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்றும் திரு கே என் நேரு அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டை போக்க தாவேக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பொதுமக்கள் மட்டுமின்றி சிறு குறு தொழில்துறையும் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இப்போதுதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் என்ற சாக்குப்போக்கு சொல்லாமல் மின்வெட்டை களைய தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தின் அனல்மில் திட்டங்கள் குறித்து வெள்ளை அறிக்கையை தாவேக அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தின் மின் தேவை அதிகரித்துள்ளதால் அதனை சமாளிக்க முடியாத நிலை இருப்பதை மின்வாரியம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்கள் உறுதி செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலத்தின் 84% மின் தேவைக்கு மத்திய அரசு மின் நிலையங்களையும் தனியார் மின் நிலையங்களையும் தமிழகம் சார்ந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மின்வெட்டை தவிர்ப்பதற்கு உறுதியான நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டார்.

0: வென்றுள்ளார். உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் வால்ட் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 3 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 23 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் 68 கிலோ எடைப்பிரிவில் மான்சி லேத்தரும், 76 கிலோ எடைப்பிரிவில் காஜலும், ஆடவர் 63 கிலோ எடைப்பிரிவில் ஸ்மீத்தும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 50 கிலோ எடைப்பிரிவில் ஸ்வீட்டியும், 59 கிலோ எடைப்பிரிவில் நேகாவும், ஆடவர் 67 கிலோ எடைப்பிரிவில் சாகர் சிங்கும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 130 கிலோ எடைப்பிரிவில் ஹர்தீப்பும், 97 கிலோ எடைப்பிரிவில் ரோஹித்தும், 77 கிலோ எடைப்பிரிவில் சச்சினும் வெண்கலப் பதக்கங்களை கைப்பற்றினர். மகளிர் 55 கிலோ எடைப்பிரிவில் அகல்யா சத்ருகன் ஷிண்டே வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம், 5 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 3 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பாங்காக் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யா சிபோமிக் பட்டம் வென்றார். மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று மாலத்தீவை வென்றது. காட்மண்டுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் இந்தியா 25-9, 25-14, 25-17 என்ற புள்ளிக்கணக்கில் வெற்றி பெற்றது. பெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகம் 1 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 400 மீட்டர் ஓட்டப்பிரிவில் விஷால் தங்கப்பதக்கத்தையும், ராஜேஷ்குமார் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆஸ்திரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பாட்ரி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி ஜெர்மனியின் முனிச்சில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 1.

நேரலை ஆரம்பமாகும். இந்த நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள் நேரலை. அன்பு மழலை செல்வங்கள், இந்த நிகழ்ச்சியில் தொடர்பு கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260 240 மற்றும் ஒரு எண் 290 722, முன் இணைப்பு எண் 04652, அலைபேசி எண் 8903257039. குழந்தைகளே, இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.

0: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
4: நேர்களை, இந்த நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள் நேரலை. அன்பு குழந்தைகள், இந்த நிகழ்ச்சியில் தொடர்பு கொள்ள அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் ஒரு எண் 290-722. முன் இணைப்பு எண் 0465-2. அலைபேசி எண் 8903-2570-39.

0: நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கும் முதல் குழந்தையை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. வணக்கம்,
1: வடசேலிருந்து பேசுவோம்
0: ஐயா. இது சிறுவர்களுக்கான நிகழ்ச்சி.
1: ஓகே மேடம்.
0: வணக்கம், உங்களோட வானொலியோட ஒலி அளவை குறைச்சு வச்சுட்டு பேசினா எல்லாருக்கும் நல்லா கேக்கும்.

நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கக்கூடிய குழந்தையை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டீங்க, பேசலாம். வணக்கம் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சஃபான், எங்க இருந்து பேசுறீங்க? எங்கிருந்துமா பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, கேக்குது, சொல்லுங்க. திருவிதாங்கோட்ல இருந்து பேசுறீங்களா? சரி, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில? பாடுங்க. சஃபான் பாடலாம். பாட சொன்னா சிரிக்கிறீங்க, என்னாச்சு? இணைப்பில் வரும் அடுத்த நேயர், வணக்கம்.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கும் அடுத்த குழந்தையை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். எங்க இருந்துமா பேசுறீங்க? ஹலோ, கேக்குதா? நாங்க பேசுறது எந்த இடத்துல இருந்துமா பேசுறீங்க? உங்க பேரு என்னமா சொல்ல போறீங்க இன்னைக்கு
2: நிகழ்ச்சியில?
1: சொல்லுங்கம்மா. சரி, அழகா சொன்னீங்கம்மா. திருக்குறள் யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? மேம் சொல்லி கொடுத்தாங்களா? நல்லா சொன்னீங்க. நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம்மா. உங்க பேர் சொல்லுங்கம்மா. ஆரண்யா. எங்க இருந்து பேசுறீங்க? அப்படியா, சரிம்மா. சரி, என்ன படிக்கிறீங்கம்மா? முடிஞ்சிருச்சா? இனிமே அடுத்து என்ன போனோம்? சூப்பர்மா. யார் சொல்லி கொடுத்தா இந்த சாங் உங்களுக்கு?
3: மேம்.
1: மேம் சொல்லி கொடுத்தாங்களா? சரிம்மா, நிகழ்ச்சியில கலந்துட்டு எங்களுக்காக இந்த பாடல் பாடினதுக்கு நன்றி.
3: Thank you.

0: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
1: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: நிகழ்ச்சியின் அடுத்த குழந்தையை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டீங்க, பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
4: பிரணவ் பாலா.
3: பிரணவ் பாலா, எங்க இருந்து பேசுறீங்க?
5: Call is now being recorded.
3: பிரணவ், எங்க இருந்து பேசுறீங்கம்மா?

0: சரி, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு? ரைம்ஸ் சொல்றீங்களா? சரி சொல்லுங்க. சூப்பர். என்ன படிக்கிறீங்க பிரணவ்?
1: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
0: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா? சரி சரி சரி, அழகா ரைம்ஸ் சொன்னீங்க. வாழ்த்துக்கள், நன்றி.
1: நன்றி.
2: ராஜாக்கமங்கலம் தங்கம் மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
3: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
2: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
3: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
2: போன் 233166 ஆர் 7418150265.
0: நிறைவு பெற்றது நேர்களே, பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு பேசிய குழந்தைகளுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி.
4: குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:30. திரை இசை கேட்கலாம் நேர்களே. முதல் பாடலாக உழைப்பாளி திரைப்படத்திலிருந்து மனோ, கே எஸ் சித்ரா குரல்களில் அமைந்த பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் பாலி.

0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: திரையிசையில் அடுத்ததாக பொங்கி வரும் காவேரி திரைப்படத்திற்காக அருண்மொழி, கே எஸ் சித்ரா பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் கங்கை அமரன்.

திரை இசையில் அடுத்ததாக ஆவாரம்பு திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் கங்கை அமரன்.

திரை செயல் அடுத்ததாக சின்னத்தாயி திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ், ஸ்வர்ணலதா பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் வாலி.

திரை செயலெடுத்ததாக பிரியமுடன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலுக்கு இசை தேவா, வரிகள் ரவிசங்கர்.

நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, இன்று இரவு 10 மணிக்கு ரவி வாசரிய அகில பாரத சங்கீத் சபா நிகழ்ச்சியில் ஹரசங்கர் பட்டாச்சாரியா அவர்களின் சித்தாரிசை கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 9:15. நேர்களை ஆரம்பமாகும் இந்த நிகழ்ச்சி பவனி வரும் குமரி நிலா. நேர்களை இந்த நேரலை நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்க நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260 240 மற்றும் ஒரு எண் 290 722, முன் இணைப்பு எண் 04652, அலைபேசி எண் 8903257309. நேர்களை நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கும் முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம், நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு மேடம். நான் கரண்டல் பாலில் இருந்து பிரான்சி மேடம்.
0: சொல்லுங்க ஐயா.
1: ஜப்பானில் கல்யாணராமன்
0: பாடல்.
1: ராதே என்றாதே பாராதே, பாராமல்லாசை தீராதே, உன்னை நீ கண்டால் காதல் வராதா, பெண்ணே உன் கண்கள் போதை தராதா, ராதா ராதா என்றாலும் மாறாதாம்.
0: சூப்பர், பாடல் கேட்டலாம். நன்றி.
2: ராதே என் ராதே,
3: ராதே என் ராதே.

0: பவனி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கும். அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம். நீங்க நலமா இருக்கீங்களா? உங்களுடைய பெயர் சொல்லலாமா?
1: நலமாக இருக்கிறேன். பாறசாலை கிருஷ்ணமூர்த்தி.
0: சரி.
1: படம் புதிய வார்த்தைகள். அந்த படத்துல வான்மேகங்களே வாழ்த்துங்கள் பாடுங்கள், நான் இன்று கண்டு கொண்டேன் ராமனே என்கிற பாடல் வேண்டும்.
0: சரி, பாடல் கேட்டலாம். நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.

0: பவனி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கும். அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? தக்கலையில இருந்து பேசுறீங்களா? சரி, என்ன படிக்கிறீங்க? எழுத்து போறீங்களா? சரி சரி, இப்ப லீவு அப்படிதானே? சரி ஓகேமா. இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?

0: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட
0: மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.

0: நேர்களே, இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. இந்த நிகழ்ச்சி பவனி வரும் குமரி நிலா. நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கும், அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க ஐயா.
1: அன்பான சரிக்கு அன்பு வணக்கம். மதுரையிலிருந்து உங்கள் அன்புசன்.
0: சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன படத்துல இருந்து என்ன பாடல்?
1: பாடல் கவரி, சம்சாரம் என்பது வீணை என்ற பாடல் கவரி, மயங்குகிறாள் மாது என்ற பாடல் திரைப்படத்துல இருந்து. நன்றி. தேங்க்யூ.
0: சரி, பாடல் கேட்டுலாம். நன்றி.
1: நன்றி சார்.

0: பவனி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கும். அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: பாராட்டுக்குரிய உற்சாகமான அறிவிப்பாளர்கள் இரவு வணக்கம்மா.
0: வணக்கம் ஐயா, உங்களுடைய பெயர் சொல்லலாமா?
1: ஆமா, ஒரு விறுவிறுப்பான பாடலை சுறுசுறுப்போடு கேட்க அன்பு நேயர் பட்டசன ஆனந்தராஜமா.
0: சரி, என்ன படத்துல இருந்து என்ன பாடல்?
1: ஆமா, இந்த செந்தமிழ் பாட்டு படத்துல இருந்து.
0: சரி, நல்லா இருந்தது. நன்றி ஐயா, பாடல் கேட்டலாம்.

0: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடியிருப்பு கலில் ரஹ்மான்மா.
1: வணக்கம் ஐயா. இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன படத்துல இருந்து என்ன பாடல்?
0: 1975 வெளிவந்த திரைப்படம் பாலங்களில் அவள் வசந்தம். இதில் மறைந்த எஸ் பி பாலசுப்ரமணியாவும் மறைந்த வாணிஜேரம் அம்மாவும் சேர்ந்து இணைந்து பாடின பாடல்
1: பாடல் கேட்கலாம். நன்றி,
0: வாய்ப்புக்கு நன்றியம்மா. நன்றி.

0: பவனி வரும் குமரின் இல்லா நேரலை நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கும். அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்மா, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: இனிய இரவு வணக்கம்.
0: சொல்லுங்கம்மா, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்? முதல்ல உங்களுடைய பெயர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: வில்லுக்குறி திருடைக்கோட்டை சேர்ந்த சுனிதா கண்ணன் பேசுறேன்.
0: சரிம்மா, சரி. என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு?
1: மரியாதை படத்துல இருந்து. அந்த நிலாவத்தான் நான் கையில பிடிச்சேன், கொஞ்சம்
0: சரி, பாடல் கேட்கலாமா?
1: சரி மேடம்,
0: நன்றி.
1: நன்றி மேடம்.

0: நேர்களே, இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. இந்த நிகழ்ச்சி பவனி வரும் குமரி நிலா. நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கும், அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் அம்மா.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க ஐயா? சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: பாண்டித்துறை திரைப்படத்துல இருந்து
0: சரி பாடல் கேட்டலாம். நன்றி.
1: நன்றிமா.

நேயர்களை கேட்ட அந்த பாடலுடன் நிறைவு பெற்றது பவனி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு விருப்ப பாடல்களை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும், நிகழ்ச்சியில் தொடர்பு கொள்ள முயற்சி செய்த நேயர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு நான் கண்ணமல் காயத்ரி. இன்னும் சில நொடிகளில் ரவி வாசரிய அகில பாரத சங்கீத் சபா நிகழ்ச்சியில் பண்டிட் ஹரஷங்கர் பட்டாச்சாரியா அவர்களின் சித்தாரிசை கேட்கலாம்.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இசை இன்பத்தை தர வேண்டும், நேயரின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: இன்றைய மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜி பீட்டர். உறவுகள் ஒரு தொடர்கதை. அந்த தொடர்கதை எப்பொழுதும் நம்முடன் இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது, இதோ இந்த இரவு வேளையில் கிஜி யேசுதாஸ் பாடிய போல பாடலை கேட்கலாமா? கங்கை அமரன் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் அவள் அப்படித்தான் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. இதோ நேர்களாகிய உங்கள் உறவுக்குள் இந்த உறவுகள் தொடர வேண்டுமா?

ஆம் நேயர்களே, உறவுகள் என்பது ஒரு தொடர்கதை என்று சொல்லிவிட்டோம் அல்லவா? அந்த உறவுகளில் இந்த உறவும் ஒரு முக்கியமான உறவு அல்லவா? கண்டசாலா பாடியுள்ள பாடல் இது. அன்பு சகோதரர்கள் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலுக்கு முன்பாக அன்பு நேயர்களே, விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற ஃபேஸ்புக் பக்கமாக வாங்க நாங்கள் பதிவிட்டு வந்த போஸ்டுக்கு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு

வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசோனியும் பி சுசிலா பாடியுள்ள பாடல். பாடல் வாலி, இசை இளையராஜா. தர்மத்தின் தலைவன் படத்திலிருந்து இதோ இந்த உறவை சொல்லும் பாடல்.

என்றும் முழுமையான கொண்டாட்டமாய். அடுத்து வரும் பாடல் மலேசியா வாசுதேவன் பாடல், குரலில் வைரமுத்து, ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில். படிக்காதவன் படத்திலிருந்து இதோ அந்த உறவை சொல்லும் உன்னதமான இன்னொரு பாடல்.

இந்த இரவு வேளையில் சுகமான ராகங்கள் உங்களுக்காக இசைத்துக் கொண்டிருக்கின்றன. அடுத்து வரும் பாடல் பாம்பே படத்திலிருந்து சித்ரா பாடியுள்ள பாடல், வைரமுத்து ஏற்றி ஏ ஆர் ரகுமான் இசையமைப்பில் ஒலிக்கின்றது. இதோ இந்த தலைவி அந்த தலைவனை எதிர்பார்த்து பாடும் இசை. உங்களோடு பாடும்போது நீங்களும் பாடலாமே, எப்படி?

0: இசையின் வசமாக இதயம் ஏது? இதோ இந்த தலைவியின் பேச்சை கேட்டு தலைவன் சென்றானா? அல்லது தலைவன் எப்படி அவளை வாழ்த்தி பாடுகிறான்? இதோ குணா படத்திலிருந்து கமல்ஹாசன் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் வாலி ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் ஒலிக்கின்றது.
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும். படி.
2: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்ன நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது. அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் உன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள, இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான

நேரம் 11:31:50. விவித் பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனசு மயங்கும், வழங்கிக் கொண்டிருப்பது இசையோடு ஆர்ஜி பீட்டர். என் அன்பை சொல்ல என் பாடல் உனக்கு மனம் வீசுமா? இந்த பூவை கொடுக்கும்போது அரியரன் பாடியுள்ள பாடல் இது. ரவிசங்கரார் ஏற்றி எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைப்பில் சூரியவம்சம் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது.

இனிய ராகங்கள் மீட்டிட இதமான நேரம் இது. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் மலேசியா வாசுதேவன் குரலில் வாலி ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் ஒலிக்கவிருக்கின்றது. மைக்கேல் மதன காமராஜன் படத்திலிருந்து. இதோ இந்த இசையும் உங்கள் உறக்கத்திற்கு உத்தரவாதமா என்ன?

நிகழ்ச்சியில் அடுத்து டி இமான் இசையமைப்பில் மதன் கார்கி இயற்றி சித் ஸ்ரீராம் பாடியுள்ள பாடல் இது. டெடி படத்திலிருந்து ஒலிக்கின்றது. தனிமையிலே இனிமை காண முடியுமா இந்த இரவு வேளையில்?

இசையை ரசித்துக்கொண்டே ஒவ்வொரு நேயர்களும் தங்களுடைய மேலான கருத்துக்களும் விமர்சனங்களையும் விவித் பாரதி தமிழகம் 102.3 பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் முகநூல் வழியே. அந்த வகையில் யார் யார் பதிவிட்டிருக்கிறார்கள் என்று வாசிக்கலாமா அல்லது சுவாசிக்கலாமா? புஷ்பவள்ளி என்ற அன்பினைய நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியும், அல்லி நகரம் எஸ் மகாதேவன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியும், சாந்தி ரமேஷ் அவர்கள் இரவு வணக்கம் என்று சொல்லியும், சரவணன் அழகுமணி திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூரிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கிறார்கள். கார்த்திகேயன் சுப்பிரமணியம் அவர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். புரசைவாக்கம் சவுந்தரராஜன் அவர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார் என சொல்லியிருக்கிறார்கள். நாமக்கல் செல்வராஜர் அவர்களும் இனி இரவு வணக்கம் என சொல்லியிருக்கிறார்கள். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தரபு அனைவருக்கும் வணக்கம். மனசு மயங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்கள் சகோதரா என சொல்லியிருக்கிறார். அடுத்து முத்துக்குமார் என்ற அன்பு நேயர் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். காட்டுப்பாக்கம் அந்தோனிராஜ் அவர்கள் உறவுகளின் பெருமை சொல்லும் பாடல்களை வழங்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். முள்ளக்காடு பாவு என்ற அன்பு நேயர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். தியாகநாயநகர் ரங்கராஜன் என்ற அன்பு நேயரும் உறவுகள் தொடர்கதை என சொல்லி நல்ல தொடக்கம், தொடர்ந்து வந்த பாடல்கள் அனைத்தும் அருமை என சொல்லியிருக்கின்றார். அவர்களை தொடர்ந்து அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவர்களும் இரவு வணக்கம் நண்பரே என சொல்லியிருக்கின்றார். பூவை அசோக்குமார் அவர்களும் பாடல்கள் அருமை என பதிவிட்டிருக்கிறார். அரிச்சந்திரன் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து முத்துக்கு முத்தாக பாடல் மிகவும் அருமை, அன்பு அறிவிப்பாளர்களுக்கு மிக்க நன்றி வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். கலீல் அகமது அவர்களும் சூப்பர் எக்ஸலண்ட் குட் ஜாப் என பதிவிட்டிருக்கின்றார். வழக்கம் போல விழுப்புரத்திலிருந்து முரளிதரன் என்ற அன்பினேர் ஒரு விளம்பர பதாகையை பதிவிட்டிருக்கின்றார், வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். அதே போல ஆரணி சம்பராயநல்லூர் அர்ஜுனன் அவர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். ஏமலதா வெரி நைஸ் என சொல்லியிருக்கிறார். அவர்களைத் தொடர்ந்து அட்டாளை சேனை பௌசில் அவர்களும் ஹாய் அன்புடன் என பதிவிட்டிருக்கின்றார். அடுத்தது திருமணி அஸ்வினி ராகராஜ் அவர்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம், வணக்கம் வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கிறார்கள். நேயர்களே, அடுத்து வரும் பாடல் ஏ ஆர் ரகுமான் இசையமைத்து ஸ்ரேயா கோஷலுடன் இணைந்து பாடியுள்ள பாடல். பாடலை இயற்றியவர் விவேக். மெர்சல் படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கின்றது. உறவுகளின் உன்னதம் என்று சொல்லும்போது இந்த உறவுக்குள்ளும் ஒரு பந்தம் இருக்கும் அல்லவா? அந்த பந்தம் உயிராயிருக்கும்போது இப்படித்தான் இசையாயிருக்குமோ?

நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம் அன்பு நேயர்களே. நிகழ்ச்சியில் நிறைவாக அரியரன் தேவன் வி பிரசன்னா பாடியுள்ள பாடல், பாடல் இயற்றியவர் தாமரை, இசை ஹாரிஸ் ஜெயராஜ். வாரணம் ஆயிரம் படத்திலிருந்து இதோ இந்த கோடைக்காலத்தில் பெய்யும் மழையானது உங்கள் மனதில் பெய்யட்டும் என்று சொல்லி இதோ இசையோடு ஆர்ஜே பீட்டர் விடைபெறுகிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும்.
0: நேரம் 12:20. ஆகாஷவாணி சென்னை வானொலி பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, அன்பு நேயர்களுக்கு வணக்கம்.
3: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். அன்பு நேயர்களே, இதோ இப்பொழுதிலிருந்து ஒரு மணி வரை காற்றின் மொழியாகவும், ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரை நீங்காத ரீங்காரமாகவும், இரண்டு மணியிலிருந்து மூன்று மணி வரை தூங்காத விழிகளாகவும், மூன்று மணியிலிருந்து நான்கு மணி வரை இன்னிசை இரவாகவும் இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன. இணைத்திருப்போம் விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

தாக்கா ஜொல்லு தாக்கா ஜொல்லு தாக்கா ஜொல்லு தாக்கா ஜொல்லு தாக்கா ஜொல்லு தாக்கா ஜொல்லு தாக்கா ஜொல்லு தாக்கா ஜொல்லு தாக்கா ஜொல்லு தாக்கா ஜொல்லு தாக்கா ஜொல்லு தாக்கா ஜொல்லு தாக்கா ஜொல்லு தாக்கா ஜொல்லு தாக்கா ஜொல்லு தாக்கா ஜொல்லு தாக்கா ஜொல்லு தாக்கா ஜொல்லு தாக்கா ஜொல்லு தாக்கா ஜொல்லு தாக்கா ஜொல்லு தாக்கா ஜொல்லு தாக்கா ஜொல்லு தாக்கா ஜொல்லு தாக்கா ஜொல்லு தாக்கா ஜொல்லு தாக்கா ஜொல்லு

1, 2, 3, 4, 5, 6, 7, 8.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவேக் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும்.

அக்க போடு போடு ராஜா. டேய் என்னடா பாட்டுல பேச ஆரம்பிச்சிட்ட நீ? சக்க போடு போடு ராஜா, உன் காட்டில மழை பெய்யுது. ஆமா மழை பெய்யுது, நீ வந்து கொடைபிடி ஏண்டா. சக்க போடு போடு ராஜா.

இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. மல்லியப்பு மேனியடா நாம் இதுவாக தொடு வேண்டாம், நாங்க பஞ்சடையில் கொஞ்சுறது நீ போக போக பாருண்ட. கிழிச்ச கூட ஏறி கோழி பிடிக்காதவன் வானமேறி வைகுண்டம் போவானா.

என்ன என்ன என்னடா நல்ல சமயம், வெள்ளி நிலா காயுது, வாடை காத்து வீசுது, புள்ளி மயில் உள்ளிருக்க அள்ளி அள்ளி கையிறங்கில் ஏந்தி கொள்ளடா, சக்க போடு போடு ராஜா.

ஆமாண்டா, இப்படி பழமொழிய பேசியே பொழுத கழிச்சுக்கிட்டு போடா போ பழம் பஞ்சாங்கம் நீ, வாடாதோ உன் செம்மாங்க நீ, கல்யாணம் ஆயாச்சு பொண்டாட்டி வந்தாச்சு இன்னும் வேற என்னடா. தானா கனியிற கனிய ஏண்டா தடியால் அடிச்சு கனிய வைக்கணும், டேய் என்ன நீ ரேக்காதே. போராட்டம் கிள நெஞ்சத்திலே உண்டாத இந்த நேரத்திலே, உன்னாலே நான் பட்ட தொல்லைகள் போதாதோ எட்டி போனால் என்ன. என்னையாடா எட்டி போக சொல்றேன்?

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன.

கண்ணு சௌக்கியமா? ஆமாமா கண்ணு சௌக்கியந்தா. யானைக்கு சின்ன பூனை போட்டியா? முழுங்கி மோதி தம்பட்ட பாடு பாத்தியாடு. யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான், உரத்தி பாருங்க மங்கிடாத தங்கம் தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமாம்மா கண்ணு சௌக்கியமா. என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமாம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்.

0: FM மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது இன்னிசை இரவில். நேரம் 4:30. நேயர்கள் இனி கேட்கலாம் திரையிசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில். தொடர்ந்து எம்எம் தண்டபாணி தேசியர் பாடியுள்ள பாடல், பாபநாசம் சிவன் கொத்தமங்கலம் சுப்பு இயற்றிய பாடல், இசை எம்டி பார்த்தசாரதி எஸ் ராஜேஸ்வரி ராவ். நந்தனார் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது.

நிகழ்ச்சியில் அடுத்து திருவருட்செல்வர் படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பாடியுள்ள பாடல் கண்ணதாசன் இயற்றி கே வி மகாதேவன் இசையமைப்பில்

நிகழ்ச்சியில் நிறைவாக திருநீலகண்டர் படத்திலிருந்து எம் கே தியாகராஜர் பாகவதர் பாடியுள்ள பாடலை ஏற்றி இசையமைத்தவர் பாபநாசம் சிவன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் தோமாடச்சிட்டி அப்பாயி அவர்களின் நாகஸ்வரைசை கேட்கலாம்.
2: கோரப்பட்டி பசவையா அவர்கள் தவில்.
1: மேலுக்கோவையா பவுளி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. கண்டச்சாப்பு தாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தோமாடு சிட்டி அப்பாயி அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நாதலோலுடை ராகம் கல்யாண வசந்தம், ரூபக தாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தோமாடு சிட்டி அப்பாயி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: கோரப்பட்டி பசவையா அவர்கள் தவில்,

0: நேரம் 5 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: அருள்மணி மாலை.
0: இன்றைய அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் இறையருள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலிக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக சிவ பஞ்சாட்சர ஸ்தோத்திரம், பாடியவர் டாக்டர் எம். பாலமுரளி கிருஷ்ணா.